நேரம் காலை 5:45 15 நொடி. புலர் பொழுது நிகழ்ச்சியில் தொடர்ந்து அசோக்குமார் திரைப்படத்திற்காக எம் கே தியாகராஜ பாகவதர்.

அன்பு நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸில் நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகின்றது. இன்று சக ஆண்டு 1948, அஸ்வின மாதம் 18 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவரிடம் புரட்டாசி மாதம் 23 நாள், 10 தேதி 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே ஆரம்பமாகிறது.

0: எதிலும் மயங்காத மெய்யறிவு உடையவர்கள் பொருளற்ற சொற்களை மறந்தும் சொல்ல மாட்டார்கள். குறள் எண் 199 அதிகாரம் பயனில சொல்லாமை.
1: பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார் மருள் தீர்ந்த மாசரு காட்சியவர்.
0: எதிலும் மயங்காத மெய்யறிவு உடையவர்கள் பொருளற்ற சொற்களை மறந்தும் சொல்ல மாட்டார்கள். குறள் எண் 199 அதிகாரம் பயனில சொல்லாமை.

0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் நல்லாட்சிக்கு மக்கள் அளித்த அங்கீகாரமாக இடைத்தேர்தல் முடிவுகள் அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு என்பது ஆயுதப்படையின் பலத்தால் மட்டுமல்ல, பாதுகாப்பு துறையில் தற்சார்பு அடைவதில் அமைந்துள்ளது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டில் தேர்தலை வாக்குச்சீட்டு அடிப்படையில் நடத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிடம் எதிர்க்கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கிராமப்புறங்களில் மருத்துவ சேவை அற்ற இள மருத்துவர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். கடல் ஆமைகளை முறையாக கண்காணித்து கடல் பகுதியில் விடுவித்தல் தொடர்பான செயல்பாட்டு நடைமுறைகள் அடங்கிய புத்தகத்தை சென்னையில் நேற்று வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் வெளியிட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தை அடுத்த சிறுவாடி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு நேற்று ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களுக்கு வழங்கப்படும் மருத்துவ சேவைகளை கேட்டறிந்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முன்னாள் படைவீரர்கள் வழங்கும் கோரிக்கை மனுக்கள் மீது அதிகாரிகள் குறித்த காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி ஸ்னேகா அறிவுறுத்தியுள்ளார். தேர்தல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மாவட்ட அளவிலான தேர்தல் கல்வி அறிவு குழுவின் கூட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆட்சியர் திருமதி கவிதா தலைமையில் நேற்று நடைபெற்றது. காவிரி நதிநீர் பங்கீட்டு அளவை மறு ஆய்வு செய்யக்கோரும் கர்நாடக அரசின் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மாநில அரசை திமுக கேட்டுக்கொண்டுள்ளது. மின்சாரம் தாக்கி உயிரிழந்த விவசாயிக்கு 1,450,000 ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. துர்கா பூஜையை முன்னிட்டு மேற்குவங்க மாநிலம் ஷாலிமரிலிருந்து சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திற்கு இம்மாதம் 15 மற்றும் 22 தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

அன்பு நேர்களுக்கு மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பு. காலையில எழுந்த உடனே நம்மளுடைய மனசுல தோன்றக்கூடிய முதல் எண்ணம் அந்த நாளையே ரொம்ப அழகானதா மாற்றிடும். ஒரு சின்ன நல்ல எண்ணம் தான், ஒரு இனிய வார்த்தை, ஒரு நம்பிக்கையான பார்வை, இந்த மூன்றுமே போதும் நம்மளுடைய நாளை இன்னும் கூட ரொம்ப அழகா சிறப்பா மாற்றக்கூடியதா இருக்கும். எப்பவுமே நல்ல விஷயங்களே பேசுங்க, நல்லதே நடக்கும். நல்ல விஷயங்களையே நினைக்கவும் செய்யுங்க. இப்போ கேட்கலாம் நம்மளுடைய நிலை பண்பலை 102.6 உங்களுக்காக என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் பலம்பெற காத்துட்ருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். 6:10 இணைத்தனம் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள் வளம்பெறும். 6:45 கேட்கலாம் உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் இ எட்வின் லாரன்ஸ் அவர்கள். 7:00 வனக்குபரணியில் தொழில் தொடங்குவோம் உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழையமுதே உரை வழங்குபவர் முனைவர் கு கதிரேசன் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் ஜி பாஸ்கர் அவர்கள். 8:02 வழக்கென்று வந்தால் உரை வழங்குபவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி வளம்பெறும். 8:50 கேட்கலாம் சைபால் வழங்கும் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02 ஆனந்த பொங்காட்டு நிகழ்ச்சியில் இன்னைக்கு நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை எந்த தலைப்பில் பகிர்ந்துக்க போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உற்றார் உறவினர்களிடம் வெளிப்படைத்தன்மை அவசியமா, இந்த தலைப்பில் தான் நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0462251113 இந்த எண்ணுக்கும் 0462251113 இந்த எண்ணுக்கும் அழைக்கலாம். அடுத்ததாக 10:02 மனம் விரும்பிய நிகழ்ச்சி விளம்பரம் நேயர்களுடைய விருப்ப பாடல்களோட. 11:02 மனிதர நாடு நிகழ்ச்சியில் இன்னைக்கு மத்திய பிரதேச மாநிலம் பச்மாரி பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 கிரிக்கெட் குறித்த வாராந்திர நிகழ்ச்சி விளம்பரம். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். 12:10 ஸ்நேகிதியின் நிகழ்ச்சியில் தோழிகள் உங்களுடைய கருத்துக்களை, உங்கள் வாழ்க்கையில் இதுதான் நான் என்று உணர வைத்த தருணம் எது, இந்த தலைப்பில் தான் தோழிகள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்க போகிறீங்க. 1:00 நலம் தன நிகழ்ச்சியில் காதுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் காது முக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் கணபதி அவர்கள். 1:05 நலம் தன நிகழ்ச்சியில் காலநிலை மாறுபாட்டால் ஏற்படும் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பழையங்கோட்டை சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள். தொடர்ந்து கேட்கலாம் ஓமத்தின் எண்ணற்ற மருத்துவ நன்மைகள் பற்றிய தகவல்கள். 2:00 குக்கு நிகழ்ச்சியில் நேர் விருப்ப பாடல்கள் விளம்பரம். வாட்ஸ்அப் வழியாக நேர்கள் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். உங்களுடைய விருப்ப பாடலை குறுஞ்செய்தியாகவோ குரல் பதிவாகவோ எங்களுக்கு அனுப்ப வேண்டிய தொலைபேசி எண் 9443360794 இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். 3:02 திரையறிவு நிகழ்ச்சி கேட்கலாம். 4:02 புதுகை தும்பி 5:02 ஞாபகம் வருதே மூத்த குடிமக்கள் பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சி விளம்பரம். 6:02 பக்தி மாலை 6:30 சேவை செய்திகள் கேட்கலாம். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள் விளம்பரம்.

அப்ளை வரும் வேளை கேட்கலாம். 9 மணிக்கு இடைவிடாத இசை மழை வளம் வரும். ஒன்பது 30க்கு இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இலக்கியங்கள் வலியுறுத்தும் தண்ணீர் சிக்கனம் பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நேர்கள் உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் தொலைபேசி வழியாக.

7 மணிக்கு அறிவியல் தகவல்களோட திரைசை பாடல்கள் விளம்பரம், 7:30க்கு ஆசை அஞ்சல் நிகழ்ச்சியில் நேயர்கள் உங்களுடைய விருப்ப பாடல்களை கடிதம் வழியாக கேட்டிருப்பீங்க. அந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்கள் கடிதம் வழி அஞ்சலாகும். 8:05க்கு இளங்காற்றில்

நேர்கள் இதுவரைக்கும் கேட்டுக்கே ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz இன்று வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

0: அடுத்தறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.
2: நம்பி அகப்பொருள். இந்நூல் நாற்கவிராச நம்பி என்பவரால் இயற்றப்பட்டது. 12 சேர்ந்தவர். இவரது சமயம் சமணம். சோழ நாட்டில் வாழ்ந்தவர். ஆசுகவி, சித்திரக்கவி, வித்தாரக்கவி முதலான கவிகளை பாடுவதில் வல்லவர். நம்பி அகப்பொருள் ஒரு சார்பு நூலாகும். அகப்பொருள் இலக்கணம் கொண்டது. இதில் 252 நூற்பாக்கள் உள்ளன மற்றும் 5 பிரிவுகளை உடையது. இந்நூலுக்கு இலக்கியமாக தஞ்சைவாணன் கோவை பொய்யாமொழி புலவர் என்பவரால் பாடப்பட்டது. இதில் 3 இயல்கள் மற்றும் 33 பிரிவுகள் உடையது. மொத்தம் 425 பாடல்கள் உள்ளன. மாறை நாட்டை ஆண்ட சிற்றரசர் சந்திரவாணன் என்பவரை பாட்டுடை தலைவராக கொண்டு இயற்றப்பட்டது. இதில் கைக்கிளை உடையதை ஒருதலை காமம் என்பர். 5 உடையதை அன்புடை காமம் என்பர். பெருந்திணை என்பது பொருந்தா காமமாகும். 5 உரிய பொருள் முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என்பனவாகும். இயற்கை புணர்ச்சியின் இலக்கணம் என்பது ஒத்த தலைவனும் தலைவியும் எதிர்பாராமல் சந்திப்பது இயற்கை புணர்ச்சி ஆகும். இதனை தெய்வ புணர்ச்சி என்பர். பிரிவின் வகையாக ஒரு வழித்தனத்தல் வரைவிடை வைத்து பொருள் வயில் பிரிவதாகும். இடந்தலைப்பாடு என்பது தலைவியை முதல் நாள் சந்தித்த இடத்தில் உதவி செய்த தெய்வம் மீண்டும் அதே தெய்வம் உதவும் என எண்ணி வந்து அவளை சந்தித்து மகிழ்வதாகும். தலைவி தன் எண்ணங்களை நேரடியாக அன்னையிடம் கூறாமல் அல்லது வீட்டில் உள்ள மற்ற பெரியவரிடமோ முறையிடக்கூடாது. தன் தோழியிடம் மட்டுமே வெளிப்படுத்துவாள். தோழி செவிலித்தாயிடமும், செவிலித்தாய் நற்றாயிடமும், நற்றாய் இல்லத்தில் உள்ளோரிடமும் முறையிடுவர். இதனை அறத்தொடு நிற்றல் என்பர். அடுத்து உடன்போக்கு என்பது தலைவன் தலைவி இருவரும் அயலார் அறியாவண்ணம் ஊரை விட்டு ஓடிப்போதலை குறிக்கும். காலப்போக்கில் இதனை ஊடுகாலி என்பர். கற்பில் பரத்தியல் பிரிவாகிய ஊடல் கொள்ளும் தலைவியை ஊடல் தீர்க்கும் வாயில்களாக பாணன் முதலானோர் அடங்குவர். அகப்பொருள் மரபாக கைக்கிளை, 5 பெருந்திணை கொள்ளப்படும். களவழுக்கத்தின் கைக்கிளை மற்றும் இயற்கை புணர்ச்சி மற்றும் வன்முறையில் பிரிவு, பிரிவழி களங்கள், இடந்தலைப்பாடு, பாங்கர் கூட்டம், பாங்கியர் கூட்டம், வரைவு கடாதல், ஒருவழிதனத்தல்

0: வரைவு இடைமறித்து ஒரு பொருள்வயிர் பிரிதல் முதலானவை விளக்கப்பட்டுள்ளன. கற்பொழுக்கத்தில் இல்வாழ்க்கை, கற்பிற்பிரிவு, ஊடலுக்கு உரிய கிளவிகள் முதலியன இடம்பெற்றுள்ளன. நம்பி அகப்பொருளுக்கு முதல் நூலாக தொல்காப்பியம் பொருளதிகாரத்தில் இடம்பெறும் அகத்தினியல், களவியல், கற்பியல் போன்றவை மூல நூல்களாகும். புறம் என்றால் பகிர்ந்து கொள்ளக்கூடியது, அகம் என்றால் பகிர்ந்து கொள்ள இயலாதது என்பர். நம்பி அகப்பொருள் விரிவாகவும் எளிமையாகவும் இனிமையும் நிறைந்தது. அக்கால வாழ்வியலை தெல்ல தெளிவாகவும் சிறப்பாகவும் எடுத்துரைக்க வல்லது. தொல்காப்பியம் குறிப்பிடும் எண்வகை மனங்களில் ஐந்தாவது மனமாக கொள்ளப்படும் கந்தர்வம் என்பதோடு தொடர்புடையது. இதனை யாழோர் கூட்டம் என்பர். அதாவது ஒத்த தலைவனும் ஒத்த தலைவியும் கொடுதலும் அடுதலும் இன்றி தாமே இயற்கை வழியில் தெய்வ சங்கல்பத்தால் நிகழும் சந்திப்பு மற்றும் புணர்ச்சியை குறித்து நிற்பதாகும். இதில் ஒத்த என்றால் வயது, மனது, உடல்நிலை மற்றும் பிறவை அனைத்தும் இருவருக்கும் ஒத்து இருத்தலை குறித்து நிற்பதாகும். இயற்கை வழி என்றால் எதிர்பாராமல் சந்திக்கும் தெய்வ செயலாகும். இதில் தலைவன் தலைவி ஒருபோதும் சுட்டக்கூடாது. அப்படி சுட்டினால் அது புறமாகிவிடும். அதாவது அகம் பொதுவானது. தொல்காப்பியர் மக்கள் முதலிய அகநைந்தினியும் சுட்டி ஒருவர் பெயர் கொலைப்பெறார் என்பதன் மூலம் இதன் இலக்கணம் தெளிவாக வரையறை செய்யப்பட்டுள்ளது.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.

0: 96.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்களுக்கு மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். சில விஷயங்கள் நாம் நினைத்த நேரத்தில் நடக்காமல் போகலாம். அதற்காக மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டியது கிடையாதாம். கடவுள் தாமதிப்பதாக தோன்றலாம், ஆனால் அவர் நம்மை மறந்து விடுவது கிடையாதாம். பொறுமையோடு காத்திருந்தால் சரியான நேரத்தில் சரியான வழி திறக்குமாம். நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு.

நேரம் 6:26 நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. காலையில் கண் விழிப்பதே ஒரு வரமாம். நேற்று இருந்தவர்கள் இன்று காணாமல் போகலாமாம். அதனால் நம்மிடம் இருப்பதை நினைத்து நன்றி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டுமாம். நன்றி இருக்கும் மனதில் நிம்மதி தானாகவே மலருமாம்.

0: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. வணக்க பூக்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். ஒரு நல்ல வார்த்தைக்கு பணம் தேவை கிடையாதாம், ஆனால் அது ஒருவருடைய நாளையே மாற்றிவிடுமாம். இன்று நாம் சந்திக்கும் ஒவ்வொருவரிடமும் அன்பாக ஒரு வார்த்தை பேசி பாருங்களேன். நம்முடைய வார்த்தை ஒருவருக்கு சிறிய ஆசீர்வாதமாக இருக்கலாம்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு. எல்லா விஷயங்களிலும் நாம் தான் சரி என்று நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாதாம். சில நேரங்களில் ஒரு சிறிய விட்டு கொடுத்தல் ஒரு பெரிய உறவை காப்பாற்றிவிடுமாம். வெற்றி என்பது மற்றவரை வெல்வது மட்டும் கிடையாது, உறவை வெல்வதும் கூட வெற்றிதான்.

நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 வணக்க பூக்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். நம்மால் மாற்ற முடியாத விஷயங்களை பற்றி தொடர்ந்து கவலைப்படுவதால் என்ன பயன்? மாற்ற முடிந்ததை மாற்ற முயற்சி செய்வோம், மாற்ற முடியாததை இறைவனிடம் ஒப்படைப்போம். அங்கேதான் மன அமைதி பிறக்குமாம்.

வழிகாட்ட மறையிருந்தும் வள்ளல் நபி சொல்லிருந்தும் வழிகாட்ட மறையிருந்தும் வள்ளல் நபி சொல்லிருந்தும்

0: நேரம் 6:45 நிமிடம். நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி நலைப்பண் பலை 102.6. நேர்கள் இனி கேட்கலாம்
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: வானொலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் காட்டுப்பன்றிகளின் நடமாட்டம் பெருகியுள்ளதால் விவசாயிகள் பெரும் நஷ்டம் அடைகின்றனர். காட்டுப்பன்றிகள் அனைத்து பயிர்களையும், அதாவது நெல், சிறுதானியங்கள், பயறு வகைகள், நிலக்கடலை, சூரியகாந்தி, கரும்பு, வாழை, கத்தரி உள்ளிட்ட பல்வேறு பயிர்களில் நுழைந்து மிகுந்த சேதம் ஏற்படுத்துகின்றன. பெரும்பாலும் இவற்றின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த முள்வேலி, மின்சார வேலி, வண்ண துணிகள் ஆகியவற்றை வயலை சுற்றி கட்டுதல் மற்றும் பல்வேறு ரசாயன மருந்துகள் பயன்படுத்தி தோல்வி அடைந்துள்ளனர். எனவே இவற்றை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் வேலூர் மாவட்டத்தில் இயங்கி வரும் விரிஞ்சிபுரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் மூலம் ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு காட்டுப்பன்றி உயிரியல் முறை விரட்டியை உருவாக்கியுள்ளது. முதல்கட்ட சோதனையில் நெல், கேழ்வரகு, சூரியகாந்தி, பப்பாளி, கரும்பு, வாழை மற்றும் நிலக்கடலை பயிர் செய்யப்பட்ட வயல்களில் மேற்கொண்டதில் காட்டுப்பன்றிகளால் ஏற்படும் சேதத்தை குறைத்துள்ளது. எனவே காட்டுப்பன்றிகளால் ஏற்படும் பயிர் சேதத்தை குறைக்கும் பொருட்டு இந்த இயற்கை விரட்டியை தயாரித்து விவசாயிகளுக்கு வழங்கி வருகிறது. ஒரு ஏக்கருக்கு தலா காட்டுப்பன்றி விரட்டி 500 மில்லி தேவைப்படுகிறது. பயிர் செய்திருக்கும் நிலத்தை சுற்றி வரப்பு மத்திகளில் 2 அடி உயரம் குச்சிகளை, 10 அடி

0: இடைவெளியில் ஊன்றி 1 முதல் 1.5 அடி உயரத்தில் கட்டுக்கம்பி கொண்டு இணைத்து கட்ட வேண்டும். இந்த குச்சிகளின் இருபுறமும் குறைந்தது 2 அடிகளுக்கு களைச்செடிகள் இல்லாமல் இருக்க வேண்டும். 1 ஏக்கருக்கு 100 சிறிய டப்பா தேவைப்படுகிறது. ஒவ்வொரு டப்பாவிலும் மூடிக்கு கீழ் 4 துளைகளை இட வேண்டும். ஒவ்வொரு டப்பாவிலும் சுமார் 5 மில்லி அளவு மருந்துகளை ஊற்றி மூட வேண்டும். பின்பு 4 துளைகளில் எதிரெதிர் திசைகளில் உள்ள 2 துளைகளை மூடிக்கொண்டு இணைத்து டப்பாவை மூடி முடிச்சு போட வேண்டும். மேலும் இந்த நூல் மூலமாக வயலில் சுற்றியுள்ள கம்பியில் கட்டி டப்பாக்களை நேராக தொங்கவிட வேண்டும். டப்பாவை சாய்வாக இல்லாமல் கட்ட வேண்டும். வாசனை மெதுவாக வெளியேற்றப்பட்டு காட்டுப்பன்றிகள் வராமல் குறைந்தது 3 மாதம் வரை தடுக்கும். எனவே தாவர காட்டுப்பன்றி விரட்டி தேவைப்படும் விவசாயிகள் விரிஞ்சிபுரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் பேராசிரியர் மற்றும் தலைவர் அவர்களை 0416290002 என்ற தொலைபேசி மூலமாகவோ அல்லது நேரிலோ அல்லது arsvrm@tnau.ac.in என்ற இணையதளம் மூலமாகவோ தொடர்பு கொண்டு காட்டுப்பன்றி விரட்டியை பெற்று பயன்பெறலாம். மீண்டும் ஒருமுறை தொலைபேசி எண் 0416290002. மின்னஞ்சல் முகவரி arsvrm@tnau.ac.in. 1 லிட்டரின் விலை 590 ரூபாய். நேரில் வர இயலாதவர்கள் 700 ரூபாய் இணைய வங்கி மூலம் செலுத்தி தபால் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். விவசாயிகளே, காய்கறி கழிவுகளை 1-2 நாட்களுக்கு திறந்த வெளியில் உலர்த்திய பிறகு 3-5 சென்டிமீட்டர் துண்டுகளாக நறுக்கி இதனை 70:30 என்ற விகிதத்தில் சோளத்தட்டு அல்லது வைக்கோலுடன் சேர்த்து 42 நாட்களுக்கு பதப்படுத்த வேண்டும். 10-12 அடி நீளம் மற்றும் 6 அடி விட்டமுள்ள 60-80 மைக்ரான் தடிமனுள்ள பாலித்தீன் பைகளை பயன்படுத்தலாம். முதலில் பையின் 1 முனையை நைலான் கயிறு கொண்டு நன்கு முடிச்சு போட்டு 5-7 சென்டிமீட்டர் உயரத்திற்கு 40-60 கிலோ அளவு கழிவுகளை நிரப்ப வேண்டும். பிறகு நன்கு அழுத்தி மீண்டும் 40-60 கிலோ கழிவுகளை காற்று புகாதவாறு நிரப்பிய பிறகு மேல்முனையை நைலான் கயிறு கொண்டு இறுக்கி கட்டிவிட வேண்டும். 42 நாட்களுக்கு பிறகு தினசரி தேவைக்கு ஏற்ப எடுத்து பயன்படுத்தலாம். இம்முறை நிலமற்ற இட வசதி குறைந்த சிறிய எண்ணிக்கையில் கறவை மாடு வளர்ப்போர் பயன்படுத்தும் வகையில் உள்ளது. மேலும் செலவும் குறைவு, கையாள்வது எளிது. அறை வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்க வேண்டும். காய்கறி கழிவுகளில் உள்ள அதிகப்படியான ஈரப்பதத்தை நீக்க வேண்டும். சூரிய உலர்த்தி வசதி இல்லாத போது கான்கிரீட் தரையில் நேரடி சூரிய ஒளியில் 5-7 சென்டிமீட்டர் தடிமனுள்ள அடுக்காக பரப்பி 1 நாளைக்கு மேலிருந்து கீழாக 2-3 முறை திருப்பிவிட வேண்டும். நல்ல கோடை காலத்தில் 2-3 நாட்களில் தயாராகிவிடும். பின்னர் 1-2 மில்லிமீட்டர் அளவில் அரைத்து பாலித்தீன் பைகளில் சேமித்து தேவைப்படும் போது பயன்படுத்தலாம். ஜீவாமிர்தம் தயாரிக்க 10 கிலோ பசுஞ்சாணம், 10 லிட்டர் நாட்டு பசுமாட்டு சிறுநீர், 1 கிலோ துவரம்பருப்பு, உளுந்து, பாசிப்பயிர் மாவு இவற்றில் ஏதாவது ஒன்று, 1 கிலோ நாட்டு சர்க்கரை, சாகுபடி செய்து வரும் வயலில் உள்ள மண் கைப்பிடி அளவு ஆகியவற்றை 1 பிளாஸ்டிக் ட்ரம்மில் இட்டு 200 லிட்டர் தண்ணீர் ஊற்றி 2 நாட்கள் நிழலில் வைக்க வேண்டும். காலை, மதியம் மற்றும் மாலை என 3 வேளையும் கடிகார சுற்றுப்படி கலக்கி வந்தால் ஜீவாமிர்தம் தயார். இதை வளர்ச்சி ஊக்கியாக பயன்படுத்தலாம்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 42 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 59 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.

0: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
1: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
2: நெல் அதிகபட்ச விலையாக 2,650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
0: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
3: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
2: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 4 முதல் 11 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஆகிய திசைகளிலிருந்து வீசக்கூடும். காற்று ஈரப்பதம் 53% முதல் 84% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ். அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ்.

0: நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி. வழங்க வருகிறார் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவி.
2: தண்ணீரை சேமிக்க நீங்கள் பெரியவராகும் வரை காத்திருக்க வேண்டியதில்லை. இப்போதே உங்கள் வீட்டிலேயே நீங்கள் ஒரு நீர் போராளியாக மாறலாம். நீர் கண்காணிப்பாளர் ஆகுங்கள். உங்கள் வீட்டில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட வீணாகாமல் பார்த்துக் கொள்ளும் பொறுப்பை ஏற்றுக் கொள்ளுங்கள். குழாய் கசிந்தால் உடனே பெரியவர்களிடம் சொல்லுங்கள். குழாயை மூடுங்கள். பல் துளக்கும் போது கைகளை சோப்பு போட்டு கழுவும் போது குழாயை மூடிவிடுங்க. இதனால் ஒரு நாளைக்கு பல லிட்டர் தண்ணீரை மிச்சப்படுத்தலாம். நன்றி.
1: சூழல் துளிக்காக ஒலித்த குரல்
2: லே தேவஜென்சி.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் சூழல் ஒளி. வழங்குகிறார் முனைவர் இ எட்வின் லாரன்ஸ் அவர்கள்.
3: காலநிலை மாறும்போது மரங்கள் என்ன செய்கின்றன? அதற்கான பதில் மிகவும் சுவாரஸ்யமானது. நான் எட்வின் லாரன்ஸ். வானலைகள் வழியே மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 2025 வெளியான ஒரு பெரிய ஆய்வில் அமெரிக்கா, கனடா மற்றும் சில பகுதிகளில் உள்ள 326 மர இனங்களின் தற்போதைய மற்றும் எதிர்கால காலநிலைக்கு ஏற்ற வாழிடங்களும் அவற்றின் இயற்கையான இடம்பெயர்வு சாத்தியங்களும் மாதிரிகளின் மூலம் ஆய்வு செய்யப்பட்டன. எதிர்காலத்தில் சில பகுதிகளில் மர இனங்களுக்கு ஏற்ற வாழிடம் அதிகரிக்கலாம், சில பகுதிகளில் குறையலாம் என்றும் ஆய்வு காட்டுகிறது. இதுதான் நம்மை அடுத்த முக்கியமான கேள்விக்கு அழைத்து செல்கிறது. மரங்கள் காலநிலையை பின்தொடர்ந்து நகர முடியுமா? இதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது. காலநிலை மாற்றம் வேகமாக நடைபெறுகிறது. ஆனால் ஒரு மரத்தின் வாழ்க்கை மிகவும் மெதுவானது. ஒரு விதை முளைக்க வேண்டும், ஒரு சிறிய செடியாக வளர வேண்டும். பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் அது இனப்பெருக்கம் செய்யக்கூடிய மரமாக மாறும். அதன் பிறகுதான் அடுத்த தலைமுறை விதைகள் உருவாகும். இதனால்தான் காலநிலை மாற்றத்தின் வேகம் மரங்களின் இயற்கையான பரவல் வேகத்தை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்ற கவலை அறிவியலாளர்களிடம் உள்ளது. இதை ஒரு சிறிய உதாரணத்தால் புரிந்து கொள்ளலாம். ஒரு மரத்திற்கு என்று ஏற்ற சூழல் ஒரு குறிப்பிட்ட மலையடிவாரத்தில் இருக்குது என்று வைத்துக் கொள்வோம். வெப்பநிலை தொடர்ந்து உயர்ந்தால் சில காலத்திற்கு பிறகு அந்த மரத்திற்கு ஏற்ற சூழல் மலையின் மேல் பகுதியில் இருக்கலாம். ஆனால் அந்த மரத்தின் விதைகள் மலையின் மேல் பகுதியை அடைய வேண்டும். அங்கே முளைக்க வேண்டும், புதிய மரங்கள் வளர வேண்டும், அவை மீண்டும் விதைகளை உருவாக்க வேண்டும். இது இயற்கையின் கணக்கில் மிகவும் மெதுவான பயணம். இப்போது அந்த பயணத்தின் நடுவில் என்ன இருக்கிறது என்று பாருங்கள். சாலைகள், நகரங்கள், விவசாய நிலங்கள், தொழிற்சாலைகள், துண்டிக்கப்பட்ட காடுகள். ஒரு காலத்தில் தொடர்ச்சியாக இருந்த காடு இன்று பல

0: சிறிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கலாம். இதைத்தான் காடுகளின் நிலத்துண்டாக்கம், ஃபாரஸ்ட் பிராக்மெண்டேஷன் என்று அழைக்கிறோம். இது மர இனங்களின் இயற்கையான பரவலுக்கு தடையாக இருக்கக்கூடும். விதைகளை எடுத்து செல்லும் பறவைகள் மற்றும் விலங்குகளின் வாழிடங்களும் குறையலாம். ஒரு காட்டுப்பகுதியிலிருந்து மற்றொரு காட்டுப்பகுதிக்கு செல்ல வேண்டிய இயற்கையான பாதைகள் துண்டிக்கப்படலாம். அதனால் இன்று சூழலியல் ஆய்வுகளில் பசுமை பாதைகள் மற்றும் இணைக்கப்பட்ட வாழிடங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. இங்கே நாம் செய்யக்கூடிய மற்றொரு முயற்சியும் இருக்கிறது. சில சூழல்களில் காலநிலை மாற்றத்தால் பாதிக்கப்படும் மர இனங்களின் விதைகள் அல்லது நாற்றுகளை எதிர்காலத்தில் அவற்றுக்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய பகுதிகளில் மனிதர்கள் திட்டமிட்டு வளர்ப்பது பற்றி அறிவியலாளர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். இதற்கு உதவியுடன் இடம்பெயர்தல், அசிஸ்டட் மைக்ரேஷன் என்று பெயர். ஆனால் இதுவும் எளிதான தீர்வு அல்ல. ஒரு மர இனத்தை புதிய இடத்திற்கு எடுத்து சென்றால் அது அங்குள்ள சூழலுடன் பொருந்துமா, அது அங்குள்ள பிற உயிரினங்களுடன் எவ்வாறு தொடர்பு கொள்ளும், எதிர்பாராத சூழலியல் விளைவுகள் ஏற்படுமா என்பது போன்ற பல கேள்விகள் எழுகின்றன. இதனால் ஒரு மிக அழகான உண்மை நமக்கு புரிகிறது. காடு என்பது ஒரே இடத்தில் நிற்கும் பொருள் அல்ல. நாம் ஒரு காட்டை பார்க்கும் போது அது அசையாமல் இருப்பதாக தோன்றுகிறது. ஆனால் அதன் உள்ளே வாழ்க்கை தொடர்ந்து நகர்கிறது. விதைகள் நகர்கின்றன, மரபணுக்கள் நகர்கின்றன, பறவைகள் நகர்கின்றன, விலங்குகள் நகர்கின்றன, நீரும் நகர்கிறது, காற்றும் நகர்கிறது. அந்த இயக்கங்களின் வழியாக ஒரு காடு தனது எதிர்காலத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. இன்று நாம் செய்ய வேண்டியது மரங்கள் நடுவது மட்டுமல்ல, அவை வாழவும் இனப்பெருக்கம் செய்யவும் பரவவும் தேவையான தொடர்ச்சியான இயற்கை வாழிடங்களை பாதுகாப்பதும் ஆகும். இயற்கையான பசுமை பாதைகளை பாதுகாப்போம். விதைகளை பரப்பும் பறவைகளையும் விலங்குகளையும் பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.
1: நாம் இதுவரை கேட்டோம் சூழல் ஒளி. வழங்கினார் முனைவர் இ. எட்வின் லாரன்ஸ் அவர்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்களுக்கு மீண்டும் ஒரு இணைய காலை வணக்கம். நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. உங்களுடைய வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை திறக்கிறதுக்காகவும் தொழில் உலகத்தில் வெற்றி பாதையில் பயணிக்கிறதுக்காகவும் வழிகாட்டக்கூடிய சிறப்பான நிகழ்ச்சி தான் தொழில் தொடங்குவோம். தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கும் தொழிலை விரிவுபடுத்த விரும்புகிறவங்களுக்கும் பயனுள்ள நல்ல ஆலோசனைகள், அனுபவங்கள் மற்றும் வெற்றிக்கான வழிமுறைகளை தொடர்ந்து நமக்காக வழங்கி வந்துட்டுருக்கிறாங்க தொழில் ஆலோசகரும் எழுத்தாளருமான எம் ஞானசேகர் அவர்கள். வாங்க, இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்கலாம்.
2: இயந்திரத்தை வாங்கி பல மாதங்கள் சும்மா போட்டிருப்பார்கள், தேவையில்லாமல் 2 மாதம் 3 மாதம் வாடகை கொடுத்து கொண்டிருப்பார்கள். ஒரு சில தொழில் முனைவோர் என்றைக்கு அந்த மிஷின் வந்து இறங்கியதோ அன்றே மிஷின் வருவதற்கு முன்பே மெக்கானிக் ரெடியாக வைத்திருப்பார்கள். அன்றே இயந்திரத்தை ஓட்டி பார்ப்பார்கள், மூலப்பொருட்களை வாங்கி வருவார்கள். அந்த அங்கிருந்து வந்த அந்த இயந்திர தயாரிப்பாளர் அனுப்பிய மெக்கானிக் முன்னிலையிலேயே அதனுடைய அந்த பொருட்களை எடுத்து தயாரித்து சரியாக இருக்கிறதா, அது அட்டைப்பெட்டியிலே சரியாக இருக்கிறதா, தரமாக இருக்கிறதா என்று அதை பரிசீலனை செய்வார்கள். அப்ப இதுபோல் செய்தால் மட்டுமே, ஏனென்றால் அந்த இயந்திரம் ஒரு நாள் சும்மா இருந்தாலும் வருமானம் இல்லாவிட்டால் அதற்கு டியூ கட்ட வேண்டியிருக்கும். அப்படி பல நாள் மெதுவாக செய்வது, மின்சாரத்தை மெதுவாக கொண்டு வருவது, வயரிங் செய்ய, அது இயந்திரத்தை மாற்றுவதற்கு, மூலப்பொருள் வருவதற்கு, தகுதியான வேலைக்காரர்களை போடுவதற்கு மிக லேட் பண்ணி விடுவார்கள். அப்படி காலதாமதம் செய்யாதீர்கள். எனவேதான் நான் இன்று சொல்ல விரும்புவது, தொழில் தொடங்க திட்டமிட்ட பிறகு ஒவ்வொரு நாளும் முக்கியம். இவ்வளவு ரூபாய் கடன் பெறுகிறீர்கள், ஒரு நாளைக்கு கடன் வங்கியில ஏறிக்கொண்டே இருக்கும். ஒரு 2 பேரை வேலைக்கு சேர்த்து விட்டீர்கள், அவர்கள் அன்று சும்மா இருந்தார்கள் என்றால் நீங்கள் அவர்களுக்கு சம்பளம் கொடுத்தே ஆக வேண்டும். 1ஆம் தேதியானால் இயந்திரம் ஓடாவிட்டாலும் மினிமம் மின்சார கட்டணம் மிக அதிகமாக இருக்கிறது வணிகர்களுக்கும் தொழில் தொடங்குபவர்களுக்கும். அந்த கட்டணத்தை 1ஆம் தேதி செலுத்தியாக வேண்டும். எனவே ஒவ்வொரு விஷயத்திலும் கடனுதவி பெற்று செய்யலாம், கடனுதவி பெறாமல் உங்க சொந்த மூலதனத்தில இருந்து கூட செய்யலாம். ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் சரியாக இருக்க வேண்டும். ஒரு 10 ரூபாய் செலவிட்டாலும் உடனுக்குடன் கணக்கெழுதி வைத்து விட வேண்டும். என்ன விண்ணப்பங்கள் என்ன விஷயங்கள் கொடுத்தாலும் அதை நகல் எடுத்து கையிலே வைத்துக் கொள்ள வேண்டும். எப்போது வேண்டுமானாலும் அதிகாரிகள் வருவார்கள். தரமாக தயாரிக்க வேண்டும். அரசுக்கு என்ன உங்களுடைய பொருளை சாம்பிள் கொடுக்கிறீர்களோ அதே தரம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். நீங்கள் ஆங்காங்கே கொண்டு கடைகளில் விற்பனை செய்யும் போது அங்கங்கே இருக்கிற அதிகாரிகள், உணவுத்துறை அதிகாரிகள் ஒரு ஊருக்கு அனுப்புகிறீர்கள்.

சங்கரன் கோயிலுக்கு அந்த முனிசிபாலிட்டியில இருக்கக்கூடிய அந்த அரசு துறை அதிகாரிகள் வந்து செக் பண்ணுவார்கள். நீங்கள் அங்கு அங்கு ஒரு கடையிலே விற்பனைக்கு வைத்து விட்டால் அந்த பொருளை யார் வேணாலும் வாங்கி செல்லலாம். அப்போது இது தரமாக இருக்கிறதா என்று அதிகாரிகள் பார்ப்பார்கள். அதனுடைய விண்ணப்பத்தை பார்த்து ஒரு ஜிஎஸ்டி எண் வாங்கியிருக்கிறாரா, அதே போல அதுக்குரிய வரியை செலுத்துகிறாரா என்பதை பார்ப்பதற்கு ஜிஎஸ்டி அதிகாரிகள் வந்து விடுவார்கள். உங்கள் பொருட்களை ஒரு லாரியிலோ அல்லது வேனிலோ அனுப்புகிறீர்கள், ஆங்காங்கே அதிகாரிகள் நின்று இந்த வாகனத்தை நிறுத்தி இந்த வண்டியில என்ன பொருள் இருக்கிறது, அதுக்குரிய பில் இருக்கிறதா என்று கேட்பார்கள். எனவே எப்போதும் நான் உங்களை ஆய்வு செய்ய அரசாங்கமும் துணை அரசாங்க நிறுவனங்களும் ரெடியாக இருக்கின்றன, காத்திருக்கின்றன. அப்போது இந்த சட்ட திட்டங்கள் நன்றாக தெரிந்து சரியாக கணக்கு வழக்கு எழுதி ஒரு மாதம் விற்பனை இல்லை என்றால் சரியாக 31ஆம் தேதி எந்த விற்பனையும் இந்த மாதம் இல்லை என்று ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டும். இவ்வளவு ரூபாய்க்கு விற்று இருக்கிறேன், அதற்கு இவ்வளவு ரூபாய் வரை வரி இல்லை, எனவே நான் வரி கட்டவில்லை என்று கணக்கு வழக்கை ஒப்படைக்க வேண்டும். அந்த அரசுக்கு சம்பந்தமான அளவுக்கு

0: அப்போது இந்த சட்ட திட்டங்கள் நன்றாக தெரிந்து சரியாக கணக்கு வழக்கு எழுதி ஒரு மாதம் விற்பனை இல்லை என்றால் சரியாக 31ஆம் தேதி எந்த விற்பனையும் இந்த மாதம் இல்லை என்று ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டும். இவ்வளவு ரூபாய்க்கு விற்று இருக்கிறேன், அதற்கு இவ்வளவு ரூபாய் வரை வரி இல்லை, எனவே நான் வரி கட்டவில்லை என்று கணக்கு வழக்கை ஒப்படைக்க வேண்டும். அந்த அரசுக்கு சம்பந்தமான அளவுக்கு அவர்கள் கூறிய அளவுக்கு விற்பனை நடந்து விட்டது, உடனே வரி வாங்க ஆரம்பிக்கிறீர்கள். அந்த 1ஆம் தேதி அந்த வரி 140 ரூபாயாக இருந்தாலும் சரி, 15,000 ரூபாயாக இருந்தாலும் சரி, கரெக்டாக செலான் கட்டி அங்கே அந்த போய் வரியை கட்டிவிட வேண்டும். அவர்கள் அடுத்த நாள் ஃபைன் போடுவார்கள், 10 நாள் கழித்து மிகப்பெரிய ஃபைன் வந்துவிடும், அபராதம். இப்படி பலமுறை செய்தால் அந்த எண் கேன்சல் ஆகிவிடும். எனவே ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு தொழில் முனைவோர் அது சார்ந்த சட்ட திட்டங்களை தெரிந்துதான் தொடங்க வேண்டும். சரி, இயந்திரங்கள் வந்துவிட்டன, அதன் பிறகு தயாரிக்கிறீர்கள், மார்க்கெட் பண்ணுவதற்கு யார், இந்த பொருட்களை யாருக்கு அனுப்புவீர்கள்? அப்போது முதலிலேயே உங்களுக்கு தெரிந்த கடைகள், பெரிய வணிகர்கள், மாவட்ட அளவுல ஏஜென்சி எடுப்பவர்கள், நகர அளவுல ஏஜென்சி எடுப்பவர்களும் அணுகி நான் இந்த பொருள் தயாரிக்க இருக்கிறேன், இந்த பிராண்ட்ல பிஸ்கட் தயாரிக்க போறேன், இந்த பிராண்ட்ல மசாலா பொடிகள் தயாரிக்க போறேன், கிளீனிங் பவுடர் தயாரிக்க போறேன், சுண்ணாம்பு வாங்கி ஒரு பாக்கெட்ல போட்டு சின்ன சின்ன பாக்கெட்டா அதை விற்பனை செய்ய போறேன், அல்லது வெற்றிலை பாக்குக்கு பயன்படக்கூடிய அந்த பாக்கு தயாரிக்க இருக்கிறேன். இப்படி சாம்பிள் காமிச்சு அவர்களிடம் ஆர்டர் பெற்று நீங்க தயாரித்த பொருளை வைத்திருக்காமல் உடனுக்குடன் அனுப்புகிற வகையிலே முதலிலேயே மார்க்கெட்டிங் ஏற்பாடுகளை செய்திருக்க வேண்டும். அதில் குறைபாடு என்றாலும் பொருள் தேங்கிவிடும். ஒரு சில பொருட்கள் 1 வாரம் 10 நாள் தான், அதற்கு பிறகு நீங்க லாஸ்ட் டேட் போட வேண்டும். இங்கிருந்து அனுப்புவதற்கே காலதாமதம் ஆகிவிட்டால் கடையிலே வைத்திருந்து 1 வாரம் ஆகும் விற்பனை முடிய, அப்போது லாஸ்ட் டேட் ஆகிவிடும், பொருட்கள் வீணாகிவிடும். அப்போ ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நாளும் ஒரு தொழில் முனைவோருக்கு மிக மிக முக்கியம். அதிலும் பொருட்களை தயாரிப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த பொருளுடைய கடைசி டேட், எக்ஸ்பைரி டேட்டை கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதன் பிறகு விற்க நீங்க எந்த கடைக்கும் அனுமதிக்க கூடாது. அவர்களுக்கு இன்ஃபார்ம் செய்து மிச்ச பொருட்களை உடனே தனியாக கட்டி வையுங்கள், விற்காதீர்கள், நாங்கள் மீண்டும் புதிய சரக்குகளை கொண்டு செல்கிறோம் என்று ஒவ்வொரு கடைக்காரர்களோடும் நீங்கள் தொடர்பு வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் சட்ட சிக்கல்களில் இருந்து தப்பிக்க முடியும். அதே போல் வாங்கி விற்பனை செய்வதா இருந்தாலும் சரி, அந்த பொருள் லாஸ்ட் டேட் இருக்கிறதா, எக்ஸ்பைரி இருக்கிறதா என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும். எனவேதான் நான் பலருக்கு சொல்லுகிற விஷயம், நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே நிறைய பொருட்கள் ஏற்றுமதி ஆகின்றன. வாழை சம்பந்தப்பட்ட பொருட்களில இருந்து, பருத்தி பொருட்களில இருந்து, உணவு பொருட்களிலே இருந்து பல்வேறு பொருட்கள் நம்முடைய மாவட்டத்தில் இருந்து ஏற்றுமதி ஆகின்றன. பல கோடி ரூபாய்க்கு கைவினை பொருட்கள், மண்பாண்ட பொருளிலே இருந்து பனை பொருள் வரைக்கும் ஏற்றுமதி ஆகிறது. நம்ம கருப்பட்டியில இருந்து, சென்னை மரத்தில இருந்து கிடைக்கக்கூடிய பல பொருட்கள், பனை மரத்தில் இருக்கக்கூடிய பணங்கள் கண்டு வரை ஏற்றுமதி ஆகிறது. அப்ப இந்த பொருட்கள் எல்லாம் ஏற்றுமதி ஆகிறது, இதை நம்ம செய்யலாமே என்று முதலிலேயே நீங்கள் ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும். ஏற்றுமதி செய்வதற்குரிய என்ன பொருள் என்று தெரியாமல் ஒரு பொருளை தேர்ந்தெடுத்து விட்டு அதை தயாரித்து சக்சஸ்ஃபுல்லாக வந்த பிறகு ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதை யார் வாங்குவார்கள்? அந்த பொருள் வெளிநாட்டில இருந்து இங்கே வந்து கொண்டிருக்கும் பல பொருட்கள், அதை நீங்கள் ஏற்றுமதி செய்ய முடியாது. அப்போது ஏற்றுமதிக்கு உகந்த தொழிலாக நீங்கள் முதலிலேயே தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும். எத்தனையோ ஒரு வாங்கி
1: இன்றைய தொழில் தொடங்குவோம் நிகழ்ச்சியில் தொழில் தகவல்கள், புதிய வாய்ப்புகள், வளர்ச்சிக்கான வழிகாட்டுதல்களை வழங்கிய தொழில் ஆலோசகரும் எழுத்தாளருமான எம் ஞானசேகர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கலாம். ஒரு நல்ல யோசனை, சரியான திட்டமிடல், விடாமுயற்சி இருந்தது அப்படின்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் அப்படின்றதை இந்த நிகழ்ச்சி நமக்கு ஒவ்வொரு நாளும் நினைவூட்டிகிட்டு இருக்குது. எப்போவுமே வேலை தேடுறவங்களா இல்லாமல் வேலை வழங்குறவங்களா நாம் வந்து உயரணும், நம்ம வந்து கனவு கண்டுகிட்டே இருக்காமல் அதை சாதனைகளாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. பேட்ட திரைப்படத்தில் இருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. நாகை சாஷிஷ் பாடியிருக்காங்க, இன்னும் கெங்காவும் சேர்ந்து பாடியிருக்கிறாங்க. அனிருத் இசையில் பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6.

0: இனிமையையும் செழுமையையும் பெருமையையும் நிறைந்த நம் தாய்மொழி தமிழோட சிறப்புகளை எடுத்திருக்கக்கூடிய அருமையான நிகழ்ச்சி தான் தமிழையம்தே. தமிழோட தொன்மை, இலக்கிய வளம், பண்பாட்டு பெருமை, வாழ்வியல் சிந்தனைகளை இனிய நடையில் உங்களோட பகிர்ந்துக்க வர்றாங்க முனைவர் கு. கதிரேசன் அவர்கள். வாங்க, இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்கலாம்.
1: வழங்கி வாழ்வதே வாழ்க்கை. தமிழர் பண்பாட்டில் பிறருக்கு வழங்கி அதை பார்த்து நாம் மகிழ்ச்சியடைந்து வாழ்கிற வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை என்று நம்முடைய முன்னோர்கள் நல்ல அற்புதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். புறநானூற்றிலே நரி வெறு உத்தலையார் என்ற புலவர் ஒரு அற்புதமான பாடலை வழங்கியிருக்கிறார். பல்சாண்டீரே பல்சாண்டீரே கயல் முன்னன்ன நரைமுதிர் திரைகவுள் பயன்கில் மூப்பின் பல்சாண்டீரே கணிச்சி கூர்ம்படை கடுந்திரல் ஒருவன் பிணிக்கும் காலை இறங்குவீர் மாதோ நல்லது செய்தல் ஆற்றி ஆயினும் அல்லது செய்தல் ஒம்புமின் அதுதான் எல்லாரும் உவப்பது அன்றியும் நல்லாற்று படுவும் நெறியுமோரதுவே என்று பாடுகிறார். அனைவரும் விரும்பும் அனைவர் மனதிலும் மகிழ்ச்சியை விளைவிக்கக்கூடிய இந்த இனிய வாழ்க்கை நெறிய உணர்த்துகிற இந்த பாடல் பொதுவியல் திணை என்று ஒரு அற்புதமான திணையிலே பொருள் மொழி காஞ்சி என்னும் துறைகளில் சேர்ந்தது. ஒவ்வொரு மனிதனும் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய வாழ்வியல் முறையை அற்புதமாக எடுத்து சொல்லுகிறது. இதன்படி வாழ்ந்தால் இன்பம் என்பது நம் உள்ளங்கைகளிலே, துன்பம் என்பது நம் கால் பாதங்களிலே என்பதை நாம் உணர முடியும். உபயோகமில்லை என்றாலும் உபத்திரவம் இல்லாமல் இரு என்று பெரியவர்கள் சொல்வார்கள். ஆம், நாம் முடிந்தவரை பிறருக்கு உதவி செய்து வாழ வேண்டும். முடியவில்லையானால் அடுத்தவருக்கு இடையூறு செய்யாமலாவது இருந்துவிட வேண்டும். இப்படி வாழ்பவர்கள் உயர்ந்தோராக போற்றப்படுவார்கள். ஆனால் நான் இன்று பலரும் செய்வது என்ன? நமக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்லை, தம் எதிரிக்கு ரெண்டு கண்களும் போய்விட வேண்டும் என்று எண்ணுகிற ஒரு விலங்கு நிலை குணம். தமக்கு கிடைக்காத எந்த பொருளும் அடுத்தவருக்கு கிடைத்து விடக்கூடாது. தமக்கே பணமும் பதவியும் கிடைக்காத போது தனக்கு பின் வந்தவர்களுக்கு கிடைப்பதா கூடாது அப்படியெல்லாம் என்று எண்ணுகிற பொறாமை உணர்வு மேலோங்கி வருகிறது. மனித மனத்திற்குள் இந்த ஆமை மட்டும் புகுந்துவிடவே கூடாது. அதனால தான் ஆமை புகுந்த வீடு என்று பெரியோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். இயற்கை நம்மிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காமல் நம்மை பல்வேறு வகையிலே நமக்கு பல்வேறு நன்மைகளை செய்து பல இயற்கை பொக்கிஷங்களை அனுபவிக்க தந்து கொண்டிருக்கிறது. அதற்கு நாம் எந்த கைமாறும் செய்வதில்லை. அதனாலே தான் இயற்கையின் வடிவமாக திகழும் இறைவன் எதையும் எதிர்பார்க்கல அருள் பாலித்து கொண்டிருக்கிறான். இறைவன் நல்லவர்களை ஒன்றுமே கைவிடுவதில்லை, சான்று பல சொல்லலாம். அதனால தான் ஒவ்வொருவரும் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார்கள். அப்படி நல்லவர்களாக வாழ வேண்டுமானால் அதற்கு ஒரே வழிதான் உண்டு, ஒருவருக்கு மனதால் கூட கெடுதல் செய்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை. அதுவே மனிதனுக்கு இறை அருளை பெற்றுத்தரும். ஏன், இறைவனாகவே அவனை கருதுவதற்கு வழி செய்யும். அதனால தான் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை ஒரு அற்புதமான பாடலடிகளை நாம் நினைத்து பார்க்கலாம். இயற்கையின் இன்னருள் அனைவருக்கும் கிடைத்து கொண்டுதான் இருக்கும் இந்த பாடலை நம் மனதிலே நினைத்து வாழ்ந்தார். சமூகத்தில் பல்வேறு சிந்தை உள்ள மக்கள் வாழ்கிறார்கள். தாம் பெற்ற பொருளை பிறருக்கு கொடுத்து அவர் காணும் மகிழ்ச்சியினை தாம் கண்டு இன்புறு மக்களும் உண்டு. தாம் பெற்ற பொருளை தாம் மட்டுமே பயன்படுத்தி கொண்டு அடுத்தவருக்கு கொடுக்காமல் அதே நேரம் அடுத்தவர் பொருளுக்கும் ஆசைப்பட்டு வாழ்பவர்களும் உண்டு. இப்படி பலதரப்பட்ட மக்கள் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நல்லவர்களே இல்லையா என்று கேட்டு நாம் ஆதங்கப்படும் இடத்திலே பல்வேறு நிலையிலே நல்லவர்களும் இன்று வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்கள் நல்லவர்கள் இருப்பதால் தான் இந்த உலகம் இன்னும் நிலைக்கிறது. தன்பண்டு தன்பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவையுண்டு தானுண்டு என்போன் சின்னதொரு கடுகுபோல் உள்ளம் கொண்டோன் என்று புரட்சி கவிஞர் ஒரு பாடலிலே சொல்லுவார். அப்படிப்பட்ட சிறிய உள்ளம் படைத்தவர்கள் அப்படி வாழ்வது என்பது வாழ்க்கை அல்ல. அதிலிருந்து மீண்டு ஒரு மறுமலர்ச்சியான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். இன்னா செய்தார ஒருத்தல் அவர்னான நன்னையும் செய்துவிடல் என்பது திருக்குறள். அதனை உணர்ந்து அடுத்தவருக்கு எந்த வகையிலும் கெடுதல் செய்யாத வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் உன்னதமான வாழ்க்கை. சான்றோர்களே

0: நல்லவர்களே, பல்துறை அறிவு பெற்று சான்றோர்களே, நான் கூறும் இனிய வாழ்க்கை நெறியை கேளுங்கள். வயதானவையால் தோல் சுருங்கியும் கயல் மீன்களைப் போன்று கூர்மையான தலைமுடி நரைத்தும் விளங்குகிற பெரியோர்களே கேளுங்கள். கேட்டு அதன்படி வாழுங்கள். இல்லையெனில் உயிர்களை கவர்ந்து செல்லும் யமதர்மன் கைகளில் கூர்மையான மழு என்னும் ஆயுதமேந்தி அனுமதியின்றி உங்களை கவர்ந்து சென்று விடுவான். அப்பொழுது நாம் வருத்தமடைய நேரிடும். எனவே வாழும் காலத்தில் பிறருக்கு தீங்கு செய்யாமல் நன்மை செய்து வாழுங்கள். நன்மை செய்வதையாயாலும் தீமை செய்யாமலாவது இருங்கள். அப்படி வாழ்ந்தால் யமனிடத்திலிருந்து தப்பிவிட முடியும். இந்த ஏமாற்று உலக வாழ்விலிருந்தும் நாம் மீண்டு விட முடியும். எனவே நல்லது இல்லையாயினும் தொல்லைகள் தராமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இத்தகைய வாழ்க்கை நெறிய அனைவரும் விரும்புவது, இத்தகைய வாழ்க்கை நெறிய அனைவருக்கும் மகிழ்ச்சியை தருவது. எனவே அதனை ஏற்று வாழுங்கள் என்று அந்த பாடல் அற்புதமாக எடுத்து சொல்லுகிறது. குழந்தைக்கு உணவூட்டும் தாய் உணவு மறுத்து குழந்தை அடம்பிடிக்கிற நேரத்தில் நிலவை காட்டி அதற்கு கொடுத்து விடுவேன், அந்த நிலவுக்கு கொடுத்து விடுவேன் என்று கூறி குழந்தையின் மனத்தை மாற்றி உணவூட்டி மகிழ்வதைப் போல இனிய வாழ்க்கை நெறியை கனிவாக ஊட்டியிருக்கக்கூடிய அந்த புறநானூற்று புலவனின் மனிதநேய உலக மேம்பாட்டு சிந்தனையை நாம் மனங்கொள்ள வேண்டும். அதன்படி வாழ முயற்சிக்க வேண்டும். நாளை சந்திப்போம்.
1: இன்றைய தமிழை அமுதி நிகழ்ச்சியில் தமிழோட இனிமை, இலக்கிய செழுமை, அதோடைய பெருமைகளை ரொம்ப அழகாக எடுத்துரைச்சாங்க முனைவர் கு. கதிரேசன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கலாம். தமிழ் அப்படின்றது வெறும் மொழி கிடையாது, அது நம்மளுடைய அடையாளம், நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய உணர்வு. அந்த அமுத தமிழோட இனிமையை இன்று மீண்டும் சுவைக்க வைத்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். தமிழை வளர்ப்போம், தமிழால் உயர்வோம், தமிழோடு வாழ்வோம் சொல்லிட்டு நிகழ்ச்சியில் பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. திருச்சிற்றம்பலம் திரைப்படத்திலிருந்து தனுஷ் பாடியிருக்கிறாங்க. அனிருத் இசையில், தனுஷ் வரிகளில் பாடல் வருது, கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: யாரு?
1: தாய் கிழவி.
0: ஏன் கோச்சிட்டு போதியா?

0: நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. இன்னைக்கு உலகத்தில் கல்வி, வேலைவாய்ப்பு, தகவல் தொடர்பு, தனி மனித வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவக்கூடிய மொழியாக ஆங்கிலம் வந்து விளங்கிட்டு இருக்கு இல்லையா. அந்த ஆங்கிலத்தை ரொம்ப எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் கற்றுக்கிறதுக்கு உதவக்கூடிய பயனுள்ள நிகழ்ச்சி தான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆங்கிலம் அறிவோம். புதிய சொற்கள் அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்கள், சரியான உச்சரிப்பு, எளிய இலக்கண விளக்கங்களோடு உங்களுடைய ஆங்கில அறிவை மேம்படுத்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வழிகாட்டிகிட்டே இருக்குது. இன்னைக்கு ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியை விளங்குறாங்க பிரபாவதி அவர்கள். வாங்க, இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்போம்.
1: நவுன் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்றோம். அதாவது பெயர்ச்சொல்னா என்னது? இட்ஸ் நேம், நேம் ஆஃப் எ பர்சன், பிளேஸ், புக், ரிலிஜியன், திங்ஸ், எக்ஸெட்ரா. பெயர்ச்சொல் என்னா ஒரு பெயர். அது மனிதரோட பெயராக இருக்கலாம், இடத்தினுடைய பெயராக இருக்கலாம், இல்லை நூல்களின் பெயர், இல்லை ஒரு மதங்களின் பெயர், பொருட்களின் பெயர், எதுனா இருக்கலாம். அது ஆங்கிலத்தில் நவுன் நம்ம சொல்கிறோம். அதாவது த நவுன் இஸ் அ மெயின் பார்ட் ஆஃப் அ சென்டென்ஸ். ஒரு வாக்கியம் இருக்குது, நம்ம எழுதும் பொழுதோ பேசும் பொழுதோ அந்த பெயர்ச்சொல் தான் அதுக்கு முக்கியமான ஒரு ஒரு அங்கமாக இருக்குது, சரியா? அது சப்ஜெக்டாகவும் வரலாம், ஆப்ஜெக்டாகவும் வரலாம். அந்த வாக்கியத்தின் முதன்மையான சப்ஜெக்டாக வரலாம். ராமன் பழங்களை பறித்தான். ஒரு உதாரணம், ராமன்ங்கிறது ஒரு நவுன். ஃப்ரூட்ஸ், ராமன் ஈட்ஸ் ஃப்ரூட்ஸ் அப்படி வச்சுங்களேன். அப்போ ராமன் என்பது பெயர்ச்சொல், ஃப்ரூட்ஸும் பெயர்ச்சொல் தான், ரெண்டுமே நவுன் தான். அது எப்படி ரெண்டுமே நவுன் சொல்கிறோம் அப்படி நீங்கள் கேட்கலாம். இந்த நவுனில் நிறைய வகைகள் இருக்குது, சரியா? முதல்ல ப்ராப்பர் நவுன். அந்த ப்ராப்பர் நவுனை பற்றி பார்க்கலாம். ப்ராப்பர் நவுன்னா என்னது? ஒரு குறிப்பிட்ட பெயர்ச்சொல். நான் இப்போ சொன்னேன்ல, ராமன் என்பது குறிப்பிட்ட ஒரு பெயர், ஒரு பையனுடைய பெயர், ஒரு பாயுடைய நேம். நான் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது, ஃப்ரூட்டுங்கிறது பொதுவான ஒரு பெயர், அது என்ன பழமாக இருக்கலாம். ஆக ப்ராப்பர் நவுன்னா என்னதுன்னா ஒரு குறிப்பிட்ட மனிதனுடைய பெயராக இருக்கலாம், அல்லது பழங்களுடைய பெயராக இருக்கலாம், இல்லை எதுனா இருக்கலாம், ஒரு ஒரு ஃபெஸ்டிவலுடைய நேமாக இருக்கலாம், இல்லை ரிலிஜியனுடைய நேமாக இருக்கலாம், புக்ஸோட நேமாக இருக்கலாம். அது எப்பயும் நீங்கள் இன்னொன்று கவனிக்கணும், இந்த ப்ராப்பர் நவுனில் எப்பயுமே முதல் எழுத்து கேபிட்டல் லெட்டரில் தான் எழுத வேண்டும். அதுக்கடுத்து அந்த ப்ராப்பர் நவுனுக்கு முன்னால் ஏ அண்ட் அந்த ரெண்டு வார்த்தைகளும் போடக்கூடாது, சரியா? இந்த ப்ராப்பர் நவுனில் பியூப்புளுடைய நேம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டேவிட், ராமன், நிஷா, தினா, இது எல்லாமே முதல் எழுத்து கேபிட்டல் லெட்டரில் எழுதணும்.

அடுத்து பிளேசஸ் பார்க்கலாம். ஒரு தாஜ்மஹால் டி கேபிட்டல் லெட்டர் எழுதணும். அடுத்து ஒரு ஊருடைய பெயராக இருக்கலாம், மதுரை, சென்னை, இல்லை ஒரு வில்லேஜ் நேமாக கூட இருக்கலாம். எல்லாமே முதல் எழுத்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். இது நாட்டினுடைய பெயராக இருக்கலாம், ஆப்கானிஸ்தான், சைனா, இந்தியா, ஜப்பான், எல்லாமே முதல் எழுத்து கேபிட்டல் லெட்டர் எழுதணும். அடுத்து நேம் ஆஃப் டேஸ் அண்ட் மந்த்ஸ், மொத்தம் வாரத்தின் ஏழு நாட்கள். இந்த ஏழு நாட்கள் எழுதும்பொழுது முதல் எழுத்து ஸ்மால் லெட்டர் எழுதக்கூடாது. இது எல்லாமே ப்ராப்பர் நவுன், அதற்காக தான் நான் அதை சொல்கிறேன். 12 மாதங்களுடைய முதல் எழுத்தையும் கேபிட்டல் லெட்டரில் தான் தொடக்கி எழுதணும். இது எல்லாமே ப்ராப்பர் நேம், ப்ராப்பர் நவுன். அடுத்து பிராண்ட், ஒரு சப்பல் வாங்குகிறோம், பேட்டா, அது ஸ்மாலில் வந்து நம்ம எழுதக்கூடாது. இல்லை ஒரு எதனா இருக்கலாம், ஒரு பிராண்டட் பிராண்ட் நேமாக இருக்கலாம். அடுத்து ரிலிஜியஸ் திங்ஸ், த ரிலிஜியஸ் புக்ஸோட நேம், த பைபிள், த குரான், த பகவத்கீதா, எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து அதுக்கு முன்னால் த போட்டுன்னு போட்டுக்கலாம், ஆனால் ஏயும் ஆனும் யூஸ் பண்ணக்கூடாது. ப்ராப்பர் நவுனுக்கு அடுத்தப்ப நம்ம பார்க்குற காமன் நவுன். காமன் நவுனா பொதுவான பெயர் சொல். இப்போ ப்ராப்பர் நவுனுக்கும் காமன் நவுனுக்கு என்ன வித்தியாசம்னா, பாய் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு பையன், அது எந்த பையனாக இருக்கலாம், பாய் மட்டுமல்ல ஒரு பொருட்களுடைய பெயர், பென், பென்சில், பாக்ஸ், ஃபேன், டிவி, எதுனா இருக்கலாம், எல்லாமே அது காமன் நவுன். இதுவும் பெயர் சொல்லுதான், அது பொதுவான இருக்கிறதுனால இது பேர் காமனான்னு சொல்கிறோம். இது இது ஃப்ரூட் அப்படிங்கிறது காமன், மேங்கோ, பனானா அப்படிங்கிறது ப்ராப்பர் நவுன். இது ரெண்டையும் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும்.

இன்றைக்கி ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் பயனுள்ள ஆங்கில சொற்கள், எளிய வாக்கியங்கள், நடைமுறை பயன்பாடுகளை ரொம்ப சுவாரஸ்யமாக வழங்கினாங்க பிரபாவதி. அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கலாம். ஒரு மொழியை கற்றுக்கிறது அப்படின்றது ஒரே நாளில் நடக்காத விஷயம். ஆனால் கொஞ்ச நேரம் ஒதுக்கி நம்ம பயிற்சியும் முயற்சியும் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம வந்து ஆங்கிலத்தில் பேசுகிறது எழுதுறது ரொம்பவே எளிமையான விஷயமாயிரும். எப்போவுமே ஒரு விஷயம் செய்யும்போது முயற்சி பண்ணவோ பயிற்சி பண்ணவோ தயங்கக்கூடாது. நமக்கு தவறு வந்துடுமோ அப்படின்னு அந்த விஷயத்தை செய்யாமல் தயங்கியும் நிற்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சொல்லை கற்றுக்கிட்டே ஒரு புதிய முன்னேற்றத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது. துணிவு திரைப்படத்திலிருந்து அனிருத் வைஷாக் ஜிப்ரான் இசையில் பாடல் வந்துகிட்டே இருக்குது. அனிருத் வைஷாக் பாடியிருக்கிறாங்க, பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

7:35 ஆயிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க வணக்க பரணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்த தகவல் என்னன்னா, காய்கள் பழங்கள்லாம் சந்தையில என்னென்ன விலைக்கு விற்குது அப்படின்றத சொல்றோம். நோட் பண்ணிக்கோங்க. தக்காளி கிலோ ஒன்றுக்கு 38 ரூபாயில் கிடைக்குது, 36 ரூபாயில் கிடைக்குது. கத்திரிக்காய் 30 ரூபாய், வெண்டைக்காய் கிலோ ஒன்றுக்கு 20 ரூபாயில் கிடைக்குது. புடலங்காய் 30 ரூபாய், சுரைக்காய் 10 ரூபாய், பீர்க்கங்காய் 45 ரூபாய், பூசணிக்காய் 14 ரூபாய், தடியங்காய் 12 ரூபாய், அவரைக்காய் 75 ரூபாய், பாகற்காய் 65 ரூபாய், முருங்கைக்காய் 34 ரூபாய், பெரிய வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு 59 ரூபாயிலையும் இருக்குது, 58 ரூபாயில் இருக்குது. சின்ன வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு 100 ரூபாயில் கிடைக்குது. கோவக்காய் 45 ரூபாய், தேங்காய் கிலோ ஒன்றுக்கு 59 ரூபாயில் கிடைக்குது. இஞ்சி கிலோ ஒன்றுக்கு 200 ரூபாயில் கிடைக்குது. முள்ளங்கி 35 ரூபாய், உருளைக்கிழங்கு 27 ரூபாயில் கிடைக்குது. கேரட் கிலோ ஒன்றுக்கு 42 ரூபாயில் கிடைக்குது. ரிங் பீன்ஸ் 90 ரூபாய், சவுச்சவு கிலோ ஒன்றுக்கு 32 ரூபாய், முட்டைக்கோஸ் 24 ரூபாய், பீட்ரூட் 38 ரூபாய், வெள்ளைப்பூண்டு கிலோ ஒன்றுக்கு 280 ரூபாயில் கிடைக்குது. சேம்பு கிலோ ஒன்றுக்கு 40 ரூபாயிலையும் 35 ரூபாயிலையும் கிடைக்குது. சேனைக்கிழங்கு 40 ரூபாய், சீனிக்கிழங்கு 55 ரூபாயில் கிடைக்குது. பழவகைகளில் வாழைப்பழம் வாழையாக இருந்தால் 115 ரூபாயில் கிடைக்குது. நாட்டு வாழைப்பழமாக இருந்தால் 60 ரூபாயில் கிடைக்குது. ஆப்பிள் கிலோ ஒன்றுக்கு 180 ரூபாயில் இருக்குது, 140 ரூபாயில் இருக்குது. மாதுளை 220 ரூபாயில் இருக்குது, 200 ரூபாயிலும் கிடைக்குது. கொய்யா கிலோ ஒன்றுக்கு 80 ரூபாயில் கிடைக்குது. பப்பாளி 50 ரூபாய், நெல்லிக்காய் 75 ரூபாய், சாத்துக்குடி கிலோ ஒன்றுக்கு 70 ரூபாயில் கிடைக்குது. தர்பூசணி கிலோ ஒன்றுக்கு 30 ரூபாயில் கிடைக்குது. காய்கள் பழங்கள்லாம் சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமா இருங்க. இப்போ ஒரு பாடல் உங்களுக்காக. வாரிசு திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. தமன் இசையில், விவேக் அவர்களுடைய வரிகளில் பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: வந்தா மாமா உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: சைவாலின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: வேலைக்கு கிளம்புறோம், அவசர அவசரமா நம்ம அந்த நாளை ஓட ஆரம்பிச்சிருவோம். ஆனா இந்த ஓட்டத்துக்கு நடுவுல நம்ம மனசு எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு நிமிஷமாவது நம்மள நாமளே கேட்டிருக்கோமா? ஒருவேளை சும்மாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாலும் கூட உண்மையிலேயே மனசுக்குள்ள ஏதாவது பாரம் இருக்கலாம் இல்லையா? அதை பத்தி பேசணும்னு தோணலாம், ஆனா யாருக்கிட்ட பேசுறது அப்படின்றதுதான் தெரியாம இருக்கும். அதனாலதான் நேர்களே, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். இன்னைக்கு 10 அக்டோபர் உலக மனநல தினம். நம்ம உடம்புக்கு ஓய்வு தேவைப்படுற மாதிரி நம்ம மனசுக்கும் ஓய்வு தேவை. நம்ம உடம்புக்கு வலி வந்தா மருத்துவரை பாக்குறோம், அதே மாதிரி மனசு சோர்வா இருக்கும்போது உதவி கேட்கலாம், பேசலாம், ஆதரவு தேடலாம். நம்மளுடைய உடல் நலத்தை பற்றி அக்கறையோட நம்ம வந்து பாத்துக்கிறோம். சாப்பாடு எப்படி இருக்கணும், உடற்பயிற்சி செய்யணும், போதுமான தூக்கணும் வேணும், இப்படி நிறைய பல விஷயங்களை நம்ம கவனிக்கிறோம். ஆனால் இதே அளவுக்கு முக்கியமாக இன்னொரு விஷயமும் இருக்குது, அதுதான் மனநலம். இன்னைக்கு இந்த சில நிமிஷங்கள் நம்ம மனசை பற்றி கொஞ்சம்

பேசி பார்க்கலாம். ஏன்னா மனசு நல்லா தான் இருந்தது அப்படின்னா நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும் இல்லையா? மனநலம் அப்படின்றது நமக்கு மனசில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறது மட்டும் கிடையாது. சந்தோஷம், கவலை, கோபம், பயம், ஏமாற்றம், பதற்றம், இப்படி வாழ்க்கையில் வரக்கூடிய நிறைய உணர்வுகளை நாம் புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி சமாளிக்கிறோம், நம்முடைய அன்றாட வாழ்க்கையை தொடர்ந்து நடத்துறதுக்கான திறனும் மனநலத்தோட ஒரு பகுதி தான். நம்மள பலருக்கும் ஒரு பழக்கம் இருக்குது, எனக்கு ஒன்றுமே இல்லை, அதை நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு, இதை பற்றி யாரிடமும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே வந்து அப்படியே தனிமைப்படுத்திக்கிடுவோம். மனசில் இருக்கிறத உள்ளேயே நம்ம வச்சுக்குவோம். ஆனால் சில நேரங்களில் மனசில் இருக்கிறத பேசுறது ஒரு நல்ல மருந்தாக கூட இருக்கலாம். நம்பிக்கையான நண்பர் ஒருவர்கிட்ட பேசலாம், குடும்பத்தில் ஒருத்தவங்கள்ட்ட மனம் திறந்து பேசலாம், தேவைப்பட்டால் மனநல நிபுணரோட உதவியை கூட பெறலாம். உதவி கேட்பது பலவீனம் கிடையாது, உதவி கேட்பது நம்ம நாமளே கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல முயற்சியாக கூட அமையும். நம்முடைய உடலுக்கு ஓய்வு தேவைப்படுறது மாதிரி நம்மளுடைய மனசுக்கும் ஓய்வு தேவை. தொடர்ந்து வேலை, தொடர்ந்து நம்ம செல்ஃபோன் பார்த்துட்ருக்கோம், தொடர்ந்து நம்ம சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கோம், தொடர்ந்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் வாழ்க்கையில். இதுக்கெலாம் நடுவில் தினமும் கொஞ்ச நேரமாவது நமக்காக ஒதுக்கிக்கிட்டு பிடிச்ச பாடலை கேட்கலாம், இயற்கையை ரசிக்கலாம், நண்பர்களோட பேசலாம், புத்தகம் படிக்கலாம், கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கலாம், நல்ல தூங்கலாம். இப்படி சின்ன சின்ன விஷயங்களே நம்மளுடைய மனநிலையை மாற்றுறதுல ஒரு முக்கிய பங்கு, பெரிய பங்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மாதிரி நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் கவனிக்கலாம், கவனிப்போம். வழக்கமாக சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒருவர் ரொம்ப அமைதியாக இருக்கிறாரா, எப்போதும் பேசிக்கிட்டே இருக்கிறவங்க ஒருத்தங்க திடீர்னு தனியாக இருக்கிறாங்களா, யாராவது தொடர்ந்து கவலையாகவோ சோர்வாகவோ இருக்கிறாங்களா அப்படின்றத அவங்கள்ட்ட போயிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக நான் உன்னோட இருக்கேன், பேசணுன்னா பேசலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில நேரங்களில் நம்மளுடைய ஒரு வார்த்தை கூட ஒருத்தருக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கலாம். நேர்களே, மனநலம் அப்படின்றது ஒரு நாளில் மட்டும் நினைத்து பார்க்க வேண்டிய விஷயமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய மனசை கவனிச்சுக்கணும். உடலுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய மனசுக்கும் கொடுக்கணும். மனதில் இருக்கக்கூடிய சுமை இருந்தது அப்படின்னா அதை கட்டாயமாக பகிர்ந்துக்கணும். தேவைப்பட்டால் நம்ம உதவியை நாடலாம். நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் அன்போடு கவனிச்சுக்கணும். நாம் இந்த உலக மனநல தினத்தில் ஒரு சின்ன உறுதிமொழி வேணால் எடுத்துக்கலாம். என்னுடைய மனநலத்தையும் நான் கவனிப்பேன், என்னை சுற்றி இருக்கிறவங்களுடைய மனநலத்தையும் நான் மதிப்பேன். மனதை பாதுகாப்போம், மனிதர்களை புரிந்து கொள்வோம், அன்பாக இருப்போம். நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது. டிராகன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. சித் ஸ்ரீராம் பாடியிருக்கிறாங்க, சஞ்சனா கல்மஞ்சேம்ஸ் இணைந்து பாடியிருக்கிறாங்க, லியோன் ஜேம்ஸ் அவங்களுடைய இசையில் விக்னேஷ் சிவன் மற்றும் கோசேஷா வரிகளில் பாடல் வந்துகிட்டே இருக்குது. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: வணக்கம் பரணி, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. 7:50 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 தான் இணைஞ்சிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிய தொழிற்பயிற்சி நிலையங்கள், ஏற்கனவே செயல்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய தொழிற்பயிற்சி நிலையங்களில் புதிய தொழிற் பிரிவுகள் அலகுகள் தொடங்குறதுக்காக இணைப்பு அங்கீகாரம் பெறதுக்கு இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. புதிய தொழிற்பயிற்சி நிலையங்கள் MSTIல நிறுவுறதுக்காகவும், ஏற்கனவே செயல்பட்டு வரக்கூடிய தொழிற்பயிற்சி நிலையங்களில் புதிய தொழிற் பிரிவுகள் அலகுகள் சேர்க்கறதுக்காகவும் விண்ணப்பங்களை நீங்கள் 31/10/2026 வரைக்கும் சமர்ப்பிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இணையதள முகவரி கூட கொடுத்துருக்குறாங்க, DGT.skillindiadigital.gov.in. இந்த இணையதளத்தில் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் சமர்ப்பிச்சுக்கலாம். தொடர்புடைய நிறுவனங்கள் இந்த இணையதளத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய வழிகாட்டுதல்கள் அறிவுறுத்தல்களை முழுமையாக பின்பற்றி உரிய காலக்கெடுவுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கணும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியலில் முதல் முறை வாக்காளர்கள் இளம் வாக்காளர்களோட பெயர்களை தொடர் திருத்தம் 2026 இந்த இதில் வந்து வாக்காளர் பட்டியலில் சேர்க்கிறதுக்கு ஏதுவாக தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வரக்கூடிய, அதாவது இன்றைக்கி 10ஆம் தேதி இல்லையா, இன்றைக்கி காலையில் 10 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் பெயர்களை பதிவு செஞ்சு அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் சிறப்பு முகாம் வந்து நடத்தப்பட உத்தேசிச்சிருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய வாக்குச்சாவடி அமைவிடங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகள், கல்லூரிகள், இதர அரசு அலுவலகங்களில் வாக்குச்சாவடி அமைவிட அலுவலர்கள், வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் காலையில் 10 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கிறதுக்கு உரிய படிவங்கள் நடப்பு வாக்காளர் பட்டியலோடு இருப்பாங்க. முதல் முறை வாக்காளர்கள், இளம் வாக்காளர்கள், உங்களுடைய வண்ண பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் ஒன்று, வயது மற்றும் இருப்பிட ஆவணங்களோட நகல்களோடு உங்களுடைய பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளுக்கு போயிட்டு உங்களுடைய பெயர்களை வாக்காளர் பட்டியலில் நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படின்ற விவரமும் சொல்லியிருக்கிறாங்க. இது குறித்து வாக்காளர் பட்டியலில் விடுபட்ட நபர்கள் எவரும் இருந்தாங்க கூட அவங்களும் நீங்கள் அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கலாம். 7:53 இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்திலிருந்து பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

7:56 ஆயாச்சு. வணக்க பரணி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு கேட்ட சொன்ன தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்க கூட பேசிட்டு இருந்தேன் உங்க பிரியமான தோழி ஸ்ரீ வேகோமதி. அடுத்ததா உங்களுக்காக கேட்க போறீங்க, 8:02 வழக்கென்று வந்தால் உரை பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. மாமன் திரைப்படத்திலிருந்து விவேக் அவர்களில் ஸ்வேதா மோகன் பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: நேர்களே, இன்னும் சில நொடிகள் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் நல்லாட்சிக்கு மக்கள் அளித்த அங்கீகாரமாக இடைத்தேர்தல் முடிவுகள் அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு என்பது ஆயுதப்படையின் பலத்தால் மட்டுமல்ல, பாதுகாப்பு துறையில் தற்சார்பு அடைவதில் அமைந்துள்ளது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ந்து வரும் நாடுகளின் தேவைகளை உலகிற்கு எடுத்துரைக்க இந்தியாவும் ஆப்பிரிக்க நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் தேர்தலை வாக்குச்சீட்டு அடிப்படையில் நடத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிடம் எதிர்க்கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஜந்தர் மந்தரில் எந்தவொரு போராட்டத்திற்கும் அனுமதி இல்லை என்று தில்லி காவல்துறை அறிவித்துள்ளது. கிராமப்புறங்களில் மருத்துவ சேவையாற்ற இளம் மருத்துவர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்கள் மாநிலம் முழுவதும் இன்று நடைபெற உள்ளன. காவிரி நதிநீர் பங்கீட்டு அளவை மறு ஆய்வு செய்யக்கோரும் கர்நாடக அரசின் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மாநில அரசை திமுக கேட்டுக் கொண்டுள்ளது. மின்சாரம் தாக்கி உயிரிழந்த விவசாயிக்கு 14,50,000 ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. துர்கா பூஜையை முன்னிட்டு மேற்குவங்க மாநிலம் ஷாலிமரிலிருந்து சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திற்கு இம்மாதம் 15 மற்றும் 22 தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முன்னாள் படைவீரர்கள் வழங்கும் கோரிக்கை மனுக்கள் மீது அதிகாரிகள் குறித்த காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி ஸ்னேகா அறிவுறுத்தியுள்ளார். தேர்தல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மாவட்ட அளவிலான தேர்தல் கல்வி அறிவு குழுவின் கூட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆட்சியர் திருமதி கவிதா தலைமையில் நேற்று நடைபெற்றது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சென்னை அணி கோவா அணியையும் பெங்களூரு அணி தில்லி அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நேரம் காலை 8:03 ஆயிட்டு இருக்குது. எஃப்எம் ரெயின்போ 102.6 நிகழ்ச்சியில் இணைஞ்சிட்டு இருக்கிறீங்க. காலை நேர வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இன்றைய நாள் வெற்றிகரமாக, சிறப்பாக, அமைதியாக, நலமுடன் அமைய வாழ்த்துக்கள். இப்போ கேட்டுடலாம் வழக்கென்று வந்தால். உரை வழங்குபவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இந்து திருமண சட்டத்தில் விவாகரத்து பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்து திருமண சட்டம் 1955 இந்தியாவில் உள்ள இந்துக்களின் திருமணங்களை முறைப்படுத்தவும்

செல்லுபடியாகும் தன்மையை தீர்மானிக்க இந்த சட்டம் பயன்படுகிறது. நாம் அந்த திருமண தம்பதிகள் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளாமல் விவாகரத்திற்கு செல்லும் பொழுது விவாகரத்து வேண்டும் என்று கேட்பார்கள். சில சூழ்நிலைகளில் சட்டம் சில நிபந்தனைகளை மீறும் பொழுது விவாகரத்தை நேரடியாக கேட்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படும் பொழுது அது வழக்கறிஞர்களுக்கு வந்து நீங்கள் அந்த விவாகரத்து வேண்டும் என்று போய் கேட்பவர்கள் அந்த காரணத்தெல்லாம் பார்க்கும் பொழுது அதில் வந்து நேரடியாக விவாகரத்து கோர முடியாது என்று சில விஷயங்களை அறிந்து கொண்டால் அவர்கள் இந்த திருமணம் செல்லாது என்று விளம்புகை செய்யும்படி ஒரு வழக்கை தாக்கல் செய்யலாம். அதாவது நேரடியாக விவாகரத்து அவர்கள் சொல்லக்கூடிய சொந்த பந்தம் ரிலேஷன்ஷிப் மற்ற அனைத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது நீதிமன்றத்தில் விவாகரத்து அப்படி என்று, அதாவது இந்த தேதியில் மனுதாரருக்கும் எதிர்மனுதாரருக்கும் இடையே நடந்த திருமணத்தை ரத்து செய்து விவாகரத்து தீர்ப்பு வழங்கும்படின்னு கேட்க முடியாது. அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் இருப்பாங்க. அப்படி இருந்தால் அவர்களுக்கு தீர்வு என்னவென்றால், இந்த தேதியில் நடந்த திருமணம்

0: சொந்த பந்தம் ரிலேஷன்ஷிப் மற்ற அனைத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது நீதிமன்றத்தில் விவாகரத்து அப்படி என்று, அதாவது இந்த தேதியில் மனுதாரருக்கும் எதிர்மனுதாரருக்கும் இடையே நடந்த திருமணத்தை ரத்து செய்து விவாகரத்து தீர்ப்பு வழங்கும்படின்னு கேட்க முடியாது. அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் இருப்பாங்க. அப்படி இருந்தால் அவர்களுக்கு தீர்வு என்னவென்றால், இந்த தேதியில் நடந்த திருமணம் செல்லாது என்று விளம்பகை செய்யும்படி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, டிக்ளேர். அப்படி கேட்கக்கூடியது. அதை பற்றி இந்த சட்டத்தில் பிரிவு 5 சொல்கிறது. எது வேலிட் மேரேஜ், சட்டத்தின் விதிகளை முழுமையாக பின்பற்றி நடத்தப்படும் திருமணம் மட்டுமே செல்லுபடியாகும், செல்லுபடியாகக்கூடிய ஒரு திருமணமாகும். இந்த பிரிவு 5 சொல்லக்கூடியது என்னென்னா, திருமணத்தின் போது இருவருக்கும் உயிருடன் இருக்கும் வேறு துணை இருக்கக்கூடாது, அது கட்டாயம். அதே மாதிரி இருவரும் முறையான சம்மதம் தெரிவிக்கும் மனநிலை இருக்க வேண்டும். இது வந்து நம்ம ஏற்கனவே இது சம்பந்தப்பட்ட விஷயத்தை நாம் பார்த்துருக்குறோம். அப்படி இருக்கும்போது அதில் முக்கியமாக சொல்லக்கூடியது தடை செய்யப்பட்ட உறவு முறை, அதாவது அண்ணன் தங்கச்சி உறவு முறை, சித்தி சித்தப்பா உறவு முறை, இந்த மாதிரியான உறவு முறைகள் இருக்கிறவங்க திருமணம் செய்யக்கூடாது. இருவருக்கும் இடையே சட்டத்தால் தடை செய்யப்பட்ட இரத்த உறவுகள் இருக்கக்கூடாது. பாரம்பரிய பழக்கம் அனுமதித்தால் மட்டும் அதுக்கு விலக்கு உண்டு. சில பாரம்பரிய பழக்கங்கள் சொல்லி சில சமூகத்தில் சில திருமணங்கள் நடக்கும், அங்கே அது வந்து அனுமதிக்கப்பட்டால், அந்த பழக்க வழக்கம் அனுமதிக்கப்பட்டால் அதுக்கு விதிவிலக்கு உண்டு. இதில் சபிண்டா உறவுன்னு சொல்லுவாங்க, சபிண்டா உறவு. இந்த சபிண்டா உறவுனா தாய் வழியில் 3 தலைமுறைகளுக்கோ தந்தை வழியில் 5 தலைமுறைகளுக்கோ உட்பட்ட சபிண்டா உறவுகளுக்குள் திருமணம் செய்யக்கூடாது என்று இந்த திருமண சட்டம் சொல்கிறது. அதாவது ஒருவரின் தாய் வழி வரிசையில் 3 தலைமுறைகள் வரை சபிண்டா உறவு முறையாக கருதப்படும். அதாவது தாய், தாய் வழி பாட்டி, அந்த தாய் வழி அதில் வர்றவங்களை சொல்லும். தந்தை வழி உறவு முறைன்னு பார்க்கும் பொழுது 5 தலைமுறைகள் வரை சபிண்டா உறவு முறையாக கருதப்படும். தந்தை, தந்தையின் தந்தை, இந்த மாதிரிலாம் வந்து அதெல்லாம் வந்து ஒரு குடும்பத்து இது வரிசையில் வந்துவிடும். அப்படி வரும்பொழுது அவர்களுக்குள் திருமணம் செய்யக்கூடாது என்று சொல்கிறார்கள். அந்த மணமகனுடைய பிரான்ச் வேற மாதிரி இருக்கணும், மணமகளுடைய பிரான்ச் வேற மாதிரி இருக்கணும். இந்த ஒரே பிரான்ச்சுக்கு உள்ளே வந்து திருமணம் செய்யக்கூடாது. இருவரில் ஒருவர் மற்றவருக்கு நேரடி வாரிசாக இருந்தாலோ அல்லது இருவரும் குறிப்பிட்ட தலைமுறை வரம்புக்குள் ஒரு பொதுவான மூதாதையரை பகிர்ந்து கொண்டாலோ அவர்கள் வந்து சபிண்டா உறவினர்கள் ஆவார்கள். முன்னால் பார்க்கும் பொழுது அவங்க ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர்களாக இருப்பார்கள். இப்போ உதாரணமாக 22 வயது ஆண் மற்றும் 20 வயது பெண் வேறு மன உறவு ஏதுமின்றி தங்களின் சடங்கு முறைப்படி, அதாவது சப்தபதி, அதாவது இந்து திருமண சட்டத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா அக்னியை வலவர வேண்டும் என்று சொல்வார். அக்னியை வலவர வேண்டும், அக்னியை வலம் வந்து அருந்ததி பார்த்து திருமணம் செய்யணும்னு சொல்லி சொல்லுவாங்க இதில். அதே மாதிரி தாலி கட்டுதல், கண்டிப்பாக தாலி கட்டி காலில் மெட்டி அனுபவிக்க வேண்டும் என்று சொல்வது. இந்த மாதிரி உறவினர் அல்லாத நபரை திருமணம் செய்து கொள்வது முற்றிலும் செல்லுபடியாகும். நெருங்கிய உறவினர்கள், அதாவது நான் சொன்னபடியான அந்த தடை செய்யப்பட்ட உறவு முறையில் திருமணம் செய்தால் அது செல்லாத திருமணம். அந்த செல்லாத திருமணத்தை வந்து செல்லாத திருமணமாக விளம்பகை செய்ய சொல்லி கேட்கலாம். இதை வந்து பிரிவு 11 பற்றி அதை பற்றின டீட்டெயில்ஸ் நல்லாவே சொல்லியிருக்கிறாங்க. செல்லத்தகாத, முற்றிலும் செல்லாத திருமணம். சட்டப்படி தொடக்கத்திலிருந்தே செல்லாத திருமணங்கள் இதில் அடங்கும். இந்த நிலைக்கு நீதிமன்றத்தின் தனிப்பட்ட உத்தரவு கூட தேவையில்லை. சட்டத்தின் முன் இந்த திருமணம் நடைபெறாததாகவே கருதப்படும். எந்தெந்த நிலைகளில் இந்த இதெல்லாம் செல்லாதுன்னு பார்க்கும் பொழுது, அந்த பிரிவு 5 உட்பிரிவு 1 சொல்லக்கூடிய முதல் மனைவி அல்லது முதல் கணவன் உயிருடன் இருக்கும்போது இரண்டாவது திருமணம் செய்வது, இருதார மனம் சொல்லக்கூடியது. அதே பிரிவில் 4 உட்பிரிவு 4 என்ன சொல்லுதுன்னா, தடை செய்யப்பட்ட உறவு முறைக்குள் திருமணம் செய்வது, அதுவும் செல்லாது. அதுக்கப்புறம் அதே பிரிவில் 5 உட்பிரிவு 5, இது வந்து சபிண்டா உறவுக்குள் திருமணம் செய்வது. இதெல்லாம் இருக்கக்கூடிய திருமணம் வந்து செல்லாதுன்னு சொல்லி நம்ம வந்து விளம்பகை செய்ய சொல்ல முடியும். உதாரணமாக முதல் மனைவி விவாகரத்து செய்யாமல் முதல் மனைவி உயிருடன் இருக்கும் போதே ஒரு நபர் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டால் அந்த இரண்டாவது திருமணம் பிரிவு 11 கீழ் சட்டப்படி செல்லாது. அதே மாதிரி தவிர்க்கக்கூடிய, ரத்து செய்யப்படக்கூடிய திருமணம், அது வாய்டபிள் மேரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி பிரிவு 12 சொல்கிறது. இந்த வகை திருமணம் நடைமுறையில் செல்லும், ஆனால் பாதிக்கப்பட்ட நபர் நீதிமன்றத்தை அணுகி மனு தாக்கல் செய்து இந்த திருமணத்தை செல்லாது என ரத்து செய்ய கோரலாம். நீதிமன்றம் ரத்து செய்யும் வரை இது செல்லுபடியாகும் திருமணம் தான். இதில் நிறைய விஷயங்கள் இனி இருக்கிறது, இது நாளை நாம் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை வழக்கென்று வந்தால் உரை கேட்டீர்கள். உரை வழங்கியவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். தொடர்வது திரைப்பாடல்.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
2: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு, பின்பக்கமா போனா
3: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
1: இசைமலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
1: இது 102.6
5: நேரம் காலை 8:15. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது FM Rainbow 102.6. நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் வேதமும் நாதமும் உரை. வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
6: 72 மேளகர்த்தாராக வரிசையில் 28வது மேளகர்த்தாராகம் ஹரிகாம்போஜி. ஹரிகாம்போஜியின் சுரஸ்தானங்கள் சஜ்ஜமம், சதுஸ்ருதி ரிஷபம், அந்தரகாந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், சதுஸ்ருதி தைவதம், கைசிக நிசாதம்.

0: 28வது மேலகர்த்தா ராகமாகிய ஹரிகாம்பூஜையில் ஸ்ரீ கோடீஸ்வர ஐயர் அவர்கள், நீயே கதி என் தாயே ததி நீயே கதி என்ற கீர்த்தனையை ஆதிதாளத்தில் இயற்றியிருக்கிறார். இந்த கீர்த்தனையை பாடும் பொழுது அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருச்செங்கோட்டு திருப்புகளில், காலனிடத்து அணுகாதே காசியினிற் பிறவாதே சீல அகத்திய ஞான தேனமுதை தருவாயே மாலயனுக்கரியானே மாதவரை பிரியானே நாலு மறை பொருளோனே நாகரீக பெருமாளே என்ற திருப்புகள் நினைவுக்கு வருகிறது. தொடர்ந்து சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை வேதமும் நாதமும் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். தொடர்வது திரைப்பட பாடல். ஜெயிலர் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், அனிருத் ரவிச்சந்தர் இசையல்.

நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க பாடலோடு நிகழ்ச்சியை. நேரம் 8:22 ஆயிடுச்சு. எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்ம மனசு தான் எப்படி ஒரு மனசு இல்லை. யாராவது நமக்கு கெட்டது செஞ்சாங்க, ஒரு நெகட்டிவிட்டியை நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை மட்டுமே நம்ம ஞாபகம் வச்சுட்ருக்குறோம். ஆனால் நினச்சி பார்க்குறதுக்கும் சரி, அள்ளி எடுக்கிறதுக்கும் சரி, நமக்கு ஏகப்பட்ட மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்குது. அதை நம்ம நினச்சி பார்ப்போமே, இந்த நாளை நம்ம சூப்பரான ஒரு பாசிட்டிவ் வைபோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம பாடல் கேட்க போகிறோம். பாஷா திரைப்படத்திலிருந்து தேவாவோட இசையில் கே.ஜே. யேசுதாஸ் குரலில்

0: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேரம் 8:28. ஆயிடுச்சு. எல்லாரும் பரபரப்பாக வந்து அலுவலகங்கள் அந்த மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் வந்து தயாராகிட்டு இருப்பீங்க. அப்படி தயாராகிட்டு இருக்கிற வேலையில் யாராவது நீங்கள் 2-வீலர் அல்லது 4-வீலர் அந்த மாதிரி பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா, முக்கியமான பாதுகாப்பு நடவடிக்கையாக 2-வீலர் ஓட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி வண்டியை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மழைக்காலமாக இருக்கிறதுனால அங்கங்கே திடீர் திடீர்னு மழை பெய்யுறது இல்லையா, அதனால் பிரேக்லாம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. 4-வீலராக கண்டிப்பா சீட் பெல்ட் போட்டுட்டு டிராவல் பண்ணுங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்டுக்கலாம். புதிய மன்னர்கள் திரைப்படத்தில் இருந்து.

சூப்பரான ஒரு பாடல் கேட்டு முடித்தாத்து. நேரம் 8:34 ஆயிடுச்சு. மழை அப்பப்போ வந்து நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்குது, இயற்கை நமக்கு வந்து எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்ட்டு. அதனால் இயற்கையை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அது அள்ளித்தரக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது நிறைய இருக்குது. அதனால் நிகழ்

கழிகள் பிளாஸ்டிக்கை வந்து திறன்பட வந்து கையாளுங்க, அதை நம்ம கற்றுக்க வேணும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறைக்கும் அதை நம்ம எடுத்துகிட்டு போகணும். பிளாஸ்டிக்கை பார்த்த உடனே அப்படி தூர போடுறது, ரயிலில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படி ஜன்னல் வழியாக அப்படி ஸ்டைலாக தூக்கி போடுற வேலையெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு அதற்காக வைத்திருக்கக்கூடிய அந்தந்த குப்பை தொட்டிகளில் மட்டுமே நம்ம போட்டோம் அப்படின்னா அதை பிரிச்சுக்கிறவங்க வந்து அதை கரெக்டாக எடுத்து அதை நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா கழிவு மேலாண்மை அது மட்டுமே இல்லாமல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை நம்ம இப்போ கற்றுக்க வேண்டிய முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம். இன்னும் நம்ம மேலே குப்பைகளை கையாள ஒழுங்காக வச்சிருக்காம வச்சிருந்தோம் அப்படின்னா ரொம்பவே நமக்கு பாதிப்பாக இருக்கும். அடுத்து வர தலைமுறை வந்து நம்ம கிட்ட கேள்வி கேட்பாங்க, ஏன் நீங்க இதெல்லாம் பண்ணலை அப்படின்ட்டு. அந்த கேள்வியை மனசில் வச்சு நம்ம இப்பவே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய திடக்கழிவு மேலாண்மை மட்டுமே இல்லாமல் வீட்டிலிருந்தே இந்த அணுகுமுறை வந்து நம்ம தயார்படுத்தணும் அப்படின்றது தான் நம்ம இப்போ சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. குழந்தைகளும் கூட தங்களுடைய பிளாஸ்டிக் குப்பைகளாக இருக்கட்டும், சாக்லேட் குப்பைகளாக இருக்கட்டும், எடுத்து அழகாக தங்களுடைய பேக்கில் வச்சுட்டோ இல்லை பையில் வச்சுட்டோ நான் இதை எடுத்து டஸ்ட்பினில் போடுறேன் அப்படின்ற அந்த படிப்பினையை நம்மளும் கற்றுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்தா சூப்பரான ஒரு பாடல் வைப் சாங் வந்துட்டே இருக்குது, கேளுங்க. கூலி திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தருடைய இசையில் மற்றும் அறிவு அனிருத் ரவிச்சந்தர் குரலில்.

0: நேயர்களே, தொடர்வது இன்றைய குறுஞ்செய்தி.
1: இன்றைய குறுஞ்செய்தி: காலை வணக்கம் அண்ணா.
2: காலை வணக்கம் வார் மந்திரியாரே.
1: மன்னரின் முகத்தில் கோபரேகைகள் தாண்டவம் ஆடுகின்றன. என்ன நடந்திருக்கும் கேட்டு விடுவோம். தெரிந்து கொள்ளாவிட்டால் என் மண்டை அடித்து விடுமே.
2: இந்த அலமாரியில் புத்தகங்களை அடுக்கி வைக்க வேண்டும் என்று எத்தனை முறை கூறியிருந்தேன். ஒருவருக்கும் பொறுப்பில்லை. எனது காலணிகளை காணவில்லை. யார் ஒழித்து வைத்தது? இந்த செங்கோலை இந்த அரியணையில் வைத்தது யார்?
1: மன்னா, மன்னா.
2: என்ன?
1: மன்னர் ஏதோ சோகமாகவும் கோபமாகவும் இருப்பது போல் தெரிகிறதே. என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா?
2: தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறேன்?
1: ஏதாவது தீர்வு சொல்லலாமல்லவா?
2: அப்படி எனில் கூறுகிறேன். வார், வந்து இப்படி அமரும். நேற்று எனது நண்பன் ஒரு விருந்து கொடுத்தான் அல்லவா? அதில் எல்லா உணவுகளும் மிக சுவையாக இருந்தன. இந்தியன், சைனீஸ், காண்டினென்டல் என பல வகை உணவுகளை கொடுத்து அசத்தி விட்டான். அசத்தி?
1: ஆம், பறப்பதிலிருந்து மிதப்பதிலிருந்து ஒன்றையும் விடவில்லையே. எல்லாவற்றையும் வறுத்து பொறுத்து வைத்திருந்த மனம் கமகமென்று வந்து கொண்டிருந்ததே. ஆனாலும் ஆசையை கட்டுப்படுத்திக் கொண்டுதான் நான் அளவாக சாப்பிட்டேன் மன்னா.
2: என்னால் ஆசையை கட்டுப்படுத்த முடியவில்லை. அதனால் சற்று அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு விட்டேன்.
1: அது தெரிந்த விஷயம் தானே?
2: என்ன கூறினீர்?
1: இல்லை மன்னா, சாப்பிட்டதில் இப்போது என்ன பிரச்சனை என்று கேட்டேன்.
2: அதுதான் பிரச்சனையே. அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு அது உப்பசம் ஏற்பட்டு வயிறு சற்று மந்தமாக இருக்கிறது.
1: இதற்கு தான் நேற்று விருந்து சாப்பிடும் போது அளவாக சாப்பிடுங்கள் என்று உபதேசம் செய்தேன். கேட்டீர்களா? பெயர் தெரியாத உணவுகளை எல்லாம் அள்ளி வாயில் போட்டுக்கொண்டு இப்போது தவிப்பது.
2: வழி ஏதாவது கூறுவீர் என்று பார்த்தால் சிரித்துக் கொண்டிருக்கிறேன். எனது நிலைமையை சற்று யோசித்து பாரும்.
1: மன்னரின் நிலைமையை யோசித்தால் பரிதாபமாகத்தான் இருக்கிறது. ஒரு வழி இருக்கிறது மன்னா.
2: என்ன வழி அது?
1: அதுதான் வெற்றிலை.
2: என்ன வெற்றிலையா? என்ன கூறுகிறீர்? ஒன்றும் புரியவில்லையே
1: மன்னா. வெற்றிலை என்பது நமது கலாச்சாரத்தில் தவிர்க்க முடியாத இடத்தை பிடித்திருக்கிறது. இளம் வெற்றிலையுடன் பாக்கும் சுண்ணாமும் சேர்த்து தாம்பூலமாக போட்டால் மிக சிறப்பு பான நன்மைகளை தரும். திருமண விசேஷ வீடுகளில் தாம்பூல தட்டுகளில் வெற்றிலை அலங்கரிப்பதை பார்த்திருக்கிறோம் அல்லவா? முன்காலத்தில் திருமண விழா முடிந்து மஞ்சள் பை தரும் போது

0: உடன் வெற்றிலை பாக்கையும் வைத்து சேர்த்தே தருவார்கள். உணவுக்கு பிறகு வெற்றிலை இடுகிறார்களே, அது எதற்கு என்று தெரியுமா?
1: எனக்கு சாப்பிட மட்டும்தான் தெரியும், அதற்கான காரணம் எல்லாம் தெரியாது. ஏன் வெற்றிலை இடுகிறார்கள்?
0: வெற்றிலை பாக்கோடு சேர்த்து மெல்லும் போது வாயில் நிறைய உமிழ்நீர் சுரக்கும். அது உணவை செரிமானம் செய்ய சொல்லி வயிற்றுக்கு சிக்னல் அனுப்பும். இதனால் வயிற்றில் செரிமானம் சிறப்பாக நடைபெறும். வயிற்றில் இருக்கும் நச்சுக்களை நீக்க இது பெரும் உதவி செய்கிறது.
1: இதெல்லாம் செய்கிறதா? நான் ஏதோ பாட்டிமார் நேரம் போகாமல் வெற்றிலையை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்தேன்.
0: வெற்றிலையை மெல்லுவதால் உடலில் மெட்டபாலிசம் அதிகரிப்பதோடு உடலில் அசிடிட்டி ஏற்படாமல் தடுக்கிறது. இதனால் கேஸ்ட்ரிக் அமிலத்தின் தீய தாக்குதலிலிருந்து நமது வயிற்றின் உட்பகுதி பாதுகாக்கப்படுகிறது என்று ஒரு ஆய்வு கூறுகிறது.
1: என்னது என்னது, இடையில் ஏதோ ஒன்றை கூறினீரே, கேஸ்ட்ரிக் அமிலம் என்று. ஆமாம், அது உடலில் எங்கே சுரக்கும்?
0: மன்னா, நாம் உணவு சாப்பிடும் நேரங்களில் உணவை சாப்பிடும் போது அதை செரிமானம் செய்வதற்காக சுரக்கப்படும் அமிலத்தின் பெயர் தான் கேஸ்ட்ரிக் அமிலம்.
1: ஓஹோ, அதுதான் இதுவா?
0: அதேதான் இது. நாம் உணவு சாப்பிட தாமதிக்கும் நேரங்களில் இந்த அமிலம் நமது வயிற்றில் சுரக்க தொடங்கிவிடும். நாம் சாப்பிடுகிறோமோ இல்லையோ அது கரெக்டான நேரத்தில் சுரந்துவிடும். உணவில்லாமல் வயிற்றில் வெறுமனே சுரக்கப்படும் இந்த அமிலம் தன் வேலையை காட்டத் தொடங்கிவிடும். அப்போது வயிறின் உட்புறம் பாதிக்கப்பட்டு இதனால் தான் அல்சர் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. புளிப்பு ஏப்பம் எல்லாம் வருகிறது மன்னா.
1: புளிப்பு ஏப்பம் வருவதற்கு இதுதான் காரணமோ?
0: ஆம் மன்னா, உடல் நலத்தில் தொல்லைகள் வரும்போது மனநிலை எப்படி அமைதியாக இருக்கும்? தியானம் செய்வது எப்படி மனதில் இருக்கும் உடலில் இருக்கும் நச்சுக்களை வெளியேற்றுமோ அதுபோலதான் வெற்றிலையும். வெற்றிலை இடுவதால் நமது உடலில் இருக்கும் நச்சுக்களை அது வெளியேற்றுகிறது.
1: அது சரி.
0: ஒரு மனிதனுக்கு உடலில் உணவு சரியாக செரிமானமானாலே மனிதனுக்கு வரக்கூடிய பல பிரச்சனைகள் இல்லாமலே போய்விடும். உடல் நலம் ஆரோக்கியமாக இருந்தால் மனநலம் ஆரோக்கியமாக இருக்கும். மனநலம் ஆரோக்கியமாக இருந்தால் மனதில் அமைதி நிலவும். அமைதி நிலவும் இடத்தில் எப்படி கோபம் வரும்?
1: புரிகிறது புரிகிறது. இனி வெற்றிலை எனக்கு மட்டுமல்ல இந்த அரண்மனையில் இருக்கும் அனைவருக்கும் கொடுப்போம். அப்படியே அந்த வீரபாகுவுக்கு வெற்றிலையை அனுப்பி வைப்போம். அவனது கோபமும் குறையும் அல்லவா? எப்படி எனது ராஜதந்திரம்?
0: அது சரி, மன்னரின் கவலை மன்னருக்கு.
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
3: வெற்றிலையை பற்றி ஒரு சூப்பரான ஒரு தகவல் நம்ம கேட்டாச்சு. அதனால் வெற்றிலையை கண்டிப்பாக நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நமக்கு இன்றைக்கி வந்து கொடுத்துருக்குறாங்க இன்றைய குறுஞ்செய்தி பகுதியின் மூலமாக. நிகழ்ச்சியில் அடுத்ததாக 24 திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்டுக்கலாம்.

0: நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
2: அந்த காலத்துல அஹிம்சைக்கு மரியாதை அதிகமா இருந்தது. இந்த காலத்துல வந்து இம்சைக்கு அதிக மரியாதை. ஒரு பெரியவர் இருந்தார், உண்மையை பற்றியும் சத்தியத்தை பற்றியும் நிறைய உபதேசம்லாம் பண்ணார். அது பிரகாரமே நடந்தார். அவர் பின்னாடி நிறைய கூட்டம்லாம் இருந்தது. சீடர்கள் அதிகமாக இருந்தாங்க. அவர் கொள்கைக்கு மரியாதை இருந்தது. ஆனால் காலப்போக்கில் அந்த மரியாதை குறைஞ்சி போச்சு. அவர் பின்னாடி போன கும்பலும் குறைஞ்சி போச்சு. இது ஏன் இப்படி? ஒரு கேள்வியை கேட்டார் ஒருத்தர். அதுக்கு பதில் சொல்ல வந்தார் ஒருத்தர். அவர் ஒரு கதையை சொன்னார், சீக்கிய கதை. அதாவது மகான் குருநானக் வந்து உபதேசம் பண்ணிக்கிட்டு இருந்த காலம். அவர் பின்னாடி ஏகப்பட்ட கூட்டம் போகிற இடமெல்லாம் மக்கள் வெள்ளம் அவர் பின்னாடியே போயிட்டு இருந்து தான். அவர் எந்த ஊருக்கு போனாலும் எல்லோரும் பின்னாடியே போனாங்க. இந்த கூட்டத்தையும் அவங்கக்கிட்ட இருக்கிற ஆர்வத்தையும் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போனார் ஒருத்தர். அவர் குருநானக்கோட நண்பர். அவர் நேராக போய் குருநானக்கை பார்த்தார். ஆகா, உங்களுக்கு தான் எத்தனை ஆயிரம் சீடர்கள் அப்படின்னார். குருநானக் இதை கேட்டுட்டு லேசாக சிரித்தார். அவ்வளவுதான், பதில் எதுவும் சொல்லலை. கொஞ்ச நாள் கழித்து குருநானக் ஒரு ஊரை விட்டுட்டு இன்னொரு ஊருக்கு புறப்பட்டார். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பின்னாடி போனாங்க. சும்மா போல, குரு மகாராஜுக்கு ஜே அப்படின்னு கோஷம் போட்டுக்கிட்டே போகிறாங்க. ஒரு சாலை ஓரமாக போய்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு இடத்துல ஆகாசத்திலேருந்து செப்பு காசுகள் மழை மாதிரி கொட்டுச்சு. கோஷம் போட்டுக்கிட்டு வந்தவங்களாம் பாதி பேர் உடனே கலைஞ்சி ஓடினாங்க. அவங்கவுங்களுக்கு கிடைச்ச செப்பு காசையெல்லாம் பொறுக்கிக்கிட்டு மடியில் கட்டிக்கிட்டு சொல்லிக்காமல் கொள்ளாமல் நழுவி போயிட்டாங்க. அவர் இதையெல்லாம் கவனிக்காமல் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறார். அடுத்த ஊருக்கு போனார். அங்கே மறுபடியும் ஒரு பண மழை. போன தடவை செப்பு காசு கொட்டுச்சு, இந்த தடவை இங்கே வெள்ளி காசாக கொட்டுது. இப்போவும் இருந்த கூட்டத்தில் பாதி பேர் கும்பல் அப்படியே கலைஞ்சி ஓடி போய் முடிஞ்ச அளவுக்கு அதை பொறுக்கிட்டு அப்படியே ஓடிட்டாங்க. குருநானக் தொடர்ந்து போகிறார். இன்னொரு ஊரில் மறுபடியும் பண மழை. இந்த தடவை வெறும் தங்க காசாக வந்து விழுது. இதை பார்த்ததும் மீதி இருந்த கும்பலும் கலைஞ்சி ஓடி போய் தங்க காசை அள்ளிட்டு அம்பேல் ஆகிட்டுது. குருநானக் திரும்பி பார்த்தார். கடைசியாக எஞ்சியிருந்தது ஒரே ஒரு சீடர் தான். செப்பு காசு, வெள்ளி காசு, தங்க காசு எதையும் பொருட்படுத்தாமல் இவர் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கிறார். நீ தான்ப்பா என்னுடைய உண்மையான சீடன் அப்படின்னு சொல்லி அவரை வாழ்த்தி அவர்கிட்ட தன்னுடைய பணிகளை ஒப்படைச்சாராம் குருநானக். அவ்வளவுதான் அந்த கதை. அதை கேட்டதும் உண்மைக்கு ஏன் மரியாதை குறைஞ்சி போச்சுங்கிறது புரியுது. நல்லவங்க பின்னாடி போகிற கூட்டம் குறையறதுக்கு இதுதான் காரணம். காசு தான் முக்கியம்னு நினைக்கிறவங்க அதிகமாகிட்டாங்க. இந்த காலத்தில் காசு முக்கியம்தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் காசு நமக்கு அடிமையாக இருக்கணும். வேலைக்கார மாதிரி இருந்து வேண்டியதை வாங்கி கொடுக்கணும். நாம் காசுக்கு அடிமையாகிடக்கூடாது. அப்படி ஆகும்பொழுது தான் விவகாரம் ஆரம்பம். இந்த காலத்து குரு ஒருத்தர், அவருக்கு பின்னாடியும் ஏகப்பட்ட சீடர்கள் இருந்தாங்க. ஒரு காலத்தில் ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொருத்தராக நழுவி போயிட்டாங்க. இப்போ மிஞ்சி இருக்கிறது ஒரே ஒரு சீடன் தான். ரொம்ப பவ்யமாக கையை கட்டிக்கிட்டு அவர் முன்னாடி உட்காந்துருக்கிறான். கடைசியில் நீ மட்டுமாவது இருக்கியப்பா, அது போதும், நீ தான் எனக்கு உண்மையான சீடன் அப்படின்னாரான் குரு. அதுக்கு அந்த சீடன் சொல்லியிருக்கான், அப்படி இல்லைங்க சுவாமி, நீங்கள் இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்கிற பீடத்துக்கு அடியில் பெட்டியில் பணம் வச்சுருக்கிறீங்க, அது எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் எப்போ எழுந்திரிச்சு அந்த பக்கம் போவீங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னானான்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
0: காலை நேரம் 8:54 ஆயிடுச்சு. தொடர்பது திரையிசை பாடல்.

நேயர்களே, நேரம் காலை 8:58 ஆயிடுச்சு. இதனைத் தொடர்ந்து காலை 9:02 நேயர்கள் கேட்கலாம் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. இன்றைய ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பில் பேச இருக்கிறோம் அப்படின்னா, உற்றார் உறவுகளிடம் வெளிப்படைத்தன்மை அவசியமா அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம பேச இருக்கிறோம். நேரலை நிகழ்ச்சிகளில் கருத்துக்களை பதிவு பண்ணுறதுக்காக அழைக்கிறதுக்கான நண்பர் தொலைபேசி எண்களை சொல்லலாம். 0462256112 என்கிற எண்ணிலையும், 0462256113 என்கிற எண்ணுக்கும் நீங்கள் கால் பண்ணி நேரலை நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளலாம்.

0: ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் கணபதி அவர்கள். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் காலை 9 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சலாக.
1: சுருக்கம் வாசிப்பவர் முகமது. வளரிளம் பெண்களின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் சுகாதாரத்துறையினர் அக்கறை செலுத்துவது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு என்பது ஆயுதப்படையின் பலத்தால் மட்டுமல்ல, பாதுகாப்பு துறையில் தற்சார்பு அடைவதில் அமைந்துள்ளது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ந்து வரும் நாடுகளின் தேவைகளை உலகிற்கு எடுத்துரைக்க இந்தியாவும் ஆப்பிரிக்க நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் தேர்தலை வாக்குச்சீட்டு அடிப்படையில் நடத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிடம் எதிர்க்கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஜந்தர் மந்தரில் எந்த ஒரு போராட்டத்திற்கும் அனுமதி இல்லை என்று தில்லி காவல்துறை அறிவித்துள்ளது. கிராமப்புறங்களில் மருத்துவ சேவையாற்ற இளம் மருத்துவர்கள் முன்வர வேண்டுமென்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்கள் மாநிலம் முழுவதும் இன்று நடைபெறவுள்ளன. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 3000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் தொடர்பான விண்ணப்பங்களை தாக்கல் செய்ய இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு முகாம்கள் நடைபெறுகின்றன. திருவண்ணாமலையில் 10 நாட்கள் நடைபெறும் கைவினை மற்றும் கைத்தறி பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனையை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் நேற்று தொடங்கி வைத்தார். மகாலய அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி தீர்த்தத்தில் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சென்னை அணி கோவா அணியையும் பெங்களூரு அணி தில்லி அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 9:03 ஆயாச்சு. நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ் வணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில். இப்போ கேட்க போகிறீங்க ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் நம்ம நேர்கள்கிட்ட நிறைய கருத்துக்கள் வந்து கேட்டுட்ருக்கோம் இல்லையா. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னா, உற்றார் உறவுகளிடம் வெளிப்படைத்தன்மை அவசியமா அப்படின்ற ஒரு கருத்து தான். இன்றைக்கி வந்து நிறைய மிக்ஸ்டான ரிவ்யூஸ்லாம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, உற்றார் உறவுகளிடம் நம்ம எப்போவுமே வெளிப்படையாக இருக்கிறப்போ என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது, இல்லைனா பிரச்சனையே வராதா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம கருத்துக்களாக நம்ம கேட்க போகிறோம். அழைக்கலாம் 04-6-2-2-5-6-1-1-3-2 என்கிற எண்ணிலும், 04-6-2-2-5-6-1-1-3-3 என்கிற எண்ணுக்கும். நிகழ்ச்சியில் முதல் நேயர் யாரு, எங்கிருந்து பேசுறாங்க என்பதையும் நம்ம கேட்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கம், கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
1: வணக்கம் ஐயா, காலை வணக்கங்கள், சொல்லுங்க.
2: வணக்கம். இன்னைக்கு வந்து அதாவது நம்ம நெருங்கிய நம்ம மேல நம்ம பாசமா இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து நம்ம ரகசியங்கள் நம்ம வீட்டுல உள்ள சொல்லலாம். ஏன்னா ஆனா வந்து எல்லாத்தையுமே சொல்ல முடியாது. அவங்க நம்ம திருப்பி சொல்லாட்டையும் கூட மனசால கூட அவங்க நினைப்பாங்க, இந்த மாதிரி அவங்க பெரிய இதாகிட்டாங்களே, அவங்க நல்லா வசதி வந்துருச்சு அப்படின்னு அவங்க ஏதாவது நினைப்பாங்க. நம்ம ரகசியங்களை வந்து யாருகிட்ட சொல்லணும் யாருகிட்ட சொல்லக்கூடாதுங்கிறத நம்ம ஒரு வரையறை படுத்திக்கணும். ஆமா, பார்த்து பேசணும். நம்ம மேல பொறாம இல்லாம சில பேர் இருப்பாங்க, நம்ம உறவுக்காரங்க நல்லா இருக்கட்டும் பாத்துவாங்க, அந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட சொல்லணும். எல்லாத்தையுமே சொல்லக்கூடாதுங்கிற என்னோட கருத்து. நன்றி, வணக்கம்.
1: நன்றி. அதாவது நம்ம இன்னைக்கு

0: கேட்டிருக்கிறோம். வெளிப்படைத்தன்மை அவசியமா உற்றார் உறவுகளிடம் அப்படின்ற மாதிரி தானே நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ரகசியங்கள் ஷேர் பண்ணுறதை தாண்டி வெளிப்படைத்தன்மை, நான் இந்த ஒரு மாதிரி ஒரு விஷயம் பண்ண போகிறேன், அது நான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் நம்ம பகிரலாமா அப்படின்றதையும் நம்ம சொல்லலாம். நிகழ்ச்சிகள் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க, காலை வணக்கம். யார் எங்க இருந்து?
1: சகோதரருக்கு உற்சாகமான காலை வணக்கம். நாகர் கோயில் தண்ணி நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம், நலம் விசாரித்ததற்கு மிக்க நன்றி. சொல்லுங்க ஐயா.
1: வாழ்த்துக்கள் ஐயா. உற்சார் உறவினர்கள் தான் வெளிப்படையாக இருக்கலாமான்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. உண்மையிலேயே சில உற்சார் உறவினர்கள்ட்ட வெளிப்படையாக இருந்தாச்சுன்னா நம்மள்ட்ட உதவிங்கிற ஒரு சின்ன வேண்டுகோள வைப்பாங்க.
0: நிச்சயமா
1: இதை வந்து கொஞ்சம் மறைச்சி எடுத்தமா பேச வேண்டியிருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே வெளிப்படையா சொல்லியாதுன்னு உண்டுமானா, உடனே அவங்க ஏதாவது ஒரு உதவி கேட்கற மாதிரி, இது எனக்கு கூட இதுக்கு தேவை இருக்கு அதுக்கு தேவை இருக்குங்கிற மாதிரி சில விதைகளை சொல்றாங்க
0: கேட்டுறாங்க.
1: சில விஷயங்களை உற்சார் உறவினர்களிடம் வெளிப்படைத்தன்மை கொஞ்சம் மாற்றி பேசுறதுதான் சிறந்ததுங்கிறது என்னுடைய கருத்து. வாய்ப்பளித்த

0: நன்றி.
1: நிகழ்ச்சிகள் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க.
2: வணக்கம். நலம் நலமறியாமல் பண்டிகை கால நல்வாழ்த்துக்கள். இன்றைய பொழுதும் இனிய பொழுதாக அமைய நல்வாழ்த்துக்கள். நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க. உற்றார் உறவுகளிடம் வெளிப்படைத்தன்மை அவசியமா?
2: உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை. அதனால உற்றார் உறவினர்கள் வந்து அவசியம், நமக்கு தேவைகள். ஆனாலும் தெரிந்தே கெடுப்பது பகையாகும், தெரியாமல் கெடுப்பது உறவாகும். நாம வந்து எடிட் பண்ணி தான் பேச வேண்டும், சென்சார் பண்ணி தான் பேச வேண்டும். ஏன்னா வந்து நல்லது கெட்டது நம்ம உறவுகள் தானே, வந்து நம்ம போட்டு வச்சா அது சங்கிலி தொடர் போல வியாபிச்சிரும் பாருங்கோ. அப்புறம் அவர்கிட்டே சொன்னாரு என்கிட்டே சொல்லலன்னு சொல்லிட்டு மற்ற உறவினர்கள்லாம் கோபிக்கக்கூடிய ஒரு
1: விஷயமும் ஏற்படும்.
2: அதனால வந்து சென்சார் பண்ணி அப்புறமா வந்து எடிட் பண்ணி
1: உற்றார் உறவுகளிடம் வெளிப்படைத்தன்மை அவசியமா அப்படின்றதுதான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறோம். வெளிப்படையா இருக்கும் பட்சத்துல அது அவங்க வந்து சில பேர் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க, சில பேர் அதை கண்டு காணாத மாதிரி விட்டுறாங்க, ஆனா சில பேர் வந்து அதை பயன்படுத்திக்கிறாங்க. நம்மளுடைய வளர்ச்சியும் சரி, நம்மளுடைய பொருளாதாரத்தையும், நம்மளுடைய நிதர்சனமான உண்மைகளை பயன்படுத்துவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இன்னும் மேலும் பல பலவகையான கருத்துக்கள் நம்மளுக்கு வந்து வரவேற்கப்படுகின்றன, அதை நம்ம எதிர்பார்த்துட்டும் இருக்கிறோம். நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் ஒன்று கேட்டுடலாம். வேங்கை திரைப்படத்திலிருந்து தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில்

0: சூப்பரான ஒரு பாடல் கேட்டு முடிச்சாச்சு. நேரம் காலை 9:12 ஆயாச்சு. இன்னைக்கு நம்ம ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் கேட்டிருக்கிறோம், உற்றார் உறவுகளிடம் வெளிப்படைத்தன்மை அவசியமா? நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம்
1: சார்.
0: வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க. காலை வணக்கம் சொல்லுங்க.
1: காலை வணக்கம். மாவட்டம்
0: நலமாக இருக்கிறோம். சொல்லுங்க சார்.
1: உற்றார் உறவினரிடம் வெளிப்படைத்தன்மை தேவையான கேட்டீங்க, அவசியமானு. சில பேருட சில வெளிப்படைத்தன்மையா பேசலாம். சில பேருட வந்து நம்ம குடும்ப சூழ்நிலை அவங்கள்ட்ட சொன்னீங்க வெளிப்படையா, அவங்க வந்து ஒரு கருத்து வேறுபாடு வச்சுக்கிட்டு மனசுல ஒண்ணு வச்சுப்பாங்க. அதை வந்து நம்மள வந்து அவங்க ஒரு கீழ்த்தனமா நினைப்பாங்க. என்னடா இவங்க குடும்ப சூழ்நிலையை இவன் அப்படியே சொல்றேன், அவளது வீட்டுக்காக அவங்க குடும்பம் சொல்லிட்டு அவங்க மனசு உள்ளே நினைச்சுட்டாங்க. சில பேர்ட்டதான் அந்த வெளிப்படை தன்மையா சொல்லலாம்,
0: சில பேர்ட்ட சொல்ல முடியாது.
1: நன்றி
0: இணைப்பில் இணைந்தமைக்கு. நிகழ்ச்சிகள் அடுத்த நேயர் வணக்கம். அதாவது உற்றார் உறவினர்களிடம் நம்ம வெளிப்படைத்தன்மையாக இருக்கும்போது சில பேர் அதை வந்து பாசிட்டிவாக அதை எடுத்துக்கிறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க, உதவுறாங்க. ஆனால் அதையும் தாண்டி சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை வந்து ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு நம்மளை பற்றி பேசுகிற ஒரு வாய்ப்பாக அதை எடுத்துக்கிறாங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. நிகழ்ச்சிகள் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம். பாளையங்கோட்டையிலிருந்து காமராஜ்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க
2: ஐயா. உறவினர்களோட வெளிப்படைத்தன்மையா இருக்கிறது வந்து சில நேரத்துல நம்மளுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும்,
0: எதிர்வினைகளை உண்டாக்குது,
2: கண்டிப்பா உண்டாக்கும். அதனால வந்து நல்ல காரியங்களை வந்து நம்ம வந்து வெளிப்படைத்தன்மையா இருக்கலாம். அவங்களுக்கும் நம்மளுக்கும் பிரச்சனை தரக்கூடியதை வந்து வெளிப்படைத்தன்மை இல்லாம தான் இருக்கணும்.
0: நிச்சயமா.
2: அது வந்து என்னென்ன காரியங்கள்ல அப்படிங்கிறவங்களுக்கு நம்மளும் உறவுகளை பாதிக்குமோ அந்த மாதிரி உள்ளது வெளிப்படைத்தன்மை இல்லாம நம்ம அதை வந்து இந்த உறவுகளை நீடிக்க வைக்கணும்.
0: சிறப்பு சார், நன்றி நன்றி நன்றி. இணைப்பில் இணைந்தமைக்கு நிகழ்ச்சிகள் மற்றும் ஒரு நேயர் வணக்கம்.
3: சார் காலை ஒரு பணிவான வணக்கம். ரவிக்குமுதா மூலர்பட்டி சார், நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலமாக இருக்கிறோம். நலம் விசாரத்துக்கு மிக்க நன்றி ஐயா.
3: அருமையா மூணு பேருக்கு வாய்ப்பு கொடுக்க உங்களுக்கு பெரிய ஒரு பாராட்டு சார்.
0: எல்லாருமே அப்படிதான் இப்ப கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, அப்ப நம்ம
3: ஆமா கண்டிப்பா சார். ஆனா ஒரு ஒரு குறை இருந்தா குறைய நிறைவேறிச்சீங்க சார்.
0: நன்றி.
3: வாட்டிலும் நிறைவேற்றிட்டீங்க,
0: நன்றி. சொல்லுங்க.
3: அதாவது தேவையில்லாத பேச்சு கொடுத்து நம்ம உறவினர் உற்றார்கிட்ட மாட்டிக்கிடுவோம். நாலு பேர் வீட்டுக்கு வராங்கன்னா அதுக்கு என்ன பேசணுமோ அதை மட்டும் நம்ம கஷ்டத்தை கேட்டுக்கணும்.
0: சரி.
3: ஏன்னா என் கஷ்டத்தை பூரா அவங்ககிட்ட சொல்லிட்டோம்னா என் வீட்டுல அவங்க புரிஞ்சிடுவாங்க.
0: ஆமா.
3: வெகுளித்தனமா பேசுறேன்.

0: சின்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்காங்க. அதனால நம்ம என்ன தனிமரமா இருந்தேன், எதுவுமே பேசாம அவங்கள்ட்ட கேட்கற கருத்தை மட்டும் கேட்டினா எப்பவுமே நமக்கு சோலைவனமா இருக்கு, நந்தவனமா இருக்கலாம்.
1: அதாவது எதிர்த்து பேச முடியல அப்படின்னு சொல்றீங்க.
0: முடியாது ஏன்னு நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சுடுவாங்களா சார்? ஓஹோ இவன் ரவிக்குமார் அப்படிதான்,
1: பட்டும் படாம இருங்க, அதான் நமக்கும் லாபம் அவங்களுக்கும் லாபம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நிகழ்ச்சிகள் இன்னும் மேலும் பல சுவாரஸ்யமான கருத்துக்களை நம்ம கேட்கலாம். அதுக்கு முன்னாடி சூப்பரான ஒரு பாடல், படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா அவங்களுடைய இசையில தான் நம்ம கேட்க போகிறோம். இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க கே ஜே யேசுதாஸ் மற்றும் வரிகள் எழுதியிருக்கிறாங்க வைரமுத்து. பாடல் காற்றலைகளில்

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. நிகழ்ச்சிகள் அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து பேசுறாங்க, அவங்க கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் கேட்டுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். இணைப்பில் இருக்கிறீங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் இருந்து கே கே தாமஸ் பேசுறேன் சார்.
1: வணக்கம். நலமாக இருக்கிறோம், நலம் விசாரித்ததற்கு மிக்க நன்றி. சொல்லுங்க.
2: விஜய் அவர்களுக்கு நேர்கள் சார்பாக வாழ்த்துக்கள்.
1: நன்றி சார்.
2: வெளிப்படைத்தன்மையா இருக்காமலும் முடியாது, ரொம்பவும் வெளிப்படையாவும் இருக்க முடியாது சார்.
1: 50-50.
2: ஏன்னா சொந்தம் வந்து ஒரு தொடர் கதை. ரத்த தொடர்புல உள்ளவங்க வந்து நண்பர்கள் அப்படி ஒவ்வொருத்தர் அதாவது நண்பர்கள் ஒரு ஒரு அத்தியாயம், நம் நண்பர்கள் ஒரு பூந்தோட்டம், உறவினர் ஒரு பூந்தோட்டம், ரெண்டுமே தேவைதான். அதனால வெளிப்படைத்தன்மையே நாங்க இருக்க மாட்டோம்னு சொல்லி நம்ம அவங்க கிட்ட ரொம்பையும் ஒண்ணுமே ரொம்பையும் தொலைவா இருக்கக்கூடாது.
1: தொலைவாவும் பெயர முடியாது.
2: வெளிப்படைத்தன்மையை நல்லா நம்முடைய ஒரு முழு அந்தரங்களை சொல்லும் போது நமக்கு பாதிப்பு இருக்குதா, அதாவது
1: இணைந்தமைக்கு. அதாவது இப்ப பொதுவாகவே நம்ம வந்து எல்லா இதுவரைக்கும் அந்த நேர்கள் எல்லாருமே பார்த்து பேசுங்க, அதாங்க நல்லது அப்படின்ற மாதிரிதான் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை யாராவது வந்து அப்படிலாம் இல்லை சார், எனக்கு ரொம்ப சூப்பராக தான் இருக்குது, வெளிப்படையாக இருக்கிறதுனாலையும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா கேட்போம். நிகழ்ச்சிகள் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம். இணைப்பில் இருக்கிறீங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: நீதிமுகன் சார்.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்கள்.
3: வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். நம்ம வெளிப்படையாக பேசணும்னா அவன் பகுமானம் காட்டுறேன் அப்படின்னு வாங்க. அதே நம்ம தாழ்ந்துவோம்னா எந்த உதவியும் பண்ண மாட்டாங்க. அதனால உத்தரவு ஜாக்கிரதையா இருக்கணும்,
1: ஜாக்கிரதையாக இருக்கணும். நன்றி சார். நன்றி இணைப்பில் இணைந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கம். இணைப்பில் இருக்கிறீங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: ஐயா வணக்கம், சங்கரங்கோயில இருந்து கோண்டிப்பன் பேசுறேன்.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
4: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறேன், நலம் விசாரித்ததற்கு மிக்க நன்றி.
4: எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. வெளிப்படை தன்மை வந்து அதை காட்டும் போது நமக்கு ஒரு தைரியம் இருக்கும்.
1: தைரியம் வருது.
4: தைரியம் இருந்தா அந்த வெளிப்படை தன்மையை நம்ம லேசா சமாளிச்சிடலாம்.
1: சமாளிச்சிடலாம். அதுக்கான பக்குவம்ன்றது நமக்கு வேணும்.
4: பக்குவம் வேணும், அந்த தைரியம் வேணும். அதே மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் அந்த பயமற்ற தன்மை,
1: அதாவது என்ன வேணா பண்ணுங்கடா எனக்கு ஒண்ணுமே என்னமே பண்ணாது அப்படின்ற லெவலுக்கு போயிடணும் அப்படின்றீங்க.
4: அந்த அளவுக்கு போயிட்டோம்னா நமக்கு வெளிப்படை தன்மை வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாது, வாழ்க்கையில சிறப்பா இருக்குமா. நன்றி நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. வெளிப்படையா தன்மையா அது வந்து ஒருத்தங்களுடைய சார்ந்த குணம், சார்ந்த ஒரு விஷயம்தான். இப்போ நீங்க வெளிப்படை தன்மையாவே இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க வெளிப்படை தன்மையோட இருக்கிறது உங்களுக்கு 100% வந்து சக்சஸ் ஆயிரும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. நிகழ்ச்சியில் இந்த மாதிரி சூப்பரான கருத்துக்களும் நீங்களும் பதிவு பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 04-22-25-6-11-3-2 என்கிற எண்ணிலையும் 04-22-25-6-11-3-3 என்கிற எண்ணுக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். நிகழ்ச்சிகள் நடத்ததாக பாடல் கேட்டுடலாம். தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படத்துலேருந்து தான் பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேளுங்கள்.

0: தன்மையான தன்மை வந்து தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன்.
1: தேவையில்லை. ஆ ஓகே.
0: ஆமாம், ஏன்னா
1: ம்
0: நண்பர்களும் பகைவராகலாம்.
1: ஆமாம்,
0: பகைவர்களும் நண்பராகலாம்.
1: ம்,
0: உறவுகளும் எதிரியாகலாம்.
1: ம்,
0: எதிரிகளும் உறவாகலாம் சில நேரம்.
1: அதனால எப்படி வேணா ஆகலாம், அதனால வெளிப்படைத்தன்மையா இருக்காதிங்கடா.
0: அதாவது ஒரு சில உறவுகள் வந்து வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுவாங்க.
1: ம்,
0: அது என்னன்னா 10% தான். சம்பாதிச்சிருப்பாளோ அப்படிம்பாங்க.
1: வாய்ப்பு இருக்கு.
0: அந்த மாதிரி ரொம்ப அதிகமான பேசப்படுற எவ்வளவு அன்பு இருந்தாலுமே அந்த காலத்துல அப்படியெல்லாம் இல்லப்பா. உள்ளன்போட ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பர அன்பு கொண்டு இருப்பாங்க. அண்ணன் தம்பி எல்லாம், அக்கா தங்கச்சி எல்லாம் ஒருத்தருக்கு துடிச்சு போயிருவாங்க. இன்னைக்கு என்னமோ அதெல்லாம் காணாம போயிருச்சு. என்ன காரணம், எந்திரத்தனமான வாழ்க்கையினால காணாம போயிருச்சு என்னமோ. அதனால வெளிப்படையா எதையும் நம்ம காசு வாங்கியிருக்கேன், பணம் வாங்கியிருக்கேன், சொத்து வாங்கியிருக்கேன்னு சொன்னா, அடாடா இது இந்த அளவுக்கு முன்னேறிட்டியா, எனக்கு ஒரு 2 லட்சம் கொடுவேன் அப்படிம்பாங்க. நம்ம கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன்,
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம், டவுன் கலைஞர் நடராஜன்.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
2: அதாவது உறவினர்கள் வெளிப்படையா இருக்கணும். எங்க அப்பா கூட பிறந்தவங்க 5 பேர்,
1: அண்ணன்
2: தம்பிங்க 5 பேர், 5 பேருமே எதுவுமே ஒளிவரும் இல்ல. அவ்வளவு பாசம் அதிகமா இருந்தது. அதை வெளிப்படையா இருக்க போய் தான் பாசம் அதிகமாகும்.
1: அப்ப அந்த பாண்டின் சின்ன வயசுல இருந்தே இருந்தா பிரச்சனை இல்ல.
2: கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அப்பவுமே எங்க வீட்டுல வந்து எங்க அப்பா அண்ணன் தம்பி 5 பேர் குடும்பத்துல, அண்ணன் தம்பி வந்து அவ்வளவு ஒற்றுமையா இருந்தா பாசம் இருந்தது.
1: ஆமா, ஒற்றுமையா இருக்கிற வீட்டுல வெளிப்படைத்தன்மையா இருக்கலாமே என்ன அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க.
2: அதே மாதிரி இன்னைக்கு நாங்க வளர்ந்தது அப்படிதான். எங்க குடும்பத்துல எல்லாரும் வெளிப்படை இருந்தாதான் உறவினர்கள் அதிகமா நம்மளோட
1: உறவாடுவாங்க.
2: இல்லாம சொல்லாம இருந்தா அப்ப யாரும் இப்படி உறவே வராது,
1: இருக்காது. அதனால வெளிப்படைத்தன்மை இருந்தா உறவுகள் வளரும் அப்படின்னு சொல்றீங்க.
2: கண்டிப்பா. நன்றி நன்றி
1: நன்றி. இணைப்பில் அடுத்த நேயர் வணக்கம்.
3: தமிழ் சொல்லுக்கு சுவைபல ஊட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் ஆனந்த பூங்காற்றே எனும் நிகழ்ச்சியை அழகுபடுத்தி கொண்டிருக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.
1: வணக்கம்.
3: குமரி மாவட்டம் இரணியல் எம் ஜெகதீசன் ஐயா.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க. வெளிப்படைத்தன்மை
3: விஷயத்திலையும் வெளிப்படைத்தன்மையா இருக்க முடியாது.
1: ஒரு
3: சில விஷயங்கள்ல வந்து நம்ம வெளிப்படைத்தன்மையா இருந்தாதான் என்னுடைய கருத்து, எல்லா விஷயத்திலையும் இருக்க முடியாது. ஒரு சில விஷயங்கள்ல வெளிப்படைத்தன்மையா இருந்தாதான் வாழ்க்கையை ஓட்ட முடியும். வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி நன்றிங்க ஐயா, நன்றி. இணைப்பில் நிலைமைக்கு நிகழ்ச்சியில் அடுத்ததா சூப்பரான ஒரு பாடல் ஒன்று கேட்டுக்கலாம். தர்மதுரை திரைப்படத்துல இருந்து இளையராஜா அவங்களுடைய இசையில் KJ யேசுதாஸ் குரலில் பாடல் வந்துட்டே இருக்குது, கேளுங்க.

0: ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நம்ம கேட்டுட்ருக்கிறோம். இன்னைக்கு வந்து உற்றார் உறவுகளிடம் வெளிப்படைத்தன்மை அவசியமா என்ற தலைப்பில் நிகழ்ச்சிகள். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க.
1: லால்குடியிலேருந்து வெங்கடேசன் பேசுகிறேன்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: வெளிப்படைத்தன்மைங்கிறது மானுடர்களுக்கு வரமாட்டேன்.
0: நிச்சயமா. ஆஹா,
1: அது எல்லாருக்குமே அமையாது.
0: எல்லாருக்கும் அமையாது.
1: தனி மனித வாழ்க்கையில தனக்கு தானே வெளிப்படைத்தன்மை இருந்ததுனால அவன் வந்து அடுத்தடுத்த உயர்ந்த நிலைக்கு போகலாம்.
0: உற்றார் உறவுகளிடம்
1: அப்படி தனி மனித என்னது
0: உற்றார் உறவுகளோடு நம்மளோட வெளிப்படைத்தன்மை இருக்கலாமா?
1: ஆமா, தனி மனித வாழ்க்கையில வெளிப்படைத்தன்மை இருந்துச்சுன்னா அது வாழ்வியல நல்ல நல்ல நல்ல நல்ல அறம் சார்ந்த மேன்மை சார்ந்த சிந்தனைக்கு நம்மளை கொண்டு போகும். அப்படி கொண்டு போகும்போது அந்த நிலை வந்து உற்றார் உறவினர்கள் மட்டுமல்ல நண்பர்களிடம் சமுதாயத்திலும் ஏன் இறைவனிடத்து கூட நம்ம நேரடியாவே தொடர்பு கொள்ளலாம் எல்லா விஷயத்துக்கும்.
0: சூப்பரான ஒரு கருத்து.
1: அதனால வெளிப்படைத்தன்மைங்கிறது ஏதோ நீங்க அற்புதமான தலைப்பு சிந்தனை. இது வெளிப்படைத்தன்மைங்கிறது என்ன, நம்ம விளையாட்டு பொருள் நடத்திடுறோம். அது மாதிரி ஒரு மனிதன் வாழ்ந்துட்டாக்கா அதுக்குதான் வள்ளுவன் சொல்றாரு, மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிறன்னு சொல்றாரு. அப்ப மன தூய்மை இருந்துச்சாலே வாழ்க்கையில வெளிப்படைத்தன்மை வந்துடும். அதுக்கப்புறம் உறவுகள் என்ன, உற்றங்கள் என்ன, எல்லாருமே சேர்ந்து வாழலாமே. உங்களுக்கு வெளிப்படைத்தன்மை வந்துருச்சுன்னா எதிராளிக்கு வெளிப்படைத்தன்மை வரும், எதிராளிக்கு வெளிப்படைத்தன்மை வரும். அப்படி வரும்போது ஒரு சமுதாயம் வெளிப்படைத்தன்மையா வாழ்ந்தால் அந்த சமுதாயம் எவ்வளவு மேன்மையான நிலைமைக்கு போகும். இது அற்புதமான சிந்தனை. இது அந்த சிந்தனைக்குள்ள நாம நாளில இருந்து வழி நடக்கலாங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு வெளிப்பட்டுக்கலாங்கிற செய்தியை சொல்லி விடைபெற்றுகிற வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி நன்றி. இணைப்பில் இருந்தமைக்கு நிகழ்ச்சிகள். அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: என்னங்கய்யா உங்க பேர் சரியா கேட்கல?
2: வீரநல்லூர் கருணாநிதி.
0: ஓகே, என்ன சொல்லுங்கய்யா?
2: வெளிப்படைத்தன்மை தயார் இருந்தாலுமே நந்தன்பே இருந்தாலுமே சில காரியங்களை வந்து உண்மையை பேசக்கூடாது.
0: உண்மையை பேச முடியாத சூழ்நிலையில இருக்குது இப்போ.
2: ஆமா சார், ஆமா சார். நம்ம நல்லா இருந்தோம்னா கூட

0: உடனே பிடிக்க மாட்டேங்க.
1: அதனால வெளிப்படைத்தன்மை இருக்க இருந்தாலுமே இருக்க விட மாட்டாங்க,
0: இருக்க விட மாட்டாங்க,
1: இருக்க விட மாட்டாங்க.
0: அதனால நம்ம எப்படியோ பட்டு போறாம நம்ம பாடல நம்ம பிள்ளைங்க குடும்பத்தையும் போய்கிட்டே இருந்தோம்னா ஒரு ஒரு இருக்கா சார்
1: இருக்கு.
0: நண்பர்களோட அதிகமா நான் நட்பு வச்சிருக்கேன் சார். அதனால
1: புரியுது. நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: சார் வணக்கம், நான் செல்வம் பேசுறேன் சார், டேபிள்
1: இருந்து. வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
2: நீங்க சொன்ன மாதிரி வெளிப்படைத்தன்மையோட இருக்கிறது நமக்கு நல்லது,
1: நல்லது.
2: நம்ம மனநிலையை பாதிக்காது, எந்த விஷயத்திலயும் மனநிலையை பாதிக்காது. சில இடங்கள்ல பொய் சொல்ல தோணாது. ஒரு நல்ல நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தும் நமக்கு.
1: ஆமா, அப்படி இருக்கும்போது நம்ம தைரியமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க.
2: தைரியமா இருக்கலாம். குழந்தைகளை பாருங்க, எக்ஸாம்பிள், வெளிப்படையா இருப்பாங்க. சின்ன சின்ன குழந்தைகளை பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொய் சொல்ல தோணாது. அந்த பிஞ்சு பேச பார்க்கும் போதே பாக்கறதுக்கு அழகா இருக்கும், அந்த வெளிப்படைத்தன்மையோட இருக்கும்.
1: வீட்லயாவது நம்ம வெளிப்படைத்தன்மையா இருக்க முயற்சிக்கணும்.
2: கண்டிப்பாங்க, கண்டி வீட்டுல எல்லா திக்கமும் இருப்போம், பரவாயில்ல. நம்ம வந்து செயல்கூடிய செயல் வந்து நம்ம நேரடியா நிதானமா அழகா பண்ணிட்டோம்னா நமக்கு எப்பவுமே பொய் சொல்லவும் ஒரு வெளிப்படைத்தன்மை எப்பவுமே இருக்கும்.
1: இருக்கும்.
2: ஏதாவது தவறுகள் பண்ணும்போது தான் மறைக்க தோணுது.
1: நிச்சயமா.
2: அப்படிக்கும் போது நம்மளுடைய செயல்களை வந்து சூப்பரா செஞ்சுக்கிட்டே இருக்கணும்ங்களா. கண்டிப்பா அது நம்ம எப்பவுமே வெளிப்படுத்த அந்த பேச பார்க்கும்போது தெரியும் நம்மளுடைய
1: நம்மளுடைய
2: பேசே தெரிஞ்சிடும். கண்டிப்பா காட்டி கொடுத்துரும். என்னைக்கும் கண்டிப்பா வெளிப்பட்டுரும். நம்ம ஏதாவது மறைச்சு பேசணும்னா பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படும் மாதிரி
1: வெளிப்படைத்தன்மையோட இருக்கும் போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா உங்களால தவறு செய்ய தோணாது. ஏன்னா நம்ம வெளிப்படைத்தன்மையாவே நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன தவறுகள் கூட நம்ம செய்ய தோணாது. அப்படி தவறுகள் செஞ்சா கூட நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரியான உயரிய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. நிகழ்ச்சியில அடுத்ததான் நம்ம பாடல் ஒன்று கேட்டுடலாம். காற்றலைகளில் ஆதி திரைப்படத்திலிருந்து

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நேரம் 9:47. நிகழ்ச்சிகள் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம். கொஞ்சம் சத்தம்
3: இருந்து மாநகர் மறை பாரப்பாக்கிலிருந்து சேரன் பேசுறேன்.
2: வணக்கம், சொல்லுங்க.
3: உறவுகளிடம் வெளிப்படை தன்மையாக இருப்பது அவசியம் கேக்குறீங்க. நூறு உண்மை தானே?
2: 100%
3: அதாவது என்னைக்கு இருந்தாலும் குப்பை வெளிப்பட்டு சொல்லுவாங்களா?
2: ஆமா,
3: என்னைக்கு இருந்தாலும் வெளிப்பட்டுருங்க.
2: ஆஹா,
3: ஒரு பாட்டு ரகசியம் காப்பது அதிசயமானது, காக்க முடியாது, அதிசயமானது.
2: அதனால வெளிப்படை தன்மையா இருக்கணும்.
3: இன்னைக்கு சின்ன பிரச்சனை வச்சுக்கலாம், மூடி மாசம் வச்சுக்கலாம், அது பெருசா பின்னாடி வந்து பெருசாகும் நம்மளுக்கு. அதனால உங்களுக்கு சொல்லிடணும், அதாவது வந்து 100 எனக்கு பிரச்சனை இதுக்குன்னு சொல்லி அவர் சொன்னா தான் இதாகும். இதுக்கெல்லாம் அந்த மாதிரி யாரும் வரதில்ல, மூடி வைக்கிறாங்க, பின்னாடி வந்து பிரச்சனை வருங்கிறத
2: மிக்க நன்றி. பெயர் மற்றும் ஊர் சொல்லிடுங்க.
4: முத்தாசாரி, குமரி மாவட்டம்.
2: வணக்கம், சொல்லுங்க.
4: சிறந்த தலைப்பு, வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
4: காரணம், வெளிப்படையான தன்மை இருக்கிறது வந்து கண்டிப்பா ஒவ்வொரு ஆளு கண்டிப்பா தேவை. ஒவ்வொரு மனிதனுக்கும் எல்லோருக்கும் வேண்டும் சொல்லிக்கொண்டு வாழ்த்துறேன். நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம், சபாஷ்.
2: நன்றி. இணைப்பில் அடுத்த நேயர் வணக்கம்.
5: ஐயா காலை வணக்கம்.
2: காலை வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
5: நான் ஈரோடு சூரமுட்டி வளர்ந்து இளங்கோ.
2: ஆ, சொல்லுங்க ஐயா.
5: கண்டிப்பா ஒரு விளைச்சல்மே வேணும்.
2: வேணும்.
5: ஆமா, இப்ப எங்க வீட்டுக்கு உறவுகள் வரேன்னு வச்சுக்கோங்க, எங்க வீட்டுல என்னென்ன வசதிகள் இருக்குதுன்னு உறவுகளுக்கு தெரியணும். இப்ப இளங்க வீட்டுக்கு போனா ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கலாம்ப்பா, அந்த அளவுக்கு வசதிகள் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியணும்.
2: அப்படி நம்ம அன்னோன்யமா இருக்கணும்.
5: ஆமா, அன்னோன்யமா இருக்கணும். அப்ப வந்து அவங்க வந்து வந்தா ரெண்டு நாள் அவங்க ட்ரெஸ்ஸோடய வரலாம்.
2: சூப்பர்.
5: ஆமா, இல்ல இருக்கிறது ரெண்டே ரூம், ஒரு ரூம்ல 4 படுத்தவங்களாம், அந்த இடத்துல வந்து நம்ம ரெண்டு நாள் தங்குற மாதிரி வந்தோம்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இடையூறா இருக்கும், நமக்கும் இடையூறா இருக்கும். அந்த உறவுகள் நாமும் நாமளும் அது மாதிரி தான் இருக்கணும்.
2: நிச்சயமா.
5: ஆமா, அவங்களுடைய உறவுகள் நம்ம தன்மையா தெரிஞ்சுக்கணும். நம்ம அவங்களோட பொருளாதாரம், அவங்களுடைய வசதி வாய்ப்பு, இதெல்லாம் எப்படின்னு அந்த வெளி செட்மெண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க.

0: உடல் மேம்படும்.
1: மேம்படும்
0: இப்படிதான்ப்பா. இளங்கோ பண்ணா அப்படிதான் என்ன சாப்பிடுவார், என்ன பண்ணுவார், ஒரு பொருள்கள் வாங்கிட்டு போய்
1: சிறப்பு சிறப்பு.
0: அவங்க வீட்டுக்கு அழகு சாதனம் தேவையே இருக்காது, அழகு அலமாரியே இருக்காது, ஷோகேஸ் இருக்காது. அவங்ககிட்ட போய் அழகு சாதனம் வாங்கிட்டு போய் கொடுத்து என்ன
1: பிரச்சனை? நன்றிங்க ஐயா, நிறைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கீங்க, சூப்பர்,
0: நன்றி
1: நன்றி நன்றி. அதாவது முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெளிப்படைத்தன்மையாக இருக்கிறது அப்படின்றது நம்மளுக்கு வந்து ஒரு மேம்படுத்தும், உறவுகளுடைய முறைகளை வந்து மேம்படுத்தும். அதாவது தவறு செஞ்சவங்களை கூட அது வந்து சரி பண்ணிவிடும், அவங்க வெளிப்படையாக இருக்காங்க நம்மளும் இருக்கலாம் அப்படின்றது இருக்குது. ஆனால் அது கூடுமான விரைவில் எல்லாருமே சொன்ன மாதிரி உங்களுடைய மனசுக்கு உங்களுடைய உற்றார் உறவுகளுக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் இருக்கிறது அப்படின்றது அவசியமான ஒரு விஷயமாக இருக்குது. நிகழ்ச்சிகள் அடுத்ததாக பாடல் ஒன்று கேட்டுடலாம்.

நேர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இந்த பாட்டை போலவே எல்லார் உற்றார் உறவுகளும் ஒன்று போல வாழ வாழ்த்துக்களை நம்ம சொல்லிக்கலாம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லா நேர்களுக்குமே நன்றி மற்றும் வணக்கங்கள். கலந்துக்க முயற்சி பண்ண நேர்களுக்கும் நன்றி மற்றும் வணக்கங்களை சொல்லிக்கலாம். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து அடுத்ததான் நம்ம கேட்க போகிறோம் மனம் விரும்புதே நேயர் விருப்ப பாடல்கள். 0462256113 என்கிற எண்ணிலையும், 0462256113 என்கிற எண்ணுக்கும் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். உற்றார் உறவுகளிடம் வெளிப்படைத்தன்மை அவசியமா அப்படின்றத நம்ம கேட்டிருந்தோம். சில பேர் வந்து வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்றத அனுபவங்க அவங்களுடைய அனுபவத்திலேருந்து சொல்லியிருந்தாங்க. சில பேர் வந்து வெளிப்படைத்தன்மையாக இருக்கிறதே ஒரு மேம்பட்ட ஒரு குடும்பத்தை வந்து உருவாக்கும் அப்படின்னு

அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய நல்லதில் கூட இல்லாட்டியும் கெட்டதில் கண்டிப்பாக உற்றார் உறவினர்கள் வந்து கைகோர்த்து சேர்த்து நிற்கணும் அப்படின்றத நம்ம சொல்லிக்கிட்டு நிகழ்ச்சியில் எல்லாரும் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் சொல்லிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துகிட்டே இருக்குது. சந்தோஷ் நாராயணன் இசையில் ஜகமே தந்திரம் திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக.
1: முகமது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சிங்கப்பூரில் அந்நாட்டின் அதிபர் திரு தர்மன் சண்முகரத்னம், பிரதமர் திரு லாரன்ஸ் வோங் ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து கலந்துரையாடினார். ஷார்ஜா துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பனாமா கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்ட போதிலும் அதில் பணிபுரியும் இந்தியர்கள் 22 பேர் பாதுகாப்பாக உள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார்.

நாட்டின் பாதுகாப்பு என்பது ஆயுதப்படையின் பலத்தால் மட்டுமல்ல, பாதுகாப்பு துறையில் தற்சார்பு அடைவதில் அமைந்துள்ளது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ந்து வரும் நாடுகளின் தேவைகளை உலகிற்கு எடுத்துரைக்க இந்தியாவும் ஆப்பிரிக்காவும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக்கொண்டுள்ளார். நாட்டில் தேர்தலை வாக்குச்சீட்டு அடிப்படையில் நடத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிடம் எதிர்க்கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஜந்தர் மந்தரில் எந்தவொரு போராட்டத்திற்கும் அனுமதி இல்லை என்று தில்லி காவல்துறை அறிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்கள் மாநிலம் முழுவதும் இன்று நடைபெறவுள்ளன. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 3000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து சீராதனதை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் தொடர்பான விண்ணப்பங்களை தாக்கல் செய்ய இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு முகாம்கள் நடைபெறுகின்றன. மகாலய அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி தீர்த்தத்தில் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே இன்று காலை நேரிட்ட சாலை விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சென்னை அணி கோவா அணியையும் பெங்களூரு அணி தில்லி அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்களுக்கு மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். நேர்கள் கேட்டுட்டு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பு. மனம் பெருமிதை நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0462-256-1132 இந்த எண்ணுக்கும் அழைக்கலாம். அப்படி இல்லைனா 256-1133 இந்த எண்ணுக்கும் அழைக்கலாம். நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறேன் உங்கள் பிரியமான தோழி ஸ்ரீவைகோமதி. முதல் நேயர் யார் இங்கேருந்து என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம். உலகத்திலேயே அதிக அளவு ஆக்சிஜனை உருவாக்கக்கூடிய உயிரின குழு அப்படின்னா எது? நான் ரெண்டு ஆப்ஷன் சொல்லிடுறேன். கடல்வாழ் நுண்ணுயிர்கள், பாலைவன தாவரங்கள். சூப்பர் சார், நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு. நன்றி. கடலில் வாழக்கூடிய நுண்ணிய தாவர உயிரினங்கள் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக ஃபைட்டோ பிளாங்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரினங்கள் ஒளிச்சேர்க்கையும் செய்யக்கூடியதாக இருக்குது. கடல் சூழலில் உணவு சங்கிலியோட அடித்தளமாகவும் இது வந்து இருக்குது. கடலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் பூமியோட கார்பன் சுழற்சியாலையும் பங்கு வைக்கக்கூடியதாக இருக்குது. நாம் சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜனில் கடல் சார்ந்த உயிரினங்களோட பங்களிப்பு ரொம்பவே முக்கியமானதாக இருக்குது. இப்போ வருது பாடல், கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: 10:09 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 இருந்து மனம் பெருமிதை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். முகவர்ல இருந்து ஜோதி பேசுறேன் மேடம்.
0: வாங்க ஜோதியம்மா, நிகழ்ச்சியில சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
1: அம்மன் கோயில் கலக்காலை படத்துல இருந்து
0: அந்த பாடல் கொடுத்துடலாம். உங்களுக்கு கேள்வி கேட்டலாமா? மனித உடலையே மிக சிறிய எலும்புனா எது? ஸ்டேப்ஸ் எலும்பு, தொடை எலும்பு, ரெண்டு ஆப்ஷன் வேற உங்களுக்கு
1: கொடுத்துட்டேன்.
0: ஓகே, ஸ்டேப்ஸ் எலும்பு. நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு.
1: நன்றி மேடம்.
0: இது காதோட நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய எலும்பு. அது மட்டும் இல்லாமல் மனித உடலில் மிக சிறிய எலும்பு இதுதான். இதோட நீளம் சுமார் 3 மில்லிமீட்டர் தான் இருக்குது. ஒளியை உள்காதுக்கு கடத்துறதுல இது வந்து முக்கிய பங்கு இருக்குது இதுக்கு. அதே மாதிரி ஸ்டெப் போன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை. இப்போ வருது பாடல் உங்களுக்காக, கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.
2: இந்திரம் கெட்டது பொன்னாலே, அந்த சந்திரம் கெட்டதும் பொன்னாலே. தேடி வரணும்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேயர்களே, இன்று பிற்பகல் 1:10 ஒலிபரப்பாகும் நலந்தானா நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
4: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
3: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு, பின்பக்கமா போனா
5: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா.
3: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
6: இசை மலைனா அப்படித்தான் இருக்கும்.
3: என்ன இசை மலையா?
7: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மலைதானா.
3: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
6: இது 102.6.
8: பத்து மணி 16 நிமிஷம்.

0: ஆயிட்டிருக்கு. நீர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 மனம் பெறும்புதை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: வாங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: நாகர்கோவில் பிள்ளை நகர் ஜெயக்குமார்.
0: ஜெயக்குமார் சார், சொல்லுங்க, நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: படம் வந்து கோயில் காலை. அதை பாடுவர் கங்கியாமரன், இசை இளையராஜா, பாடியவர் ஜானகி. அப்படின்னு
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். உங்களுக்கு கேள்வி கேட்டலாமா? மனித உடல்ல இன்சுலின் சுரக்கும் உறுப்பு எது? கணையம், கல்லீரல்.
1: கல்லீரல்,
0: கணையம். சரிங்களா, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு. கணையம் வயிற்று பகுதியில் வந்து அமைஞ்சிருக்குது. இது இன்சுலின் அப்படின்ற ஹார்மோனை வந்து சுரக்கக்கூடிய வகையில் இருக்குது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்தவும் இன்சுலின் வந்து ரொம்பவே உதவியாக இருக்குது. கணையம் செரிமானத்துக்கு தேவையான சில நொதிகளையும் உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்குது. அதனால் கணையம், செரிமானம் மற்றும் இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு இந்த ரெண்டுலேயுமே முக்கிய பங்கும் வகிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ வருது பாடல், கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: 10:22 ஆயிட்டு இருக்கு. மனம் விரும்புது நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வாங்க,
0: யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
1: நல்லா
0: இருக்கிறோம் கணேசன் சார். நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு ரிச்சா மாமா என்ன
0: எந்த கோள் தன்னுடைய அச்சில் மிகவும் மெதுவா சுழலக்கூடியது? வெள்ளி, செவ்வாய். வெள்ளி சொல்றீங்க, சூப்பர். நன்றி, நிகழ்ச்சியில் கலந்து. வெள்ளி சூரியனுக்கு ரெண்டாவது கோள். சூரிய குடும்பத்தில் ரொம்பவே மெதுவாக தன்னைத்தானே சுத்தக்கூடிய கோள்களில் இது ரொம்பவே முக்கியமானது. வெள்ளியோட ஒரு சுழற்சிக்கு சுமார் 243 பூமி நாட்கள் வந்து ஆகுமா. அது சூரியனை சுற்றி வர்றதுக்கு சுமார் 225 பூமி நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வெள்ளியோட ஒரு நாள் அது ஒரு ஆண்டை விட நீளமானதான். இப்போ ஒரு பாடல் உங்களுக்காக கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: பத்து மணி 21 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 இருந்து மனம் பெறும்பது நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வாங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: தென்காசி மாவட்டம் மேலுப்பந்தத்திலிருந்து மூர்த்தி மேடம்.
1: மூர்த்தி சார், சொல்லுங்க, நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: இதய கோவில் திரைப்படத்துல இருந்து யார் வீட்டில் ரோஜா தீபம் பாடல் மேடம்.
1: கண்டிப்பா கொடுத்துடலாம். அப்படியே உங்களுக்கான கேள்வி கொடுத்துடலாமா? இந்தியாவோட முதல் செயற்கைக்கோளோட பெயர் என்னது? ஆரியப்பட்டா, ரோகிணி? சோவியத் ஏவுதளத்தின் மூலமா இது விண்ணில செலுத்துறாங்க. இந்தியாவோட விண்வெளி பயண வரலாற்றுல இது ஒரு முக்கியமான தொடக்கமா கூட அமைஞ்சது. இப்ப ஒரு பாடல் கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: மனம் விரும்புதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. 10:35 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி நலைப்பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அடுத்ததா நிகழ்ச்சியில யாரு இங்கிருந்து என்ன பாடல் கேக்குறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
4: ஹலோ.
3: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க? என்ன பாடல் வேணும்? கண்டிப்பா கொடுத்துடலாம். உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா?
4: கேளுங்க.
3: தாவரங்கள்ல நீரை வேர்ல இருந்து

0: இலைகளுக்கு கொண்டு செல்லக்கூடிய திசை என்னது? ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துட்றேன், சைலம் ப்ளோயம்.
1: சைலம்.
0: சூப்பர், நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு. சைலம் தான் தாவரத்தோட கடத்த திசுகளில் ஒன்றா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேர்லேருந்து நீரையும் கனிம உப்புகளையும் மேல் பகுதிகளுக்கு கொண்டு செல்ல உதவியாக இருக்குது. தாவரத்தோட உயரமான பகுதிகளுக்கும் நீர் சென்றடைய இது உதவியாகவும் இருக்குது. சைலம் பெரும்பாலும் மேல் நோக்கிய நீர்க்கடத்தலோட தொடர்புடையதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ளோயம் தாவரம் தயாரிக்கக்கூடிய உணவை பல பகுதிகளுக்கு கடத்தக்கூடியதாக இருக்குது. இப்போ வந்து பாடலை உங்களுக்காக கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 இருந்து மனம் பெறும்புது நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து என்ன பாடல் கேக்குறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம்,
0: வாங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: பாளையங்கோட்டை மீனா பேசுறேன்.
0: சொல்லுங்க மீனா, நிகழ்ச்சியில எனக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: உன்னை நினைச்சேன் பத்து படிச்சேன் படத்துல இருந்து. உன்னை தொட்டு அல்லிக்கும்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாமா?
1: சொல்லுங்க மேடம்.
0: பூமியின் இயற்கை செயற்கைக்கோள் என்று அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன் வேணுமா உங்களுக்கு? சந்திரன், சுக்கிரன்.
1: சந்திரன்.
0: சூப்பர், நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு. நிகழ்ச்சியில இப்போ அவங்க கேட்ட பாடல் வருது, சந்திரன் பூமியை சுற்றி வரக்கூடியது. இது பூமியோட ஒரே இயற்கை செயற்கைக்கோளாகவும் இருக்குது. சந்திரனுக்கு தனியாக ஒளி கிடையாது, சூரிய ஒளியை வந்து பிரதிபலிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குது. சந்திரனோட ஈர்ப்பு விசை பூமியோட கடல் அலைகளில் தாக்கத்தை வந்து ஏற்படுத்துமா? சந்திரனில் முதன் முதல்ல மனிதன் காலடி வைத்தது 1969 வருஷம்னு சொல்லப்படுது. இப்போ வருது பாடல் உங்களுக்காக, கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேயர்களே, இன்று பிற்பகல் 1:10 ஒலிபரப்பாகும் நலந்தானா நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: பத்து மணி 49 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க மனம் பெருமதி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். நல்லா இருக்கிறோம் யார், எங்க இருந்து பேசுறீங்க? வாங்க சுப்பிரமணியன் சார், சொல்லுங்க நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? கண்டிப்பா கொடுத்துடலாம். உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாமா? ஒளியோட வேகம் வெற்றிடத்துல தோராயமா எவ்வளவு? ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு நான் கொடுத்துறேன். வினாடிக்கு 3,00,000 கிலோமீட்டர், வினாடிக்கு 30,000 கிலோமீட்டர். முதல்ல சொன்னது சரி, சூப்பர், நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு. வினாடிக்கு 3,00,000 கிலோமீட்டர். ஒளியோட வேகம் வந்து ரொம்பவே அதிகமானது. வெற்றிடத்துல இதோட வேகம் சுமார் 3,00,000 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக இதை 3,00,000 கிலோமீட்டர் வினாடி அப்படின்னு குறிப்பிடுறோம். சூரிய ஒளி பூமியை அடையிறதுக்கு சுமார் 8:20 வந்து ஆகுது. வானியல் ஆய்வுகளில் ஒளியோட வேகம் ரொம்பவே முக்கியமான அடிப்படை அளவாகவும் இருக்குது. இப்போ வருது பாடல் உங்களுக்காக கேளுங்க.

0: 10:54 ஆயிட்டிருக்கு. ஆகாஷ்வாணி நாளை பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்புல இருந்து நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புது நிகழ்ச்சி. நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவான நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் கேட்கறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சித்ரா.
0: சித்ரா சொல்லுங்க, நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: தாய் மனசு படத்துல இருந்து
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். உங்களுக்கு கேள்வி கேட்டலாமா? எந்த உலோகம் அறை வெப்பநிலையிலேயே திரவமா மாறும்? ரெண்டு ஆப்ஷன் நான் கொடுத்துறேன், பாதரசம் இரும்பு. பாதரசம் தான் சரிங்களா? நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு. பாதரசத்தோட வேதியியல் குறியீடு HC அப்படின்னு சொல்லுவோம். அறை வெப்பநிலையில் திரவமாக இருக்கக்கூடிய தனித்துவமான உலோகங்களில் இது ரொம்பவே முக்கியமானது. பழைய காலங்களில் வெப்பமானிகளில் பாதரசம் வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு. இது வெள்ளி மாதிரியான பளபளப்பான தோற்றம் கொண்டதும் கூட. பாதரசம் நச்சுத்தன்மை இருக்கிறதால அதன் பயன்பாட்டில் பாதுகாப்பு ரொம்பவே அவசியமான ஒன்றாகவும் இருக்குது. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்க முயற்சி செய்த கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி சொல்லி நிறைவு செஞ்சுக்கலாம் மனம் விரும்புதே நிகழ்ச்சியை. நேர்களே, அடுத்ததாக 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் பச்மாரி பற்றிய தகவல்கள் தான் உங்களுக்காக வளமுற காத்துட்டே இருக்கு. மத்திய பிரதேச மாநிலம் பச்மாரி பற்றிய தகவல்கள். இவ்வளோ நேர நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தேன் உங்கள் பிரியமான தோழி ஸ்ரீவை கோமதி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களே. அதுவரை நன்றி, வணக்கம்.
2: தொண்டையில தான் நினைச்சே.

0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: பதினோரு மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகளின் விலை 70% வரை குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மக்களின் நம்பிக்கையை இழந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தவக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாகவும் இதனை மக்கள் தங்கள் வாக்குகளால் தகர்த்தெறிந்துள்ளதாகவும் பிஜேபி கூறியுள்ளது. அமைதிக்கான நோபல் பரிசை வென்ற தென்னாப்பிரிக்காவில் பிறந்த தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த திருமதி நவநீதம் நவிப்பிள்ளைக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தலைவராக முதலமைச்சர் திரு விஜய் திகழ்வதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மனநல சவால்களை எதிர்கொண்டவர்களின் குரலுக்கு செவிசாய்க்க வேண்டியதன் அவசியத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் உலக மனநல தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியுள்ளார். மலேசியாவில் நடைபெற்ற உலக பவுல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனோவால் வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று

சாதனை படைத்துள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி எகிப்தின் கைரோவில் தொடங்கியது. பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நெகி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். துருக்கி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாரா ஷா மற்றும் ஆகாஷி காஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தில்லியில் நடைபெற்று வரும் தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஆகாஷ்ராஜ் தங்கப்பதக்கத்தையும் தினேஷ் வெள்ளிப்பதக்கத்தையும் மோகன்ராஜ் மற்றும் நந்தினி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். லெக்சிங்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹஜா யாமளப்பள்ளி மொராக்கோவின் டியா எல் ஜாடி இணை பட்டம் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 11:03. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஒலிபரப்பு. நேயர்கள் இனி கேட்க இருக்கும் நிகழ்ச்சி மணித்திருநாடு. இயற்கை என்றைக்குமே வியப்பு தான். அதுவும் இந்தியாவில் இத்தனை இடங்கள் இருக்கிறதா அப்படின்னு என்னும் அளவிற்கு நமக்கு வந்து மலை காடுகள் அப்படின்னு வளங்களை வந்து நம்ம வந்து காக்க மற்றும் காண கடமைப்பட்டுள்ளோம். அப்படி ஒரு சிறப்பான மலை சார்ந்த இடம் பற்றிய தகவல்கள் தான் இன்றைய மணித்திருநாடு நிகழ்ச்சிகள். இந்தியாவில் பல மலைத்தொடர்கள் இருக்குது. அதாவது கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை, இப்படி நிறைய தொடர்ச்சி மலைகள் இருக்குது. மலையும் மலை சார்ந்த இடங்களும் நிறைய இருக்குது. அதில் மத்திய பிரதேசத்தில் அமைந்தது தான் இந்த சத்புரா மலைத்தொடர். அந்த மலைத்தொடரின் ராணி என அழைக்கப்படுகிற பஷ்மரி மலைப்பகுதி பற்றி தான் இன்றைக்கி தெரிஞ்சு கொள்ள போகிறீங்க. பாடல்களும் உங்களுக்காக வளம் வர காத்திட்டே இருக்குது. காற்றலைகளில் இணைந்துருங்க.

சத்புரா மலைத்தொடர் இந்தியாவை மேற்கிலிருந்து கிழக்காக கடந்து செல்லக்கூடிய ஒரு மலைத்தொடராக இருக்குது. அதில் தான் பச்மாரி அப்படின்னு எனப்படக்கூடிய அந்த மலை இருக்குது. அந்த மலையை பற்றின தகவல் தான் இன்றைக்கி மனிதர்நாடு நிகழ்ச்சியில் நான் உங்களோட பகிர்ந்து கேட்குறேன். இந்த மலையின் மிக சிறந்த உயரம், அதாவது கடல் மட்டத்திலிருந்து 1352 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய தான் அந்த பேர் துப்கார் அப்படின்னு எனப்படக்கூடிய அந்த சிகரம். அது மட்டும் இல்லாமல் அது ஏன் மலை சிகரத்தை வந்து நம்ம குறிப்பிடும்போது சொல்லுவாங்க இல்லையா, கடல் மட்டத்திலேருந்து அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அது ஒரு சிம்பிளாக ஒரு கணக்கு தான். அதாவது தரைப்பகுதியை வச்சு நம்ம எந்த ஒரு உயரத்தையும் நம்ம கணக்கு பண்ணோம் அப்படின்னா, தரைப்பகுதி பொதுவாகவே வந்து என்னென்னா மேடு பள்ளமாக இருக்கும். ஆனால் உலகத்தில் எல்லா கடல் நிலையிலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீர்மட்டம் அப்படின்றது ஏறக்குறைய ஒரே நீர்மட்டமாக தான் இருக்கும். அதனால தான் எந்த ஒரு உயரமான சிகரத்தை நம்ம வந்து அளவிட்டாலும் கடல் மட்டத்திலேருந்து நம்ம அளவிட்டுருக்குறோம். அதனால தான் இப்போ நீங்கள் ஒரு உயரமான மலை சிகரம் வந்து இத்தனை மீட்டர் இருக்குது அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணுறாங்கன்னா, கடல் மட்டத்திலேருந்து அதான் உங்கள் பாதம், உங்கள் பாதம் கடல் மட்டத்துக்கு நேராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அங்கேருந்து ஒரு டேப்பு பிடிச்சி நேராக போனீங்கன்னா அவ்வளோ சிகரம் இருக்குல்ல, அந்த சிகரத்தோட உயரம்ன்றது அப்படி தான் கணக்கு பண்ணுறாங்க. அப்படி 1352 மீட்டர், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1.3 கிலோமீட்டர் உயரத்திற்கு மேலே இருக்கக்கூடியது தான் இந்த தூப்கார் சிகரத்தின் உச்சி. அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த சத்புரா மலைத்தொடரோட பச்மாரி அப்படின்னு எனப்படக்கூடிய அந்த மலையில் இருக்குது. மேலும் இந்த பச்மாரி பற்றின பல தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி சூப்பரான ஒரு பாடல் ராஜகுமாரன் திரைப்படத்தில் இருந்து.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: பச்மாரி மத்திய இந்தியாவில் அமைந்திருக்கக்கூடிய மத்திய பிரதேச மாநிலத்துமான அங்கே தான் இருக்குது. அது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா ஹோசங்காபாத் அப்படின்னு எனப்படக்கூடிய அந்த மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது தான் இந்த மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய சத்புரா மலைத்தொடர். அங்கே ஒரு முக்கியமான பகுதி தான் இந்த பச்மாரி அப்படின்னு எனப்படக்கூடிய அந்த பகுதி. இது கிட்டத்தட்ட ஒரு மலை வாழிடமாக இருக்குது. இங்கே நிறைய உயிரினங்களும் காக்கப்பட்டுருக்குது. இதை வந்து ஒரு பயோஸ்பேர் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. பயோஸ்பேர் அப்படின்னா என்ன அப்படின்னா உயிர்கோள காப்பகம். இந்த இடம் வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியும் கூட. மராத்திய பேரரசு காலத்தில் பச்மாரி பகுதியை நாக்பூர் ராஜ்யத்தை ஆண்ட போன்ஸ்லே அரச வம்சம் வந்து இங்கே ஆட்சி செய்திருக்காங்க. அது மட்டுமே இல்லாமல் பச்மாரி ஒரு இராணுவ பாசறையாகவும் இருக்குது, இன்னுமே இருந்துட்டு இருக்குது. அதை பற்றின தகவலும் நம்ம கேட்கலாம். அதுக்கு முன்னாடி சூப்பரான பாடல் வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்திலிருந்து.

0: பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்த பச்மாரி மலைகளில் வந்து என்ன அப்படின்னா ஏகப்பட்ட மலை குகைகளும் இருக்குது. இந்த குகைகளுடைய காலம் அப்படின்னு பார்த்தோம்னா கிமு 9000 முதல் கிமு 3000 காலகட்டத்தில் ஒட்டக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே தொல்குடி மக்கள் தங்கிய குகைகள் இன்னமுமே இருக்குது. அதில் என்ன அப்படின்னா நிறைய பாறை ஓவியங்களை இங்கேயும் சித்தரித்து வரைஞ்சிருக்கிறாங்க. அங்கே என்ன பள்ளத்தாக்குகள் இருக்குதோ அதை வச்சு அங்கே இருக்கக்கூடிய அந்த மலைத்தொடர்கள், அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள், தாவரங்கள், இப்படி நிறைய வண்ண வண்ண ஓவியங்களும் அங்கே காணப்பட்டிருக்குது. அது மட்டுமே இல்லாமல் இந்த மலை தொடல்களில் பல இடத்துல என்ன அப்படின்னா மணல் கற்கள்னு பார்த்துருப்போம்ல, அந்த கற்களில் இருக்கக்கூடிய பாறை தங்குமிடங்களும் இங்கே வந்து வச்சுருக்கிறாங்க. சில சில இடத்துல வந்து கூரைகள், சுவர்கள் இன்னுமே அது வந்து சிதிலமடைஞ்ச இடத்துல வந்து இங்கே இருக்குது. அது மாத்திரமே இல்லாமல் அந்த படங்களில் முக்கியமாக பல்லிகள், மீன்கள், தேள்கள் என சின்ன சின்ன உயிரினத்தையும் அங்கே என்னென்ன உயிரினங்கள் வாழ்ந்துட்டுருக்குது, இல்லை அந்த குகையோட அடையாளங்களாக அதை விட்டு போனாங்களா அப்படின்றதும் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. பச்மாரி மலைப்பகுதியில் இந்திய இராணுவத்தினர் தங்கும் பாசறையும் இங்கே இருக்குது. இந்திய இராணுவத்தின் படை வீரர்களும் அதிகாரிகளும் இங்கே வந்து போர் பயிற்சி வழங்கக்கூடிய ஒரு மையமாகவும் பச்மாரி இருக்குது. ஏன் அப்படின்னா கொஞ்சம் ரகசியமான ஒரு இடங்கமாக இருக்கிறதுனால இங்கே வந்து நிறைய இராணுவ பாசறைகள் வந்து நடந்துட்டுருக்கு. யுனெஸ்கோ இந்த பகுதியினை வந்து உயிர்கோள காப்பகமாக அறிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டுமே இல்லாமல் இந்திய அரசாங்கமும் இதை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிச்சிருக்கு. நிகழ்ச்சிகள் அடுத்ததாக பாடலும் கேட்டுக்கலாம்.

0: நேயர்களே, இன்று பிற்பகல் 1:10 ஒலிபரப்பாகும் நலந்தானா நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நேயர்களே, நிறைவடைந்தது மணித்திருநாடு நிகழ்ச்சி. இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில பச்மாரி குறித்த விஷயங்களை நம்ம கேட்டு அறிஞ்சோம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மதியம் 11:30 ஸ்டம்ப்ட் சீசன் 6 கிரிக்கெட் நிகழ்ச்சி.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நேயர்களே, இன்று பிற்பகல் 1:10 ஒலிபரப்பாகும் நலந்தானா நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: தெரிசை பாடல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க இப்போ ரெயின்போ 102.6 எல்லாம் எடுத்து தான் நம்ம பாடல் கேட்கலாம். பாண்டிய நாடு திரைப்படத்திலிருந்து டி இமானுடைய இசையில் சூரஜ் சந்தோஷ் மற்றும் ஹரிஹர சுதன் பாடியிருக்காங்க பாடல்.

0: சுமஜி இப்பாட்டுங்கண்ணா, ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜை பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

ஜனகலீது வரைக்கும் திரை இசைப்பாடல்கள் கேட்டு ரசித்தாச்சு. நேரம் 11:59 ஆயிடுச்சு. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 12 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகளின் விலை 70% வரை குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மக்களின் நம்பிக்கையை இழந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாகவும் இதனை மக்கள் தங்கள் வாக்குகளால் தகர்த்தெறிந்துள்ளதாகவும் பிஜேபி கூறியுள்ளது. அமைதிக்கான நோபல் பரிசை வென்ற தென்னாப்பிரிக்காவில் பிறந்த தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த திருமதி நவநீதம் நவிப்பிள்ளைக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தலைவராக முதலமைச்சர் திரு விஜய் திகழ்வதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மனநல சவால்களை எதிர்கொண்டவர்களின் குரலுக்கு செவிசாய்க்க வேண்டியதன் அவசியத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் உலக மனநல தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள செய்தியில் வலியுறுத்தியுள்ளார். மலேசியாவில் நடைபெற்ற உலக பவுல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனோவால் வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி எகிப்தின் கைரோவில் தொடங்கியது. பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நெகி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். துருக்கி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாராஷா மற்றும் ஆகாஷி காஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தில்லியில் நடைபெற்று வரும் தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஆகாஷ் ராஜ் தங்கப்பதக்கத்தையும் தினேஷ் வெள்ளிப்பதக்கத்தையும் மோகன்ராஜ் மற்றும் நந்தினி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். லெக்சிங்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹஜா யாமலப்பள்ளி மொராக்கோவின் டியாயல் ஜாடி இணை பட்டம் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: என்றும் உங்களை நண்பன் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6 எல்லா நேர்களுக்கும் இனிமையான நண்பகல் வணக்கம். நிர்ணய நேரம் சரியா 12:03 ஆகிட்டிருக்கு. இனி கேட்கலாம் இன்று இனி இடம்பெற இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து 12:10 ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் உங்கள் வாழ்க்கையில் இதுதான் நான் என்று உணர வைத்த தருணம் எது, இதை பற்றி தான் தோழிகள் பேச இருக்கீங்க. 1 மணிக்கு நலம்தான நிகழ்ச்சியில் காதுகளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் கணபதி அவர்கள். அதனைத் தொடர்ந்து 1:05 நலம்தான நிகழ்ச்சியில் காலநிலை மாறுபாட்டால் ஏற்படும் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பாளையங்கோட்டை சுகாதார அலுவலக நலக்கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து ஓமத்தின் எண்ணற்ற மருத்துவ நன்மைகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். 2 மணிக்கு நேர்விற்ப பாடல்கள், 3:02 திரையிறவி, 4:02 பொதுகை தும்பி நிகழ்ச்சி, 5:02 ஞாபகம் வருதே, 6:02 பக்தி மாலை, மாலை 6:30 சேவை செய்திகள். அதனைத் தொடர்ந்து திரையிசை பாடல்களையும் கேட்டு ரசிக்கலாம். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7 மணிக்கு அறிவியல் தகவல்களுடன் திரையிசை பாடல்கள், 7:30 ஆசை அஞ்சல், 8:05 இளம் காற்று நிகழ்ச்சியில் வேலை வரும் வேலை, 9:00 இடைவிடாத இசைமழை, 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் இலக்கியங்கள் வலியுறுத்தும் தண்ணீர் சிக்கனம் பற்றியும் கூடவே இனிமையான பாடல்களையும் கேட்டு ரசிக்கலாம். 10:00 சுகுமான ராகங்கள் நேர் விருப்ப பாடல்களாக நிகழ்ச்சி வளம் வரும். நேர்களே, இன்று நமது ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6 என்னென்ன நிகழ்ச்சிகள் வளம் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. நிகழ்ச்சிகள் யாவையும் கேட்டு ரசிச்சுட்டு இணைஞ்சிருங்க.
1: நேயர்களே, இன்று பிற்பகல் 1:10 ஒளிபரப்பாகும் நலந்தானா நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.

0: செல்லப்பிள்ள குழந்தைகள் முதல் பெரியவர் வரை ரசிக்கும் இசையின் இனிய நண்பன் முகமரியானியர்களையும் கணக்கில்லா அனுபவங்களையும் பெற்று தந்த இசையின் அரசன் நமநலையின் இசைக்கடல் இசையின் இன்பச்சாரல் நம்ம ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6 எல்லா நேர்களுக்கும் அன்பான அழகான அட்டகாசமான இன்பமான இனிமையான மகிழ்ச்சியான உற்சாகமான நண்பர்கள் வணக்கம்.
1: சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க.
2: வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது?
3: மை கருத்து, வாட் இஸ் ஐம் சேயிங்.
0: இன்னைக்கு என்ன கருத்தோட வந்திருக்கேன் அப்படின்னா, உங்களை பார்த்து இந்த உலகம் கேட்குதா உங்களால முடியுமா அப்படின்னு, ஆனா உங்க மனமும் ஒரு முறையும் முயன்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுதாங்க. விழுந்த போதும் எழுங்க, வலித்த போதும் நடங்க, வழி இல்லாத இடங்களிலும் வழி என்று தேடுங்க, கைதட்ட யாருமே இல்லாத போதும் கண்ணீரை துடைத்து கொண்டு உங்களுக்காக நீங்களே நில்லுங்க, ஒரு முறை திரும்பி பாருங்க, கடந்து வந்த பாதையை அல்லங்க கடந்து வந்த உங்களை பாருங்க, அப்பதான் புரியும். உங்க வெற்றி என்பது உலகம் உங்களை ஏற்றுக்கொண்டதல்ல, நீங்க உங்களை நம்ப தொடங்கிய அந்த தருணம் தான். உங்களுக்காக நீங்களே நம்பிக்கையுடன் எழுந்து நில்லுங்க, அதுதான் உங்க அடையாளம், அதுதான் உங்க வெற்றிக்கான தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு காற்றலைகள்ல உணர்வுகளை பிரதிபலிக்கும் இசையும் திருக்கும் கீட் பாடல்களையும் சேர்த்து வழங்க
4: வந்துட்டேன்.
0: நான் தான் உங்க அன்பு தோழி ஐஷுவினோ. நான் மட்டும் வரல, கூடவே
5: வணக்கம் ஐஸ்வர்யா, நான் உங்க ஆர்ஜே விஜயும் வந்திருக்கிறேன்.
0: ஆமா விஜய், எப்படி இருக்கீங்க?
5: சூப்பரான ஒரு அட்டகாசமான ஓபனிங் கொடுத்துட்டீங்க.
0: ஆமா, நேரம் கூட 12:12 ஆயிட்டு இருக்கு.
5: ஆமா, நான் சூப்பராக இருக்கிறேன்.
0: சரி, ஓகே,
5: டாபிக்
0: ஆரம்பிச்சிருவோமா?
5: ஆமா,
0: அதாவது நேர்கள் வந்து ஸ்நேகிதி நிகழ்ச்சியோட தான் நினைச்சிருக்கீங்க. இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, வாழ்க்கை அப்படிங்கறது ரொம்பவே ஒரு விசித்திரமானது இல்லையா?
5: நிச்சயமா,
0: சில நேரங்களை நம்மளையும் ஆச்சரியப்படுத்தும், சில நேரங்கள் வந்து மற்றவங்களை வந்து நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, அடடா அப்படிம்பாங்க. குறிப்பா ஒரு காலத்துல நம்மளால முடியாது அப்படின்னு நினைத்த ஒரு விஷயம் நம்ம செஞ்சு முடிக்கும் போது நம்ம யாருமே புரிஞ்சுக்கல அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா வந்து அதுதான் நம்மளுடைய வெற்றிக்கான தொடக்கமா இருக்கும் இல்லைங்களா? வாழ்க்கையில எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, அது மறந்துட்டு நமக்காக ஒரு அடையாளத்தை உருவாக்கும் போது நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு குரல் கேட்கும்.
5: என்ன குரல்?
0: அதுதான் இதுதான் இதுதான்

0: இதான் நான் நானு
1: என்னாலையும் முடியும் அதுதான், இதுதான் என்னுடைய உண்மையான அடையாளம் அப்படின்னு வந்து உங்க ஒரு குரல் வந்து சொல்லும். அந்த தான் வந்து நம்ம இந்த தோழிகள் பத்தி கேட்க போறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்காக முதல் முதலா நீங்க எப்போ குரல் கொடுத்தீங்க, இல்ல அப்படின்னா உங்களுக்காக உங்க ஒரு போராட்டம் நடக்கு, அந்த போராட்டத்துல இருந்து வெளிவந்து ஒரு பெருமைப்பட்ட தருணமா இருக்கலாம், இல்ல யாருக்குமே தெரியாம உங்களுக்காக நீங்களே வந்து உங்களை வந்து பாராட்டிட்ட தருணமா இருக்கலாம், அப்படி உங்க வாழ்க்கையில இதுதான் நான்
0: இதுதான் நான்
1: அதான் அப்படின்னு உங்களை உணர வைத்த தருணம் எது அப்படிங்கறத பத்தி தான் தோழிகள் நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. சோ தோழிகள் அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லிடலாமா?
0: 04-6-2-2-5-6-1-1-3-3 என்கிற எண்ணிலையும், 04-6-2-2-5-6-1-1-3-3 என்கிற எனக்கு கால் பண்ணி இதான் சார் நானு, இதான் மேடம் நானு
1: சொல்லுங்க வரீங்க அப்படிங்கறது கேட்க அவளா இருக்கும். முதல்ல யார் பேசுறாங்க அப்படிங்கறதையும் கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
2: பெருமாள்புரத்துல இருந்து கோமதி நமச்சிவாயா.
1: கோமதி நமச்சிவாயமா, சொல்லுங்க.
2: என்னோட நான் யாரு அப்படின்னா, தோத்துருவோம்னு தெரிஞ்சாலும் கடைசி செகண்ட் வரைக்கும் அதை முயற்சி பண்ணி பாப்பேன்.
1: சூப்பர்.
2: அப்படி முயற்சி பண்ணும் போது நிறைய இடங்கள்ல நான் ஜெயிச்சிருக்கேன். சம்பவம் என்னன்னா, ஒரு பத்திரிகையில வந்து ஒரு 4 வார்த்தை கொடுப்பாங்க, அந்த வார்த்தையை வச்சு அவங்க ஒரு பக்கத்துக்கு வர்ற மாதிரி ஒரு கதை கேட்டிருந்தாங்க. கடைசி தேதி சாயந்தரம் 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணிருவாங்க ஆபீஸ.
1: சரி,
2: நான் 4:45 டைப் பண்ணி அனுப்பிட்டு என்னத்தா அப்படின்னு நினைச்சேன். கடைசியில என் கதைய செலக்ட் பண்ணிருக்காங்க. செலக்ட் பண்ணி வந்து அதை வந்து எங்க சாரோட ஃப்ரெண்டு அவருக்கு வந்து இதை ஸ்கிரீன் ஷாட் எடுத்து அனுப்பி,
1: சரி
2: நான் அடுத்த ரூம்ல இருக்கேன், இவர் ஹால்ல இருக்கிறாரு, எனக்கு மெசேஜ் வருது. என்னடா அடுத்த ரூம்ல இருந்து மெசேஜ் போட்டிருக்காங்கன்னா இந்த இது வந்தது. அப்புறம் போய் சொன்னேன், எங்க கடைசி நேரத்துல நான் எழுதுனேங்க அப்படின்னு. அதுக்கு வந்து கல்கியோட புத்தகம் ஒண்ணு அந்த பத்திரிகையில இருந்து பரிசா கிடைச்சது. இப்பமும் ஷோகேஸ்ல அது அலங்காரமா இருக்கு.
1: சரி,
2: நேரம் ஆச்சு, இனிமே நமக்கு கிடைக்காது, நான் விட மாட்டேன்.
0: நன்றி இணைப்பில் இணைந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம். ஓகே, தோழியோட இணைப்பு கட்டாயிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். கூடவே இன்னைக்கு நிகழ்ச்சி முழுவதும் எந்த மாதிரியான பாடல்கள் கேட்டு ரசிக்க போறீங்க அப்படின்னா, உன்னிகிருஷ்ணன் மற்றும் கே.எஸ். சித்ரா அவர்கள் இணைந்து பாடிய பாடல்கள் தான் இந்த ஒரு மணி நேரமும் நம்ம தோழிகளும் நேர்களும் கேட்டு ரசிக்க போறாங்க.
0: அட்டகாசமான பிளேலிஸ்ட் உங்களுக்கு காத்துட்டே இருக்குது.
1: அந்த வகையில முதல் பாடல் கேட்க போறோம். தேவா அவர்களுடைய இசையில ஸ்னேகன் அவர்களுடைய வரிகள்ல உன்னிகிருஷ்ணனும் சித்ரா அவர்களும் இணைந்து பாடின பாடல் மனுநிதி திரைப்படத்துல இருந்து கேட்டுவாங்க.

0: நேரம் சரியாக 12 மணி 21 நிமிடம் ஆகிட்டுருக்கு. நேர்கள் ஸ்நேகிதி நிகழ்ச்சியோடு தான் வச்சுருக்கீங்க. இன்றைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் என்ன தலைப்பில் தோழிகள் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் இதுதானா அப்படின்னு உங்களை உணர வைத்த தருணம் எது அப்படிங்கிறத நாங்கள் கேட்டிருக்கோம்.
1: ஆமாம்,
0: தோழிகள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து யார் வராங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். காற்றலைகளில் யாரு?
2: நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்க நலமாக உள்ளோம்.
0: உள்ளோம், சரி.
1: சொல்லுங்க
0: சொல்லுங்க.
2: நினைக்க வேண்டும்.
0: சரி,
2: நம்ம நினைச்சாலே அதை முடிச்சு விடுவோம்.
0: நினைச்சாலே முடிச்சிருவோம்.
2: ஆமா, அது அதுக்குதான் சொல்லுவாங்க வயசானவங்க, கண்ணால பாரு கையால செய்யலாம் அப்படின்றவாங்க. கண்ணால பார்த்தால அதே மாதிரி நம்ம உணர்ந்த தருணம். ரொம்ப கஷ்டத்துல இருக்க எல்லாரும் கஷ்டத்துலதான் இருந்தா ஒரே ஒண்ணு சொல்றேன், அந்த ட்ரெயின் விட்டதே எனக்கு உணர்ந்த தருணம்.
0: சரி.

0: எப்படி புரியல?
1: ஆ ஒரு ட்ரெயின் ஏற போன இடத்துல நாங்க எடுத்த போன ட்ரெயின் வேற, நாங்க டிக்கெட்ட பாக்கல.
0: சரிமா,
1: நாங்க போனது இன்னொரு ட்ரெயின்ல, அதுல போய் ஏறிட்டோம். யாருன்னா அது அப்பதான் உணர்ந்த தருணம், டிக்கெட்ட பாக்கணும் அப்படிங்கறத உணர்ந்தேன். அப்படி ஒருக்க எங்கள்ட்ட 3 மாசத்துக்கு காலாவதி ஆனதை கொடுத்து விட்டுருந்தாங்க.
0: அப்படி அதெல்லாம் கண்டிப்பா வந்து செக் பண்ணணும்ங்கறீங்க, கவனக்குறைவுல இருந்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி.
1: அதெல்லாம் சும்மா தின்ற கூடாது.
0: ஓகே,
2: நன்றி நன்றி.
1: எந்த பொருளுக்குமே நீங்க பாருங்க எக்ஸ்பீரியன்ஸ்.

0: விஜய்,
1: வணக்கம்.
0: அதாவது அவங்க சொன்னாங்க இல்லையா, கவனக்குறைவு அப்படிங்கிற ஒரு விஷயம், அதை வந்து நான் உணர்ந்தேன். அப்போ தான் இதுதான் நான், அதாவது இப்படி இருக்கேனே, இப்படி மாறணும் அப்படிங்கிறத உணர்ந்தேன்.
1: தவறை உணர்ந்து தருணம் அப்படின்னு கூட அவங்க அழகான எடுத்துக்காட்டாக அவங்க வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க.
0: அடுத்து
1: பல வெற்றிகளில் நம்ம கேட்க இருக்கிறோம்.
0: அடுத்த யார் பேசுகிறாங்கன்னு கேட்டுருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: காரக்குறிச்சி புதுக்குடியிலிருந்து கனகா பேசுகிறேன்.
0: கனகா சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் ஐசுமா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கோம், சொல்லுங்க.
2: அப்போ 10 பேர் இருப்பாங்க ஐசுமா, போன உடனே நம்மள பார்த்த உடனே ஒரு சிரிப்பு வரும், எப்படிதான் வரும்னு தெரியாது. உணர்ந்த நம்மள பார்த்தவங்களுக்கு சிரிப்புனா அந்த சந்தோஷத்தை தரும்ல.
0: சரி,
2: இதெல்லாம் ஒண்ணு கொடுக்க வேண்டாங்க. பார்த்தோன்னா அவங்க எந்த இக்கட்டான சூழ்நிலையும் பார்த்தோன்னா சரி, நம்ம ஆறுதலுக்கு ஒருத்தங்க வந்தாச்சுன்னு
0: நினைப்பாங்க. கரெக்ட்,
2: அது என்னால தர முடியுங்க.
0: ஓகே, அதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து பார்த்தோன்னே அந்த புன்னகை அப்படிங்கறது அவங்க மனசுல வருது, அவங்க முகத்துல வருது, அதுதான் வந்து என்னோட வெற்றி அப்படின்னு சொல்றீங்க.
2: இருந்தாலும் கூட பார்த்தோன்னா புன்னகை பண்ணிருவாங்க அவங்களே.
0: ஓகே ஓகே, ரொம்ப
1: மற்றவங்க கிட்ட ஒரு நல்ல பேரை சம்பாதிச்சிருக்கீங்க.
2: என்கிட்ட நேர்ல சொல்லியிருக்காங்க.
0: ஓகே,
2: அது எனக்கு சந்தோஷமா, ஓ இதுதான் நானே, எனக்கே ஒரு அங்கீகாரம் நானே கொடுத்துக்கிட்டேன், போதும், இதே போதும்.
1: சூப்பர், சிறப்பு சிறப்பு, நன்றி.
0: பெரிய ஒரு அழகான ஒரு விஷயம் தான். நன்றிமா, நன்றி. மற்றும் சித்ரா அவர்கள் இணைந்து பாடின பாடல் வந்துகிட்டே இருக்க, மறுமலர்ச்சி திரைப்படத்தில் இருந்த பாடலை கேட்டுவாங்க.
3: திருநெல்வேலி பண்பலை 102.6 ஸ்நேகிதியே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன்கோ.

0: சிறு திரைப்படத்தில் வந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்தாச்சு. இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் தோழிகள் எந்த தலைப்பில் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா,
1: இதான் நான் அப்படின்னு உணர்ந்த தருணம். எல்லாரும் இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்சர்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க.
0: அடுத்து வரவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத நான் கேட்டுடலாம். அவளோட காத்துட்டு இருக்கோம், என்ன சொல்றாங்கன்னு கேட்டுருவோம். வணக்கம்.
1: வணக்கம்
2: வணக்கம் மேடம்.
0: சிவகாமி. ஓகே சொல்லுங்கம்மா.
2: அதாவது என் பையனுக்கு வந்து 3 வயசு.
0: சரி,
2: நான் இங்க சேரநாடுல வந்து இந்த வாக பிரிவினை வீடு ரெண்ட் பண்ணிட்டாங்க. அப்ப வந்து எங்க மாமியார பாத்துக்கணும்.
1: சரி,
2: இதுக்கு இடையில எனக்கு கரண்ட் கிடையாது, தண்ணி கிடையாது, எல்லாம் நான் தான் பாத்துக்கணும்.
0: சரி,
2: எங்க வீட்டுக்காரங்க வந்து வேலை, அவங்க லீவு கொடுக்கல. 10 நாள் தான் லீவு, அதுக்குள்ள எல்லாம் முடிக்கணும், முடிக்க முடியல அவங்களால. தனியா அந்த பையனோட அங்க விட்டுட்டு போயிட்டாங்க, அங்க சென்னைக்கு போயிட்டாங்க. அது போல நான் தனியாலாம் இருந்து இங்க சாதிச்சு காட்டுறோம் அப்படின்னா எல்லாரும் பக்கத்துல என்ன பேசிட்டாங்க, அதெல்லாம் இவன் இருக்க மாட்டாங்க, இல்லையே வச்சு இவன் எப்படி இருக்கறா, அது என் காது கூட பேசுறாங்க, அதான் வேற யார்ட்டையாவது சொல்லி போயிருவா, கொஞ்ச நாள்ல போயிருவா, கொஞ்ச நாள்ல போயிருவா அப்படின்னாங்க. போகவே இல்ல, 14 வருஷம் ஆயிடுச்சு, நினைச்சு நின்றுட்டேன்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்போ வந்து
2: சிவகாமி அப்படின்னு எல்லார்ட்டையும்.
0: ஓகே, அது எதுவுமே வந்து வசதி வாய்ப்புகள் இல்லாத தருணத்திலயும் நான் அங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்து
2: காட்டிருக்கேன். நானே தனியா இருந்து எல்லாம்
0: வாங்கினேன்.
1: அசாதாரணமான சூழ்நிலையை நீங்க வந்து கடந்து போயிருக்கீங்க இல்லையா?
0: கண்டிப்பா.
2: ஆமா, நானே தனியா என் பையனை செஞ்சு நடந்தே

0: நன்றிமா நன்றி. இதுதான் நீங்க நன்றி நன்றி.
1: இப்படி அழகா வந்து கெத்தா நான் பண்ணதை எல்லாத்துலயும் சொல்லும் போது இருக்கிற ஃபீலிங் வந்து வேற மாதிரியான ஃபீலிங் தான்.
0: முடியாது அப்படிங்கும் போதும் அந்த இடத்துல நான் இருந்தேன், அந்த சூழ்நிலையை சமாளிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வரக்கூடியவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறதையும் கேட்டுடலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? ஆலங்குளத்துல இருந்து காயத்ரி.
2: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? இன்னும் கூட நிறைய விஷயங்கள் நம்ம தோழிகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம். சூப்பரான ஒரு பாடல் இதோ வந்துட்டே இருக்கு. உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ரா அவங்களுடைய வாய்ஸ்ல, எஸ் கே ராஜ்குமார் அவர்களுடைய இசையில, பா விஜய் அவர்களின் வரிகளில் பாடல் கேட்க போறோம். உன்னைக்கோடு என்னை தருவேன் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: நேயர்கள் கேட்டிருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதே நிகழ்ச்சியில். இன்னைக்கு நம்ம தோழிகளில் கேட்டிருக்கோம் என்ன அப்படின்னா, இதுதான் நான் அப்படின்ட்டு நீங்க உங்களையே உணர்ந்த தருணம் எது அப்படின்ட்டு தான்.
1: வித்தியாசமான பதில்கள்லாம் வந்துட்டே இருக்கேன். ஒருத்தவங்க சிரிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க, முடியாத இடத்துலயும் கூட அந்த சூழ்நிலையை நான் சமாளிச்சேன் அப்படின்னு சொன்னாங்க.
0: சாஃப்டா இருக்கிறதே ரொம்ப சாஃப்டாவும் சொல்லிட்டு போனாங்க.
1: அடுத்ததான் வந்து ட்ரெயின், அதாவது கவன சிதறல இருந்து மீண்டு வந்த தருணம் அப்படின்னு ஒரு மாதிரி சொன்னாங்க. அடுத்ததான் வரக்கூடியவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்டுருவோம். வணக்கம்.
0: ஆமா வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: நான் திருச்செந்தூர்ல ராதா பேசுறேன்.
1: ராதாமா, என்ன ஒரே சவுண்டா இருக்கு.
0: ஆமா,
2: என் பையன் ரேடியோல அவன் குரல் கேட்கணுமா அதனால அப்படி சொல்றான்.
1: ஓ சூப்பர் சூப்பர். சரி சொல்லுங்க நீங்க.
2: நான் ஒரு என் பையனுக்கு ஒரு 3 வயசா இருக்கும்போது எங்க அம்மா வீட்டுலதான் இருந்தேன் 3 வயசு வர.
1: சரி,
2: அப்புறம் ஸ்கூல்ல கேட்கணும்னு திருச்செந்தூருக்கு வந்துட்டேன். எங்க அம்மா ஒத்தையில போனா நீ இருந்து சமாளிச்சுக்கிடவே மாட்டாமா, வேண்டாம் பையன் ரொம்ப சின்ன பையனா இருக்கான. எங்க அம்மாவும் சொன்னாவ, என் வீட்டுக்காரும்
1: சொன்னாங்க.
2: நான் கேட்க மாட்டேன், வந்துட்டு ஒத்தையில வந்து நான் இருந்து நான் என் பிள்ளைய படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒத்தையில வந்து அதே மாதிரி இருந்து படிக்க வச்சுட்டேன்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர். என்ன படிக்கிறாங்க இப்போ?
2: இப்ப 6 படிக்கான்.
1: 6 படிக்காங்க. அப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கிட்ட இல்லையா?
2: ஆமா.
1: சூப்பர்மா, சூப்பர் சூப்பர். அதாவது இது முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முடிச்சு காட்டியிருக்கீங்க.
0: எல்லாருமே வந்து தனியா தங்களை ரியலைஸ் பண்ற தருணத்தை தான் ரொம்ப மேன்மையா பாத்துருக்காங்க.
1: அதேதான். அடுத்து வரவங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். வணக்கம்.
0: வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க.
3: நான் சோதிக்கிட்டு மகாலட்சுமி பேசுறேன்.
1: மகாலட்சுமி சொல்லுங்க.
3: இருந்தே நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நான் நல்லா இருக்கேன் மேடம்.
1: சொல்லுங்கம்மா.
3: நாங்க கோயம்புத்தூர் போனோம் மேடம்.
1: சரிம்மா.
3: அப்பதான் ட்ரெயின்ல புதுசா ஏறி இருக்கோம்.
0: சரி,
3: ட்ரெயினுக்கு போகல. நாங்களும் 5 பேர் சேர்ந்து போனோம். வர இல்ல எங்க கூட வந்தவங்க எங்க விட்டுட்டு ரயிலு
1: போயிட்டாங்க.
3: எங்களுக்கு எப்படி பஸ் ஏறது வரும் தெரியாது. சரி, எங்க அம்மா என் கூட வந்தாங்க.
1: சரி,
3: அவங்க திட்டு திட்டு திட்டுறாங்க. உன்ன நம்பி வந்துட்டேன் இப்படி
1: ஆயிட்டேன்னு.
3: சரி, நான் இது மதுரை பஸ்ஸுக்கு ஏறது பாக்க அவங்க காரு புக் பண்ணத்தான் வந்து ஏறிட்டாங்க.
1: சரி,
3: ஒரு வேலை மதுரை போயிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு பிறகு வந்தாச்சு மேடம்.
1: கஷ்டப்பட்டு வந்தாச்சு, அதாவது வழி தெரியாத திசை தெரியாத பொழுதுலயும் நீங்க வந்து உங்க அம்மாக்கு துணையா இருந்து முடியும் அப்படின்னு வந்து கூட்டிட்டு வந்திருக்கீங்க இல்லையா?
0: வழிகாட்டியா இருந்திருக்காங்க.
1: ஆமா, கரெக்டா. அதாவது அப்பவும் கூட, அதாவது நம்ம எங்குமே வந்து அந்த காலத்துல எல்லாம் வெளியில எல்லாம் போக மாட்டோம். அப்படி வந்து அவங்க போகாம இருந்த தருணத்திலும் நான் வந்து கண்டுபிடிச்சி எங்க அம்மா பத்திரமா கூட்டிட்டு வந்துட்டேன். ஓகே, சூப்பர்மா.

0: சூப்பரம்மா,
1: ஓகே
0: அழகாக.
1: மேடம்.
0: நன்றிம்மா, நன்றி. அது வித்தியாசமாக இருந்து நம்ம வந்து ஒரு நினைச்சோம்.
2: பெருசாக நினச்சிட்டு இருந்தோம்,
0: அது
2: அப்போல்லாம்
0: அதெல்லாம்
2: இல்லை.
0: நாங்கள்
2: சின்ன
0: சின்ன
2: சின்ன விஷயத்துலையும்
0: விஷயங்கள்.
2: நம்ம உணர்ந்துருப்போம். ஏன்னா அப்போல்லாம் ஃபோனும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அவங்க யார்ட்டையாவது விசாரிச்சிருப்பாங்க, இல்லை அந்த தருணம் அவங்களுக்கு வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பயமாகவும் இருந்திருக்கலாம்.
0: ஓகே, கண்டிப்பாக அதே தான். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஒருத்தங்கிட்ட பேசுறதுக்கே வந்து தயக்கப்படுவோம்.
2: ஆமாம்,
0: ஆனால் வந்து அந்த விஷயத்தை வந்து செஞ்சு முடிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன்,
2: நம்மளுக்கு ஒரு
0: ஒரு அப்படிங்கிற ஆச்சரியக்குறியோட நம்மள நம்மளே பார்க்க மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். தோழிகள் கிட்ட தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில பாடல் கிட்ட வந்துடலாமா?
2: சூப்பரான
0: ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. அற்புதம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். சிவா அவர்களுடைய இசையில பா விஜய் அவர்களின் வரிகள்ல உன்னிகிருஷ்ணன் மற்றும் கே எஸ் சித்ரா அவர்கள் இணைந்து பாடின பாடல் வந்துகிட்டே இருக்க கேட்டு வாங்க. நேரம் சரியா 12:43 ஆகிட்டு இருக்கு. இது உங்கள் ஆகாஷ்வாணி FM 93.6.

0: நேரம் சரியா 12 மணி 48 நிமிடம் ஆகிட்டு இருக்க ஸ்நேகிதி நிகழ்ச்சியோட தான் வச்சிருக்கீங்க. இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில உங்கள் வாழ்க்கையில இதுதானா அப்படின்னு உங்களை உணர வைத்த தருணம் எது அப்படிங்கறத தோழிகள் கிட்ட கேட்டுட்டு இருக்கிறோம். தோழிகளும் சொல்லிட்டு இருக்காங்க, அடுத்து யார்
1: ஆமா,
0: வராங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் மைசூ மேடம், வணக்கம் சகோதர விஜய்க்கு, வணக்கம்.
0: வணக்கம்
2: ஆனந்தி பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கு,
0: நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் ரொம்ப நல்லா இருக்கேன்.
0: ஓகே, சொல்லுங்க.
2: உணர்ந்த தருணம் அப்படின்னா தருணங்கள் சொல்லலாம், நிறைய தருணங்களை உணர்ந்துருக்கோம்.
0: சரி,
2: இப்ப நான் வந்து எங்க வீட்டுல ஒரு கறவை மாடு இருந்துச்சு, ஆனா நான் அது பக்கத்துல போக மாட்டேன். அந்த பசுச்சா மட்டும் புல் எடுத்து போடவே கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு வந்துருவேன், தொட்டு கூட பார்த்தது இல்ல. ஆனா என் பையன் சின்ன வயசு, பால் அந்த பால்காரரு அந்த வரல, மழை சரியா ரொம்ப மழை பெய்யுது, ஆனா பையன் ரொம்ப அழுகுறான், வீட்டுல யாரும் இல்ல. உடனே பக்கத்து வீட்டு பொண்ணு கூட்டு குடுத்துட்டு நானே பால் கறந்து,
1: அந்த ஒரு தைரியம்
2: அழுகும் போது நமக்கு அந்த தொட்டு கூட பாக்காத இப்ப போய் பால் கறந்து அதை சூடு பண்ணி குடுத்துட்டேன்.
1: அது உங்களுக்காக யோசிக்காம உங்க பையனுக்காக வரும்போது நீங்க இறங்கிட்டீங்க களத்துல.
2: ஆமா, அப்ப வந்து உடனே அப்ப நம்ம நம்மள சார்ந்து இருக்கவங்களுக்கு ஒண்ணுன்னா நமக்கெல்லாம் ரிஸ்க் எடுக்க பயப்படுறோம். நம்மள சார்ந்து யாராவது ஒரு பொறுப்பை நம்பி ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னா அது இது மட்டும் இல்ல, உதாரணம் பொதுவாவே எல்லாருக்கும் யாரும் எந்த உதவின்னு கேட்டா நான் ரிஸ்க் எடுத்து செய்வேன். அதே எனக்குன்னா கொஞ்சம் இதா இருக்கும், அவ்வளவா கண்டுக்க மாட்டேன். அது கணவரோ வீட்டுக்காரங்களோ சொந்தக்காரங்களோ அப்படி நிறைய பேத்துக்கு நம்ம பண்றோம் அப்படிங்கும் போது மத்தவங்களுக்கா ரிஸ்க் எடுக்க நம்ம தயங்கல
0: தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம். ஒரு அழகான பாடல் இதோ வந்துகிட்டே இருக்கு, தேவா அவர்களுடைய இசையில அகத்தியன் அவர்களுடைய வரிகள்ல உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ரா அவர்கள் இணைந்து பாடின பாடல் தான் கேட்க போறோம். கேட்டுவாங்க காதல் கோட்டை திரைப்படத்துல இருந்து பாடல் இதோ. விளம்பரத்தை தொடர்ந்து பாடலையும் கேட்டு ரசிச்சுட்டே நினைச்சிருங்க.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: நேரம் சரியா 12 மணி 56 நிமிடம் ஆகிட்டு இருக்க ஸ்நேகிதி நிகழ்ச்சியோட தான் நினைச்சிருக்கீங்க. இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில இதுதான் நான் அப்படின்னு உங்க வாழ்க்கையில நீங்க உணர்ந்த தருணம் எது அப்படின்னு சொல்லி நம்ம தோழிகள் கிட்ட கேட்டிருந்தோம்.
1: ஆமா, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் கிட்டத்தட்ட நம்ம வந்தாச்சு.
0: அதேதான், நிறைவான தோழி வந்திருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க.
2: வணக்கங்க.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
2: பாளையங்கட்ட கோணிக்கப்பட்டது மாரியம்மா பேசுறேன்.
0: மாரியம்மா, எஃப்எம் சவுண்ட் குறைச்சிட்டு நீங்க சொல்ல வர விஷயத்தை சொல்லுங்க. சொல்லுங்கம்மா.
1: நீங்கள் உங்களை நலமா இருக்கிறோம், நலம் விசாரித்ததற்கு மிக்க நன்றி. நான் தான் இது அப்படின்னு உணர்ந்த தருணம் எது உங்களுக்கு?
2: நான் இந்த பேங்க் போனேன். சரி, பேங்க் போகும்போது எனக்கு 10th வர படிச்சிருக்கேன், அதனால இந்த எழுத தெரியாது.
0: சரிம்மா,
2: படிச்சிருக்கேன், இங்கிலீஷ் கூட படிச்சு எழுதிருவேன். தமிழ்ல ஜெனரல் அந்த புள்ளி எங்க துணைக்கால் எங்க உடனே வைக்கும் தெரியாது.
0: சரி,
2: நம்ம அடுத்தவங்க கேட்கவும் கூச்சப்படுவேன்.
1: சரி,
2: அப்புறம் நம்ம வந்து முயற்சி பண்ணி பாப்பேன், நம்மளால முடியாதா இருக்கு அப்படின்னு என் பையனுக்கே அப்புறம் நான் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன். நான் எழுதி பண்ணி பேங்க்ல கொடுத்தேன்.
0: சரி,
2: அது நான் என்ன என்ன உணர்ந்துகிட்டேனா, நம்மளால முடியும்
1: அப்படின்றது
2: முடிய. ஆமா, எங்க அப்பா அம்மால அப்படி சொல்லி கொடுத்தாங்க.
0: நன்றிமா, நன்றி, நன்றி. ரொம்ப அழகா சொல்லுங்க. நன்றி. அதாவது

0: ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொன்னாங்க, இதுதான்
1: ஆமா
0: நான் அப்படின்னு வந்து உணர்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே அந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு விஷயம் இருக்கும், இக்கட்டான சூழ்நிலையாக இருப்போம், அப்போ வந்து முடியவே முடியாது அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை முடிச்சு காட்டியிருப்போம். இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். அந்த மாதிரி நம்ம தோழிகளும் நிறைய விஷயங்கள், வித்தியாசமான விஷயங்கள்லாம் சொன்னாங்க. எல்லாருக்குமே ஒரு நன்றியை சொல்லிக்கலாம். நிகழ்ச்சி கேட்டுருக்கக்கூடிய நேர்களுக்கும் நன்றியை சொல்லிட்டு நிகழ்ச்சியை நிறைவான பாடலும் கேட்டுடலாம். ஓடி கிருஷ்ணன் மற்றும் சித்ரா அவர்கள் இணைந்து பாடின பாடல் வந்துகிட்டே இருக்கு, அவள் வருவாளா திரைப்படத்தில் இருந்து. நேரம் சரியாக 12:58 இருக்கு. பாடலையும் கேட்ட ஸ்ரீடே தொடர்ந்து நினைச்சிருக்கேன்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: வரி ஆகாஷ்வாணி எஃப்எம் 102.6 எல்லா நேர்களுக்கும் மீண்டும் ஒரு இனிமையான மதிய வணக்கம். நேரம் சரியா 1:01 ஆகிட்டு இருக்கு. நேருக்கு கேட்டுட்டு இருக்கீங்க ஆரோக்கியம் சார்ந்த விழிப்புணர்வு தகவலுடன் இனிமையான காவிய கானங்களை கேட்டு ரசிக்கும் நேரம் இது.
2: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
3: காதுகளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் கணபதி அவர்கள்.

0: காது இரைச்சல், காதில் வந்து ஒரு விதமான ஒரு சத்தம், ஒய் என்ற சத்தம் எழுந்து கொண்டிருக்கிறதோ, இல்லைன்னா ஒரு உயிரோட்டமாக ஒரு நீரோட்டம் போல் ஒரு புஷ் புஷ் என்ற சத்தம் ஏற்படுவதோ, இதை வந்து தொடர்ச்சியாக, அதாவது ஒருவருக்கு சில நேரங்களில் மணிக்கணக்காக காதிலிருந்து அந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். இதன் அதாவது அவருடைய இயக்கத்தை, அவருடைய இயல்பு வாழ்க்கையை வந்து சில நேரங்களில் பாதிக்குது. காதில் இரைச்சல் ஏன் ஏற்படுகிறது? அந்த காது சத்தம் வந்து பல காரணங்களாக பிரிக்கிறோம். நம்ம காது பகுதி வந்து வெளிக்காது, நடுக்காது, உள்காது என்று மூன்று பகுதிகளாக உள்ளது. இதில் அனைத்து பகுதியிலும் ஏற்படும் சில சில விஷயங்கள் நம்ம காது இரைச்சலுக்கான காரணமாக இருக்கிறது. பெரும்பாலும் நம்ம சொன்ன போல காதில் வந்து ஒரு பூஞ்சையோ, இல்லை காதில் சீல் ஏற்படும் போதோ, இது காது ஜவ்வு ஓட்டை ஏற்படும் போதோ, இல்லை நடுக்காதில் ஏற்படும் தொற்று காரணமாகவோ, இல்லை என்றால் நம்ம வந்து காது நரம்பு பாதிக்கும் பொழுதோ இந்த வந்து இரைச்சல் ஏற்படுது. இதில் இந்த வெளிக்காது, நடுக்காது, அது அந்த உபாதைகள் அனைத்தையுமே நம்ம வந்து எளிதாக வந்து வென்று விடலாம். அதில் ஏற்படும் விஷயங்கள் எல்லாம் ஈஸியாக நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அதனால் அந்த இரைச்சலை வந்து முழுவதுமாக அதை வந்து தவிர்த்துக்கலாம். இதில் காது நரம்பு வந்து நமக்கு பாதிக்கப்படும் போது ஏற்படும் இரைச்சல் தான் வந்து இந்த மாதம் சொன்ன மாதிரி மணிக்கணக்காக, நாள் கணக்காக தொடர்ந்து வந்து காதில் இரைச்சல் கொடுத்துட்டே இருக்குது. இந்த இரைச்சல் வந்து உடல் அளவில் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஒரு மனதளவில் அந்த ஒரு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்குமே ஒழிஞ்சு உடல் அளவில் அந்த சத்தத்தினால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. நரம்பு பாதித்து அவங்களுக்கு வந்து இரைச்சல் ஏற்படும் என்றால் அதற்கான காரணங்கள் வந்து இன்னும் வந்து நம்மளால் முழுசாக இதுதான் என்று சொல்ல முடியறதில்லை. பட் பெரும்பாலும் சொல்லப்படுகிற காரணங்கள் என்ன என்றால், இயற்கையாகவே நம் உடம்பிற்குள் ஏற்படும் ஒரு ஓட்டங்கள், அதாவது இரத்த ஓட்டம், தசை நரம்பு உண்டான அசைவுகள், காதில் அது சத்தமாக நாம் அதை உணர்வது கிடையாது. எப்பொழுது நமக்கு வெளியிலிருந்து வரும் சத்தம் வந்து குறைகிறதோ, அதாவது நம்ம காது நரம்பு பாதித்து வெளி உலகத்திலிருந்து ஏற்படும் சத்தங்கள் எப்போ நமக்கு வந்து காது உள்ளர வரக்கூடிய சத்தங்கள் குறைகின்றனோ, அப்பொழுது இந்த மாதிரியான உடலில் ஏற்படும் ஓட்டங்கள் நாம் வந்து ஒரு விதமாக உணரப்படுகிறது. அந்த ஓட்டத்தின் உணர்வு தான் இந்த மாதிரியான இரைச்சலாக முடிவாக நிற்கிறது. இதை நிறுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதா என்றால், நரம்பு மண்டலம் என்று நமக்கு வந்து ரொம்ப பாதிப்படைகிறதோ, அந்த நரம்பு மாற்றுவதற்கான அறுவை சிகிச்சைகள் வந்து இன்னும் நம்ம கண்டுபிடிக்கவில்லை. மாற்று முறைகளும் நம்மளால் இன்றைய வந்து உருவாக்கப்படவில்லை. ஸோ அந்த இரைச்சலை எப்படி நம்ம சரி பண்ணலான்னா, மனதளவில் இந்த சத்தத்தை வந்து உணரும் தன்மையை வந்து நம்ம மனதை மாற்றிக்கொள்வதும், நம்ம வந்து கான்சன்ட்ரேஷனை வேறு இதில் மாற்றிக்கொள்வதையும் தான் இதில் சக்ஸஸ் கிடைக்கும். இந்த சத்தம் கேட்டுகிட்டே இருக்கா, நம்ம கவனிச்சுட்டே இருந்தோம்னா அந்த சத்தம் வந்து இன்னும் அதிகமாகிட்டே தான் போகுமே ஒழிஞ்சு அந்த சத்தம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. எப்போ அதுலேருந்து மீண்டு வேறு எதிரியாக ஒன்றில் நம்ம வந்து ஒரு கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறோமோ, அப்போ நம்ம மூளை வந்து இந்த சத்தங்களை வந்து நிராகரித்து நமக்கு வந்து எது தேவையோ அந்த சத்தத்தை கொண்டு போய் நம்மளை வந்து கேட்க வைக்கிற அளவுக்கு கொண்டு போயிடும். ஒரு சிலருக்கு அந்த காது நரம்பு பாதிக்கப்பட்டிருந்தால் காது கேட்கும் திறனும் குறைஞ்சிருக்கும். ஒரு விதமான காது கேட்கும் கருவிகள் மாட்டுவதன் மூலமாகவும் இதை நம்ம வந்து சரி பண்ணி கொள்ளலாம்.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. காதுகளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் கணபதி அவர்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: காலநிலை மாறுபாட்டால் சில நோய்கள் வந்து பரவுவதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்க வந்திருக்கிறவங்க பாளையங்கோட்டை மாவட்ட சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: இப்போ வந்து டெங்கு காய்ச்சலை பரப்பும் ஏஜிஸ் அடிடிட்டி, இந்த கொசு வந்து பிற கொசுக்களை விட உருவத்தில் எப்படி இருக்கும், உயரமாக பறக்குமா, எந்தெந்த வேலைகளில் இது வந்து மனிதர்களை வந்து கடிக்கக்கூடியது, அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
1: இந்த ஏடிஸ் எஜிப்டி கொசுக்கள் பார்த்திங்கன்னா அது கலர் வந்து 2-3 கருப்பு வெள்ளை இது மாதிரி கலராக இருக்கும். கொஞ்சம் பெரிய கொசுவாக இருக்கும். பக்கத்தில் உள்ள 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வரை கூட இருக்கக்கூடிய அளவுக்கு தான் அதோட சுற்றுப்புற சூழலாக பறக்கக்கூடிய நிலையில் இருக்கும். அதனால தான் நாங்கள் வந்து எப்பயுமே இந்த டெங்கு பாதிப்பு ஏற்பட்டால் சுற்றி உள்ள 50, 100, 150 வீடுகள் இருந்தாலும் 1 கிலோமீட்டர் வரையும் உள்ள இடங்களை முழுவதுமாக அந்த கொசு ஒழிப்பு பணியில் முழுவதுமாக ஈடுபடுகிறோம். இது பார்த்திங்க

இந்த ஏடிஸ் எஜிப்டிங்கிற கொசு வந்து பகல் நேரத்தில் தான் கடிக்கும், இரவு நேரங்களில் கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. காலைல 10 மணி 11 மணி இது மாதிரி அந்த கொசு எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹேங்கர் வச்சுருப்போம், ஹேங்கரில் துணியை மாட்டி வச்சுருப்போம், அதுக்குள்ளே இருக்கும். துணிகளெல்லாம் அப்படி எப்படி போட்டு வச்சுருப்போம், அதுக்குள்ளெல்லாம் அந்த கொசு இருக்கும். பகல் நேரங்களில் தான் மனிதர்களை அது கடிப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகம். அதனால தான் இந்த டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டால் இந்த ஃபாகிங் என்பதை அந்த பகல் நேரத்தில் நாங்கள் அடிக்கிறோம். பகல் நேரத்தில் வீட்டுக்குள்ளே வந்து இந்த இன்டோர் ஃபாக்கிங்னு சொல்லக்கூடிய அந்த பாதிக்கப்பட்ட வீடு, அந்த தெருவில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் அந்த ஃபாகிங் என்றதை பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது என்னென்னா, ஒரு வீட்டுக்குள்ளே ஃபாகிங் பண்ணுறோம்னா முதல்ல அந்த வீட்டில் உள்ள நபர்கள்ட்ட இந்த விவரத்தை சொல்லிவிட்டு அவர்கள் அனைவரையும் முதல்ல வெளியே வர சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த வீடுகளில் உள்ள பாத்திரங்களெல்லாம் மூடி வைக்கணும், தண்ணி இருக்கிறதெல்லாம் மூடி வைக்க சொல்லணும். சமையல் செய்த பாத்திரங்கள்லாம் மூடி வச்சு பாதுகாப்பாக நிலையில் இருந்த பிறகு மக்களை எல்லாம் வெளியே வர சொல்லிவிட்டு அப்புறம் எல்லா இடங்களையும் க்ளோஸ் பண்ணிடணும். ஜன்னல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு கதவை மெதுவாக திறந்து உள்ள நல்லா அந்த ஃபாக்கிங் புகையை அடிச்சுட்டு கதவை சாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த புகை இதில்

0: அந்த வீடுகளில் உள்ள பாத்திரங்களெல்லாம் மூடி வைக்கணும், தண்ணி இருக்கிறதெல்லாம் மூடி வைக்க சொல்லணும். சமையல் செய்த பாத்திரங்கள்லாம் மூடி வச்சு பாதுகாப்பாக நிலையில் இருந்த பிறகு மக்களை எல்லாம் வெளியே வர சொல்லிவிட்டு அப்புறம் எல்லா இடங்களையும் க்ளோஸ் பண்ணிடணும். ஜன்னல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு கதவை மெதுவாக திறந்து உள்ளே நல்லா அந்த ஃபாக்கிங் புகையை அடிச்சுட்டு கதவை சாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த புகை இதிலேயே மூட்டத்திலேயே கொசுக்கள் வந்து அது இறந்து விடும். அதுக்கப்புறம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து கதவை திறந்து அதுக்கப்புறம் பயன்படுத்த வேண்டும்னு சொல்கிறோம். அதனால வந்து ஃபாக்கிங் எப்போயுமே வந்து பகல் நேரங்களையும் சாயந்தர நேரங்களையும் தான் அந்த ஃபாக்கிங் அடிக்கிறோம். இன்டோர் ஃபாக்கிங் என்பது இது வீட்டுக்குள்ளே அடிக்கிறது. அதே மாதிரி அவுட்டோர் ஃபாக்கிங்கும் இருக்குது. அந்த ஊருக்குள்ளே உள்ள அனைத்து இடங்கள்லையும் அதே மாதிரி ஃபாக்கிங் பண்ணி அந்த கொசு இருக்கிறத பூரா அழிப்பதற்குண்டான நடவடிக்கைகளை உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் முறையாக அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலகமும் மாவட்ட ஆட்சித்தலைவரின் அறிவுறுத்தலின்படி தொடர்ந்து இந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது.
1: மழைக்காலங்களில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய டெங்கு காய்ச்சல் வந்து எவ்வாறு பரவுகிறது, எந்தெந்த வழிகளில் பரவுகிறது, டெங்கு காய்ச்சல் வந்தாக்க முறையாக அரசு மருத்துவமனைகளை அணுகணும், எவ்வாறு சிகிச்சை எடுக்க வேண்டும், பல அருமையான கருத்துக்களை வந்து நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டவங்க பாளையங்கோட்டை மாவட்ட சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள்.

மனதை வருடும் இனிமையான காவிய கானங்களை கேட்க காத்திருக்கக்கூடிய ஆகாஷ்வாணி நிலைப்பன்மொழி 102.6 நிலநேர்களுக்கும் மீண்டும் ஒரு உற்சாகமான மதிய வணக்கம். நேரம் சரியாக 1:11 ஆகிட்டு இருக்கு. நேர்கள் கேட்க இருக்கீங்க ஆரோக்கியம் சார்ந்த விழிப்புணர்வு தகவலுடன் இனிமையான காவிய கானங்களை கேட்டு ரசிக்கும் நேரம் இது. நலம் தானா? இன்னைக்கு நலம் தானா நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிட்டு இருக்கிறேன். அதான் அன்பு தோழி ஐஷு வினோ. சரி நேர்களே, நலம் தானா நிகழ்ச்சியில் இன்றைக்கி எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஆரோக்கியம் அப்படிங்கிறது விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு பொருள் கிடையாதுங்க. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்கக்கூடிய சிறிய சிறிய பழக்க வழக்கங்கள் தான் நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளமாக அமையுது இல்லைங்களா? நம்மளுடைய சமையல் அறையை கொஞ்சம் போய் பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்படி நம்முடைய சமையல் அறையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன பொருட்கள், அது எல்லாமே நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு ஏற்றதாக தான் இருக்குது இல்லைங்களா? அப்படி நான் சொல்லக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சமையலறையில் இருக்கக்கூடிய ரொம்பவே ஒரு எளிமையான ஒரு பொருள், அதை வந்து ஒரு எளிமையான ஒரு மூலிகை அப்படின்னே சொல்லலாம். அதுவும் உணவுக்கு சுவையூட்டக்கூடிய ஒரு பொருளாக மட்டுமல்லாமல் பாரம்பரியமாக உடல்நலத்திற்கு பயன்படுத்த வரக்கூடிய ஒரு பொருளாகவும் பார்க்கப்படுது. இருந்தாலும் இதுக்கு வந்து தனித்துவமான ஒரு மனமும் உண்டுங்க. அதோடைய சுவை அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓமம். ஓமம் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே அதோடைய சுவையும் அதோடைய மனமும் வித்தியாசமாக தான் இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி அதில் எண்ணற்ற மருத்துவ நன்மைகள் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். கூடவே யார் யாரை வந்து அதை சாப்பிட்லாம், யார் யார் எச்சரிக்கையாக பயன்படுத்தணும், இது எல்லாமே பற்றி இன்றைக்கி நம்ம நடந்தான நிகழ்ச்சியில் தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. கூடவே இன்றைக்கு நம்ம நடந்தான நிகழ்ச்சியில் எந்த மாதிரியான பாடல்கள் அப்படின்னா, இன்றைக்கி இசையமைப்பாளரோ பாடகரோ அப்படிலாம் பாடல்கள் கேட்காமல் கொஞ்சம் வித்தியாசமாக மேடையில் அரங்கேறிய பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறீங்க. அப்படி என்ன பாடல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வெயிட்டிங்கில் இருப்பீங்க இல்லைங்களா? அதனால் முதல் பாடல் கேட்டு வந்துடலாம். தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்தில் இருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. கே வி மகாதேவன் அவர்களுடைய இசையில், கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில், சுஷிலா அவர்கள் பாடின பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டு வச்சுட்டே நெஞ்சிருங்க. தாத்தா தாட்டு தஜொன்னு தாத்தா ஜொன்னு தஜிமி தாத்தா தீமி தக்கட்ட தரகடம்.

தாத்தாக்கு தாத்தா சொல்லு தரக்கிற தரக்கிறதாம் தாத்தா.

மோகனா பால் திரைப்படத்தில் அந்த பாடல் கேட்டு வந்தாச்சு. நேரம் சரி 1:18 ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓமம் அப்படிங்கிற ஒரு சிறிய மூலிகை பற்றி நிறைய விஷயங்கள், எண்ணற்ற மருத்துவ நன்மைகள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கொஞ்சம் ஓமத்தை எடுத்து அப்படி நம்மளுடைய உள்ளங்கையில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா அதோடைய அந்த வாசம், அதாவது மனமே வந்து ஒரு தனி உணர்வு கொடுக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாம் இல்லைங்களா. அது ஓமம் சேர்த்தக்கூடிய ஒரு உணவுப் பொருளாக இருக்கலாம், ரசமாக இருக்கலாம், இல்லை ஓம தண்ணீராக இருக்கலாம், இல்லை ஓமம் கலந்த எந்த ஒரு உணவுகளாகவும் இருக்கலாங்க. நம்முடைய பாரம்பரிய உணவு பழக்கங்களில் ஓமத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே ஒரு தனி இடம் உண்டு இல்லைங்களா. குறிப்பாக வயிறு வந்து உபசமாக இருக்கா, உடனே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உணவு வந்து செரிமானம் ஆகுதுல சிரமம் ஏற்படும் போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க, அதாவது வயதானவங்க ஓமத்தை வந்து மருந்தாக எடுத்து தருவாங்க. அப்படி இல்லையா, அப்படிப்பட்ட ஓமத்துக்கு நம்ம இந்திய உணவுகள்லேயும் சரி, குறிப்பாக நம்முடைய பாரம்பரிய சமையலில் நம்ம இந்திய மருத்துவத்திலையும் கூட ஓமத்துக்குன்னு ஒரு தனி இடம் எப்போவுமே உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஓமத்தை வந்து ஆங்கிலத்தில் அஜ்மீன், அதாவது காரம் சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இதோடைய தாவர பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிராச்சிஸ் பேரம் அம்மி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவர பெயரும் இதற்கு இருக்குது. இதோடைய நறுமணம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பொதுவாக ஓமம் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறதுக்கு சின்ன சின்ன ஜீரகம் மாதிரி சின்னதாக தான் இருக்கும் இல்லைங்களா. இதுவும் வந்து ஜீரக வகையோடைய சார்ந்த ஒரு குடும்பத்தை சார்ந்தது தான். இது பார்க்குறதுக்கு வந்து ஜீரகத்தன்மை மாதிரி இருந்தாலும் உலர்ந்த பழங்கள் தான் இந்த ஓமம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக நம்ம வந்து ஓமத்தெல்லாம் வந்து விதை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உலர்ந்த பழம் தான் ஓமமாக வந்து காய்ந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு அப்படி கிடைக்குது. இதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன நோய்களுக்கு ஓமங்களை பயன்படுத்துகிறாங்க, யாரெல்லாம் ஓமத்தை எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எச்சரிக்கையாக பயன்படுத்தணும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதையும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க. கூடவே இன்றைக்கு நிகழ்ச்சி முழுவதும் மேடையில் அரங்கேறிய காவிய கானங்களை கேட்டு ரசிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இதோ வந்துட்டே இருக்குது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையில சுஷிலா அவர்கள் பாடின பாடல் தான் கேட்க போறீங்க. புதிய பறவை திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்டுவாங்க. கேட்பதற்கு முன்னாடி சிறிய விளம்பர இடைவெளி, அதனைத் தொடர்ந்து பாடல் வந்துகிட்டே இருக்க. பாடலை கேட்டு ரெஸ்ட் எடுத்துங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி FM 90.6.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: அரங்கேறிய காவிய பாடல்கள் மட்டுமல்லாமல் நலம்தானா நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஓமத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற மருத்துவ நன்மைகள் பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சமையலுக்கு மனமும் சுவையும் ஊட்டக்கூடிய ஓமம் பல மருத்துவ குணங்களை கொண்டதுங்க. நம்ம இந்தியாவில் மட்டுமே வந்து ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே வந்து ஓமத்தை வந்து இயற்கை மருந்தாக பயன்படுத்தப்பட்டுட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓமம் அப்படின்னு எடுக்கும்போது இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னா, இதில் புரதச்சத்து இருக்குது, கொழுப்பு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, விட்டமின் ஏ, பி அப்படின்னு சொல்லக்கூடிய பல விஷயங்கள் அடங்கியிருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு ஓமத்தை ஒன்றுமே கிடையாது, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஒரு மெல்லிய துணியில் எடுத்து கொஞ்சம் முடிஞ்சு வச்சுக்கிட்டு அதை வந்து நுகர்ந்து வரும்போது சளி தொல்லைகள், சுவாச பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து குணமாகும். இது இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஹீலர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓமத்தில் தைமால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வேதிப்பொருள் என்ன பண்ணும் அப்படின்னா, இருமலை ஏற்படுத்தக்கூடிய தொற்று கிருமிகளை தொல்லக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இருமல், மூக்கடைப்பு, சளி பிரச்சனை, அது போக சுவாச பிரச்சனை, இது எல்லாத்தையும் வந்து நம்ம நுகர்ந்ததுனாலேயே வந்து அது எல்லாமே சரியாகும். அது மட்டும் இல்லாமல் ஓமத்தை வந்து எப்படி நம்ம சாப்பிடலாம், எந்த முறையில் சாப்பிடலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு, அதையும் கூடவே தெரிஞ்சுக்க போறீங்க. அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மேடையில் அரங்கேறிய பாடல் வரிசையில் என்ன பாடல் கேட்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய சேல கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடின பாடல் தான் வந்துட்டே இருக்க. ராஜபாத் ரங்கதுரை திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு ட்ரஸ்ட்டே நினைச்சிருங்க.

நேரம் சரியாக ஒரு 1:32 ஆகிட்டிருக்க. நேர்கள் நலம் தர நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நம்ம ஆகாஷ்வாணி நிலைப்பெண்மொழி 102.6. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஓமத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற மருத்துவ நன்மைகள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓமத்து கூட வெல்லம் வைத்து பொடித்து சாப்பிட்டோம் அப்படின்னா செரிமான பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதுவும் சரியாகுமாங்க. குறிப்பாக வந்து அந்த பசி ருசிலாம் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு பசிக்காது, சிலவங்களுக்கு ருசி எந்தன்னு இருக்குது அப்படிங்கிறதே தெரியாது இல்லைங்களா. அவங்கெல்லாம் வந்து ஓமத்து கூட வெல்லம் வச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா செரிமான பிரச்சனைகள், அந்த பசி ஏற்படக்கூடிய உணர்வு, ருசி தெரியாமல் இருந்தாங்க அப்படின்னா அதுவும் கூட சரியாகும். இது போக வாயு தொல்லையை போக்கக்கூடிய தன்மையும் ஓமத்துக்கு இருக்குது. ஓமத்தை வந்து மென்று சாப்பிட்டாலே நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஓமத்து கூட சுக்கு,

கருப்பட்டி இது எல்லாத்தையும் சேர்த்து கஷாயம் மாதிரி செஞ்சு குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா சாதாரணமாக நம்மளுக்கு காய்ச்சல் வருது அப்படின்னா அந்த காய்ச்சலை குணமாக்கக்கூடிய தன்மையும் இந்த ஓமத்துக்கு இருக்குங்க. கொஞ்சம் ஓமத்தை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சூடாக கொஞ்சம் வெந்நீர் குடித்தோம் அப்படின்னா வயிறு சிலவங்களுக்கு வந்து பொறுமலாக தான் இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே நீங்கும். அதே மாதிரி ஓம தண்ணீரை ஓரளவுக்கு பெரிய குழந்தைகளாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம், பெரியவங்களும் எடுத்துக்கலாம். அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அந்த கோலிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வயிற்று வலி, கடுமையான வயிற்று வலி இருக்கும் இல்லைங்களா, அதை குணமாக்கக்கூடிய தன்மையும் கூட இந்த ஓமத்துக்கு இருக்குது. ஆரம்ப நில ஆஸ்துமா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும் கூட ஓமம் குணமாக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்க போகிறோம். மேடையில் அரங்கேறிய பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக என்ன பாடல் வருது அப்படின்னா, ஆர் கோவர்த்தனம் அவர்களுடைய இசையில் கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள் தான் பாடல் கேட்க போகிறோம். டி எம் சவுந்தரராஜன், ஏ எல் ராகவன் மற்றும் சுஷிலா அவர்கள் இணைந்து பாடின பாடல் வந்துகிட்டே இருக்கு. பட்டணத்தில் போதும் திரைப்படத்தில் இருந்த பாடலை கேட்டு நினைச்சிருங்க.

என்றால் எதுவும் இல்லை, தொழில் இல்லை, முதல் இல்லை, கடனும் இல்லை. சொல்ல போனால் உலகம் எங்கும் வரவில்லை, செலவில்லை, வழக்கும் இல்லை. அதனாயுள் கட்டி மெல்ல பார்க்கும் எட்டி அது போடும் குட்டி, அதன் பேர் டீ. தெரியல்லே

நீங்க கேட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. பட்டணத்தில் பூதம் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டு வந்தோம். நேரம் சரி 1:41 ஆகிட்டு இருக்க. இன்னைக்கு நடந்தான நிகழ்ச்சியில் ஓமத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற மருத்துவ நன்மைகள் பற்றி நீர்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த ஒரு சில அடுத்து தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வயிறு சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அருமருந்து ஓமம் அப்படின்னு சொல்லலாம். அஜீரணமாக ஓமம் இருக்குங்க, வயிற்று வழியாக ஓமம் இருக்குது, வயிறு உப்புசமாக இருக்கா உடனே வந்து ஓமத்தை எடுத்து நம்ம சாப்பிட்லாம். வயிறு பிரச்சனைகளுக்கு தீர்வாக ஓமத்தின் விதைகள், அதாவது ஓமம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குடல் புண்கள்லாம் இருக்கும், சிலவங்களுக்கு வயிற்று புண் தொடர்பான பிரச்சனைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அவங்களும் ஓமத்தை தண்ணியில் போட்டு வச்சுட்டு அந்த ஓம தண்ணியை வந்து குடிச்சிட்டு வரலாம். குறிப்பாக ஓமத்து கூட தேங்காய் துருவல் கூட சேர்த்து லேசாக வறுத்து அதுக்கப்புறமா வந்து அந்த மையை நல்லா அரைச்சிட்டு அதில் குழம்பு செஞ்சு சாப்பிடும்போது வயிறு பிரச்சனைகள்லாம் இருந்தது அப்படின்னா அது சரியாகும். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு தாய்ப்பால் அதிகமாக சுரக்கிறதுக்கும் அது வழிவகை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓமத்துடன் சின்ன வெங்காயம் வைத்து விழுத அரைச்சி நம்ம சாப்பிடும் போதோ இல்லை வந்து தலையில் பற்று போடும் போதோ ஒற்றை தலைவலி இருந்தது அப்படின்னா அதுவும் வந்து சரியாகுமா. இன்னும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் அடுத்ததான் என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, மேடையில் அரங்கேறிய பாடல்கள் வரிசையில் அடுத்ததான் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடின பாடல் தான் வந்துட்டே இருக்கு. அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்திலிருந்து.

இன்று நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

நேரம் சரியாக 1:49 ஆகிட்டு இருக்க நலம்தான நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஓமத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற மருத்துவ நன்மைகள் பற்றி தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. பல்வலி பிரச்சனை இருக்கா, உடனே ஓமத்தை வந்து எடுத்து சாப்பிட்லாங்க. பல்வலி இருக்கிறவங்க 1 டம்ளர் தண்ணீரில் கொஞ்சம் ஓமத்தை வந்து போட்டு உப்பையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை ஆறினதுக்கப்புறமா வெது வெதுப்பான நீரை வாய் கொப்பளிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா பல்வலி, ஈர்களில் ரத்த கசிவு இதெல்லாம் இருந்தது அப்படின்னா இதெல்லாமே சரியாகுமா. இது போக உடல் எடையை வந்து ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முறையான டயட் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஓம தண்ணீரை அப்பப்போ குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா வளர்சிதை மாற்றம் வந்து அதிகமாகி ஆரோக்கியமான முறையில் உடல் எடையையும் குறைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஓமத்தில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி பண்புகள் இருக்கிறதுனால உடலில் வந்து வலிகளை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் மூட்டுகளில் வரக்கூடிய வலி, வீக்கம் இது எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கும் ஓமம் உதவுது. மூட்டு வலி பிரச்சனைகள் இருக்கிறவங்க ஓம தண்ணீரை தொடர்ந்து குடிச்சிட்டு வரலாங்க. அது மட்டும் கிடையாது, ஓமத்தை வந்து ஒரு பருத்தி துணியில் பொட்டலமாக கட்டி அதை சூடுபடுத்தி வலி இருக்கிற இடத்துல வச்சு ஒத்திடம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த வலி சரியாகும். அது கூடவே ஓமத்தை தண்ணி விட்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி ஆக்கி மூட்டுகளில் பச்சு மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு கழுவி வந்தாங்க அப்படின்னா மூட்டில் வரக்கூடிய அந்த வலி குறைஞ்சி நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்க போகிறோம். மேடையில் அரங்கேறிய பாடல்கள் வரிசையில் கே.வி. மகாதேவன் அவர்களுடைய இசையில், கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் டி.எம். சவுந்தரராஜன் மற்றும் ஷீலா அவர்கள் இணைந்து பாடின பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு. வானம் பாடி திரைப்படத்திலிருந்து

0: உன்னுடைய கேள்விக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லிட்டாங்க. இனிமே அவங்க கேள்வி கேட்கலாம் இல்ல?
1: சொல்லு.
2: தாதி தூது தீது தத்தும் தத்தை சொல்லாதே, தூதி தூது ஒத்தித்தது தூது செல்லாது.
3: என்னது?
2: தேது தித்து தொத்து தீது தெய்வம் வராதே. இன்று துத்தி தத்தும் தத்தை வாழ தித்தித்ததோது.
1: என்னப்பது கேள்வி அது? என்ன உளறாங்க?
0: அவங்க ஒண்ணும் உளறல, நீதான் திணற.
1: நான் திணறதாவது
0: பின்ன என்ன? வேணும்னா நீ தோல்வியை ஒப்புக்க. அவங்களே அர்த்தம் சொல்றாங்க.
1: முதல்ல அர்த்தத்தை சொல்ல சொல்லுங்க, அப்புறம் பேசிக்கலாம்.
0: சரி சொல்லுங்க.
2: அடிமை

நேரம் சுரிய 1:56 ஆயாச்சு. இன்றைக்கி நலம்தான நிகழ்ச்சி நிறைய பகுதிக்கும் வந்தாச்சு. ஓமத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. முடி வெள்ளையாகக்கூடிய பிரச்சனையே முடிவு கட்டுறதுக்கு ஓமம் பயன்படுத்தப்படுதுங்க. அதாவது இளநரைய சரியாக்குறதுக்கும் ஓமம் பயன்படுத்தப்படுது. கருவேப்பிலை, வெளித்திராட்சை, அப்புறமா ஓமம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தண்ணீரை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் நீங்குமா. அது போக யாரெல்லாம் எச்சரிக்கையாக பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பச்சிளம் குழந்தைகளுக்கு, அதான் கர்ப்பிணி பெண்கள், வயிற்றில் ஏதாவது ரொம்பவே கடுமையான பிரச்சனைகள் இருக்கும் இல்லைங்களா, குடல் சார்ந்த பிரச்சனை, அசிடிட்டி பிரச்சனைலாம் இருக்கும் அப்படின்னா, அவங்க மருத்துவ ஆலோசனையோடு தான் ஓம வாற்றோ இல்லை ஓமம் சார்ந்த பொருட்களையோ அதிகமாக எடுத்துக்கலாம். நல்ல தூக்கமும் நல்ல பசியும் தான் ஆரோக்கியமான மனிதனுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த பசியும் தூக்கமும் இல்லை அப்படின்னா உடல் வந்து நோயுடைய ஒரு கூடாரமாக மாறிடும். அதனால் மனமும் பாதிக்கப்படும் இல்லைங்களா. பசியை தூண்டி உண்ட உணவை வந்து எளிதில் ஜீரணமாக்கவும் வயிறு தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் ஓமம் பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி காற்றும் நீரும் சுகாதாரமும் சுத்தமாகவும் இருந்தால் தான் மனித இனமே உயிர் வாழ முடியும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் காற்றும் நீரும் எங்கே சுகாதாரமாக இருக்குது இல்லைங்களா. அதனால் நிறைய பிரச்சனைகள் வருது. சுவாச பிரச்சனைகள், இருமல், இது எல்லாத்தையும் சரிப்படுத்துறதுக்கும் கூட ஓமத்தை நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய மருந்தாகவே பயன்படுத்தலாம். இந்த சின்ன மூலிகை நிறைய விஷயங்களுக்கு மருந்தாக பயன்படுதுன்னு சொல்லி இனிதே நிறைவேறுகிறது இன்றைய நலம்தானா நிகழ்ச்சி. எல்லா நேரம் நலம்தானா நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிட்டேன். நான் தான் உங்கள் அன்பு தோழி ஐஸ்வினு. நேர்லேயே நிகழ்ச்சி நிறைவான பாடல், மேடை பாடல் வரிசையில் நிறைவான பாடல் கேட்க போகிறோம். கே வி மகாதேவன் அவர்களுடைய இசையில், கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் மற்றும் ஷீலா அவர்கள் இணைந்து பாடின பாடல் ரத்த திலகம் திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நானும் மீண்டும் 3-2 திரையரவு நிகழ்ச்சியில் அவங்க வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் தான் உங்கள் அன்பு தோழி ஐஷு வினோ.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:01. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz. நேயர்கள் இனி கேட்க இருக்கும் நிகழ்ச்சி குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ். வாட்ஸ்அப் சாய்ஸில் உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் கேட்க போகிறீங்க. அதற்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்ப வேண்டிய எண் என்ன அப்படின்னா 9443630794. இந்த எண்ணுக்கு உங்களுடைய விருப்ப பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தோட பெயர், உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊரோட பெயரை சேர்த்து அனுப்புங்க. லைஃப்பில் இந்த மாதிரியே நம்ம பாடல் கேட்குற மாதிரியே நமக்கான கிளைமேட்டை வந்து டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பி, எனக்கு இப்போ இந்த கிளைமேட் வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அந்த மாதிரிலாம் எப்படி இருக்கும். ஆனால் இயற்கை அதுக்கெலாம் வந்து ஃபேவர் பண்ணாது. நீங்கள் மொத்தமாகவே நமக்கு என்ன நல்லது தருமோ அது இயற்கைக்கு கட்டாயம் தெரியும். இப்போ ரொம்ப நாளாக வெயில் அடிச்சுட்டே இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் நமக்குள்ள வந்து இலைப்பாற வைக்கிறதுக்காக அங்கங்கே மழையை தூவிக்கிட்டு இருக்குது. இந்த சின்னதாக பெய்கிற மழையும் நம்ம என்றைக்காவது சேமிக்கிறதுக்கான வழியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆறு குளங்கள் இந்த மாதிரியான நீர்நிலைகளில் குப்பைகளெல்லாம் தெரிஞ்சே போயும் கொட்டாதீங்க, தெரியாமல் போயும் கொட்டிடாதீங்க அப்படி நம்ம சொல்லிட்டு நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு பாடலுக்காக நம்ம ரெடியாகலாம். நிகழ்ச்சிகளை பாடல் கேட்டிருக்கிறாங்க. புதுக்கோடியிலிருந்து கமலேஷ் திலீப், ஆடுகளம் திரைப்படத்தில் வந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. ஜிவி பிரகாஷ்குமார் இசையில்.

சூப்பரான பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. நேரம் 2:08 ஆயாச்சு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம பாடல் கேட்கலாம். இளையராஜா அவங்களுடைய இசையில் தான் பாடல் கேட்டிருக்காங்க. எந்த படத்திலிருந்து அப்படின்னா தளபதி திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் வந்துட்டே இருக்குது. காற்றலைகளில் தூத்துக்குடியிலிருந்து சீதா லட்சுமி அவங்களுடைய விருப்ப பாடல் அடுத்த பாடலாக வந்துட்டே இருக்குது.

கடைசியாக வருகிற அந்த பீட்ஸ் தான் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம், இல்லை பாடலில் சூப்பரான பாடல் கேட்டு முடித்தாச்சு. நேரம் 2:13 ஆயாச்சு. நிகழ்ச்சியில் நீங்களும் பாடல் கேட்கணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா 9443360794 என்கிற எண்ணுக்கு உங்களுடைய விருப்ப பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தோட பெயர், உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊரோட பெயரை வாட்ஸ்அப்பில் மெசேஜாக அனுப்பிவிடுங்க. நிகழ்ச்சியில் இருந்தால் பையா திரைப்படத்துலேருந்து யுவன் சங்கர் ராஜா, இசையில் ஹரிச்சரண் மற்றும் தன்வி குரலில் பாடல் வந்துகிட்டே இருக்குது. காற்றலைகளில் இந்த விருப்ப

ஒரு மெலடிக்கான பாடல் கேட்டு முடிச்சாச்சு. நேரம் 2:19 ஆயாச்சு. எங்கே பார்த்தாலும் ஒரே சோஷியல் மீடியாவை திறந்தோம் அப்படின்னா நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக நிறைய ஆட்கள் காத்துக்கிட்டே இருக்காங்க. நமக்கு பிடிச்ச விஷயத்தை

அதே வேற ஒரு கோணத்தில், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சாய்ஸஸ்லாம் இருக்கும், ஆனால் அதையே வந்து தப்புன்னு எண்ணுகிற அளவுக்கு நெகட்டிவிட்டி வந்து கொட்டி கிடக்குது சோஷியல் மீடியாவில். அதனால சின்ன குழந்தைங்க யாராவது சோஷியல் மீடியாவில் ரொம்ப அடிக்டாக இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா டக்குன்னு ஃபோனை வாங்கிட்டு அவங்கள அதிலேருந்து வெளியே கொண்டு வரதுக்கான வேலைகளை பாருங்கள். ஏன் அப்படின்னா சோஷியல் மீடியா வந்து மனிதர்களே ரொம்ப மோசம், எல்லாமே ஹேட்டட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் தன்னைத்தானே பிரதான படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து முன் வச்சுட்டு இருக்குது. அதனால கொஞ்சம் கவனமாக பார்த்து செயல்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டுக்கலாம். கோவில்பட்டி செந்தில்குமார் விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, கேளுங்க காற்சலைகள்.

நேரம் 2:24 ஆயாச்சு. நேர்கள் பாடல்களை அவளோடு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த வரிசையில் அடுத்ததாக பாடல் கேட்டுடலாம். நாசரேத்துல இருந்து ராஜேஸ்வரன் அவங்களுடைய பாடல் காற்சடைகளில் வந்துட்டே இருக்குது.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேர்களுடைய மெசேஜஸ் எல்லாமே வந்துட்டே இருக்குது. நேரம் 2:30 ஆயாச்சு. வரிசையாக பிளே பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் அடுத்ததான் நம்ம பாடல் கேட்க போகிறோம். யாருடைய பாடல் அப்படின்னா, வெங்கடேஸ்வரபுரத்துலேருந்து மகேஸ்வரி கேட்டிருக்கிறாங்க. சோதா அக்பர் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, கேளுங்க.

நேயர்களுக்கோ நேயர்களுக்கு பாடல் நிகழ்ச்சியில் பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். நம்பிராஜ் வானரமூட்டியிலிருந்து கேட்டிருக்கிறாங்க, பின்னை தாண்டி வருவாயா திரைப்படத்திலிருந்து.

நேரம் 2:40 ஆயாச்சு. நேயர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை எஃப்எம் ரெயின்போ 102.6. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டுடலாம். குருவன் கோட்டையிலிருந்து தீபக் மற்றும் முருகன் கேட்டிருக்கிறாங்க மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் காற்றலைகளில் 2:46. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம். வீரபாண்டி புலிக்குளம் வீரபாண்டி புலிக்குளத்துலேருந்து கேட்டிருக்கிறாங்க. மகிமை தாஸ், கார்த்திக் ராஜா, பூவரசி, முருகலட்சுமி, சதீஷ்குமார் மற்றும் தாஸ் பாண்டியனோட விருப்ப பாடலா என் தங்கை கல்யாணி திரைப்படத்திலிருந்து.

ஒரு உணர்வு பூர்வமான ஒரு பாடல் கேட்டு முடிச்சாச்சு. நேரம் 2:50. அடுத்து தான் நம்ம பாடல் கேட்டுடலாம். காதலில் விழுந்தேன் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கிறாங்க, திருநெல்வேலியிலிருந்து ஜோதி.

நேயர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைக்கி ப்ளே பண்ண சாங்கோட லிசனர்ஸ் மட்டுமே இல்லாமல் நிறைய பேர் வந்து பாடல்கள் கேட்டிருந்தாங்க. அவங்க பேர்லாம் ஒரு தடவைக்கு நம்ம ரீட் பண்ணிடலாம். அசாம்லேருந்து ஜிதேந்திர தாஸ், நெல்லையிலேருந்து ராஜேஷ், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், புதுசுப்லாபுரத்துலேருந்து செல்வராஜ், மம்சாபுரம் மீனா, ராஞ்சனா மற்றும் ரத்னா, தேனியிலேருந்து கார்மிக கண்ணன், விஜயா, ரவி முருகன், நெல்லையிலேருந்து உமா, மேலஞ்சொக்கப்பட்டியிலிருந்து மூர்த்தி, சிவநாடனூர் பகுதியிலிருந்து மாரி, விளாத்திக்குளம் சிவபாலா, விஜய் மற்றும் பூங்கனி, உடையாம்புலியிலிருந்து அபிஷேக் மற்றும் அனீஸ், திருநெல்வேலியிலிருந்து ரச்சினா, பாலையிலிருந்து பி எம் ராமச்சந்திரன், காசி நாதபுரத்திலிருந்து முத்துவேல் மற்றும் புஷ்பம், வெள்ளாங்குழியிலிருந்து பாபு, ஆரியங்காவூர்லேருந்து கனக சபாபதி, சரஸ்வதி, சரவணகுமார். நிறைவான பாடல் உதயகீதம் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்குது. விருப்ப பாடல் கேட்டிருக்கிறாங்க ஆதி ஸ்ரீராம், திருநெல்வேலி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகளின் விலை 70% வரை குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மக்களின் நம்பிக்கையை இழந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மனநலம் தொடர்பான பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமைதிக்கான நோபல் பரிசை வென்ற தென்னாப்பிரிக்காவில் பிறந்த தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த திருமதி நவநீதம் நவிப்பிள்ளைக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தலைவராக முதலமைச்சர் திரு விஜய் திகழ்வதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மனநல சவால்களை எதிர்கொண்டவர்களின் குரலுக்கு செவி சாய்க்க வேண்டியதன் அவசியத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் உலக மனநல தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவைக்க அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற உலக பவுல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனாவால் வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆன்ஸ் நேகி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாராஷா மற்றும் அகர்ஷி காஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். டெல்லியில் நடைபெற்று வரும் தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஆகாஷ்ராஜ் தங்கப்பதக்கத்தையும் தினேஷ் வெள்ளிப்பதக்கத்தையும் மோகன்ராஜ் மற்றும் நந்தினி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். லெக்சிங்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா எமலப்பள்ளி மொரோக்காவின் எல்ஜார்டி இணை பட்டம் வென்றது. லாகூஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் எலிசாவேட்டா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

இன்பமான வேலையில இசை ரசிக்க காத்திருக்கும் ஆல் இந்தியா ரேடியோ ஆகாஷ்வாணி நிலைப்பன் மலை 102.6 எல்லா நேர்களுக்கும் மீண்டும் ஒரு உற்சாகமான மதிய வணக்கம். நேரம் சரியா 3:03 ஆகிட்டு இருக்கு. நேர்கள் கேட்க இருக்கீங்க, உங்கள் செவிக்க விருந்தளிக்கும் விதமா வித்தியாசமான திரைப்புதிர்களையும் அட்டகாசமான பாடல்களையும் அளித்தரும் நிகழ்ச்சி இது திரையருவி. இன்னைக்கு திரையருவி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக இதோ வந்துட்டேன். நான் தான் உங்க அன்பு தோழி ஐஷுவினு. இன்னைக்கு நம்ம திரையரவு நிகழ்ச்சியில எந்த மாதிரியான திரைப்புதிர்கள் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி அப்படின்னா, அதாவது ஒரு பிரபலமான படமா இருக்கும், அதுல பிரபலமான கதாபாத்திரங்கள் இருக்கும், அந்த கதாபாத்திரங்கள் அப்படிங்கறத நம்ம மனசோட ஒன்றி போயிருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். அப்படி பிரபலமான கதாபாத்திரத்துடைய பெயரை நான் சொல்லுவேன், அது எந்த திரைப்படத்தில் யார் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இல்லைனா வந்து அது எந்த கதாபாத்திரம் யார் நடிச்சிருக்காங்கிறத நான் சொல்லுவேன், அது என்ன திரைப்படம் அப்படிங்கிறத நம்ம நேர்கள் கண்டுபிடிச்சி சொல்ல போகிறீங்க. அட இவ்வளோதானா, ரொம்ப ஈஸியாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கால் பண்ண வேண்டிய நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 0462625611 3 2 அப்படிங்கிற எனக்கு டயல் பண்ணுங்கள்.

0: இல்லை 0462625311333 அப்படிங்கிற அன்றைக்கு கால் பண்ணி நேர்கள் நம்ம திரையரங்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். கூடவே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி முழுவதும் ஹரிச்சரண் அவர்கள் பாடின பாடல்களை கேட்டு ரசிக்க போறீங்க இந்த ஒரு மணி நேரமும். அப்பாடா சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். திரையரவி நிகழ்ச்சி முதல் நேர் யாரு இங்கிருந்து பேசுறாங்க அப்படிங்கறத கேட்டலாம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சரி, உங்களுக்காக வந்து எந்த கதாபாத்திரம் கொடுக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் போது, ருக்மணி அப்படிங்கிற கதாபாத்திரத்துல சிம்ரன் அவர்கள் நடித்த திரைப்படம் இது. நீ வருவாயன இல்லையே சிம்ரன் அவர்கள் வந்து துள்ளாத மனமும் துள்ளும். யார்
1: சொன்னா?
0: நீ சூப்பர் டக்குன்னு சொல்லிட்டீங்க. யோசிச்சு படம் எத்தனை தடவை பார்த்துருப்பீங்க? நிறைய தடவை பார்த்திருப்பீங்க. சரியா சொன்னீங்க பத்மா, நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. நன்றி. அதாவது துள்ளான மனமும் துள்ளும் திரைப்படத்துல வந்து சிம்ரன் அவர்கள் ருக்மணி அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க. ஷாட்டா ருக்கு ருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரியா அந்த கதாபாத்திரம் அமைஞ்சிருக்கும். அடுத்து யார் வராங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? கோமதி, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லமா இருக்கேன். கோபால சமுத்திரம் கோமதி ரைமிங்கா இருக்குல்ல உங்க பேரு?
2: ஆமா மேடம்.
0: சரி, உங்களுக்கு வந்து காமெடி சீன்ஸ்லாம் முடிக்குமா?
2: இது நான் முன்னாடி படம் பார்த்திருக்கேன், இப்ப பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு.
0: ரொம்ப நாள் ஆச்சா? யாரு, எந்த காமெடி ஆக்டர் பிடிக்கும்? வடிவேலு பிடிக்குமா?
2: வடிவேல் போடுங்க மேடம்.
0: வடிவேல் போடலாம். இல்ல, வடிவேல் அவர்கள் வந்து வண்டு முருகன் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க இல்லையா?
2: ஆமா.
0: அது எந்த திரைப்படம்னு தெரியுமா?
2: வண்டு முருகன். ஆண்டனா?
0: வண்டு முருகன் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல.
2: ஆமா, நகைச்சுவை ரொம்ப பண்ணுவாங்க.
0: கண்டுபிடிச்சிட்டீங்க. அது என்ன திரைப்படம்?
2: யார் நடிகர்? பாத்திருக்கேன், நான் மறதியா இருக்கு மேடம்.
0: வண்டு முருகன்ங்கிற கதாபாத்திரம் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா?
2: ஆமா. எங்க வீட்டுல இந்த காமெடி நடக்கும்.
0: நடக்கும். வடிவேல் மாதிரி எல்லாம் பேசுவீங்க?
2: எல்லாமே அவன் செயல். அந்த படம் தானே மேடம்?
0: யா சொன்னா?
2: நான் தான் இருக்கேன் மேடம். எனக்கு இந்த சின்ன போன் தான் எனக்கு.
0: ஓ, சரி சரி சரி, கண்டுபிடிச்சிங்க.
2: பட்டன் போன் தான் மேடம்.
0: பட்டன் போன் தான். நீங்களே கண்டுபிடிச்சிங்களா அப்போ?
2: ஆமா மேடம். ஏன்னா என் வீட்டுக்காரர் அந்த என் பிள்ளைல காமெடி பண்ணோம்.
0: ஓ, சரி சரி சரி. வண்டு முருகன் அப்படி காமெடி பண்ணுவாங்களோ?
2: ஆமா, எங்க வீட்டுக்காரர் பேரு முருகன்.
0: ஓ, சரி சரி சரி.
2: என் பிள்ளைல வண்டு முருகன் அப்படி.
0: அப்ப கரெக்டா தான் क्वेश्चन கேட்டிருக்கேன். சரி, சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க. எல்லாம் அவன் செயல் அந்த திரைப்படம் தான். என்ன திரைப்படம் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் உங்களுக்காக இடம்பெற இருக்கு நம்ம திரையரவு நிகழ்ச்சியில. கூடவே ஹரிச்சரண் அவர்கள் பாடின பாடல்கள் ஒரு மணி நேரமும் நம் நிகழ்ச்சி அலங்கரிக்க போகுது. அந்த வரிசையில நிகழ்ச்சியில முதல் பாடல் எல்லாருக்காகவும் இதோ வந்துட்டே இருக்கு. யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையில வாலி அவர்களின் வரிகளில் ஹரிச்சரண் அவர்கள் பாடின பாடல் தான் கேட்க போறீங்க. தொட்டால் பூமலரும் திரைப்படத்துல இருந்து நேரம் சரியா 3:07 பாடலை கேட்டுவாங்க.

0: சிவகாசந்து தேவிஸ்ரீ பேசுறேன்.
1: தேவிஸ்ரீ
0: சொல்லுங்க. அனைவருக்கும் மதிய வணக்கம்.
1: மதிய வணக்கம். எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன்.
1: ரொம்ப நல்லா.
0: மிஸ் பண்ணிட்டே இருக்கேன்.
1: மிஸ் பண்ணிட்டே இருக்கீங்களா? சரி, உங்களுக்கு வந்து என்ன கதாபாத்திரம் அப்படின்னா, நடிகர் சந்தானம். சந்தானம் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடித்த திரைப்படம் இது.
0: சந்தானம் கேரக்டர் நடிச்சிருக்காரா இல்ல படம்?
1: கதாபாத்திரம் பேரும் சந்தானம். நடிகர் சந்தானம், சந்தானம் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடித்த திரைப்படம் இது.
0: கண்ணால் அட்டு தின்ன ஆசையாவா?
1: இல்லையே. விஜய் அவர்கள். விஜய் கூட சந்தானம் அவர்கள் என்ன திரைப்படத்துல நடிச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்க.
0: அதுதான் டக்குனு வர மாட்டேங்குது. பாட்டு போட்டாதான் டக்குன்னு சொல்லிடுறேன். படத்து பேர சொன்னீங்கன்னா வர மாட்டேங்குது. சரி, பாட்டு சொல்லுங்க, படம் கண்டுபிடிச்சிடுறேன்.
1: பாட்டு இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு வந்து கதாபாத்திரம் பெயர், பிரபல கதாபாத்திரம்.
0: பாட்டு சொல்ல,
1: ஓ படத்துலோட பாட்டு சொல்லணுமா நானு? சரி, அதுக்கு நான் நடிகையே சொல்லிடுறேன். ஜெனிலியா. இப்ப நீங்க சொல்லிருவீங்க.
0: ஓ, சச்சின். சச்சின்
1: சச்சின் தான். சரியா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி. நீங்க கமலஹாசன் அவர்கள் நடித்த திரைப்படம் இது.
2: என்ன மேடம்?
1: சுயம்பலிங்கம். தெரியலையா? தெரியலையா? கமலஹாசன் அவர்கள் படங்கள் எல்லாம் பாத்திருக்கீங்களா?
2: புதுசுதான் நிறைய படம் பாத்துக்கோங்க.
1: நான் சொன்னா இந்த திரைப்படமா அப்படின்னு கேப்பீங்க. சொல்லிடவா? நானே சொல்லிடவா?
2: சொல்லுங்க.
1: பாபநாசம் திரைப்படம் பாத்தீங்களா? அதேதான், அதேதான். அந்த திரைப்படத்துலதான் சுயம்பலிங்கம் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல கமலஹாசன் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. நன்றி, நன்றி, நன்றி. அதாவது முருகன் சார் வந்து இந்த திரைப்படம் தான். ஆமாங்க, நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது அப்படிங்கிறாங்க. தொடர்ந்து நம்ம நேயர்கள்கிட்ட பேசலாம். இப்போ நிகழ்ச்சியிலையும் பாடல் கேட்டு வந்துடலாம். இன்னைக்கு ஹரிச்சரன் அவர்கள் பாடின பாடல்களை நம்ம நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையிலான நிகழ்ச்சியில் அடுத்ததான் பாடல் வந்துக்கிட்டே இருக்கு எல்லாருக்காகவும். நிமிர் திரைப்படத்திலிருந்து அஜினேஷ் லோக்நாத் அவர்களோட இசையில் தாமரை அவர்களின் வரிகளில் ஹரிச்சரன் மற்றும் ஸ்வேதா மோகன் அவர்கள் இணைந்து பாடிய பாடல் தான் கேட்க போகிறோம். நிமிர் திரைப்படத்திலிருந்து. நேரம் சரியாக 3:19 ஆகிட்டுருக்கு. நேர்கள் கேட்டு இணைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: மூன்று மணி 15 நிமிடம் ஆகிட்டு இருக்க நேர்கள் திரையரவு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஆகாஷ்வாணி நிலைப்பான்மொழி 102.6 இன்றைக்கு பிரபல கதாபாத்திரம் அது இடம்பெற்ற திரைப்படம் அது அப்படி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நிகழ்ச்சி திரையரவு நிகழ்ச்சி இருக்குது. நேர்களும் சூப்பராக வந்து அதை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததான் யார் பேச வராங்க அப்படிங்கிறத கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுகிறீங்க?

0: பாடம் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. இது திரையரவு நிகழ்ச்சி. நேரம் சரியா 3:25 ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு பிரபல கதாபாத்திரமும் அந்த இடம்பெற்ற திரைப்படமும் அந்த நடிகர்கள் யாரு அப்படிங்கறத நான் கேள்வியா கேட்டுட்டு இருக்கேன். நான் வந்து சுயம்பலிங்கம் கதாபாத்திரத்துல கமலஹாசன் அவர்கள் நடித்த திரைப்படம் எது அப்படின்னு நம்ம சொல்லவும் நம்ம நேர் ஒருத்தவங்க வந்து அனுப்பியிருக்காங்க. என்ன அப்படின்னா, காதலா காதலா திரைப்படமா அப்படின்னு சொல்லிட்டு ஹரிஹரன் அவர்கள் அனுப்பியிருக்காங்க. அது காதலா காதலா கிடையாது, பாபநாசம் திரைப்படத்துல தான் வந்து அவர் சுயம்பலிங்கம் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. அதுல லிங்கம் அப்படிங்கிற கதாபாத்திரத்திலையும் வந்திருப்பாரு காதலா காதலா திரைப்படத்துல. நிகழ்ச்சியில் அடுத்து யார் பேச வராங்க அப்படிங்கிறத கேட்டலாம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
1: ஹலோ, வணக்கம் மேடம். கொட்டாரத்துல இருந்து அலமேலு.
0: அலமேலுமா, நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: உடம்பு சரியில்லை மேடம், அதனால பேச முடியல.
0: ஓ சரி சரி சரி, ஓகே. உங்களுக்கு வந்து நான் வந்து கதாபாத்திரம் பேர் சொல்லவா?
1: கேட்டு இருக்கேன்.
0: ஓகே, உங்களுக்கு வந்து என்ன கதாபாத்திரம் கொடுக்கலாம்? பாக்கியலட்சுமி அப்படிங்கிற கதாபாத்திரத்துல ஸ்ரீதேவி அவர்கள் நடித்த திரைப்படம் எது?
1: கூட நடிச்சது யாருன்னு சொல்லுங்க.
0: கூட நடிச்சது யாருன்னு சொல்லுங்க, நான் சொல்லிருவேனே அப்படிங்கிறீங்களா? யார் அப்படின்னா, கமலஹாசன் அவர்கள் கூட.
1: பாட்டு
0: பாட்டு எல்லாம் சொன்னா நீங்க சொல்லிருவீங்களே.
1: ஒரே ஒரு பாட்டு
0: சொல்லுங்க. ஒரே ஒரு பாட்டு சொல்லணுமா? கொஞ்சம் பழைய திரைப்படம்
1: தான்.
0: பிரபலம், அந்த படத்துல எல்லா பாடலும் பிரபலம்
1: தான்.
0: ஒரு பாட்டு சொல்லுங்களேன். அந்த படத்துல வந்து அவரை வந்து கமலஹாசன் அவங்களை கூப்பிடுற பேர் வந்து விஜி அப்படிங்கிற கதாபாத்திரத்துல கூப்பிடுவாரு. இப்ப சொல்லிடுவீங்க பாருங்க. கதாபாத்திரம் வந்து கமலஹாசன் வந்து ஸ்ரீதேவி அவர்களை அந்த கதாபாத்திரம் பேர் வந்து விஜி அப்படின்னு வச்சு கூப்பிடுவாரு. மூன்றாம் பிறையா? நிஜ பேர் வந்து பாக்கியலட்சுமி. ஓகேவா, கண்டுபிடிச்சிட்டீங்க இல்லையா? அளவிலமா, ரொம்ப சந்தோஷம் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு.
1: நன்றி
0: நன்றி. அளவிலமா விஜி அப்படின்னு சொன்னோன்னா அது மூன்றாம் பிறை நான் பாத்திருக்கேனே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அடுத்து யார் வராங்கன்னு கேக்கலாம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, சொல்லுங்க. விஜயா பேசுறீங்களா? ஓகே விஜயா, உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கலாம்? பாட்டு கேட்கணுமா? அதாவது கதாபாத்திரம் பெயர் சொல்லி அது யாரு இதுல நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான்
2: கேட்டுருக்கேன்.
0: சரியா, உங்களுக்கு கதாபாத்திரம் பெயர் சொல்லவா? ரொம்ப ஈஸி தான், நீங்க பாத்துருந்தீங்கன்னா சொல்லிருப்பீங்க, சொல்லிருவீங்க. சிவகாமி தேவி அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சவங்க யாருன்னு
2: தெரியுமா?
0: சரி, யாருங்கிறத நான் சொல்லிடு, என்ன திரைப்படம்ங்கிறத சொல்லுங்க. சிவகாமி தேவி அப்படிங்கிற கதாபாத்திரத்துல ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் நடித்த திரைப்படம் இது. இல்லையே, படையப்பால சிவகாமி தேவி அவங்க பேரு நீலாம்பரி இல்லையா? சிவகாமி, நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பிரபலமான திரைப்படம். ஹீரோ யாருன்னு சொல்லணுமா? பிரபாஸ். பிரபாஸ், பிரபாஸ் பிரபாஸ் புது திரைப்படம் தான். தமன்னா, அனுஷ்கா, சத்யராஜ், நாசர். இப்போ படத்தோடைய கதையும் நான்
2: சொல்லிடுவேன்.
0: சிவகாமி தேவி பிரபலமான டைலாக் கூட இருக்கு, ஞாபகத்துக்கு வர மாட்டேக்கே. ஒரு வந்து இது வந்து எப்படின்னா வரலாறு அந்த மாதிரி ராஜ மன்னர்கள் சார்ந்த அந்த மாதிரி திரைப்படம் இல்லையே. சரி நான் சொல்லிடுறேன், நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க. சொல்லவா? நானே என்ன திரைப்படம் சொல்லிடவா? பாகுபலி. எப்போ
2: சொன்னீங்க?
0: சொன்னீங்களோ. சரிம்மா, சரி சரி, சூப்பர் சூப்பர். அப்போ சொன்னீங்கன்னா வாழ்த்துக்கள். ஓகேவா, எனக்கு தான் கேட்கலன்னு நினைக்கிறேன். நன்றி நன்றி நன்றி நன்றி, சூப்பராக வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து இங்கே வாட்ஸ்அப்லேயும் கூட பாகுபலியா அப்படின்னு சொல்லிட்டு யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, மேலப்பாளையத்துலேருந்து கீர்த்தனா அவர்கள் வந்து சரியாக கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம்.

இப்போ நிகழ்ச்சியில் எல்லாருக்காகவும் சூப்பரான ஒரு பாடல் ஹரிச்சரண் அவர்கள் பாடின பாடல்கள் கேட்டுட்ருக்கீங்க. அந்த வரிசையில் அடுத்த பாடல் வந்துட்டு இருக்கு. யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையில் ஹரிச்சரண் அவர்கள் பாடின பாடல் வேல் திரைப்படத்தில் இருந்து கேட்டுவாங்க.

0: ஆனந்த பூங்காற்றில் வந்தேன்.
1: ஓகே, ஒரு நேயர் ஒரு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம் சார்.
0: ஆ சரி மேடம், சரி.
1: ஓகேவா, அடுத்த நேருக்கு வழி விடலாம். நன்றி சார் நிகழ்ச்சிக்கு
0: தேங்க்யூ மேடம், தேங்க்யூ.
1: நன்றி நன்றி. அடுத்த யார் பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் ஐசவா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் ஐசவா.
1: சரி,
2: நினைச்சீங்களோ
1: அதான் வந்துட்டேன் இல்லையா?
2: ஆமா.
1: சரி, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா ஒரு க்வெஸ்சன் கேட்றவா?
2: ஆமா,
1: ஈஸியா தான் கேட்கணுமா?
2: ஆமா, ஈஸியா கேளுங்க.
1: என்ன கேக்கலாம்? சரி, அலெக்ஸ் பாண்டியன் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படம் எது?
2: அது மூன்று முகம்.
1: மூன்று முகம், ரொம்ப ஈஸியா கேட்டேனோ? ரொம்ப ஈஸியா கேட்டேன் இல்லையா? ஓகே சாந்தியம்மா, வாழ்த்துக்கள். நன்றி நிகழ்ச்சிக்கு. நன்றி நன்றி. நேர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, ஒரு நேர்கள் ஒரு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கோங்க, அடுத்த நேர்களுக்கு வழிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, புது நேர்கள் அப்பதான் நம்ம நிகழ்ச்சிக்கு வருவாங்க இல்லைங்களா? அதனால ஒரு நேர் ஒரு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து யார் பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: என்ன
1: கேள்வி கேக்கலாம்? ஈஸியா கேப்போமா? சரி, சிக்கல் சண்முக சுந்தரம் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடித்த நடிகர் யார்? சிவாஜி கணேசன் அவர்கள். சரி, ஓகே. எந்த திரைப்படம் தெரியுமா? நடிச்சிருப்பாங்க. அது ரொம்பவே ஒரு பிரபலமான கதாபாத்திரம் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில வந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்க போறோம். தொடர்ந்து பிரபலமான கதாபாத்திரம், அந்த அதுல நடிச்ச நடிகர் யாரு, அது என்ன திரைப்படம், இப்படி வந்து நம்ம நிகழ்ச்சி இருக்க போகுது. இன்னைக்கு நிகழ்ச்சியில ஹரிச்சரன் அவர்கள் பாடின பாடல்களை நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில அடுத்ததா என்ன பாடல் கேட்க போறோம் அப்படின்னா, ஜி வி பிரகாஷ்குமார் அவர்களுடைய இசையில தான் பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஹரிச்சரன், ஸ்ரேயா கோஷல் மற்றும் நரேஷ் ஐயர் அவர்கள் இணைந்து பாடின பாடல் கேட்க போறீங்க. அங்காடி திரைப்படத்துல இருந்து கேட்டுவாங்க.

0: மணி 35 நிமிடம் ஆகிட்டுருக்கு. நேர்கள் திரையர்மை நிகழ்ச்சியோடு தானிருக்கீங்க. அடுத்ததான் யார் பேச வராங்க அப்படிங்கிறத கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: டவுன் கலைஞர் நடராஜன்.
0: நடராஜன் சார்,
1: சொல்லுங்க மேடம்.
0: காலையில் வந்தீங்களா?
1: காலையில் வந்து

நேர்களே, இன்று மாலை 5:02 இடம்பெறக்கூடிய ஞாபகம் வருது நிகழ்ச்சியில நேர்கள் முதல் முதல்ல எடுத்த புகைப்பட அனுபவங்கள், இதை பற்றி தான் என் கூட பகிர்ந்துக்க போகிறீங்க. சுவாரஸ்யமான அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா? அதை நேரலை நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நேர்கள் பங்கேற்கலாம். ஸோ நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாமல் கேளுங்க. கூடவே 80களில் வளையம் வந்த இடைக்கால பாடல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் சரியா 3:44 ஆகிட்டு இருக்க. அங்க அடித்தரு திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்தாச்சு. நம்ம ஆகாஷ்வாணி நெல்லிப்பண்பலை 102.6 நேர்கள் திரையரவி நிகழ்ச்சியோட நினைச்சிருக்கீங்க. இன்னைக்கு பிரபல கதாபாத்திரம், அது இடம்பெற்ற திரைப்படம், அந்த நடிகர் நடிகை யாரு அப்படிங்கறத நான் கேள்வியா கேட்டுட்டு இருக்கேன். நேர்கள் சூப்பரா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய நேயர் யாரு அப்படிங்கறத கேட்டலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தென்காசி மாவட்டம் பூலாங்குளத்துல இருந்து முத்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: முத்து சார் நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும்.
1: ஓகே,
2: நான் பிடிக்கவே முடிய மாட்டேங்குது.
1: இப்ப புடிச்சு வந்துட்டீங்களே.
2: அம்மா, ரெண்டு வாட்டி அடிச்சேன், ரிங் போச்சு, எடுக்க மாட்டேங்கிறீங்களா?
1: எடுக்க மாட்டேன்றீங்களா? அடுத்த நேரத்தை பேசிட்டோம் இல்லையா? ஓகே சார், உங்களுக்கான கேள்வி கேட்டுருவோமா?
2: ஆ சொல்லுங்க.
1: ஓகே, எந்த நடிகர் உங்களுக்கு பிடிக்கும்?
2: எல்லா நடிகர் படமும் பார்ப்பேன்.
1: எல்லா நடிகர் படமும் பாப்பீங்களா? சரி, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள், நடிகர் விஜய் அவர்கள்

0: விஜய் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடித்த நிறைய படத்தில் விஜய் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து எந்த திரைப்படம் வந்து தெரியுதோ அதை சொல்லுங்கள் பார்ப்போம்.
1: துப்பாக்கி.
0: துப்பாக்கி. துப்பாக்கியில் வந்து என்ன கதாபாத்திரம்?
1: போலீஸ் கேரக்டர்.
0: போலீஸ் கேரக்டர் தான். அதான் துப்பாக்கியில் வந்து விஜய்ங்கிற கதாபாத்திரத்தில் வருவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. தெரியலையே அப்படிங்கிறீங்களோ? அதுல வந்து ஜெகதீஷ் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல வருவாங்க. நீங்க வந்து எந்த திரைப்படம்னா அதுலயும் போலீஸா தான் வருவாங்க. நீங்க அதை தான் சொல்றீங்கன்னு நான் நினைக்கிறேன்.
1: கத்தியா?
0: கத்தியில. தெரி திரைப்படத்துல விஜயகுமார் விஜய் அப்படிங்கிற கதாபாத்திரம். விஜயகுமார் ஐபிஎஸ் அப்படிங்கிற படத்துல பேர்ல வருவாங்க. சரி, ஆனால் வந்து நான் நினைச்சது வேற. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கரெக்டா பதில் சொல்லிருக்கீங்க. நன்றி.
1: அந்த படத்தை நினைச்சது அந்த படத்தை
0: மாத்தி சொல்லிட்டீங்க. ஓகே சார், ஓகே. நன்றி நன்றி. அதாவது நடிகர் விஜய் அவர்கள் மொத்தம் 11 திரைப்படத்துல விஜய் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. அதில் இன்னொரு திரைப்படம் என்ன அப்படிங்கிறத நம்ம உடையாம்பள்ளி அபிஷேக் அனீஸ் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க வாட்ஸ்அப்பில். ஒன்ஸ் மோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் சரியான பதில். அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். அந்த 11 திரைப்படம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்கு முன்னாடி வேறு நேர்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறத கேட்டு அடுத்ததாக சொல்கிறேன். வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீங்க? கடையத்திலிருந்து தேவிகா பேசுகிறீங்களா? நடிகர் விஜய் கதாபாத்திர பெயரும் விஜய். அப்படி நடித்த திரைப்படங்கள் என்ன அப்படிங்கறத சொன்னேன். ஒரு 11 திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க. அதுல ரெண்டு திரைப்படங்கள் நாங்க சொல்லிட்டோம். ஒண்ணு வந்து தெரி, இன்னொன்னு வந்து ஒன்ஸ் மோர். வேற ஏதாவது திரைப்படம் உங்களுக்கு தெரியுமா?
2: பிரியமானவளே.
0: இதுதான் நான் எதிர்பார்த்தேன். யாரா சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்றீங்க இல்லையா? வேற திரைப்படம் தெரியுமா? தெரியலையே. சரி, ஓகே, ரொம்ப நன்றி, கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. நன்றி நன்றி. வேற வந்து பிரியமானவளே அப்படின்னு சொல்லிட்டு மாரி சிவநாதனூர் அவங்களும் வந்து வாட்ஸ்அப்பில் பதில் அளிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். 11 திரைப்படம் சொன்னீங்கல்ல, என்னென்ன திரைப்படங்கள் மேடம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னென்ன திரைப்படங்கள் அப்படின்னா, குழந்தை நட்சத்திரம் அதாவது நடித்த முதல் திரைப்படமான அறிமுகமான திரைப்படமான நாளைய திரைப்ப அந்த திரைப்படத்துலேயும் கூட அவங்களுடைய கதாபாத்திரத்தின் பெயர் விஜய் தான். அதுக்கப்புறமா வெற்றி அப்படிங்கிற திரைப்படத்துலையும் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகம் வைப்பாங்க, அதுலேயும் விஜய் தான். வசந்தராகம், இதுதான் நீங்கள் நீதி அப்படிங்கிற திரைப்படம். நாளைய தீர்ப்பு, செந்தூர பாண்டிய, ரசிகன், வசந்தவாசல், ஒன்ஸ் மோர், நேருக்கு நேர், பிரியமானவளே, தெரி அப்படின்னு சொல்லிட்டு மொத்த 11 திரைப்படத்துலையும் நடிகர் விஜய் அவர்கள் விஜய் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் தான் நடிச்சிருப்பாங்க. நேர்கள் சூப்பராக நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நேர்கள் கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்க போகிறோம். ஹரிச்சரன் அவர்கள் பாடின பாடல்களை நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க. அந்த வரிசையில் அடுத்ததான் என்ன பாடல் வந்துட்டு இருக்கு அப்படின்னா, டிமான் அவர்களுடைய இசையில் தான் பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. யுகபாரதி அவர்களுடைய வரிகளில் ஹரிச்சரன் மற்றும் வந்தனா ஸ்ரீனிவாசன் அவர்கள் பாடின பாடல் எல்லாருக்காகவும் தொடரில் திரைப்படத்தில் வந்து கேட்டுருவாங்க.

0: இப்போது 3:53 ஆகிட்டிருக்கு. நேர்கள் திரையரவு நிகழ்ச்சியோடு தான் வச்சிருக்கீங்க. இன்றைக்கு திரையரவு நிகழ்ச்சியில் பிரபல கதாபாத்திரங்களும் அந்த ஏற்றி நடித்த நடிகர் நடிகை யார், அது என்ன திரைப்படம் அப்படிங்கிறத பற்றின கேள்விகள் நான் கேட்டுட்ருக்கேன். நேர்களும் சரியாக பதிலளிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து யார் பேச வராங்க அப்படிங்கிறத கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் ஐஷு.
0: வணக்கம். யார் பேசுகிறீங்க?
1: திருநெல்வேலிருந்து வினீத் பேசுகிறேன்.
0: வினீத், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
1: கேட்கலாமே.
0: சரி, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, நடிகர் சூர்யா அவர்கள் சூர்யா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் 4 திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. அதில் ஏதாவது 4 ஏதாவது
1: ஒன்று
0: தான் தெரியுமா? சரி, என்ன திரைப்படம் அப்படின்னு சொல்லுங்க.
1: உன்னை நினைத்து.
0: உன்னை நினைத்து. சரி, சூப்பர். வேற திரைப்படங்கள் ஏதாவது ஞாபகம் இருக்கா?
1: வேற எதுவும் தெரியலையே.
0: சரி, ஓகே, நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. உன்னை நினைத்து சரியான பதில். நன்றி நன்றி நன்றி. இன்னும் 3 திரைப்படங்கள் இருக்கு. அடுத்து வரக்கூடிய நேர்கள் சொல்றாங்களான்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம்,
2: வந்துட்டீங்க.
0: லட்சுமி பேசுறீங்களா? லட்சுமி அம்மா, என்ன சவுண்ட் கேக்குது பின்னாடி? கீங் கீங் கீ அப்படின்னு
2: சொல்லிட்டு.
0: ரேடியோ தான் இல்லையா? ரேடியோ குறைச்சிருங்க, சவுண்ட எஃப்எம் சவுண்ட குறைச்சிருங்க. ஓகே, நடிகர் சூர்யா அவர்கள் சூர்யா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் 4 திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. அதில் ஒன்று வந்து உணை நினைத்து அப்படின்னு நம்ம வினீத் அவர்கள் சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து இந்த மீதி இருக்க 3 திரைப்படங்கள் ஏதாவது ஒரு திரைப்படம் சொல்லுங்கள்.
2: உயிரே.
0: உயிரே இல்லையே.

0: உயிரே வந்து சூர்யாவே நடிக்கலையே.
1: சூர்யா ஜோதிகா.
0: சூர்யா ஜோதிகா அந்த திரைப்படமா? அதுல இல்ல, அதுல இல்ல, அது இல்ல, அது இல்ல. லட்சுமி அவர்கள் வந்து வேற கேளுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல, இருந்தாலும் அழகான ஒரு முயற்சி. என்னென்ன திரைப்படங்கள் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நான்கு திரைப்படங்கள்னு சொன்னேன் இல்லையா. நேருக்கு நேர் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துலையும் வந்து சூர்யா சூர்யாங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. மாரி சிவநாடனூர்ல இருந்து அவங்களும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க வாட்ஸ்அப்பில். அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, என்னென்ன திரைப்படங்கள் அப்படின்னா, நேருக்கு நேர், பெரியண்ணா, உன்னை நினைத்து, வாரணம் ஆயிரம் அப்படிங்கிற இந்த நான்கு திரைப்படங்களில் சூர்யா அப்படிங்கிற கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட நேர்கள் எல்லாருக்குமே ஒரு நன்றியை சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சியையும் பாடல்களையும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். இன்றைக்கு நம்ம திரையரங்கு நிகழ்ச்சி முழுவதும் ஹரிச்சரண் அவர்கள் பாடின பாடல்களை நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சி நிறைவான பாடலும் இதோ வந்துட்டு இருக்க. சுந்தர பாண்டியன் திரைப்படத்தில் இருந்து சூப்பரான ஒரு பாடல் ஹரிச்சரண் அவங்களுடைய இனிமையான குரலில் பாடலை கேட்டு ரசிச்சுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலின் 102.6. எவ்வளோ நேரம் திரையரங்கு நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசியிருந்தேன். நான் தான் உங்கள் அன்பு தோழி ஐஷு வினோ.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நாளை 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார்.

காலை போரூரிலிருந்து பூந்தமல்லி வரையிலான மெட்ரோ ரயிலில் அவர் பயணிக்க உள்ளார். 4,090 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2வது கட்டமான பூந்தமல்லி வடபழனி வழித்தடத்தை பிரதமர் திறந்து வைக்கிறார். 3,700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படவுள்ள தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். உலகளாவிய பாதுகாப்பு நிலைமைக்கு ஏற்ப நவீன ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மனநலம் தொடர்பான பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தேர்தல் வழக்குகளின் பட்டியலை சென்னை உயர்நீதிமன்றம் இறுதி செய்யும் வரையில் மதுராந்தகம் தாராபுரம் இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அரசு முதுநிலை மருத்துவர்கள் பணிக்கு சேர்ந்த முதல் மாதத்திலேயே ஊதியம் தடையின்றி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தலைவராக முதலமைச்சர் திரு விஜய் திகழ்வதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தேனி மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக திரு சிவகிருஷ்ணமூர்த்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். ISL கால்பந்து போட்டி இன்று தொடங்குகிறது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் பெங்களூரு தில்லி அணியையும் சென்னை கோவா அணியையும் எதிர்கொள்கின்றன. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற உலக பவுல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனாவால் வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். துருக்கி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாராஷா மற்றும் அகாஷி காஷ்யப் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். தில்லியில் நடைபெற்று வரும் தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஆகாஷ்ராஜ் தங்கப்பதக்கத்தையும் தினேஷ் வெள்ளிப்பதக்கத்தையும் மோகன்ராஜ் மற்றும் நந்தினி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். லெக்சிங்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா அமலப்பள்ளி மொரோக்கோவின் எல் ஜார்டி இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வணக்கம், வந்தனம், நமஸ்காரம் அண்ட் குட் ஈவினிங் நேர்களே. நேரம் சரியா 4:03 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6 பொதுகை தென்றலோடு காற்றிலே தொழில் இசைப்பாடும். இது பொதுகை தும்பி நிகழ்ச்சி. இன்னைக்கு பொதுகை தும்பி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக இதோ வந்துட்டோம். நான் உங்க அன்பு தோழி ஐஷு வினு மற்றும்
1: உங்கள் அன்பு ஷாயிரா பானு.
0: வானுவக்கா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க ஐசு?
0: நானும் சூப்பரா இருக்கேன். நான் விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கேன். நீங்க ரெடியா இருக்கீங்களா?
1: ரெடியா இருக்கேன்.
0: நீங்களும் ரெடியா இருக்கீங்க. நம்ம நேயர்களும் ரெடியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லைன் பிடிச்சி வந்துட்டாங்க.
1: கேட்டுருவோம் யாருன்னு.
0: கேட்கறதுக்கு முன்னாடி இன்னும் புது நேயர்கள்லாம் கலந்துக்கணும் இல்லையா?
1: அதை நம்ம சொல்லணும் இல்ல? ரூல்ஸ்
0: என்னன்னு சொல்லணும். ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிள்
1: கிடையாது. ரொம்ப சிம்பிள்.
0: அதாவது நாங்க ஒரு கேள்வி, நேயர்கள் ஒரு கேள்வி, நேர்கள் ஒரு கேள்வி நம்ம கிட்ட திருப்பி கேட்பாங்க. இதுதான் வந்து கேம்ஸு. அது மட்டும் இல்லாமல் நேர்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புது நேர்கள் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம சொல்கிறேன், 0462256112 அப்படிங்கிறனுக்கு அழைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 0462256113 அப்படிங்கிற எனக்கு கால் பண்ணி நேர்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு விளையாடலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சி முழுவதும் இசையமைப்பாளர் டி இமான் அவர்களுடைய இசையில் அமைந்த பாடல்களை 1 மணி நேரமும் அதுவும் தொழில் இசை பாடல்களை நேர்கள் கேட்டு ரசிக்க போகிறீங்க. முதல் நேயர் யாருன்னு கேட்டுருவோமா?
1: கேட்டுருவோம்.
0: வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
2: வணக்கம். சங்கரன் கோயில் வேம்படி முத்து.

0: வேம்படி முத்து.
1: எப்படி இருக்கீங்க சார்?
2: நல்லா இருக்கும். சகோதரிகள் இருவருக்கும் மாலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் சார். இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா சார்?
2: நிறைய டைம் பேசிருக்கேன்.
0: ஓகே. வேம்படி முத்து, வேம்படி வந்து சங்கரங்கோயில் பக்கம் இருக்கு இல்லையா?
2: சங்கரங்கோயில்
0: தான் இருக்கா? சரி ஓகே. சவுண்டே குறைச்சிருங்க.
2: வந்திருக்கீங்க.
0: ஓகே ஓகே ஓகே ஓகே. யாருக்கிட்ட கேள்வி கேட்க போறீங்க? என்ன கேள்வி கேட்க போறீங்க?
2: போ, நம்ம இங்கிலீஷ்ல ஊர் பேர் சொல்லணும்.
0: இங்கிலீஷ்ல ஊர் பேர் சொல்லணுமா?
2: அப்போ நம்ம எந்த ஊர் பேர்னால சொல்லுங்க. அதுல ஏ வர கூடாது. ஒரு அஞ்சு ஊர் பேர் சொல்லுங்க.
0: ஏ வராம ஊர் பேரா?
2: அஞ்சு ஊர் பேர்.
0: அஞ்சு ஊர்
2: நிறைய இருக்கு, நீங்க ஒரு அஞ்சு சொல்லுங்க.
0: ஈரோடு.
2: சரி, ஈரோடுல வருமே ரோடுக்கு.
0: ரோடு வந்து ஈ ரோடுன்னு எழுத மாட்டோம். இ ஆர் ஓ டி இ, ஈ ரோடு அப்படின்னு எழுதுவோம்.
1: ஏ வராது.
2: ஏ ஆர் ஓ கடுத்து ஏ வராதா?
0: வராது வராது.
2: சரி
0: ஓகேவா. அப்புறம் வந்து தூத்துக்குடி.
2: சரி.
0: திருநெல்வேலி.
2: மூணு.
0: வேற தேனி.
2: சரி.
0: திண்டுக்கல்.
2: வெரி குட்.
0: ஓகே சார். ஓகே.
2: எழுதும்
0: போது உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கலாம்? நீங்கள் வந்து ஆங்கிலம் கேட்டீங்க இல்லையா?
2: ஆமாம்.
0: நான் உங்களுக்கு வந்து சுத்த தமிழில் ஒரு கேள்வி கேட்க போகிறேன்.
2: கேளுங்க.
0: அதாவது பறவை அப்படிங்கிறது வானத்தில் பறக்கும் இல்லையா?
2: ஆமாம்.
0: அதே மாதிரி அந்த பறவையில் ஒரு எழுத்தை மாற்றிட்டோம் அப்படின்னா அதுவும் வானத்தில் பறக்கக்கூடிய ஒரு பொருள். அது என்ன பொருள்? அந்த எழுத்தை எந்த எழுத்தை மாற்றணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள்.
2: மாத்திக்கலாம்.
0: பறனை அப்படின்னு விமானம் அப்படின்னு தமிழ்ல பொருள்படும்.
2: பறனை
0: அப்படிங்கறது வந்து விமானம் அப்படிங்கற பொருள் தரும்.
2: சரி சரி.
0: ஓகே சார், நன்றி சார்.
2: இப்போ தான் எனக்கே தெரியுது.
0: ஓகே ஓகே.
2: அதனால என் மைண்ட்லயே இல்ல.
0: ஓகே
1: ஓகே. நன்றிங்க சார்.
2: நன்றி
0: நன்றி நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. முதல் நேரே வந்து ஆங்கிலேயத்திலையும் தமிழ்லையும் சொற்போர்கள் நடந்துவிட்டது இல்லையா?
1: ஆமா, கலக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும்.
0: ஆமா. அடுத்ததா யார் வரப்போறாங்க அப்படிங்கறத கேக்குறதுக்கு முன்னாடி
1: பாடல்
0: கேட்டு வந்துருவோமா?
1: ஓகே.
0: சூப்பரான ஒரு பாடல் எல்லாருக்காகவும் இதுவும் வந்துகிட்டே இருக்கு. ஜில்லா திரைப்படத்துல இருந்து இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி முழுவதும் இமான் அவர்களுடைய இசையில பாடல் கேட்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இமான் அவர்களுடைய இசையில தான் பாடல் வருது. பாடல் கேட்டுவாக நேரம் சரியா 4:09 ஆகிட்டு இருக்கு.

நேயர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: நேரம் சரியா 4:14 ஆகிட்டு நேர்கள் கேட்டுட்டு நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 kHz மற்றும்
1: 102.6 MHz பொதிகை தும்பி ஜாய்ஃபுல் அண்ட் கலர்ஃபுல் கேம் ஷோ.
0: அதே தான் ஜாய்ஃபுல் கலர்ஃபுல் கேம் ஷோவில் நேர்கள் பங்கேற்கணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய எண்கள் என்ன அப்படிங்கிறத மறுபடியும் இருக்க சொல்லிடுறேன். புது நேர்கள் நோட் பண்ணிக்கோங்க. 0462256113 அப்படிங்கிற எனக்கு கால் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா 0462256113 அப்படிங்கிற எனக்கு கால் பண்ணி கூட நேர்கள் பேசலாம். அடுத்ததான் யார் பேசுறாங்கன்னு கேட்டுருவோமா?
1: கேட்டுருவோம்.
0: வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
2: ஹலோ அம்மா. வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: பீமாமா.
0: நலமா இருக்கும். அவங்க சிரிப்பேங்க. அவருக்கும் சிரிச்சிருங்க. அதான் சிரிப்பை காணுமே அப்படின்னு நான் தேடிட்டு இருக்கேன். நீங்க வந்து பானுட்ட தான் கேள்வி கேட்க போறீங்க. அவங்களும் உங்ககிட்ட தான் கேள்வி கேட்க
2: போறாங்க.
1: இஸ்லாம் ஹிந்து முஸ்லிம்ஸ் அந்த மாதிரி வந்து க்வெஸ்சன் இல்லாம பொது அறிவு ஜாலியா கேளுங்க. ஜிகே கேளுங்க.

0: சொல்லப்படுது, எல்லாருக்குமே தெரியும்.
1: இல்ல இல்ல அப்படி வேண்டாம்,
2: சார்ந்து சொல்லக்கூடாதுமா?
1: ஓகே, மீமாமா வேற கேள்வி கேளுங்க,
2: வேற எதுனாலுமே
1: இல்ல, அடுத்த நேருக்கு வழிவிடலாம்,
2: ஜாலியா ஏதாவது கேளுங்க.
0: அதாவது கணவர் மனைவிக்குள்ள ஒரு கணவர் மனைவி சொல்றாங்களா, ரசம் வச்சாங்களா, அப்ப ரசம் வைக்கும் போது அப்ப நான் புளி கரைக்க மறந்துட்டேன்னு
1: சொன்னாங்களா,
0: அதுக்கு கணவர் என்ன சொல்லிருப்பாரு?
1: புளிய கரைக்க மறந்துட்டேன்னு
0: சொன்னாங்களா?
1: என்ன சொன்னாங்கம்மா?
2: என்ன
1: சொல்லிருப்பாரு?
2: யோசிக்க முடியல,
1: நானும் பயங்கரமா நம்பியார் மாதிரி யோசிச்சு பாக்குறேன், எதுவும்
0: வரமாட்டேங்குது.
2: சொல்லுங்க.
0: அப்போ அவங்க மனைவிட்ட கணவர் சொன்னாராம்,
1: எனக்கு நீ ரசம் வைக்கும் போது எனக்கு வயிற்றுல புளிய கரைச்சிருச்சு. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க,
2: நான் ஒரு கேள்வி கேக்குறேமா. ஐந்து எழுத்துக்கள் கொண்ட ஊருடைய பெயர்.
0: ஐந்து எழுத்துக்குள்ள ஊர் பெயரா?
2: ஆமா, முதல் இரண்டு எழுத்துக்கள் வந்து குற்ற செயல் செய்வதை குறிக்கும் பொருள்ல வரும், அடுத்து வரக்கூடிய அந்த மூன்று நான்கு ஐந்து அந்த எழுத்துக்கள் வந்து அது வந்து அழிவை குறிக்கும். அவன் வந்து மொத்தத்தில் அஞ்சு எழுத்துக்கள் கொண்ட ஊர். ஃபஸ்ட்டு ரெண்டு எழுத்தும் குற்ற செயல் இருக்குல்ல, அதை குறிக்கக்கூடிய சொல். அடுத்து வரும் மூன்று எழுத்துக்கள் அழிவை குறிக்கும். ஆமாம், குற்றாலம் ஃபர்ஸ்ட் ரெண்டு எழுத்து எங்க, அது வந்து குற்ற செயல் எங்க வருது? குற்றாலம்னா குற்ற செயல் நினைச்சிட்டீங்களா?
0: குற்ற செயல்
2: நான் ரெண்டு எழுத்து சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் ரெண்டு எழுத்து
0: சொன்னேன்.
2: அஞ்சு எழுத்துக்கள் கொண்ட ஒரு ஊர். பாபநாசம், பாபம் குற்ற செயல், நாசம் அழிவை குறிக்கிறது. ஆமா, அஞ்சலுத்து
1: எண்ணி பாருங்க பீமாமா, கரெக்டா இல்லனா வானுடைய கேட்டுருவோம். சரி, ஓகே, கரெக்டா
0: தான்.
2: சரி, அவங்களுக்கு ஒரு மார்க், நமக்கு ஒரு மார்க் இல்லையா?
1: நன்றிமா, நன்றி,
2: நன்றிமா, நன்றி, நன்றி.
1: ஓகே, அதாவது நீங்க குற்ற செயல் அப்படின்னாலே நானும் வேற என்ன குற்ற செயல்லாம் இருக்கு?
2: செயல் குற்றம், அதுக்கு இன்னொரு வார்த்தை பாவம் தானே.
1: அதேதான், சூப்பரா வந்து சொன்னீங்க. நேர்களும் சரியா நல்லா சூப்பரா விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்ததான் யார்கிட்ட பேச போறோம் அப்படிங்கறத கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில சூப்பரா ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா?
2: கேட்டுருவோம்.
1: சூப்பரா ஒரு பாடல் வருது. இன்னைக்கு நிகழ்ச்சி முழுவதும் வந்து டி இமான் அவர்களுடைய இசையில அமைந்த பாடல்களை நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் இதோ வந்துட்டே இருக்கு, திரைவண்ணன் அவர்களுடைய வரிகள்ல. அனிதா கார்த்திகேயன், எம்எல்ஆர் கார்த்திகேயன் இவங்க எல்லாரும் இணைந்து பாடின பாடல் வந்துகிட்டே இருக்கு, கச்சேரி ஆரம்பம் திரைப்படத்துல இருந்து கேட்டுவாங்க.

0: கச்சேரி ஆரம்பம் திரைப்படத்தில் இருந்து சூப்பரான ஒரு பாடல், இசையமைப்பாளர் டீமான் அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு வந்தாச்சு. நேர்கள் புதுகிதுமி நிகழ்ச்சியோடு நினைஞ்சிருக்கீங்க. புதுகிதுமி நிகழ்ச்சியில் அடுத்ததை யார் பேச வராங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: அம்மா வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம்
2: வணக்கம் அம்மா, இருவருக்கும், அனைவருக்கும் மாலை நேரம் வணக்கம்.
0: மாணிக்க வாசகம் ஐயா வணக்கம். சொல்லுங்க, யார்கிட்ட கேள்வி கேட்க போறீங்க?
2: எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: ஆமா, நல்லா இருக்கோம். சொல்லுங்க.
2: சரிம்மா, நீங்க கேளுங்க.
0: நாங்க தான் கேட்கணுமா?
2: நான் கேளுங்க.
1: நான் கேட்கவா?
0: ஆ சரி, ஓகே. மாணிக்கமா,
1: இப்போ ஆங்கில எழுத்துக்கள் வரக்கூடிய பாட்டுகள் வந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஏழு பாட்டு சொல்லுங்களேன்.
2: ஆங்கில பாட்டு வந்து எனக்கு புரியாத

0: இல்லை தமிழ் எழுத்துக்களோட ஆங்கிலம் கலந்து வரும்ல பாட்டு, அந்த மாதிரி பாட்டுக்கள் ஒரு 7 பாட்டு சொல்லுங்க. அதுல எங்க வருது இங்கிலீஷ் வேர்ட்ஸ், எங்க வருது ஆங்கில வார்த்தை? நிறைய பாட்டு இருக்கு சொல்லுங்க. நான் 7 தான் கேட்டிருக்கேன்.
1: என்ன பாட்டு பாட?
2: இந்த பாட்டு பாடன்னு தெரியலையே.
1: இங்கிலீஷே தெரியாது.
0: ஆனா பாட்டு கேப்பீங்கல்ல, சினிமா பாட்டு இங்கிலீஷ் தெரியணும்
1: இல்லையா?
0: இங்கிலீஷ் பாட்டு வராத வரலையே. நீங்க சொன்ன மாதிரி பழைய பாட்டுலயே இருக்கு.
1: ஹலோ
0: மிஸ்டர் ஜமீன்தார், ஹவ் டு யூ டு, அது பழைய பாட்டு. இப்ப நீங்க பழச சொன்னீங்களா, அதுக்கப்புறம் ஐ லவ் யூ லவ் யூ சொன்னாலே உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தாலே, அட 1-2 இன்ச்சு கேப்பு ஏண்டி அம்மா, ஹலோ மை டியர் ராங் நம்பர், மன்மதலீலை ஸ்டைலு ஸ்டைலு தான், நிறைய பாட்டு இருக்கு. அப்புறம் தெரிய படத்துலேருந்து, தெரிய படத்தில் இருக்குல்ல 1-1 கண்ணே கண்ணு, ஐ ஃபார் யூ அப்படின்லாம் வரும்ல, யூ ஃபார் மீனு,
1: சிகரம்
0: படத்துல இருந்து
1: ஒரு படம் இசையமைச்சிருப்பாரு, ஒரே படம் தான் இசையமைச்சிருப்பாராம்.
2: என்ன திரைப்படத்துல இசையமைச்சிருப்பாரு அப்படின்னு
1: கேக்குறீங்களா?
0: என்ன படம் தெரியலையே, அதுதான் நான் வந்து சிகரம் படத்துலயான்னு கேட்டேன்.
2: சிகரம் ஐயா
1: இல்ல, இல்லமா
2: சிகரம் இல்லை. வேற
0: இன்னொரு படம் உண்டு தெரியுமா, பாலசுப்ரமணியம் வந்து இந்த ஒரு மாதிரி நடிச்சிருப்பாங்க,
1: அதுல
0: இசை அமைச்சிருப்பாங்க அவங்க, அது எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேக்கே. சரி நீங்க சொல்லிருங்க.
2: நீங்க சொல்லிருங்கயா.
1: துடிக்கும் கரங்கள்.
2: துடிக்கும் கரங்களா?
0: ரஜினிகாந்த் படம்,
1: சங்கர் படம்.
0: ஓ பழசு.
2: ஓகே ஓகே.
1: ஆமா
0: அதுல எஸ்பிபி தான் இசை அமைச்சிருப்பாங்களா?
1: ஆமா
2: சிகரமும் அவங்க தான் இசை அமைச்சிருப்பாங்க.
0: சிகரத்திலயும் உண்டு.
2: அதுக்கப்புறமா வந்து சிகரம் திரைப்படத்திலயும் அவங்கதான் இசையமைச்சிருக்காங்க. தையல்காரன் அப்படிங்கிற திரைப்படம், அது போக வந்து உன்னை சரண் அடைந்தேன் அப்படிங்கிற இந்த திரைப்படங்கள்ல வந்து தமிழ் திரைப்படங்கள்ல இசையமைச்சிருக்காங்க.
0: ஹரிணி
2: அவர்கள் இணைந்து பாடின பாடல் எல்லாருக்காகவும் நேரம் சரியா 4:30 பாடலை கேட்டு வந்திருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி மத்தியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் நிலைப்பண்பில் 102.6 மெகா ஹெர்ட்ஸ் ஒளிபரப்பு.

நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு.

0: நேரம் சில 4:35 ஆகிட்டு இருக்கு. நேர்கள் பொதுகை தும்பி நிகழ்ச்சியோட நினைச்சிருக்கீங்க. அடுத்து வரக்கூடிய நேர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். நெல்லையிலிருந்து கண்ணம்மா.
0: கண்ணம்மாமா,
1: எப்படி இருக்கீங்கம்மா?
0: சூப்பரா இருக்கும். என்ன கேள்வி கேட்க போறீங்க? யார்கிட்ட கேட்க போறீங்க?
2: என்கிட்டதான்
0: கேட்கணும்.
1: ஐஸ் விட்டு தான் கேட்கணும்.
0: சரி, கேளுங்க.
2: வானத்தை விட உயரமா

0: வானது எது பூமியை விட கனமானது எது?
1: வானத்தை விட
2: உயரமானது
1: எது?
0: பூமியை விட கனமானது எது? ஒரு சிந்தனை கேள்வி.
1: சிந்தனை கேள்வியா? வானத்தை விட உயரமானது. மனசா?
0: வயதா?
1: அப்படி நீங்க வந்து கவிதை எழுதி அந்த கவிதை அடடா அப்படிங்கிற மாதிரி கேள்வி என்கிட்ட கேக்குறீங்க. எனக்கு
0: இல்ல வரலாறுல வந்த கவிதை, அதாவது நம்ம மகாபாரதத்துல சொன்ன கதை.
1: ஓஹோ, சரி சரி சரி.
0: கிருஷ்ணன் வந்து தர்மத்தை கேட்கிற நாலு சகோதரையும் உயிர்ப்பிக்க.
2: சரிங்கம்மா,
0: அதனால இந்த கேள்வி.
1: ஓகே, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன், ஒரு விடுகதை மாதிரி. ஓகேவா? என்ன அப்படின்னா, கால்கள் இல்லாமல் ஓடும், இறக்கைகள் இல்லாமல் பறக்கும், கண்ணுக்கு தெரியும் ஆனா கையால பிடிக்க முடியாது, அது என்ன?
0: ஏரோப்ளேன்
1: இல்லையே?
0: ஆகாய விமானம்.
1: ஏரோப்ளேன் ஓகே தான், ஆனா கையால பிடிக்கலாம் இல்லையா? நம்ம பிடிச்சி கீழே நிக்கும் போது பிடிச்சிக்கலாம் இல்லையா?
0: இது வந்து பிடிக்க முடியாது.
1: பிடிக்க முடியாது. கால்கள் இல்லாமல் ஓடும், இறக்கைகள் இல்லாமல் பறக்கும், கண்ணுக்கு தெரியும் ஆனா கையால பிடிக்க முடியாது. கண்ணால பாக்க முடியும், கால்கள் இல்லாமல் ஓடும், ரெக்கை இல்லாமல் பறக்கும், கையால பிடிக்க முடியாது. கொசு மறந்துருவோம் டக்குன்னு. தெரியலையா? சரி, நான் சொல்லிடவா?
0: நீங்க க்ளூ கொடுக்க மாட்டேங்கறீங்க.
1: க்ளூ கொடுக்க மாட்டீங்க. சரி, இது இயற்கையோட தொடர்புடையது.
0: ஓ, இயற்கையோட
1: தொடர்பு.
0: இயற்கையோட.
1: சரி, நானே சொல்லிடவா? நேரமாகுது. ஓகே, என்ன அப்படின்னா, மேகம்.
2: மேகம்
1: கால்கள் இல்லாம ஓடும், இறக்கைகள் இல்லாம பறக்கும், கையால வந்து நம்மளால பிடிக்க முடியாது, ஆனா கண்ணால பார்க்க முடியும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: ஓகே கண்ணம்மா, ஓகேவா?
0: Thank you.
1: நன்றி
2: நன்றிமா.
1: நன்றி. கண்ணமாமாவும் சூப்பரா ஒரு கேள்வி கேட்டாங்க. அவங்க வானம் அப்படின்னு சொன்னாங்களையா, அப்ப வந்து சரி மேகம் வைத்து நம்ம ஒரு கேள்வி கேட்டுருவோமே
2: அப்படின்னு நான்
1: கேட்டேன். அதுதான் அதுதான். சரி, நிகழ்ச்சியில் அடுத்ததான் பாடல் எல்லாருக்காகவும் இதோ வந்துகிட்டே இருக்கு. இமான் அவர்களுடைய செயலதான் பாடல் கேட்க போறோம். திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்துல இருந்து நேரம் சரியா 4:39 நிமிடத்துல பாடலை கேட்டுவாங்க.

0: பாடல் ஆரம்பம் திரைப்படத்தில் வந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்தார் ஷெடி இமான் அவர்களுடைய இசையில். விவேக் அவர்களின் வரிகளில் கார்த்திக் மற்றும் கல்பனா ராகவேந்தர் அவர்கள் இணைந்து பாடின பாடல். நேரம் சரி 4:44 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததா பொதுகிட்டு நிகழ்ச்சியில் யார் கலந்துக்கு வராங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஜாயின்ட் கலர்புலுக்கும் ஐசு மடத்துக்கும் வணக்கம் சொல்வது தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: பாபு சார்,
1: பாபு சார்,
2: சொல்லுங்க
1: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்க? ரெண்டு பேரும்
1: நாங்க நலமா இருக்கோம்.
0: பாபு சார், யார் கேள்வி கேட்கணும்?
2: எப்படி
0: யாரு கேள்வி கேட்கணும்? நீங்க யார்கிட்ட கேள்வி கேட்கணும்? முதல் இரண்டு எழுத்து மிருகத்துக்கிட்ட இருக்கும். மிருகத்துக்கிட்ட ஒரு உறுப்பு.
2: உறுப்பு
0: அடுத்த ரெண்டு வருஷம் மூணும் நாளும் வந்து ஒரு இயற்கையோட தொடர்புடைய ஒரு பொருள்னு சொல்லலாம், இல்ல இயற்கையோட தொடர்புடையதுன்னு சொல்லலாம்.
2: இயற்கையோட தொடர்புடையது.
0: ஆமா,
2: சரி.
0: அடுத்து வந்து மூணாவது எழுத்தும் இரண்டாவது எழுத்தும் சேர்த்தோம் அப்படின்னா அது வந்து குடிக்க முடியும்.
2: குடிக்க முடியும்னா கம்பம்
0: இல்லையே?
2: சீர்காழி?
0: சீர்காழி இல்லையே?
2: சீர்காழி வராதா? நாலு எழுத்து ஊர்.
0: நாலு எழுத்து ஊர், ரொம்ப ஈஸியா இன்னைக்கு.
2: வேலூர்.
0: வேலூர்
1: மிருகம்னு சொல்லிருக்கீங்க.
2: மிருகம்னு சொல்லிருக்கீங்க.
0: ஃபர்ஸ்ட் இரண்டு வார்த்தை வந்து மிருகத்தோட தொடர்புடையது. மிருகத்துக்கு உள்ள ஒரு உறுப்புனே சொல்லலாம்.

0: ஒரு
1: சரி, இது மதுரையும் வராது இல்ல?
0: ம்
1: மதுரை நாங்கள்
0: ம் மதுரை வராது.
1: கடம்பூர்.
0: கடம்பூர் ஐந்து எழுத்தாயிருமே.
1: ஐந்து எழுத்து பேர் மேலே அதை
0: ஆமாம்,
1: கடம்பூர். சரி மேடம், தெரியல.
0: தெரியலையா? சொல்லுங்க. வால்பாறை.
1: வால்பாறை.
0: வால்பாறை. வால் மிருகத்தோட தொடர்புடையது.
1: வாயில் பாறை.
0: பாறை. பாறை வந்து இயற்கையோட தொடர்புடைய பாறை.
2: பாறை.
0: பால்.
1: சரி சரி,
0: மூணு ரெண்டும் சொன்னேன் இல்லையா, பால் குடிக்க முடியும். ஓகேவா?
2: பால் பாறை ரொம்ப அழகா சொன்னாங்க. சரி
0: ஓகே, நீங்களே
2: கேளுங்க. கேள்வி கேளுங்க,
0: நமக்கு
1: யோசிக்கிறது. வார்த்தை
0: ஐந்து எழுத்து. ஓகே.
1: புத்தகம் சம்பந்தமான ஒரு குழு அதுல இருக்கு.
0: என்ன சார்?
1: புத்தகம். புத்தகம்.
0: புத்தகம் சம்பந்தப்பட்டதா?
1: ஆமா, கடைசி இரண்டு எழுத்து.
0: ஓ, புத்தகம் சம்பந்தப்பட்ட. ஆ சரி,
2: இரண்டு எழுத்து.
1: அப்புறம் வந்து முதியவர்களுக்கு தேவையான ஒன்று அதுல இருக்கு.
0: ஊர் பெயரா? அது என்னது?
1: ஊர் பேர் கிடையாது.
0: என்ன?
1: ஐந்து எழுத்து வார்த்தை. இது அதாவது ஒரு முக்கியமான ஒரு தொழில் தொடங்கினா, ஒரு வேலை செஞ்சா, ஒரு வாழ்த்துற வார்த்தை.
2: வேலை செஞ்சா வாழ்த்தும் வார்த்தைங்க.
1: வேலை செஞ்சா இது கண்டிப்பா முயற்சி இருக்கணும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி
0: முயற்சி,
1: அதாவது புத்தக சம்பந்தமான வார்த்தை கடைசி ரெண்டு எழுத்து. அப்புறம் பெரியவர்களுக்கு உதவியானது வந்து இரண்டாவது எழுத்து, அஞ்சாவது எழுத்து. வெற்றிக்கு தேவையானது கூட சொல்லலாம்.
0: வெற்றிக்கு தேவையானது.
2: ஆமா, நாலு எழுத்து இல்ல, முயற்சி.
1: வெற்றிக்கு தேவையானது ஒன்று, குழு வந்து வெற்றிக்கு தேவையானது. பெரியவர்களுக்கு உதவியான சொல்ல ஒன்று இருக்கு, இரண்டாவது எழுத்தும் கடைசி எழுத்தும்.
0: இரண்டாவது எழுத்தும்.
1: அப்புறம் புத்தக சம்பந்தமானது கடைசி ரெண்டு எழுத்து.
0: சரி சொல்லிருங்க சார்.
1: அதாவது வெற்றிக்கு தேவையானது முதல் படி.
2: முதல் படி.
1: ஆமா.
0: ஓ, முதல் படி.
1: எதுனாலும் ஆமா, முதல் படி. எதுனாலும் முதல் படி எப்படி இருக்குன்னு
0: கேட்பாங்க.
1: முதல் முயற்சி. முதல்.
2: ஆமா, விடாமுயற்சி. முதல் படி.
1: விடாமுயற்சி. முதல் படி எப்படி இருக்கு? முதல் படி எடுத்துங்க.
0: ஓகே.
1: அதாவது பெரியவர்களுக்கு தேவையானது தடி.
0: தடி.
1: ஆமா, நூலகத்துக்கு, நூலகம் படிப்புக்கு.
0: படி.
2: ரொம்ப சரியா சொல்லிட்டாங்க.
0: சரி ஓகே. ஆமா சார், ஆமா சார்,
2: ஈக்குவலா
0: ஈக்குவலா நம்ம பகிர்ந்து எடுத்துக்கலாம். நிகழ்ச்சியில பாடலும் வந்துட்டே இருக்க, இவானவர்கள் இசையில தான் பாடல் வந்துட்டே இருக்க. கேட்க போறோம் மாசிலாமணி திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் எல்லாருக்காகவும் இதோ கேட்டு வந்துருங்க. நேரம் சரியா 4:49 நிமிடத்துல.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நேரம் சிற 4:53 நிமிடம் ஆயாச்சு. நம்ம புதுகிதும் நிகழ்ச்சியுடைய நிறைவான நீங்கள் யாரும் கேட்டலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
3: அவர்களுக்கும். வணக்கம்.
2: வணக்கம்
3: அன்பாலவன்.
2: அன்பாலவன் சார்,
1: ஓகே. கேள்வி டக்கு டக்குன்னு கேளுங்க, நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு.
3: ஒரு லட்சம் தான், 2 லட்சம் வேண்டாம், நிறைய போட்டாங்க.
1: ஆமா,
3: சரி, போட்டு நேயர் அவரு பாபும் போட்டாரு.
1: ஆமா, நீங்க வந்து ஈஸியா வந்து பானுவுக்காக ஒரு கேள்வி கேட்டுருக்கேன்.
2: ஈஸியா கேளுங்க.
3: பசுவுக்கும் என்ன வச்சா? சிம்பிள் கேள்வி. கொசுவுக்கும் பசுவுக்கும் என்ன வச்சா? கொசுவை சொல்லுங்க, பிற பசுவை சொல்லுங்க.
2: கொசுவுக்கும் பசுவுக்கும் உள்ள வித்தியாசமா?
3: வித்தியாசம், 5 வித்தியாசம் இருக்கு.
1: 5 வித்தியாசம்,
2: 5 வித்தியாசம்
3: இருக்கா? ஆமா,
2: சரி. பசுவால நமக்கு நன்மைதான் இருக்கு, தீமை கிடையாது. ஆனா கொசுனால தீமை இருக்கு, காய்ச்சல்கள்லாம் வருது.
1: நீங்களே சொல்லிருங்க.
3: கொசு பறக்கும், பசு பறக்காது. கொசு ரத்தத்தை உறிஞ்சும், பசு ரத்தத்தை உரியாது.
2: வசனம் வரக்கூடிய பாட்டுகள் சொல்லுங்க பாக்கலாம்.
1: ஒரு ரெண்டு பாட்டு
2: டயலாக். இப்ப குணா படத்துல இருந்து கண்மணி அன்போடு அப்படி எல்லாம் வருது இல்ல, அந்த மாதிரி சொல்லுங்க.
3: பாலூட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்து பார்த்த கிளி.
1: அதுல வசனம்,
2: அதுல வசனம் வருமா?
3: வசனம் வரும், ஃபர்ஸ்ட் வருமா?
2: அப்படியா, சரி.
3: போயிட்டானா அப்படிங்கிற கேப்பாப்ல, சிவாஜி கேப்பாப்ல.
2: ஓ சரி சரி,
3: பாத்துக்கலாம். படத்துல தங்கம் பதக்கம் படத்துல ஒண்ணுல
2: தங்கப்பதக்கம், கரெக்ட்.
3: ஆமா, காஞ்சி போன நதியில வட்டம் நதிய பார்த்து ஆறுல அடையும்.
2: நதி
3: காஞ்சி போனா அப்படின்னு கேக்குறாப்ல. ஒரு பாடு பாட்டு உண்டு,
2: சரி.
3: அடுத்தாப்ல வேற வசனம் வர்றாப்ல பாட்டு
1: போதும். ரெண்டுதான் கேட்டோம்.
2: ரெண்டு
3: இங்கிலீஷ்.

0: பேசுவாங்க,
1: சரி
0: நான் என்றால் அது அவளும் நானும் அது
1: சரி
0: நானும்
1: ஓகே
0: நான்
1: ஓகே. அமலானந்த்
0: ஓகே
1: சார் சூப்பர்,
0: சார்
1: நீங்க
0: சூப்பராக சொல்லிட்டீங்க,
1: கரெக்டாக சொல்லிட்டீங்க. நன்றி சார்,
0: நன்றிங்க சார்.
2: ரொம்ப நன்றிமா,
0: நிகழ்ச்சியில் நிறைவு பகுதிக்கு நாங்கள் வந்துட்டோம்.
1: நன்றி நன்றி. குற்றாலம் அமலானந்த் சாருக்கு ஒரு நன்றி, நேயர்கள் எல்லாருக்கும் நன்றி, நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கலாம். இன்னைக்கு யார் யார் எவ்வளோ மதிப்பெண் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, எல்லாருமே சமமான மதிப்பெண்கள். நேயர்கள் 4 மதிப்பெண், நீங்கள் 4 மதிப்பெண், நான் வந்து 4 மதிப்பெண் வாங்கி
0: எல்லாரும் ஈக்குவலாக
1: வாங்கியிருக்கோம். நம்ம எல்லாரும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம்,
0: கொடுத்துருவோம்.
1: ஓகே, நேர்களுக்காக நிகழ்ச்சி நிறைவான பாடலும் விமான அவர்களுடைய இசையில் தான் பாடல் வந்துகிட்டே இருக்க. பாடலை கேட்டு ரசிச்சிட்டே நினைஞ்சிருங்க. இவ்வளோ நேரம் உங்கள் கூட பேசியிருந்தது நான் உங்கள் அன்பு தோழி ஐஷு வினோ மற்றும்
0: உங்கள் அன்பு ஷாயிரா பானு.

0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 5 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நாளை 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார். நாளை காலை போரூர் பூந்தமல்லி வரையிலான வழித்தடத்தில் மெட்ரோ ரயிலில் அவர் பயணிக்கவுள்ளார். காரைக்கால் பேரளமிடையேயான ரயில் பாதையையும் கோவையில் 3 ரயில் மேம்பாலங்களையும் அவர் திறந்து வைக்கிறார். அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி, நாமக்கல் ஆகிய 5 சீரமைக்கப்பட்ட ரயில் நிலையங்களையும் பிரதமர் நாளை திறந்து வைக்கவுள்ளார். ஆவணங்களின் அடிப்படையில் வரலாற்று சின்னங்கள் மீட்கப்பட வேண்டியதன் அவசியத்தை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். உலகளாவிய பாதுகாப்பு கட்டமைப்புக்கு ஏற்ப நவீன ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மனநலம் தொடர்பான பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது.

தேர்தல் வழக்குகளின் பட்டியலை சென்னை உயர்நீதிமன்றம் இறுதி செய்யும் வரையில் மதுராந்தகம் தாராபுரம் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அரசு முதுநிலை மருத்துவர்கள் பணிக்கு சேர்ந்த முதல் மாதத்திலேயே ஊதியம் தடையின்றி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தலைவராக முதலமைச்சர் திரு விஜய் திகழ்வதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தேனி மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக திரு சிவகிருஷ்ணமூர்த்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். எகிப்த் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் அனாகத் சிங் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ISL கால்பந்து போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: என்றும் உங்கள் இசை நண்பன் ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6 நிலநேர்களுக்கும் மீண்டும் ஒரு இனிமையான மாலை வணக்கம். நேரம் சரி 5:03 ஆகிட்டு இருக்கு. நேர்கள் கேட்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி அந்த கால நினைவுகளின் நிதர்சனங்களை இன்று இனிதாய் நிஜமாய் பிரதிபலிக்கும் இது ஞாபகம் வருதே நிகழ்ச்சி. இன்னைக்கு ஞாபகம் வருதே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக இதோ வந்துட்டேன். நான் தான் அன்பு தோழி ஐஷுவினோ. இன்றைக்கு நம்ம ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், நினைவுகளை பாதுகாக்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பொக்கிஷம் அப்படின்னா புகைப்படங்கள் அப்படின்னே சொல்லலாங்க. அது சின்ன வயசில் எடுத்த கருப்பு வெள்ளை புகைப்படங்களாக இருக்கலாம், இல்லைனா இன்றைக்கி நம்ம கையில் எடுக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு இல்லையா, அதில் எடுக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான புகைப்படங்களாக கூட இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு புகைப்படத்திற்கு பின்னாலேயும் ஒரு கதை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் இல்லைங்களா. சில புகைப்படங்களை நம்ம பார்த்தோம், ஃபோட்டோஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சிரிப்பு வரும். சில விஷயத்த பார்த்தா பழைய நினைவுகள் அப்படி மனதை வருடும். இன்னும் சில புகைப்படங்கள் ஃபோட்டோலாம் நம்ம பார்க்கும்போது இதில் எப்படியா நம்ம இருந்தோம் அப்படின்னு நம்மளை பார்த்து நம்மளே வந்து சிரிச்சுக்குவோம். ஆனால் தான் வந்து பலருக்கும் வந்து முதல் முதல்லாம் எடுத்த புகைப்படம் அப்படிங்கிறது ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்துலலாம் வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது, கேமரா கிடையாது. ஒன்றும் ஸ்டுடியோவுக்கு போகணும், இல்லை கேமராமேனை வீட்டுக்கு வர சொல்லணும். ஸ்டுடியோவுக்கு போய் புகைப்படம் எடுத்ததாக இருக்கலாம், இல்லைனா பள்ளியில் வந்து குரூப் ஃபோட்டோவை எடுத்ததாக இருக்கலாம், இல்லைனா திருமணத்திற்காக ஃபோட்டோ எடுத்ததாக இருக்கலாம், இல்லை திருமணத்தில் வந்து கணவன் மனைவியாக எடுத்த புகைப்படமாக இருக்கலாம், இல்லை நண்பர்களோட சேர்ந்து எடுத்த புகைப்படங்கள் இருக்கலாம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். அந்த காலத்தில் புகைப்படம் எடுக்கணும் அப்படின்னா நல்ல தலைவாரி புது ட்ரெஸ்லாம் போட்டு ஸ்டுடியோக்கு போய் அங்கே வந்து ஃபோட்டோகிராஃபரை தேடி, அங்கே ஸ்டுடியோக்கு போனதுக்கப்புறமும் ஒரு மேக்கப்லாம் நடக்கும், இப்படி நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோகிராஃபர் அப்படி உட்காருங்க இப்படி உட்காருங்க அசையாமல் உட்காருங்க போஸ் கொடுங்க அப்படின்லாம் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது. நினைத்த நேரத்தில் ஃபோட்டோ எடுக்கிறோம், நினைத்த கோணத்துலலாம் ஃபோட்டோ எடுக்கிறோம். இன்றைக்கி வந்து நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் முறையாக புகைப்படம் எடுக்கக்கூடிய அனுபவம் பற்றி தான் எங்கள் கூட என் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறீங்க. அழைக்க வேண்டிய எண்கள் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். 0462256111 அப்படிங்கிறனுக்கு கால் பண்ணலாம், இல்லை 0462256111 அப்படிங்கிறனுக்கு கால் பண்ணி கூட நேர்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நம்ம ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் எந்த மாதிரியான பாடல்கள் அலங்கரிக்க காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, 80களில் வனம் வந்த மனு ஸ்வர்ணலதா, ஹம்மிங் குயின் ஸ்வர்ணலதா அவர்கள் பாடின பாடல்களை தான் நேர்கள் இந்த ஒரு மணி நேரமும் கேட்டு ரசிக்க போகிறீங்க. முதல் நேரம் சந்திக்கிறதுக்கு முன்னாடி எனக்கும் கொஞ்சம் அப்படி லைட்டாக டயர்டாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லதுக்குள்ளேயே நேர்கள் வந்துட்டாங்க. இதனால் பேசுகிறோம், என்ன செய்ய, பேசிடுவோமே. வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.

0: நான் சுப்பையாபுரத்துலேருந்து ராசாத்தி பேசுகிறேன்.
1: சுப்பையாபுரத்துலேருந்து ராசாத்தி அம்மா சொல்லுங்க.
0: நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நலமா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன்.
1: ராசாத்தி அம்மா, முதல் முதல்ல எப்போ உங்களுக்கு புகைப்படம் எடுத்த அனுபவம் இருக்கு?
0: கடைக்கு
1: போனோம், ஸ்டுடியோக்கு போனோம், அதுக்கே ஒரு பல மைல் தூரம்.

0: அதான்
1: அதே மாதிரி நான் போட்டோ எடுத்தேன் மேடம், ஸ்கூலில் தான் எடுத்தேன், 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது.
0: ரெண்டாம் கிளாஸ் படிக்கும்போது எடுத்தாங்களா? சரி,
1: ஆமாம் ஆமாம், அந்த போட்டோ இன்னும் வச்சுருக்கோம் மேடம்.
0: வச்சிருக்கீங்க.
1: ஆமாம்,
0: என்ன
1: நாங்கள்
0: தோணும் அந்த
1: படிக்கிறாங்க.
0: ஃபோட்டோவை பார்த்தா? அப்போ வந்து ரொம்ப சின்ன பையனா, 2ஆம் கிளாஸ் அப்படிங்கும்போது ரொம்ப குட்டி பையனா இருந்திருப்பீங்க.
1: ஆமாம் ஆமாம், இவன் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமாக இருக்கும்.
0: அடடா, நம்மளா எப்படி இருந்தோம்!
1: உங்களுக்கு எப்படி இருந்தோம் நம்மளுக்கு தெரியாது. நேரம்
0: சரி,
1: உங்களை கூட படிக்க தான் போகிற காட்டுறேன் நீ நான் அப்படி, நாங்கள் அடிக்கடி நான் பார்க்கறதுனால நம்மளுக்கு தெரியும்.
0: இன்னும் அதை வச்சிருக்கீங்க பத்திரமா?
1: ஆ, போட்டோ வச்சிருக்கேன் மேடம்.
0: வச்சிருக்கீங்க. சரி, அதை பார்த்து உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகள்லாம் என்ன சொல்லுவாங்க?
1: ஆச்சரியப்படுவாங்க, இது நீங்களா அப்படி சொல்லுங்க,
0: நீங்களா
1: எல்லாத்தையும்
0: டேடி இது
1: கேட்பாங்க.
0: அப்படிவாங்களா?
1: ஆமாம், எல்லாத்தையும் கேட்பாங்க, இவ்வளோ வித்தியாசமாக இருக்காங்களே
0: சரி,
1: அப்படின்னு.
0: அப்போ வந்து ஸ்கூலில் ஃபோட்டோ எடுக்கிறது அப்படிங்கிறத ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ஃபோட்டோ எடுக்கிறதா முன்னே
1: ஆமாம்
0: நாளே சொல்லிடுவாங்க இல்லையா, ஃபோட்டோ எடுக்க
1: ஆமாம்
0: போக
1: ஆமாம்,
0: போகிறோம் அப்படிங்க.
1: அந்த ட்ரெஸ் போட்டு பவுடர் போட்டு அடி போதும், அதான்
0: ஃபோட்டோலாம் பவுடர்லாம் போட்டு
1: வெறும்
0: நம்ம கலராக தெரியணும்.
1: பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோவா மேடம்?
0: பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ, அதுவும் வந்து டீச்சர் பக்கத்தில் நிற்கிறதா, யார் பக்கத்தில்
1: ஆமாம்
0: நிற்கிறதுங்கிறதுக்கெல்லாம் ஒரு
1: ஆமாம்,
0: போட்டிலாம் வரும். பின்னாடி போய் நிற்கிறதா, நண்பர்கள் கூட? ஓகே ஓகே, ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். நன்றி சார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு.
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. நேர்கள் புகைப்படம் முதல் முறையாக எடுத்த புகைப்படத்தை பற்றி, அந்த அனுபவங்களை பற்றி ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேச போகிறோம் நிகழ்ச்சியில் கூடவே. இன்றைக்கு மனோ மற்றும் ஹம்மிங் குயினான ஸ்வரலதா அவர்கள் பாடின சூப்பமான பாடல்கள் நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்துட்ருக்கேன்னு சொன்னேன். அந்த வகையில் நிகழ்ச்சியின் முதல் பாடல் இதோ வந்துட்டே இருக்கு. சிற்பி அவர்களுடைய இசையில் மனோ மற்றும் ஸ்வரலதா அவர்கள் இணைந்து பாடின பாடல் கோகுலம் திரைப்படத்திலிருந்து. நேரம் சரியாக 5:09 பாடலை கேட்டு ரசிச்சுட்டே இணைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. இங்கே எல்லாமே ஜோரு.

0: ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: முதல் முதலாக எடுத்த புகைப்பட அனுபவங்கள் இதை பற்றி தான் தான் நேயர்கள் இன்றைக்கி நம்ம ஞாபகவர்த்தி நிகழ்ச்சியில் பகிர்ந்துட்டு இருக்காங்க. நேரம் சரி 5:13 ஆகிட்டு இருக்கு. அடுத்த யார் வராங்க, என்ன சொல்ல காத்திருக்காங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம் சார், சொல்லுங்க. யார் பேச? கோட்டியப்பன் சார், சொல்லுங்க. ஆமா சார், காலையில வந்தீங்களா சார்? இன்னைக்கு காலையில பேசுனீங்களா? புது நேர்களும் வரணும் அப்படிங்கறதுனால ஒரு சின்ன விஷயம் தான். நேர்கள் வந்தீங்க, காலையில் பேசியிருக்கீங்க அப்படின்னா ஒரு நேர் ஒரு நே ஒரு நிகழ்ச்சியில் ஒரு நாளைக்கு கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த யார் பேசுகிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: அன்பு சகோதரி ஐசோமாவுக்கு மாலை வணக்கம்மா.
0: வணக்கம். நலமா இருக்கேன். யார் பேசுறீங்க சார்?
2: கணக்காட்டு ராஜேந்திரன்.
0: ராஜேந்திரன் சார், சொல்லுங்க சார்.
2: அதாவதுமா, பழைய நினைவுகளை மீட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த கான்செப்ட் கொடுத்துட்டீங்க. நன்றி நன்றி
0: நன்றி சார்.
2: சின்ன பிள்ளைங்க ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற போது எங்க ஃபேமிலி குரூப் போட்டோ எடுக்க போனோம்.
0: ஃபேமிலி குரூப் போட்டோ? ஆ சரி.
2: ஆமா, அதாவது கலக்காட்டுல ஒரு ஸ்டுடியோ உண்டு.
0: சரி.
2: அப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து அந்த நம்ம தானே ஸ்டுடியோக்கு போய் எடுக்க போனோம். அப்புறம் அப்ப வந்து எங்க அக்கா எங்க அண்ணன் எல்லாரும் சேர்ந்து எடுக்க போனோம்.
0: சரி, அதுவே ஒரு பெரிய போன மாதிரி இருக்குமே.
2: ஆமா, போனது போனோம். அப்போ என்னதுன்னா, இங்க பெண்கள்லாம் என்ன மாதிரி உட உடுத்துனாங்கன்னா, இந்த பூ போட்ட சட்டை இந்த முழங்கை வர தச்சு போடுவாங்க தெரியுமா, கை வச்சு.
0: சரி.
2: அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுதான் எடுப்பாங்க. உண்டு.
0: சரி.
2: என்ன, நான் வந்து எல்லா அவங்க எல்லாம் எங்க அக்காவங்க எல்லாம் சேர்ல உட்காந்துருவாங்க. என்ன, அவங்க கூட நின்னாப்ல நான் வந்து பின்னாடி ஒரு ஸ்டூல்ல நின்றுட்டு எடுக்கிற மாதிரி இருந்தது. அப்ப அவர் ஸ்டூடியோ வேறு, நான் எங்கேயோ அப்படியோ அப்படி ஒவ்வொரு இடத்தா பாத்துட்டு இருந்தேன். அவரு தம்பி தம்பி இங்க இந்த இதே பாரு இதே பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் கேமரா பாக்கு சொல்றாரு.
0: சரி.
2: நான் சின்ன பிள்ளை பத்திங்களா எனக்கு தெரியலன்னா, அப்படி என்ன என்னன்னு காட்டிட்டு இருந்தா அதுக்குள்ள அவரு கிளிக்
0: அடிச்சிட்டாரு.
2: அந்த படம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குமா?
0: எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா?
2: ஆமா, அந்த அதான் நான் வந்து அவர் வந்து கேமரா பார்த்து இருந்தா அப்படின்னா நான்
0: நீங்க எங்கேயோ பாத்துட்டீங்க
2: பாத்தீங்களா? ஆமா, அந்த போட்டோ இன்னும் இருக்குமா நம்ம வீட்டுல?
0: சூப்பர் சார், சூப்பர் சார். அது பத்திரப்படுத்தி வச்சிருக்கீங்க?
2: ஆமா, அது வந்து மறக்க முடியாத அனுபவம்.
0: பிளாக் அண்ட் ஒயிட் தானே? பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ
2: தான். பிளாக் அப்போ பிளாக் அண்ட் ஒயிட் தான்.
0: ஓகே சார், ஓகே சார். அதை வாங்குறதுக்கே ஒரு 4-5 நாள் வெயிட் பண்ணணும் இல்லையா? ஓகே, ஒரு 10 நாளாவது வெயிட் பண்ணணும்.
2: நீங்க சொன்ன மாதிரி மேக்ஸிமம் 10 நாளாவது ஆகும் பாத்தீங்கன்னா. அது அது பிரிண்ட் போட்டு அதெல்லாம் குடுக்கறதுக்கு 4 ஆகும். இப்ப இருந்த மாதிரி உடனே உடனே வாங்க முடியாது.
0: ஓகே, ஆமா ஆமா, கண்டிப்பா. இன்னைக்கு அந்த புகைப்படம் இருந்ததுன்னா எடுத்து பாருங்க. ஓகேவா? நன்றி சார்.
2: நன்றி
0: சார், நன்றி. அடுத்து யாரும் பேசுறாங்கன்னு கேக்கலாம். வணக்கம்.

0: ஹலோ,
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
0: நான் ஆலங்குளத்துலேருந்து பாலசுப்ரமணியம் பேசுகிறேன் மேடம்.
1: பாலசுப்ரமணியன் சார், சொல்லுங்க.
0: நாங்கள் வந்து ஒரு 1வது படிக்கும்போது எங்கள் ஃபேமிலியாக எடுத்தோம்.
1: ஃபேமிலியாக எடுத்தீங்க? ஓகே. ஆ,
0: ஆமாம். வீட்டு அப்போ வந்து வீட்டிலேருந்து போட்டோ எடுப்பாங்க.
1: வீட்டில் கூட்டிகிட்டு வந்து கேமராமேனை கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. சரி. ஆ,
0: இல்லை இல்லை, வீட்டுக்கு வந்து வீடு வீடாக வந்து எடுப்பாங்க.
1: வீடு வீடாக வந்து எடுப்பாங்களா? இது வித்தியாசமாக இருக்கே. ஆ, சரி.
0: ஆ, 10 ரூபா ஒரு
1: ஓ
0: வந்து 10 ரூபா இருந்தது.
1: 10 ரூபான்னு சொல்லி எடுப்பாங்க. ஓகே. ஆ,
0: ஆமாம், 1 வாரம் கழிச்சு கொண்டு வந்துருவாங்க.
1: ஆ, சரி.
0: அந்த போட்டோ நான் எங்க வீட்டுல இருக்கு.
1: வீட்ல இருக்கு. அதுக்கு என்ன மாதிரி எல்லாம் தயாரானீங்க? யாரெல்லாம் வீட்டுல வந்து யாரெல்லாம் எடுத்தீங்க போட்டோ?
0: நான் எங்க அக்கா எங்க அண்ணன் எங்க 3 பேர் எடுத்தோம்.
1: 3 பேரையும் வச்சு எடுத்துட்டாங்க.
0: ஆமா.
1: சரி.
0: அந்த எனக்கு
1: சொல்லுங்க.
0: சின்ன இருக்கும்போது, 1வது படிக்கும்போது
1: 1வது படிக்கும்போது எடுத்த போட்டோ.
0: ஆமா.
1: இப்போ வந்து அது பெரிய பிள்ளையா நீங்க எல்லாரும் வளர்ந்துருப்பீங்க இல்லையா, உங்க அக்கா உங்க அண்ணன்
0: ஆமா,
1: எல்லாரும்.
0: நான் பெரிய ஆளா.
1: ஆமா. இப்போ வந்து போட்டோ எடுத்திருக்கீங்களா?
0: இப்போ வந்து செல்லில் எடுத்துருவோம் மேடம்.
1: செல்லில் எடுத்திருக்கீங்க. அதான் செல்லில் எடுத்த ஃபோட்டோ இருக்குது. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசமாக இருக்குது பார்க்கும்போது? அப்படி இருந்தனாங்க இப்படி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சந்தோஷப்பட்டுருக்கீங்களா?
0: அதான் பார்ப்பேன், மாவட்ட செல்லி.
1: ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். ரொம்ப அழகாக சொன்னீங்க. நன்றி சார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு.
0: நன்றி மேடம்,
1: நன்றி. அதாவது முதல் முதல்ல எடுத்த ஃபோட்டோ அனுபவம் புகைப்படம் அப்படிங்கும் போதே நேர்கள் அப்போல்லாம் நாங்கள் எடுக்கும்போது அப்படிலாம் இருந்தோங்க, நாங்கள் ஃபோட்டோவில் வந்து அப்படிலாம் விழுந்தோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அழகாக பகிர்ந்துட்டுருக்காங்க. இப்போது அதுவும் இல்லாமல் அந்த ஃபோட்டோ ஸ்டூடியோவில் போய் எடுக்கிறது தான் வந்து ரொம்ப காமெடியான விஷயங்களாக இருக்கும். நம்ம சொல்லும்போது அவங்க நம்ம ஒரு டைரக்ஷனில் பார்க்குறது இல்லை அப்படின்னா ஃபோட்டோ வந்து எடுத்துருவாங்க. நம்ம வந்து கண்ணை சுமிட்டாதீங்கன்னு சொல்லுவாங்க, நம்ம கண்ணை சுமிட்டிருப்போம். ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம ஃபோட்டோவில் கண்ணை மூடிட்டு இருந்திருப்போம் அப்படிங்கிறது. அதுவும் வந்து நம்ம சொன்ன மாதிரி 1 வாரம் 10 நாள் கழிச்சு தான் அந்த ஃபோட்டோவே கையில் கிடைக்கும். இப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் இல்லைங்களா? எல்லாத்தையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். நிகழ்ச்சியில் இன்றைக்கு முழுவதும் ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் மனு மற்றும் ஹம்மிங் குயின்ஸ் வர்ணலதா அவர்கள் பாடின பாடல்களை கேட்டுட்ருக்கீங்க. அந்த வரிசையில் அடுத்த பாடல் வந்துகிட்டே இருக்க. சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து இளையராஜா அவர்களின் இசையில பாடல் இதோ. மனோ மற்றும் ஸ்வர்ணலதா அவங்களுடைய இனிமையான குரல்ல பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேரம் சரி 5:24 ஆகிட்டு நீர்கள் கேட்டுட்ருக்கீங்க அந்த கால நினைவுகளின் நிதர்சனங்களை. இன்று இனிதாக நிஜமாய் பிரதிபலிக்கும் இது ஞாபகம் வருதே நிகழ்ச்சி. இன்றைக்கு ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் முதல் முதலாக புகைப்படம் எடுத்த அனுபவங்களை பற்றி நீர்கள் என் கூட பகிர்ந்துட்டுருக்காங்க. நேர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொல்லும்போது அதை வந்து கேட்குறதுக்கே வந்து அப்படியே சூப்பரான ஒரு விஷயமா இருக்குது. அந்த உணர்வுகள் எல்லாம் திரும்பி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வராதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் புகைப்படம் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு நிகழ்ச்சிக்கு சொல்கிறது மாதிரி, ஆனால் இன்றைக்கி புகைப்படம் எடுக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு பழக்கமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். என்ன தான் தொழில்நுட்பம் எவ்வளோ வளர்ந்தாலும் நம்ம மனசுக்கு நெருக்கமானவங்க கூட எடுத்த ஒரு பழைய புகைப்படம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது அந்த மகிழ்ச்சிக்கு இணையே இருக்காது இல்லைங்களா? சரி, இந்த இணைய நினைவோடு அடுத்து யார் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதையும் கேட்கலாம். வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: அம்புஜம்மா
1: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேம்மா, சொல்லுங்கம்மா.
2: நான் வந்து 6ஆம் கிளாஸ் படிச்சிருந்தேன். தம்பி 4th, என் தங்கச்சி 1ஆம் கிளாஸ்
1: வச்சிருக்கீங்க.
2: அப்புறம் இந்த ஆதிசால் போட்டோ ரொம்ப கம்மியா எடுப்பாங்க.
1: சரி, அம்புஜம்மா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். இன்னைக்கு வந்து நீங்க மறுபடியும் டைம் டிராவல் பண்ணி அந்த காலத்துக்கு போறீங்க, போய் ஒரு புகைப்படம் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா யார் கூட எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க?
2: வீட்டுக்காரரோட
1: தான். என்ன விஷயமா கேக்குறீங்க, கேள்வியா கேக்குறீங்க நீங்க அப்படிங்கிறீங்களா? சரி, ஓகேம்மா, சூப்பர்மா, சூப்பர். ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றிம்மா, நன்றி நிகழ்ச்சிக்கு வந்து. நன்றி, நன்றி. அம்புஜம்மாவுக்கு வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது, என் வீட்டுக்குற கூட தாங்க நான் போறேன், போய் போட்டோ எடுக்க போறேன், டைம் டிராவல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது யாரு இங்க வந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: ரேணுகா தேவி.
1: அம்மா சொல்லுங்க.
3: நான் அந்த காலத்துல நான் சின்ன பிள்ளையில நல்லா இருந்து கூட படிக்கல.
1: சரி,
3: அப்பதான் உட்கார வச்சோன்னே கீழ விழுந்துருவானா? அப்பவும் போட்டா எடுத்து போட்டா இன்னும் வச்சிருக்கேன் மேடம்.
1: வச்சிருக்கீங்க? சரி.
3: எனக்கு 57 வயசு ஆகுது இப்போ. அந்த போட்டாவில நான் 5.5 மாசமா இருக்கும் சொன்னாங்க.
1: அந்த
3: 18 வயசுல உள்ள

0: கோட்டா தவணி கூட்டால அது அந்த சின்ன பிள்ளைகள் நம்ம எப்பவும் பாத்துக்கலான்ட்டு வீட்டு கொண்டாந்து
1: என்ன சொல்லுவாங்க?
0: ஆச்சரியப்படுவாங்க எல்லாரையும், இது நீங்களா, நீங்க சொல்லிட்டு நான் காமிப்பேன் நீங்களா அப்படின்னு கேப்பாங்க. ஆமா, எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. சின்ன பிள்ளைல நீ ஒன்னே மாதிரியே இல்லையே, வித்தியாசமா இருக்க அப்படிமாங்க. இப்ப எப்படி இருக்கும் அப்ப எப்படி இருக்கும்
1: சின்ன பிள்ளை. நேரம் சரியா 5:28 நிமிடத்துல கேட்டுவாங்க.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் சரியா 5:33 நிமிடமாகிட்டிருக்கு. நீர்கள் நம்ம ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலி 102.6 ஞாபகம் வருது நிகழ்ச்சியோட நினைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் முதல் முறை எடுத்த புகைப்படம் ஃபோட்டோ அதோடைய அனுபவங்கள் பற்றியே கூட பகிர்ந்துட்டு இருக்கீங்க. கூடவே நிகழ்ச்சி முழுவதும் இன்றைக்கி மனோ மற்றும் ஹம்மிங் குயின்ஸ் வரலதா அவர்கள் பாடிய பாடல்களையும் கேட்டுட்ருக்கீங்க. அடுத்ததான் யார் பேச வராங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் பேசுகிறீங்க?
2: மேலச்சொக்கம்பட்டி மூர்த்தி மேடம்.
1: மூர்த்தி சார் சொல்லுங்க.
2: அனுபவம் ஒரு அற்புதமான தலைப்பு இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் மேடம் எல்லாரும்.
1: சொல்லுங்க சார்.
2: என்னுடைய டிவில இன்னைக்கு சின்ன குழந்தையா ஸ்கூலுக்கு போறது மாதிரி எல்லாருமே உங்க பொண்ணா அப்படின்னு சொல்லி கேப்பாங்க மேடம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படி கேக்குறது.
1: சரி, அது பத்திரமா வச்சிருக்கீங்க?
2: அதெல்லாம் நாங்க வீட்டுல இருக்கு அப்பப்பம் பார்த்ததை யாவப்படுத்தி சிரிச்சு பார்க்கும்போது சிரிச்சு எல்லாம் விளையாண்டுட்டு இருப்போம் மேடம். அதனால மறக்க முடியாத நினைவுகளை எங்களுக்கு நல்லா அது.
1: என்னுடைய
2: பிள்ளைய கடை வந்து செல்லு, அப்ப செல்லு வந்துச்சு, நம்ம அதுல நிறைய போட்டோ குழந்தை விளையாண்டுகிட்டு இருக்க போட்டோ எல்லாம்
1: என்கிட்ட இருக்கு.
2: அவங்கிட்ட இப்ப அதை காட்டினோம்னா இது நானா அப்படின்னு கேப்பாங்க.
1: நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு.
2: நன்றி
1: மூர்த்தி சார். வந்து சொன்னாங்க என்னோட ஒய்ஃப் போட்டோ, அதுவும் சின்ன குழந்தையா அவங்க இருக்கிற போட்டோவை நான் இன்னைக்கும் கூட வச்சிருக்கேன் பத்திரமா, அதுவும் வாட்ஸ்அப் டிபியில வந்து நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்கு. அடுத்ததான் யார் பேசுறாங்க அப்படிங்கறத கேட்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
3: ஹலோ. மம்சாபுரத்துல
1: இருந்து
3: அன்பு பேசுறேன்.
1: அன்பு சார் சொல்லுங்க சார். அன்பு சார் உங்க பேச்சுல வந்து ஏதோ ஒண்ணு பின்னாடி இறைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கு, சரியா கேக்கலையே கொஞ்சம். சொல்லுங்க சார். சொல்லுங்க.
3: படிக்கும் போது 2வது

0: சரி வச்சிருக்கீங்க. ஓகே ஆ சரி.
1: ஒரு 17 பேர் 17 பேரா? ஆமா, தென்காசி நடந்து போனோம்.
0: ஓ சரி.
1: அங்க போய் குறிச்சு குச்சிய போட்டா அப்படியே வச்சிருக்கோம்.
0: அது வச்சிருக்கீங்க. ஓ, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து எடுத்துருக்கீங்க.
1: ஆமா ஆமா.
0: ஓ
1: இல்ல, போய்
0: மேடம்
1: சாரோட.
0: ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கும் அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? சந்தோஷமா இருக்கும் இல்லையா? ஓகே, அன்பு சார் ரொம்ப அழகாக சொன்னீங்க சார், நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. நன்றி. அதாவது நண்பர்கள் கூட நான் எடுக்கிற ஃபோட்டோவாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலியாக எடுக்கிற ஃபோட்டோ, இல்லை அண்ணன் தங்கச்சி அப்படி நம்ம உடன் பிறந்தவங்க கூட எடுக்கிறது, இல்லை ஸ்கூலில் எடுக்கிறக்கூடிய அந்த ஃபோட்டோ, இது எல்லாமே பார்க்கும்போது இன்றைக்கும் கூட அடடா இப்படிலாம் ஒரு விஷயம் நடந்தது இல்லை அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஆனால் இப்போ நினச்ச நேரத்தில் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கிறோம், ஆனால் அந்த ஃபோட்டோ எடுத்து நம்ம திருப்பி பார்க்குறோம் இல்லைங்களா, அப்போ பார்க்கும் போதே வந்து இப்படிலாம் இருந்தது அப்படின்னு நம்ம அடுத்தவங்கக்கிட்ட நம்ம வீட்டில் இருக்கவங்க கூட பகிர்ந்துக்கும் போது அதுலேயும் கூட ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் சந்தோஷம் இருக்க தான் செய்யும் இல்லைங்களா. தொடர்ந்து பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். சின்னவர் திரைப்படத்தில் அந்த பாடல் வந்துகிட்டே இருக்க, மனோ மற்றும் ஸ்வர்ணதா அவர்கள் இணைந்து பாடியிருக்காங்க பாடல். இதோ கேட்டுவாங்க. நேரம் சரியா 5:38.

0: சின்னவா திரைப்படத்தில் சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்தாச்சு. நேரம் சரியாக 5:43 ஆகிட்டுருக்கு. ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் இன்றைக்கு முதல் முதல்ல எடுத்த புகைப்பட அனுபவம், இதை பற்றி தான் நீர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த புகைப்படம் எடுக்கப்பட்டது ஸ்டூடியோலையா, இல்லை ஸ்கூல்லையா, இல்லை ஃப்ரெண்ட்ஸோடவா, இல்லை ஃபேமிலியோடவா, இப்படி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்த வரவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
1: ஹலோ, வணக்கம்மா. மண்ணையும் பொன்னாக்கூர்லேருந்து காரக்குறிச்சி கிருஷ்ணன் பேசுகிறேம்மா.
0: கிருஷ்ணன் சார் சொல்லுங்கள்.
1: ஆ, நான் வந்து பள்ளிக்கூடத்துலேயே எடுக்கல, வீட்லேயே எடுக்கலாமா?
0: சரி சார், அப்போ எங்கே சார் எடுத்தீங்க?
1: கிரவுண்டில் வச்சு கூட்டமாக வச்சு எடுத்தாங்க.
0: ஓ, குரூப் ஃபோட்டோ கிரவுண்டில் வச்சு எடுத்தாங்க.
1: ஆமாம், அப்போ வந்து 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டையாக இருக்க பிள்ளைய அப்புறம் சின்ன சம்மணம் போட்டு உட்கார வச்சுருவாங்க, அதோட கொஞ்சம் உயரமாக இருக்குன்னு அடுத்தது
0: அடுத்த பெஞ்சில்.
1: ஆமாம், அதுக்கு அடுத்து என்ன நட்டமாக கடைசி விட்டுருவாங்க,
0: கடைசி பெரிய பெஞ்சில் டெஸ்கில் ஏறி நின்றுங்கன்றவாங்க.
1: ஆமாம், அப்போ அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது நாங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆள் கொஞ்சம் குள்ளமாக இருக்கனால 3ஆம் கிளாஸ் படிக்கணும் சம்மணம் போட்டு உட்காச்சிருந்தாங்க,
0: கீழே உட்கார வச்சுட்டாங்க.
1: கீழே உட்கார வச்சுட்டாங்க. அதில் ஏற்றால ஒரு ஆள் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஃபோட்டோ எடுக்க ஒரு கருப்பு துணியை வச்சு மூடிக்கிட்டு உள்ளே நிற்க போவார்.
0: ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆ சரி,
1: அதில் ஏன்ட்டு இருக்க பையம்லாம் இல்லை, நம்ம சம்மணம் போட்டு எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கோம் இன்னும் சாப்பாடே வர மாட்டேது அப்படின்னா.
0: ஓ சரி,
1: இல்லை நம்ம சாப்பிட்றதுக்கு வரடா தம்பி, ஏதோ ஒரு நம்மளை நம்மளை மாதிரியே எடுத்து தருவாங்களா அப்படின்னு சொல்லி புதுசு புதுசுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம்.
0: பேசிட்டு இருக்கீங்க. ஆ சரி,
1: அது என்னன்னா 10 நாள் கழிச்சு வருன்னா வந்தோடனே பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஓடவா இங்கே ஓடவா இல்லை ஓ முகம் இருக்கு நீ ஏன் முகம் இருக்குன்னு பாரு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு.
0: சரி சரி சரி. ஆ,
1: அது முதல் முதல்ல நம்ம முகத்தை கண்ணாடியில் பார்த்தா நம்ம மாதிரியா இருக்கு அப்படின்ன மாதிரி போட்டோ பார்த்தோன்னு ஒரு மகிழ்ச்சியுமா
0: மகிழ்ச்சியா இருக்கு. உங்கள் பக்கத்தில் உட்காந்துருந்தது யார் அந்த அதிர்ஷ்டசாலி யார் சார்? பேசுறீங்க.
2: மஞ்சள் நீர்காயிலிருந்து சிங்காரவல் பேசுறேம்மா. நலமா இருக்கீங்களா?
0: ஐயா நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேம்மா.
0: சொல்லுங்க சார்.
2: ஏம்மா, முத முதல்ல நான் போட்டோ எடுத்தது 1961 பள்ளிக்கூடத்துல எடுத்ததுதான்.
0: சரி,
2: அந்த இதை பார்க்கலாம். ஏதாவது எனக்கு பழைய ஞாபகம் வந்துச்சுன்னா அதை எடுத்து பார்த்து நண்பர்கள் சிலரு நம்மளை விட்டு பிரிந்தவங்களும் இருப்பாங்க, நட்பா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்கள, அதை பார்த்து கொஞ்சம் ஆனந்தம் அடைஞ்சுக்கிடுவோம்மா.
0: சரி,
2: வாய்ப்புக்கு நன்றிமா.
0: நன்றி சார், நன்றி. ரொம்ப அழகாக சுருக்கமாக சொன்னாங்க சார். அன்றைக்கி எடுத்து 1961 நான் எடுக்கிற ஃபோட்டோ இன்றைக்கும் பார்த்து எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், அதை பார்க்கும்போது ஒரு ஆறுதலாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. தொடர்ந்து நேர்கள்கிட்ட பேசலாம். இன்றைக்கி நிகழ்ச்சி முழுவதும் மனோ ஸ்வரலதா அவர்கள் பாடின பாடல்கள் கேட்டுட்ருக்கீங்க. அது ஒரு சில அடுத்ததாக பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. அமைதி படை திரைப்படத்திலேருந்து பாடல் ஏதோ பாடலை கேட்டு வந்திருக்கேன்.

0: முதல் முதலாக புகைப்படம் எடுக்கும்போது அங்கே நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் அனுபவங்கள் இதை தான் நேயர்கள் பகிர்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ஞாபகம் உறுதி நிகழ்ச்சியில் நேரம் சரி 5:52 ஆகிட்டு இருக்கு. அமைதி படை திரைப்படத்தில் இருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்தாச்சு இல்லைங்களா? அடுத்த யார் இங்கே பேசுகிறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம் வணக்கம், இனிப்பில் வந்துட்டீங்க.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: வானரமுட்டி வந்து நம்பராஜ் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
1: மேடம்
0: சொல்லுங்க சார், கேக்குது சார், சொல்லுங்க.
1: ஒரு 7 வயசுல
0: ஓகே சார்,
1: எங்க வீட்டுல வாடகைக்கு வந்து ஒரு சொந்தக்காரங்க இருக்காங்க. அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்ட தான்.
0: சரி,
1: அப்ப வந்து என் வயசு இருக்கும் அந்த வீட்டுல உள்ள பையன் போட்டோ எடுக்கணும், ஸ்டூடியோ போறோம் அப்படின்னு ஒண்ணு.
0: சரி,
1: கொடியில என் சட்டை நல்ல சட்டை காய போட்டு.
0: ஓகே,
1: அப்ப அம்மா அம்மா அப்பா எல்லாரும் நாங்களும் வரோம், எல்லாம் ஃபேமிலி போட்டோ எடுத்துக்கோன்னு சொன்ன உடனே என் சட்டை நல்ல சட்டையை தூக்கி அந்த பையன் போட்டுட்டான். அவன் பேர் சின்ன தம்பி.
0: சரி,
1: போட்டான். நான் ஒரே அழுக, எனக்கு வந்து ஒரு சட்டையில ஒரு பட்டன் மட்டும் இருக்காது. அந்த சட்டையை அம்மா போட்டுக்கோ, இது போட்டுக்கோடா, நீ சின்ன பையன் தானே, போட்டுக்கோ, ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவன் ஆசைப்படுறான்டா அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரே அழுக. ஸ்டுடியோல போட்டோ அடிக்கல கூட நான் அந்த சட்டையை பார்த்த மாதிரிதான் போட்டோ
0: வந்துச்சேன்.
1: இப்ப அவங்க 2 லாரி வச்சிருக்காங்க, நல்லா வசதி.
0: சரி சார்.
1: அவங்க வீட்டுல போயிருந்தப்போ அந்த போட்டோவை பார்த்தேன் நானு. பார்த்தப்போ என்ன, இப்பமும் நீ இந்த சட்டையை தாண்டா பாக்குற அப்படின்னு
0: சொன்னாது.
1: முத போட்டோ அது அந்த நேரத்துல ஒரு விட்டு கொடுக்குற ஒரு இது இல்லாம
0: பின்னாடி ஒரு கதை இருக்கு அப்படிங்கறத சொன்னாங்க. அந்த போட்டோ பார்க்கும் போது இன்னும் எனக்கு அந்த ஞாபகம் வருது அப்படிங்கிறாங்க. அடுத்ததான் நிகழ்ச்சி நிறைவான நேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டலாம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில இருந்து கே கே தாமஸ் பேசுறேன்.
0: தாமஸ் சார், கால்ல பேசுனீங்களா?
2: ஆமா மேடம், பேசுனேன்.
0: ஓகே சார், அடுத்த நேருக்கு வழி விடலாம் அப்படின்னு சொல்லிடலாமா? நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. நிகழ்ச்சியில கலந்துகிட்ட எல்லா நேர்களுக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாம நேர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு நேர்கள் ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கோங்க. ஏன்னா புதிய நேர்களுக்கும் வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினாலதான். இன்னைக்கு வந்து நம்ம ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் முதல் முறையாக வந்து புகைப்படம் எடுத்த அனுபவங்கள் பற்றி கேட்கும்போது நேர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள் சொன்னாங்கங்க. அதெல்லாம் கேட்கும்போது வெறும் புகைப்படம் அப்படிங்கிறது வந்து ஒரு உருவத்தை பதிவு செய்யக்கூடியது மட்டும் கிடையாது, நம்ம வாழ்க்கையில் ஒரு அழகான ஒரு தருணத்தை இன்றைக்கும் நம்ம பாதுகாத்து மறக்காமல் வச்சுருக்கக்கூடிய ஒரு உணர்வு அப்படிங்கிறது புரியுது. காலம் மாறலாங்க, தோற்றம் மாறலாம், ஆனால் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் கூட மாறலாம். ஆனால் அந்த புகைப்படத்தில் உறைந்திருக்கக்கூடிய அந்த அன்பு, மகிழ்ச்சி, நினைவுகள் இது எல்லாமே என்றைக்கும் வாழ்ந்துட்டு தான் இருக்கும் இல்லைங்களா? இன்றைக்கே வந்து உங்கள் பழைய புகைப்படம்லாம் இருந்தது அதை எடுங்க, அந்த ஆல்பத்தெல்லாம் தேடி எடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் உடன் பிறந்தவர்களோ, உங்கள் நட்போ இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்களோ பெற்றோர்களோ யாராக இருந்தாலும் சரி, அதை அவங்க கூட பகிர்ந்துக்கோங்க. இன்றைக்கும் கூட அந்த புகைப்படத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய பெரிய கதைகள் தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிதே நிறைவு செஞ்சுக்கலாம். இன்றைக்கு ஞாபகம் வருதே நிகழ்ச்சியை நிகழ்ச்சி நிறைவான பாடலும் எல்லாருக்காகவும் இதுவும் வந்துட்டே இருக்கு. இளையராஜா அவர்களுடைய இசையில் கங்கை அமரன் அவர்களுடைய வரிகளில் மனு மற்றும் சரளதா அவர்களுடைய ஸ்வீட்டான வாய்ஸில் தான் பாடல் வருது. பாண்டிதுரை திரைப்படத்தில் இருந்து அது மட்டும் இல்லை, நானும் கிளம்புறேன், மீண்டும் வேறொரு நாள் கிடையாது, நாளைக்கு மறுபடியும் உங்களாரையும் சந்திக்க வரேன். ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் 12 மணிக்கு உங்களாரையும் காற்றாலைகளை வந்து சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் தான் உங்கள் அன்பு தோழி ஐஷு வினோ.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தமிழகத்தின் வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நாளை தொடங்கி வைக்கிறார். நாளை காலை போரூரில் இருந்து பூந்தமல்லி வரையிலான மெட்ரோ ரயிலில் அவர் பயணிக்க உள்ளார். காரைக்கால் பேரளம் ரயில் பாதையையும் கோவையில் 3 ரயில் மேம்பாலங்களையும் அவர் திறந்து வைக்கிறார். மேலும் அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி, நாமக்கல் ஆகிய 5 சீரமைக்கப்பட்ட ரயில் நிலையங்களையும் பிரதமர் திறந்து வைக்க உள்ளார். ஆவணங்களின் அடிப்படையில் வரலாற்று சின்னங்களை மீட்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். உலகளாவிய பாதுகாப்பு நிலைமைக்கு ஏற்ப நவீன ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மனநலம் தொடர்பான பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தேர்தல் வழக்குகளின் பட்டியலை சென்னை உயர்நீதிமன்றம் இறுதி செய்யும் வரையில் மதுராந்தகம், தாராபுரம் இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அரசு முதுநிலை மருத்துவர்கள் பணிக்குச் சேர்ந்த முதல் மாதத்திலேயே ஊதியம் தடையின்றி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தலைவராக முதலமைச்சர் திரு விஜய் திகழ்வதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருக்கிறார். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தேனி மாவட்ட புதிய ஆட்சியராக திரு சிவ கிருஷ்ணமூர்த்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் டேவ் ஜாவியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். எகிப்து ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார், அனாகத் சிங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ISL கால்பந்து போட்டி இன்று

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, பகலுக்கு பாய் சொல்லி இரவுக்கு ஹாய் சொல்லும் இந்த இனிய நேரம் 6:03 இருக்குங்க எல்லாருக்கும். ஹலோ சொல்றது நான் உங்கள் கபில் தேவ்.

நேர்களை இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. பேராசை, கோபம், பற்று ஆகிய மூன்றும் நரகத்தின் மூன்று வாசல்களாகும். இவை ஒரு மனிதனின் ஆத்மாவை அழிக்க வல்லவை.

பாமாலைகள் கொண்டு படைத்தோனை போற்றும் நேரம் இது. எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை. முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருந்தல், நாளைய தினம் தனக்காக கவலைப்படும்.

நேரமாறு மணி 16 நிமிடம். இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மனுஷர் உங்கள் நற்கிரிகைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது.

கருத்து சுவையோடு இசை மனம் கமழும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை. என்னை நீங்கள் அழையுங்கள், நான் உங்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகின்றார்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: எவர் அல்லாவை முழுமையாக நம்புகிறாரோ அவருக்கு அவன் மட்டுமே போதுமானவன். நேர்களை இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 இன் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: அடி ராக்காய மூக்காய கூப்பாய சகாப்பி கஸ்தூரி மீனாட்சி தங்க பல்காரைய தங்க மகளுக்கும் வாஜாராயாவுக்கும் தைவாசம் கல்யாணம்
2: இப்படி நாலுமொரு தகவல் நன்மை தரும் தகவல் என உள்ளூர் செய்திகளோடு உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை சுமந்து வரும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6 சேவை செய்திகள்.

மகாநதி திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்டோம். கேட்டுட்டு இருக்கீங்க ஃபம் ரெயின்போ 102.6 இருந்து சேவை செய்திகள். புதுசாக கேஸ் கனெக்ஷன் வாங்குறதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா, இல்லைன்னா 15 வச்சு 4 ஆயிட்டு இன்னும் வரல அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லைனா எனக்கு பதியறதே பிரச்சனையாக இருக்குப்பா அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது உங்களுக்கு அப்படின்னா, வரக்கூடிய 12/10/2026 அதாவது திங்கட்கிழமை இருக்கு இல்லையா, அன்றைக்கு சாயங்காலம் 4:30 அளவில் நம்முடைய திருநெல்வேலி மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களுடைய தலைமையில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வைத்து எரிவாயு நுகர்வோர் குறை தீர்வு கூட்டம் வந்து நடைபெற இருக்குது. ஸோ இங்கே போயிட்டு உங்களுடைய குறைகள் என்னென்ன அப்படின்றத சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து தீர்வு வந்து கொடுப்பாங்க. அங்கே வந்து எண்ணெய் நிறுவன எரிவாயு முகவர்கள், அதுக்கப்புறமா மாவட்ட எரிவாயு ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லாருமே வராங்க. அங்கே போய் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம வந்து சரி பண்ணிக்கிடலாம். ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக அரண்மனை திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: சேவை செய்திகள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 சீர்மரபினர் நல வாரியத்தில் பதிவு பெற்ற உறுப்பினர்களுக்கு கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, மகப்பேர் உதவித்தொகை, மூக்கு கண்ணாடி செலவு தொகை ஈடுசிதல், முதியோர் ஓய்வூதியம், அதுக்கப்புறமா ஈமச்சடங்கு செலவிற்கான உதவித்தொகை, இயற்கை மரணத்திற்கான உதவித்தொகை, விபத்து ஈட்டுறுதி திட்டத்தின் கீழ் உதவித்தொகைன்னு சொல்லி இந்த உதவித்தொகை வழங்கக்கூடிய இந்த நலத்திட்ட உதவிகள் இருக்கு இல்லையா, இது கடந்த 2008 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த வாரியத்தில் உறுப்பினர்களாக நீங்கள் பதிவு செய்கிறது, அதுக்கப்புறமா அதை ரினீவல் பண்ணுறது, நலத்திட்ட உதவிகளை பெறுதல், அதெல்லாம் வந்து எளிதாக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு இணையதளம் புதுசாக வந்து ஒன்று உருவாக்கியிருக்கிறாங்க. www.dncwb.tn.gov.in. ஸோ இதனுடைய யூசர் நேம் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரு, அதனுடைய பாஸ்வேர்டு வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய தேதி, மாதம், வருஷம் அப்படின்றத கரெக்டாக நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம்

குறிப்பாக சீர்மரபின நலவாரியத்தில் ஏற்கனவே உறுப்பினர்களாக பதிவு பெற்றவர்களோட விவரத்தை வந்து இந்த இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வதற்கு ஏதுவாக தங்களுடைய சுய விபரங்கள், அதாவது உங்களுடைய உறுப்பினர் அட்டை, அதுக்கப்புறமா ஆதாரோட நகல், மொபைல் ஃபோன் எண் போன்ற விவரங்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலகத்துக்கு நீங்கள் அனுப்பி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆல்ரைட், நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக அயன் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்குது. ஸோ இந்த உதவித்தொகை யார் யாரெல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்களோ அவங்களாம் மறக்காமல் அனுப்பிடுங்க, ஓகேங்களா? இப்போ பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: சேவை செய்திகள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்முடைய திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி வட்டம் திருவிருத்தான் புள்ளி பகுதி 2 கிராமத்தில் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களினுடைய மக்கள் தொடர்பு முகாம் 11/11/2026 அடுத்த மாதம் வந்து நடைபெற இருக்குது. அதனுடைய முன்னோடியாக வரக்கூடிய 13ஆம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை அங்கே வந்து ஒரு டீம் வந்து காலையில் 10 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் மனுக்கள் வந்து வாங்குறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஊரில் போயிட்டு இருக்கக்கூடிய குறைகள் என்னென்ன, அடிப்படை வசதிகள் என்னென்ன குறைவாக இருக்குது, என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற அந்த ஆய்வும் மேற்கொள்ள இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வரக்கூடிய அந்த அலுவலர்களுக்கு ஊர் மக்கள் வந்து ஒத்துழைப்பு நல்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்து கேட்டுக்கொண்டுள்ளாங்க. ஆல்ரைட், நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக அழகி திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

நேர்களே, இனி நமது ஒளிபரப்பில் இன்று இனி மற்றும் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். இன்று இனி கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து இரவு 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள், 7:30 ஆசை அஞ்சல், 8:05 இளம் காற்று, 9 மணிக்கு இடைவிடா இசைமலை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இலக்கியங்கள் வலியுறுத்தும் தண்ணீர் சிக்கனம், 10:00 சுகமான ராகங்கள். நேர்கள், இதுவரை நமது ஒளிபரப்பில் இன்று இனி இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். இனி நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். நாளை காலை மணி 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, உரை வழங்குபவர் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள். 6:15 வணக்குப்பூக்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியில் சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் இ எட்வின் லாரன்ஸ் அவர்கள். காலை 7:00 வணக்கம் பரணி நிகழ்ச்சியின் துவக்கமாக தொழில் தொடங்குவோம் உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் முனைவர் கு கதிரேசன் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் ஜி பாஸ்கர் அவர்கள். 7:45 இன்றைய தினம், காலை மணி 8:02 வழக்கென்று வந்தால் உரை வழங்குபவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். காலை மணி 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பெண் குழந்தைகள் வளர்ப்பு சுகமாக தோன்றுகிறதா, சுமையாக தெரிகிறதா. 10:02 மனம் விரும்புதே, 11:00 அஞ்சல் பெட்டி எண் 111 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துக்கள். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதியே நிகழ்ச்சியில் யாரிடம் பேசினால் நேரம் போவதே தெரியாது. 11:00 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை சென்னையில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பு இடம்பெறும். மாலை மணி 4:02 பொதிகை தும்பி, 5:02 அரும்பு மொழிகள், 6:02 பக்தி மாலை.

30க்கு சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சியில் பருவநிலை மாற்றங்களால் மீன்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் அதனை தடுக்கும் வழிமுறைகளும் நேர்முகம். பங்கேற்பவர் தூத்துக்குடி மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் மீன்வள மேலாண்மை துறை உதவி பேராசிரியர் கே கருப்புசாமி அவர்கள். தொடர்ந்து மாமரத்தில் நோய் மேலாண்மை உரை வழங்குபவர் கிள்ளிகுளம் வா உ சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் என் ரஜினி மாலா அவர்கள். 8:05 இளம் காற்று, 9 மணிக்கு இடைவிடா இசைமலை, 9:30 இலக்கிய சார் நிகழ்ச்சியில் புறநானூற்றில் புகழ்பெற்ற பரணர் பாடல்கள். 10:10 சுகமான ராகங்கள். நேர்கள் இதுவரை நமது ஒலிபரப்பில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளை கேட்கறது மட்டும் இல்லாமல் உங்களது கருத்துக்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. உங்களது கருத்துக்களை அன்போடு வரவேற்கின்றோம்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அதிசய தகவல்கள், ஆச்சரிய கண்டுபிடிப்புகள், வீடு முதல் விண்வெளி வரை.
2: அடடா அறிவியல் என்று நம்மை வியப்பில் ஆழ்த்தி உங்கள் செவிகளுக்கு இசை விருந்து படைக்க வரும் இது FM Rainbow 102.6 இன் அறிவியல் தகவல்கள்.

ஜாய் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம படிக்கிறது அவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட போப்பா, படிக்கிற எங்களுக்கு தான் தெரியாது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அப்படி நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்கு. அதாவது என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம படிக்கும்போது இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், செம்பருத்திப்பூ மாலவிசை குடும்பத்தை சார்ந்தது அப்படின்றது நான் சின்ன வயசில் படிச்சிருக்கேன். செம்பருத்திப்பூ மாலவிசை குடும்பத்தை சார்ந்தது, செம்பருத்திப்பூ மாலவிசை குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி படிக்காமல், மால்வேசி அப்படின்னு ஒரு குடும்பம் இருக்குது, அதில் என்னென்ன பூக்கள்லாம் இருக்குது, ஓ மை காட், அதுக்கு இப்படி இப்படியான குணாதிசயங்கள்லாம் இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த அறிவியலாளர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க அப்படின்றத புரிஞ்சு நாம் வந்து படிச்சுன்னு வச்சுக்கோங்களேன்.

அப்போ இந்த பூ எப்படி இருக்குது, அப்போ இது எந்த ஃபேமிலியை சேர்ந்தது அப்படின்றத நம்மளே உற்று நோக்கி ஆராய ஆரம்பிச்சிருவோமா. அதாவது சயின்ஸ் அப்படின்றது வந்து இதுதான், ஒரு பக்கம் வந்து இயற்பியல், ஒரு பக்கம் வேதியியல், ஒரு பக்கம் தாவரவியல், ஒரு பக்கம் விலங்கியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இயற்பியல் வேதியியல் இது ரெண்டை காட்டிலும் அந்த உயிரியல் இருக்கக்கூடிய தாவரவியலும் விலங்கியலும் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் இருந்தது. அதாவது நம்மளை சுற்றி தான் இருக்கும், நம்ம டெய்லி நம்ம அதை பார்த்துட்டு இருப்போம், ஆனால் கூட நமக்கே தெரியாத நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கும். அப்படி நம்ம வியப்பில் ஆழ்த்தக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. அப்படிப்பட்டதுனால் ரெண்டு க்யூட்டான விஷயத்தை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைய அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சியில். இப்போ உங்களுக்காக பாடல் வெயில் திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்குது, கேட்டு ரசிங்க.

0: டவுன்லோட் செய்யவும்.
1: அறிவியல் தகவல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து. நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல, இப்படியே இருந்தால் என்ன அப்படின்னு. பெரியவங்களா வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம சின்ன பிள்ளையாகவே இருந்திருக்கலாம் அப்படின்லாம் நிறைய ஆசைகள் இருக்கும். நானும் சின்ன வயசில் நிறைய விஷயங்கள் யோசிச்சிருக்கேன், நிறைய விஷயங்கள் ஆசைப்பட்டிருக்கேன். உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஏதாவது நமக்கு வந்து உடலில் பிரச்சனை ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, இந்த பள்ளிக்கெல்லாம் வால்லாம் அறுந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மீண்டும் முளைக்குள்ள அந்த மாதிரி நமக்கு இந்த இதய கோளாறுகள் பற்றின நியூஸ்லாம் கேட்கும்போது வேறு ஒரு இதயத்தை மாற்றிக்கிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நான் சின்ன வயசில் யோசிச்சிருக்கேன். அதாவது செயற்கை இதயங்களில் இப்போ நிறைய வந்துருச்சு, அமெரிக்கா மாதிரியான நாடுகளில் இப்போ அதெல்லாம் பொறுத்துறாங்க. பட் இருந்தாலும் இயற்கையினுடைய விசித்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் மெக்சிகோவில் வந்து ஒரு நீர்வாழ் உயிரினம் வந்திருக்கு. இது வந்து ஒரு விசித்திரமான பிராணி அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட பேர் என்ன அப்படின்னா ஆக்சோலாட் அப்படின்றது தான் அதோட பேர். பெரும்பாலும் இந்த இருவாழ் உயிரினங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து நீர்லேயும் வாழும் நிலத்திலையும் வாழும். உதாரணத்துக்கு தவளை இருக்குது இல்லையா, அதை எடுத்துக்கலாம. அதை எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து சின்ன வயசில் இருக்கும்போது அப்படியே இந்த ஒரு விதமான செவில்களோட அப்படியே உள்ளே நீண்டிக்கிட்டு இருக்கும். பெருசாக ஆனதுக்கப்புறம் காலெலாம் முளைச்சி தரையில் வந்து தாவி போய்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இது இல்லாமல் எப்படி இருக்கும் அப்படின்னா, பிறந்ததுலேருந்து அது வந்து குழந்தை பருவம் மாதிரியே செவில்களோட அந்த குழந்தை பருவ நிலையிலேயே அது வந்து வாழ்நாள் முழுக்க அது வந்து வாழுமா. அதோடு கூட இதுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்குது. என்ன பவர் தெரியுமா, இதனுடைய உடலில் எந்த பகுதி உடஞ்சி போனாலோ இல்லைனா துண்டிக்கப்பட்டாலும் சரி, அதோட இதயம் மூளை கால் வால் உட்பட எல்லாமே அது வந்து வடுக்கல் இல்லாமல் அந்த துண்டாயிருக்கு இந்த இடம் மீண்டும் முளைச்சிருக்கு அப்படின்ற அந்த அங்கே அடையாளமே இல்லாமல் மறுபடியும் இது வந்து முளைச்சிருமா. மருத்துவ உலகத்தையே இது வந்து வியப்பில் ஆழ்த்தக்கூடிய ஒரு சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்கும்போதே நல்லா இருக்குல்ல, எஸ் கேட்டுட்டு இருக்கீங்க இது அறிவியல் தகவல்கள், இது எஃப்எம் ரெயின்போ 102.6. இப்போ உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது, செல்லமை திரைப்படத்திலேருந்து நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க.

அறிவியல் தகவல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து அவ்வளோ சாதாரணமாக வந்து எடை போட்டுறக்கூடாது. ஒரு இந்த சமுதாயத்தில் இந்த உலகத்தில் அது தாங்கி வாழுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எவ்வளோ போராட்டங்களை நம்ம வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கு அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நினைக்கத்தான் செய்யுது இல்லையா. ஆப்பிரிக்காவில் உலகத்திலே பழமையான பாலைவனம் இருக்கு இல்லையா, நபிப். அந்த பாலைவனத்தில் வாழக்கூடிய ஒரு விசித்திரமான தாவரம் தான் இது. அது என்ன தவறு தெரியுமா, அதோடய பேர் வெல்விட்ஸியா மிராஃபிலிக்ஸ் அப்படின்றது தான் அதனோட பேர். இந்த தாவரம் முளைச்சதுல இருந்து வாழ்நாள் முழுவதுக்கும் ஒரே 2 இலைகள் மட்டும்தான் அதுலேருந்து இருக்குமா, ஆனால் பார்க்குறதுக்கு அப்படி இருக்காதான், நிறைய இலைகள் இருக்கிற மாதிரி இருக்குமா. அது எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கே இருக்கக்கூடிய காற்று இருக்கு இல்லையா, அந்த காற்றில் அது வந்து கிழிந்து பல இலைகள் போல் அது வந்து காட்சி அளிக்குமா. கடுமையான வறட்சியிலும் இந்த 2 இலைகளை கொண்டே கிட்டத்தட்ட 1000 2000 வரைக்கும் இது வந்து உயிர் வாழுமா. பாலைவன பணியை உறிஞ்சி இது வந்து தண்ணீர் தேவைகளை வந்து பூர்த்தி செய்து கொள்ளுமா. இதனால் இது வந்து வாழும் புதைப்படிவம் அப்படின்னு அறிவியலாளர்களால் அழைக்கப்படுகிறது. அதாவது கொஞ்சம் ஓண்டி கஷ்டம் வந்தாலே அப்பா எனக்கு முடியலடா சாமி எனக்கு மட்டும் ஏன்டா இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு நம்ம புலம்புறோம். ஆனால் இந்த செடியை யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய சூழ்நிலையை பயன்படுத்தி 1000 to 2000 வரைக்கும் இது வந்து வளருதான். அப்போது இயற்கைக்கிட்ட இருந்து நாம் கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குல்ல. இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது, சண்டைக்கோழி திரைப்படத்திலேருந்து கேட்டு ரசிங்க.

பாடல் ரொம்பவே க்யூட்டாக இருந்ததில்ல, உன் கையளவை காற்றில் வரைந்து நடாடாடாடா என்ன கவித்துவம் அப்படின்னு இருந்துச்சு. எஸ் அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க அது எஃப்எம் ரெயின்போ 102.6. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் உங்களுக்காக பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேர்களை நிறைவு பெற்றது அறிவியல் தகவல்கள். நேரம் 7:31.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கடிதத்தில் பதிந்த உங்கள் கைவண்ணங்கள் காற்றலைகளில் உலா வரும் நேரம் இது. FM ரெயின்போ 102.6 ஆசை அஞ்சல். இன்றைக்கு நம்முடைய ஆசை அஞ்சல் நிகழ்ச்சியில் 16 வயது நிலை, ஊமை விழிகள், புதிய பூமி, உன் அருகே நான் இருந்தால், பூவெல்லாம் உன் வாசம் திரைப்படங்கள்ல இருந்து பாடல் கேட்டு ரசிக்க போகிறோம். ஐ, என்னோட பாட்டாக இருக்குமோ, நான் எழுதின கடிதமாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆல் ரைட், எஸ் நீங்கள் எழுதின அந்தந்த கடிதங்கள் தான் வந்து வர்றதுக்கு காத்துட்டே இருக்கு. ஸோ யாரோட பாட்டு முதல்ல வரப்போகுது? அந்த 16 வயது நிலை யார் விரும்பி கேட்டிருக்காங்க பார்த்துடலாமா? மஞ்சள் நீர்காயல், எம் சிங்காரவேல், சுரேஷ் முருகன் அவங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

சிங்காரவேல் சார், ஹாப்பி தானே? எஸ், கேட்டுட்டு இருக்கீங்க. இது எஃப்எம் ரெயின்போ 102.6-இன் ஆசை அஞ்சல். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல், அடுத்த கடிதம் அன்புள்ள நிலை இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம். நமது பண்பலையில் ஆசை அஞ்சல் நிகழ்ச்சியில் ஊமை வீடுகள் படத்திலிருந்து மாமரத்து போயிடுத்து அப்படின்ற பாடலை ஒளிபரப்பு செய்யும்படி மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யார் தெரியுமா? அன்போட எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, முத்து சௌமியா. எங்கே இருந்துன்னா டவுன் மேலரது வீதியிலிருந்து சார் உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

ஆசை அஞ்சல் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 அட என்னோட பாட்டு இப்படி வரணும்னா என்னப்பா பண்ண அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப சிம்பிள் தான். ஒரு போஸ்ட் கார்டு எடுத்துக்கோங்க, உங்களோட பேர், ஊர், உங்களுக்கு என்ன படத்துலேருந்து என்ன பாடல் வேணும் அப்படின்ற இதெல்லாம் எழுதி நிலைய இயக்குனர் அவர்கள் ஆசை அஞ்சல் பிரிவு ஆல் இண்டியா ரேடியோ எஃப்எம் ரெயின்போ 102.6 திருநெல்வேலி அப்படின்ற இந்த முகவரிக்கு நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைங்க. உங்களோட பாடலும் ஆசை அஞ்சலில் வரும், ஜாலியாக கேட்டு ரசிக்கலாம். ஆல் ரைட், யார் அந்த புதிய பூமி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டது அதுதானே கேட்குறீங்க? நம்முடைய வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, திருமல்லிசை மணிவண்ணன், ராணி, வாகையூர் ராமசாமி, சாத்தான்குளம் எம்எஸ் மயில், சங்கராபுரம் பொன் சீனிவாசமூர்த்தி, நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எஸ், இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஏழு மணி 7:46 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஆசை அஞ்சல். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் உன்னருகே நான் இருந்தால் படத்துல இருந்து போடுங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உன்னருகே நான் இருந்தால் என்னுயிர் நீதானே திரைப்படம் தான். எஸ் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில் குமரன் அவங்களுக்காக நீங்க விரும்பி கேட்ட அந்த பாடலை நான் கண்டுபிடிச்சி பிளே பண்ணுறேன். எஸ் கேட்டு ரசிங்க.

ஆசை அஞ்சல் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 என்னோட பாடல் இல்லையா கபில் தேவ் சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க வாட்ஸ்அப்பில். இன்னைக்கு தான் இல்லை, ஆனால் அடுத்ததில் கட்டாயமாக உங்களுக்கு இருக்கும். ஸோ தொடர்ந்து கேளுங்க, ஓகேங்களா? அது யாருப்பா பூவெல்லாம் முன்வாசன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டது? அதனை கேட்குறீங்க. மம்சாபுரம் மீனா, குளியன் கரிசல் சந்திரபோஸ் மற்றும் சுஜன் இவங்களுக்காக அந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு ரசிங்க.

கேட்ட அன்பு நெஞ்சங்களுக்கு வாழ்த்துக்கள். கேட்டு ரசித்த அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். டோன்ட் வரி, அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை உங்களோட பாடல்களும் வரும். ஓகேங்களா? நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு.

0: நேரம் 8 மணி. ஆகாஷ்வாணி திரைகாணம் கேட்கலாம் நேர்களே. முதல் பாடல் கமல்ஹாசன் கார்த்திக் பாடியுள்ள பாடல் அன்பே சிவம் திரைப்படத்திற்காக.
1: சென்னையில் நாளை தொடங்கி வைக்கிறார். நாளை காலை போரூர் பூந்தமல்லி வரையிலான வழித்தடத்தில் மெட்ரோ ரயிலில் அவர் பயணிக்க உள்ளார். 4,090 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2வது கட்டமான பூந்தமல்லி வடபழனி வழித்தடத்தை பிரதமர் திறந்து வைக்கிறார். 3,700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் நெடுஞ்சாலை 744 வடுகப்பட்டி தெற்கு வெங்கநல்லூர் சாலை பகுதியையும் மதுரை சுற்றுச்சாலை பகுதியையும் அவர் திறந்து வைக்கிறார். நாகை தஞ்சாவூர் சாலையில் திருவாரூர் புறவழிச்சாலைக்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார். 750 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே உட்கட்டமைப்பு திட்டங்களையும் நாட்டுக்கு பிரதமர் அர்ப்பணிக்கிறார். காரைக்கால் பேரளம் இடையேயான ரயில் பாதையையும் கோவையில் 3 ரயில் மேம்பாலங்களையும் அவர் திறந்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி மற்றும் நாமக்கல் ரயில் நிலையங்களையும் பிரதமர் திறந்து வைக்கவுள்ளார். தமிழகத்தில் கடல்சார் உட்கட்டமைப்பை வலுப்படுத்தவும் சரக்கு கையாளும் திறனை அதிகரிக்கவும் துறைமுகம் தொடர்பான பல திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். பின்னர் சென்னை IIT உள்ள சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை ஆராய்ச்சி மையத்தையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார். உயர் மருத்துவ கல்வி மற்றும் மருத்துவ சேவையை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உறுதி செய்ய வேண்டுமென்று குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் தியோகரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், தரமான மருத்துவக் கல்வி நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் இளநிலை மற்றும் முதுநிலை மருத்துவம் மற்றும் செவிலியர் பட்டங்களை அவர் வழங்கினார். 11 மாணவர்களுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் திரு CP ராதாகிருஷ்ணன் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஜார்க்கண்ட் ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்வார், மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப்ராவ் ஜாதவ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தேர்தல் வழக்குகளின் பட்டியலை சென்னை உயர்நீதிமன்றம் இறுதி செய்யும் வரையில் மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தேர்தல் வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் இறுதி தீர்ப்பு அளிக்கப்படும் வரை இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு அறையில் தொடர்ந்து வைக்கப்பட்டிருக்கும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் பத்திரப்பதிவுகள் அனைத்தும் ஆன்லைன் வாயிலாக மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். வணிக வரி மற்றும் பதிவுத்துறையில் படிப்படியாக இந்த காகிதமில்லா நடைமுறை மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இடைத்தேர்தலில் தாவேக்கா பெற்ற வெற்றி மக்கள் அளித்த பரிசு என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். தமிழக மக்களின் பாதுகாப்பை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவல்துறை அதிகாரிகளுக்கும் அரசியல் கட்சியினருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக கூறியுள்ளார். தமிழகத்தின் கடைக்கோடி கிராமத்தில் வசிக்கும் மக்களின் நிலைமை குறித்து அவர் கவலை தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதற்கு தாவேக்க அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.

0: குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மற்றும் கொலை குற்றங்கள் அதிகரித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களும் அதிகரித்து வருவதாக திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். எகிப்த் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் பேலவன் செந்தில்குமார் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 11-5, 11-2, 11-4 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் பெர்னட்டை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அனாகத் சிங்கும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 6-7 என்ற செட் கணக்கில் பிரான்சின் கொரன்டின் டெனோலியை வென்றார். லாகோஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியின் முதல் ஆட்டத்தில் பெங்களூரு தில்லி அணியை வென்றது. பெங்களூருவில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் 3-2 என்ற கோல் கணக்கில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான தேசிய டேபிள் டென்னிஸ் போட்டியில் ஹிமோன் குமார் மற்றும் தனேஷ் காப் சாம்பியன் பட்டங்களை வென்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05. ஆகாயமும் அடுத்த வீடாகி போகும், சிந்தையில் விந்தைகள் செய்து சிறகடிக்கும் இது இளமை துளிரும் காலம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் FM ரெயின்போ 102.6 இது இளம் காற்று. இன்றைக்கு நாம் நம்முடைய இளங்காற்று நிகழ்ச்சியில் வேலை வரும் வேலை வேலை வாய்ப்பு தகவல்கள் தான் நிறைய கொண்டு வந்திருக்கோம். ஸோ உங்களுக்காக நிறைய கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அது எல்லாத்துக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லையுமே வந்து ஒரு விதமான தத்துவம் பொதிந்து கிடக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது உனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த பேச்சுலர் லைஃப் ரொம்ப ஜாலியான லைஃப் அப்படின்னு சொன்னால் கூட அந்த பேச்சுலர்ஸ்களுக்கு தான் வந்து தெரியும் அது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் என் ஃப்ரெண்டு ரூமுக்கு வந்து போயிருந்தேன். அவன் வந்து சமையல் பண்ணிகிட்டு இருந்தான், சாதம் வாங்கிட்டான், குழம்பு வச்சுருந்துருக்கான். நேற்று வச்சுருந்த குழம்பு போல் புளிக்குழம்பு, அதை வந்து அவன் பிளான் பண்ணி வச்சுட்டு இருந்திருக்கான். ஸோ அடுத்த நாள் அதை வந்து சூடு பண்ணிகிட்டு இருந்தான். என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, சூடு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. எதுக்கு சூடு பண்ணிட்டு இருக்க, இன்னைக்கு வச்சது தானே அப்படின்னு கேட்டது. இல்லை இல்லை, இது நேற்று வச்சது, இன்னைக்கு வச்சது வந்து கொஞ்சோண்டி வச்சிருக்கேன், அது கூட்டு மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது, அதையும் நீ இன்னைக்கே பண்ணியிருக்க வேண்டியதானே, சுட சுட சாப்பிட்டா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு நான் கேட்டப்போ சொன்னா, இல்லை சில விஷயங்கள் வந்து அப்படி தான், இதை ஏன் நம்ம சூடு பண்ணி வைக்கணும் தெரியுமா, சொல்லு பார்ப்போம் அப்படின்னா. எனக்கு ஒன்றுமே புரியல, ஏண்டா குழம்பு சூடு பண்ணலைன்னா கெட்டு போயிருண்டா அப்படின்னு. அதாவது அவன் என்ன சொன்னான்னா, இந்த குழம்பை நாம் வந்து சூடு பண்ணலைன்னா கெட்டு போயிடும். ஏன் கெட்டு போயிருந்த தெரியுமா, அது கெட்டு போகிறதுக்கு ஏதுவான காரணிகள் அதில் வந்து உருவாயிரும், அது அப்படியே இருக்கிறதால. அதனால் அந்த மாதிரியான விஷயங்களை நாம் சூடு பண்ணி அழிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோ, ஏன் இந்த குழம்பு வந்து கெட்டு போகாது, நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும், நம்முடைய எய்மை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையை சுற்றி இருக்கும். உனக்கு முடியாது, இவனெல்லாம் எங்கே பண்ண போகிறான் அப்படி இப்படின்னு நம்மளை டீமோட்டிவேட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் நிறைய நம்ம பக்கத்தில் இருப்பாங்க. அவங்கள எல்லாத்தையும் விளக்கிட்டு அப்புறப்படுத்திட்டோம்னா இந்த குழம்பு மாதிரி நம்மளோட வாழ்க்கையும் மனமாக சுவையாக இருக்கும். டே, ஒரு குழம்பு சூடு வைக்கிறதுக்கு கேட்டதுக்கு இவ்வளோ பெரிய தத்துவமாடா அப்படின்னு நான் சொன்னேன். இருந்தாலும் அவன் சொன்னது 100%க்கு 200% உண்மைதான் இல்லையா? நாம் ஒரு விஷயம் பண்ணும்போது நம்மளை வந்து ஊக்கப்படுத்துகிறவங்களை காட்டிலும், உற்சாகப்படுத்துகிறவங்களை காட்டிலும், இதை எதுக்கு பண்ணுற அப்படின்னு நெகட்டிவாக சொல்கிறவங்க தான் நிறைய பேர் நம்மளோட சுற்றி இருக்கிறவங்க. ஏன்னா விமர்சனங்கள் அப்படின்றது வந்து ஆளாளுக்கு அவங்க மனசில் தோன்றுறத சொல்கிறது தானே. அதனால் எந்த விமர்சனத்தை பற்றியும் நாம் வந்து கவலைப்படக்கூடாது. நம்முடைய இலக்கு என்ன அப்படின்றத நம்ம யோசிச்சுட்டு தொடர்ந்து பயணப்பட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வெற்றி ஈஸியாக நமக்கு கிடச்சிடும். பாருங்களேன், ஒரு குழம்பு சூடு வைக்கிறதுக்குள்ளே எவ்வளோ பெரிய வாழ்க்கை தத்துவம் இருக்குது அப்படின்றத நான் அன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எஸ், இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நிறைய வேலைவாய்ப்பு தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்களுக்காக நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து ஹரிணி பாடி இந்த கியூட்டான பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு ரசிங்க.

அது என்ன மாயமோ என்ன மந்திரமோ தெரில. இந்த பாடல் எப்போ கேட்டாலும் எத்தனை வருஷங்களானாலும் கேட்கும்போது போர் அடிக்கிறது இல்லையா? அவ்வளோ க்யூட்டான பாடல் கேட்டு ரசித்தோம். நேரம் 8:14. இளம் காற்று வேலை வரும் வேலையில் முதலாவதாக விளையாட்டு வீரர்களுக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பை தெற்கு ரயில்வே வந்து வெளியிட்டிருக்கு.

வயது வரம்பில் எந்த தளர்வுகளும் கிடையாது. கல்வித் தகுதினு பார்த்தா 10ஆம் வகுப்பு, ஐடிஐ 12ஆம் வகுப்பு, டிகிரி, இது வந்து அது வந்து விளையாட்டு பிரிவுகளுக்கு ஏற்ப மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் கட்டாயமாக பார்த்துக்கலாம். விளையாட்டு வாரியாக என்னென்ன காலி இடங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா அத்லெட்டிக்ஸில் 15, கிரிக்கெட்டில் 11, ஃபுட்பாலில் 8, வாலிபாலில் 9, பாக்ஸிங்கில் 9, பளு தூக்குதலில் 4, கூடைப்பந்தில் 3, கியூ ஸ்போர்ட்ஸில் 1, ஹாக்கியில் 7 அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக 67 இருக்குது. விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு பார்த்தா பொது பிரிவினர் மற்றும் ஓபிசி பிரிவினருக்கு வந்து 500 ரூபாயும், எஸ்சிஎஸ்டி பிரிவினர், பெண்கள், சிறுபான்மையினர் மற்றும் இடபிள்யூஎக்ஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பாங்களே அவங்களுக்கு 250 ரூபாயும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட்டு 25/10/2026. ஆன்லைனில் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆர்ஆர்சி சென்னை போர்ட்டல் மூலமாக ஆன்லைனில் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும். இதில் ஒரு சிறிய குறிப்பும் கொடுத்துருக்காங்க. என்ன குறிப்பு அப்படின்னா, இந்த 1/4/2024 தேதிக்கு பிந்தைய சாதனைகள் மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அட்லீஸ்ட் தேசிய அளவில், மாநில அளவில், பல்கலைக்கழக அளவில் 3வது இடத்தையாவது அவங்க வந்து பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட்டு 25/10/2026. ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணணுமோ அவங்களாம் கடை கடை கடன் அப்ளை பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்காக நேபாளி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்குது, கேட்டு ரசிங்க.

சத்யன் கிருஷ் மற்றும் ஸ்வேதா பாடிய பாடல் கேட்டோம். க்யூட்டான பாடல் இல்லையா? கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் எஃப்எம் ரெயின்போ 102.6 இளம் காற்று. வேலை வரும் வேலையில் வேலைவாய்ப்பு தகவல்கள் கேட்டுட்ருக்கீங்க. அடுத்தது, மத்திய மின்சார அமைச்சகத்தின் கீழே இயங்கக்கூடிய மத்திய ஆற்றல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் காலியாக இருக்கக்கூடிய பல்வேறு காலி பணியினர்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியாகி இருக்கிறது. பதவியினுடைய பெயர், கல்வி தகுதி, வயது வரும் போதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ஜினியரிங் ஆஃபீஸர் கிரேட் 1, இதுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் ஆர் சிவில் இன்ஜினியரிங்கில் வந்து பிஇ ஆர் பிடெக் முடிச்சிருக்கணும். அது கூடவே கேட் எக்ஸாம் 2024 இல்லைனா 25 இல்லை 26 தகுதி மதிப்பெண்களும் இதுலேருந்து எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு இதில் அதிகபட்சமாக 30 ஆண்டுகள் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் பதவிக்கு வந்து எலக்ட்ரிக்கல் என்ன மெக்கானிக்கலில் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். அது கூடவே 5 வருஷ பணி முன் அனுபவம் இருக்கணும். அதிகபட்சமாக 35 ஆண்டுகள் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கிடலாம். சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் அந்த பணியிடத்திற்கு ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும், கூடவே 5 வருஷ பணி முன் அனுபவம் இருக்கணும். அதிகபட்சமாக 35 ஆண்டுகள் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கிடலாம். டெக்னீஷியன் கிரேடு 1க்கு ஐடிஐ கிரேடு முடிச்சிருக்கணும், அதில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கலில் இதில் வேணால் முடிச்சிருக்கலாம். அதிகபட்சமாக 28 வயசு வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கிடலாம். அசிஸ்டண்ட் கிரேடு 2 இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் தெரிஞ்சதுக்கான கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் இருக்கணும். அதிகபட்சமாக 30 ஆண்டுகள் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கிடலாம். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு வந்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைஞ்சிருக்கணும். முன்னாள் இராணுவத்தினருக்கு வந்து இதில் முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக 25 ஆண்டுகள் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு பார்த்தா, இன்ஜினியரிங் ஆஃபீஸர், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் இந்த பதவிகளுக்கு 1000 ரூபாயும், டெக்னீஷியன் அசிஸ்டன்ட் கிரேடு 2, டெக்னிக்கல் அட்டண்டன்ட் இவங்களுக்கு வந்து 700 ரூபாயும் வந்து விண்ணப்ப கட்டணம் இருக்குது. எஸ்சிஎஸ்டி பிரிவினர், மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் இராணுவத்தினர் இவங்களுக்கு, பெண்களுக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு வந்து விண்ணப்ப கட்டணம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட்டு 12/10/2026 மாலை 5 மணி வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்க முடியுமா? இணையதள முகவரி சொல்ல நோட் பண்ணிக்கோங்க, www.cpri.rec.in இதில் போயிட்டு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணணும். இணையதள முகவரி மீண்டும் உங்களுக்காக சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க, www.cpri.rec.in இதில் போயிட்டு ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு

சண்டிகரில் இருக்கக்கூடிய முதுகலை மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் காலியாக இருக்கக்கூடிய நர்சிங் ஆஃபீஸர் பணியிடங்களுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. பதவியோட பேர் என்னென்னு பார்த்தா நர்சிங் ஆஃபீஸர் குரூப் பி. ஒட்டுமொத்தமாக 243 இடங்கள் வந்து இதில் இருக்குது. கல்வித்தொகுதிகள்னு பார்த்தா பிஎஸ்சி நர்சிங் இல்லைனா ரெகுலர் பிஎஸ்சி நர்சிங், போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும், இல்லைனா ஜென்ரல் நர்சிங் இல்லைனா மிட்வைஃபரில் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். 50 படுக்கைகள் கொண்ட பெட் கொண்ட மருத்துவமனையில் குறைந்தபட்சம் 1 வருஷம் பணிபுரிந்த பணி முன் அனுபவம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மாநில அல்லது மத்திய நர்சிங் கவுன்சிலில் பதிவு செஞ்சிருப்பது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வயது வரம்பு அப்படின்னு பார்த்தா 18-35 ஆண்டுகள் வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கிடலாம். அரசு விதிகளின்படி எஸ்சிஎஸ்டி பிரிவினர் ஓபிசி பிரிவினருக்கு வந்து இந்த உச்ச வரம்பில் தளர்வுகள் உண்டு அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் லாஸ்ட் டேட்னு பார்த்தா 30/10/2026 தான். நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா www.pgimer.edu.in அப்படின்ற இந்த இணையதள முகவரில் போயிட்டு ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நம்ம விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இணையதள முகவரி மீண்டும் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க, www.pgimer.edu.in. ஆல்ரைட், யார் யாருக்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணணுமோ கடகடன் அப்ளை பண்ணி விட்ருங்க. இப்போ உங்களுக்காக பாடல் நாட்டாமை திரைப்படத்திலிருந்து வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசிங்க.

நேரம் 8:35 கேட்டுட்ருக்கீங்க. இளம் காற்று வேலை வரும் வேலை. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலை. 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் எஃப்எம் ரெயின்போ 102.6. ரயில்வே வாரியம் இருக்குல்லையா, அதன் மூலமாக ரயில்வே மருத்துவமனைகளில் காலியாக இருக்கக்கூடிய பல்வேறு பாராமெடிக்கல் பணிகளுக்கான விரிவான அறிவிப்பு வந்து வெளியாகியிருக்கிறது. நர்சிங் சூப்பரிண்டென்ட், ஃபார்மசிஸ்ட்டு, ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டரு, லேப் அசிஸ்டண்ட்டு, ரேடியோகிராஃபரு, இசிஜி டெக்னீஷியன், டயாலிசிஸ் டெக்னீஷியன் உட்பட பல்வேறு பிரிவுகளில் வந்து அந்த பணிகளுக்கான விரிவான அறிவிப்பு வந்து வெளியாகியிருக்கிறது. ஒட்டு மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா 590 காலி பணியிடங்கள் வந்து இருக்குது. என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, நம்ம எந்த பிரிவில் அப்ளை பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி 10th + 2 முடித்து அது கூடவே சேர்ந்த டிப்ளமோ இல்லைன்னா நர்சிங் இல்லைன்னா அறிவியல் பிரிவில் அந்த பிரிவில் நம்ம வந்து படிச்சிருக்கணும். வயது வரம்பு அப்படின்னு பார்த்தா பொதுவாக 18லேருந்து 33 இல்லைன்னா 35 வயது வரைக்கும் இருக்குது. பதவியை பொறுத்து இது வந்து மாறுது. அரசு விதிகளின்படி SC/ST பிரிவினர், OBC பிரிவினர்களுக்கு வந்து இந்த வயது வரம்பில் தளர்வு இருக்குது. தேர்வு முறையின்னு பார்த்தா எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான். அதில் பாஸ் ஆகிட்டோன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இது மூலமாக தான் தேர்வு செய்யப்படுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிகாரப்பூர்வ இணையதளம் அதில் போயிட்டு நாம் வந்து அப்ளை பண்ணணும். RRB அப்ளை போர்ட்டலில் போயிட்டு ஆன்லைன் மூலமாக தான் நம்ம அப்ளை பண்ணணும். விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட்டு 14/10/2026. ஸோ கடை கடை கடைன்னு அப்ளை பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா, இப்போ உங்களுக்காக பாடல் அருள் திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்குது, கேட்டு ரசிங்க.

ஊடலும் கூட காதலில் கவிதையே அப்படின்ற மாதிரி அந்த பாடல் இருந்துச்சு இல்லையா. நம்ம கேட்ட இந்த பாடலுக்கும் வரக்கூடிய அடுத்த பாடலுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அது என்ன படம் தெரியுமா, தம்பி படத்துலேருந்து தான் பாடலை எடுத்து வச்சுருக்கேன். என்ன பாடலாக இருக்கும் அப்படின்றத இங்கே அப்படியே யோசிச்சுட்டே கெஸ் பண்ணுங்கள் ஓகேவா. கேட்டுட்ருக்கீங்க இளம் காற்று வேலை வரும் வேலை, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் எஃப்எம் ரெயின்போ 102.6. தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய வருமான வரித்துறை அலுவலகங்களில் பணிபுரிவதற்காக ஸ்டெனோகிராஃபர்கள் தேவை அப்படின்னு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. மொத்தமாக 146 பேர் தேவையான். என்ன தகுதி அப்படின்னு பார்த்தோன்னா, மத்திய அரசினுடைய ஏதாவது ஒரு துறையில் ஸ்டெனோகிராஃபராக தற்காலிகமாக பணிபுரிந்த அனுபவம் உள்ளவர்கள், இல்லை அப்படின்னா ரிட்டையர்ட் ஆகிருப்பாங்க இல்லையா, அவங்க மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். வயது வரம்னு பார்த்தா 56 வயதிற்கு உள்ளார இருக்கணும். விண்ணப்பிக்கக்கூடிய லாஸ்ட் டேட்டு 30/10/2026. மேலும் விவரங்கள் மற்றும் அந்த விண்ணப்ப படிவத்தை டவுன்லோடு பண்ணிக்கிறதுக்கு www.tnincometax.gov.in அப்படின்ற அந்த இணையதளத்தை பார்க்கவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இணையதள முகவரி. மீண்டும் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க, www.tnincometax.gov.in. ஆல் ரைட், நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், அந்த சுடும் நிலவு தான் உங்களுக்காக சுட சுட வந்துகிட்டே இருக்குது. கேட்டுருசிங்க.

இளம் காற்று வேலை வரும் வேலை கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் எஃப்எம் ரெயின்போ 102.6 சதன் ரயில்வே இருக்கு இல்லையா, அதில் சாரண சாரணியர் ஒதுக்கீட்டின் கீழே இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பிற்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட் இதுதான் அந்த பணியினுடைய பெயர். ஒட்டுமொத்தமாக 17 காலி பணியிடங்கள் இருக்குது. வயது வரம்பு அப்படின்னு பார்த்தா 1/1/2027 இந்த தேதியின்படி பொது பிரிவினருக்கு வந்து 18 முதல் 30 வயதிற்குள்ளார் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓபிசி பிரிவினருக்கு 3 ஆண்டுகளும் எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு 5 ஆண்டுகளும் வயது வரம்பில் சலுகை வழங்கப்படும். கல்வித்தொகுதி அப்படின்னு பார்த்தோன்னா 10ஆம் வகுப்பு இல்லைனா ஐடி இல்லைனா +2 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பணியில் சேர்ந்த 2 வருஷத்துக்கு உள்ளார இங்கிலீஷில் நிமிஷத்துக்கு 30 வார்த்தைகள் வேகத்தில் நம்ம வந்து டைப் செய்யக்கூடிய திறனை வளர்த்துக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. சாரண சாரணியர் தகுதி அப்படின்னு பார்த்தா இந்த விண்ணப்பதாரர்கள் வந்து குறைந்தபட்சம் ஒரு 5 வருடங்கள் வந்து உறுப்பினராக வந்து இருந்திருக்கணும். அதில் பயிற்சியும் நாம் வந்து பெற்றிருக்கணும். அதை கூட தேசிய அளவில் இல்லைனா மாநில அளவில் நடைபெற்ற 2 சாரண சாரணியர் நிகழ்ச்சிகளை பங்கு பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தேர்வு செய்யக்கூடிய முறை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா ரிட்டன் எக்ஸாம்க்கு 60 மார்க்கும் அதுக்கப்புறமா நம்முடைய சான்றிதழ்கள் இருக்கு இல்லையா, ஸ்கவுட் அண்ட் கைடன்ஸில் இருக்கக்கூடிய அந்த சான்றிதழ் அடிப்படையில் அதுக்கு 40 மதிப்பெண்கள் வந்து கொடுப்பாங்களாம். விண்ணப்ப கட்டணம்னு பார்த்தா பொது பிரிவினர் ஓபிசி பிரிவினருக்கு வந்து 500 ரூபா, எஸ்சிஎஸ்டி பிரிவினர் மாற்றுத்திறனாளிகள் பெண்கள் திருநங்கைகள் சிறுபான்மையினருக்கு வந்து 250 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கட்டணத்தை ஆன்லைனில் மட்டும்தான் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தகுதியானவர்கள் ஆர்ஆர்சி சென்னையோட அதிகாரப்பூர்வ இணையதள வாயிலாக ஆன்லைனில் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் 18/10/2026. ஸோ ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது இதெல்லாம் சேர்த்து வச்சா நல்லது தான் போல் இருக்குப்பா. இதுக்கு தான் வீட்டில் சொல்லியிருக்காங்க, நம்ம தான் வெயிலில் நிற்க விடுறாங்க, மயக்கமாக வருது, கிறக்கமாக வருது.

அப்படின்னு நம்ம தான் வந்து இது பண்ணிட்டோம் போல இருக்கு. சரி பரவாயில்ல, நீங்களாவது எல்லாம் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடல் உங்களுக்காக திருடா திருடா திரைப்படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

நானும் அதே தான் சொல்கிறேன். கொஞ்சம் படிப்பு, கொஞ்சம் விளையாட்டு அப்படின்னு விளையாண்டுகிட்டே இருந்துடக்கூடாது. ஏன்னா வாழ்க்கையில் படிப்பு ரொம்ப முக்கியம், படிப்பு ரொம்ப முக்கியம், படிப்பு ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? அதனால் படிப்பு படிப்பு படிப்பு படிப்புன்னு நம்ம வந்து வாழ்க்கையை என்ஜாய் பண்ணாமலும் விட்டுறக்கூடாது. அதனால் ரெண்டையுமே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி வாழ்க்கையை ஜம்முன்னு வாழ்ந்து விடுங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, ஓகேங்களா? நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நீங்கள் வந்து இன்றைக்கி நிறைய வேலை வாய்ப்பு தகவல்கள் கேட்டிருப்பீங்க. யார் யாருக்கெல்லாம் வந்து எலிஜிபிள் இருக்கோ அவங்களாம் கட்டாயமாக வந்து அப்ளை பண்ணிடுங்க, மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க, ஓகேங்களா? நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் உங்களுக்காக பூஜை திரைப்படத்தில் இருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உறக்கம் தேடும் விழிகளுக்கு உதிரி பூக்களின் வாசமாய்
2: இது எஃப்எம் ரெயின்போ 102.6 இன் இடைவிடா இசை மழை.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: மீண்டும் மீண்டும் வேண்டும் வேண்டும் என கேட்க தூண்டும் இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும்
2: FM ரெயின்போ 102.6
1: இடைவிடா இசை மழை.

0: கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா.
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: உறக்கம் தேடும் விழிகளுக்கு புதிரி பூக்களின் வசமாய்
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும்
0: FM ரெயின்போ 102.6
1: இடைவிடா இசை மழை.

0: கருவிழிகளை காலச்சக்கரங்களாக்கி இதயத்திற்கு இறக்கைகள் பூட்டி பறக்க துடிக்கும் நேரம் இது. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இது இலக்கிய சாரல்.
1: இந்த உலகத்துல மாற்றே இல்லாத அருமருந்து எது தெரியுமாங்க? தண்ணீர் தான். என்னதான் ஜூஸு கூல்ட்ரிங்கு அப்படின்னு நம்ம கிட்ட ஏராளமா இருந்தாலும் கூட தண்ணீர் செய்யக்கூடிய அந்த மாயத்தை எதனாலையும் செஞ்சிட முடியாது. தண்ணீர் அவ்வளோ முக்கியம் வாய்ந்தது. அதனாலதான் வள்ளுவரும் கூட நீரின் சமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின் சமையாது ஒழுக்கு அப்படின்னு சொல்றாரு. உலக உயிர்கள் அனைத்தும் வாழ்வதற்கு ஆதாரமாக விளங்குவது தண்ணீரே அப்படின்னு. சங்க காலம் தொட்டே தமிழர்கள் வந்து தண்ணீரினுடைய முக்கியத்துவத்தையும் அதை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டியதனுடைய அவசியத்தையும் நன்கு உணர்ந்திருந்தாங்க. நம்முடைய முன்னோர்கள் தண்ணீரை வெறும் ஒரு பருப்பொருளாக பார்க்காம தெய்வமாகவும் உயிராகவும் அதை கருதி போற்றினார்கள் அப்படின்றத தமிழ் இலக்கியங்கள் நமக்கு தெல்ல தெளிவாக உணர்த்துது. தண்ணீரினுடைய சிக்கனம் எவ்வளவு அவசியம் அப்படின்றத குறித்து இலக்கியங்கள் என்னதான் சொல்லுது அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம் இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில. ஸ்டேட்யூன் பண்ணுங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் FM ரெயின்போ 102.6.

நேர்களை கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது இடைவிடா இசைமழை. நேரம் 9:30.

அப்புறமா மழை குறித்த பாடல் நீரினுடைய இயல்பையும் சமூகத்தில் நல்லவர்களினுடைய தேவையையும் வந்து விளக்குகிறது. நெல்லுக்கு இறைத்த நீர், வாய்க்கால் வழியோடி, புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம், தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல், அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு. உழவன் தன்னுடைய வயல்ல இருக்கக்கூடிய நெற்பயிரினுடைய வளர்ச்சிக்காக பாய்ச்சக்கூடிய தண்ணீரானது வாய்க்கால் வழியே ஓடி செல்லுமா, அப்படி ஓடும்போது அந்த வழியோரம் இருக்கக்கூடிய தேவையற்ற புல்லுக்கும் கசிந்து அதையும் வளரச் செய்யும். அதுபோல இந்த பழமையான உலகத்துல நல்ல குணம் படைத்த மனிதர் ஒருவர் இருந்தாலும் கூட அவருக்காக பெய்யக்கூடிய மழையானது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நன்மையை தரும் அப்படின்னு சொல்றாரு இந்த பாடல்ல. ஔவையார் தண்ணீரினுடைய பயன்பாட்டை பற்றி ரொம்ப நுட்பமா வந்து குறிப்பிடுகிறார் அப்படின்னு தான் சொல்லணும். நாம ஒரு முதன்மை நோக்கத்திற்காக பயன்படுத்தக்கூடிய நீரானது வீணாகாம அதனுடைய கசிவு கூட மற்றொரு உயிரை காக்க பயன்படுகிறது. இயற்கையாக பெய்யக்கூடிய மழை நீர் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் பொதுவானது அப்படின்றதையும், நீர்நிலைகள் வழியே ஓடக்கூடிய தண்ணீரை முறையாக பகிர்ந்தளிக்க வேண்டும் அப்படின்ற உயர்ந்த சிந்தனையையும் இந்த பாடல் மூலமா மறைமுகமா அவர் நமக்கு உணர்த்துகிறார். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

திருவள்ளுவர் நீரினுடைய முக்கியத்துவத்தை கருதி வான் சிறப்பு அப்படின்ற ஒரு அதிகாரத்தை வைத்து அதுல மழை நீர், ஆற்று நீர், குளத்து நீர், கிணற்று நீர் அப்படின்னு நீரினுடைய பயன்பாட்டு அமைப்பு முறையை உருவாக்கி நீராதாரத்தை தமிழ் மக்கள் தொன்று சொட்டு எவ்வாறெல்லாம் பயன்படுத்தினர் அப்படின்றத ரொம்பவே தெளிவா சொல்றாரு. வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணர் பாற்று அப்படின்னு. மழை தப்பாமல் பெய்து உலகத்தை காப்பாற்றி வருதால அந்த மழையே உலகத்து உயிர்களுக்கு அமிழ்தம் அப்படின்னு, அதுவே மரணமில்லாத பெருவாழ்வு தரக்கூடிய உணவு அப்படின்னு உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்றாரு. இதன் மூலமா சங்ககால மக்கள் மழைநீரை சேமித்து சேமித்த நீரை திறம்பட பயன்படுத்தி விவசாயத்தை தலைக்கை செய்தனர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இல்லையா. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

இலக்கிய சாரல் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ். வள்ளுவர் கூறியதை போலவே இளங்காவடிகளும் சிலப்பதிகாரத்துல நீரினுடைய முக்கியத்துவத்தை பத்தி சொல்றாரு. எப்படின்னா, இடியுடைய பெருமழை எய்தா ஏக பிள்ளையா வினையுள் வினையுள் பெருவளம் சுரப்ப மழை பிணித்து ஆண்ட மன்னவன் அப்படின்னு. அதாவது இந்த பாடலும் மழை பிணித்து ஆண்ட மன்னவன் அப்படின்றதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, முறையாக பெய்யக்கூடிய மழை நீரை ஏரி குளங்கள்ல சேமித்து அவற்றை தக்க முறையில பயன்படுத்தி நிலவளம் மற்றும் நீர்வளம் இவற்றை பெறச் செய்து ஒரு நாட்டை வளப்படுத்துவதே அவனுடைய கடமையாகும் அப்படின்னு சொல்றாரு. அதுவே அவனுக்கு நாடு போற்றும் புகழாகும் அப்படின்னு இளங்கோவடிகள் சொல்றாரு. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

சேக்கிழார் இயற்றிய பெரிய புராணத்தை பார்த்தோம் அப்படின்னா, திருநாவுக்கரசர் மக்களுக்கு தொண்டு செய்து வாழ்ந்து வந்தார், என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு கூறியுள்ளார். அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. அதுல அவரு, குள நிறைந்த நீர்த்தடம் போல் குளிர் தூங்கும் பிறப்பினதாய் வளமருவும் நிழல் தரு தண்ணீர் பந்தர் அப்படின்னு பாடுறாரு. அதாவது இந்த பாடல்ல மக்கள் செல்லக்கூடிய வழிகள் மற்றும் ஊர்தோறும் கிணறு, குளம், ஏரி, தண்ணீர் பந்தல் போன்றவற்றை அமைத்தும், மக்கள் குடிப்பதற்கு குடிநீர் திட்டம் போன்ற அமைப்பை ஏற்படுத்தினார் அப்படின்னும், மழை வரக்கூடிய நாட்கள்ல மழைநீரை சேகரிக்க மழைநீர் சேகரிப்பு முறையையும் இந்த நீரமைப்பு முறையில அவர் வந்து சேகரித்தார். இதன் மூலமா சங்ககால மக்கள் மழைநீர் சேகரிப்பும் குடிநீர் திட்டமும் பயன்படுத்தி வந்தனர் அப்படின்றத திருநாவுக்கரசர் பாடல் மூலமா நாம அறிய முடியுது இல்லையா. அது மட்டும் இல்லாம, புணரி தன்னையும் பொன்னினல் நதி மிக்க நீர் பாய்ந்து நன்னடும் பெருந்தீர்த்த முற்றுடைய புனிதமாக்குதோர் நலஞ்சிறந்தது வளம் புகார் நகரம் அப்படின்னு இயற்கை நாயனார் புராணம் வந்து சொல்லுது. இந்த பாடல்ல மருதநில மக்களுக்கு ஆற்று வள ஆதாரமே சிறந்த நீர்வளமாகும். அவ்வாறு இருக்கும்போது காவிரியினுடைய மிக்க நீர் பாய்தலால நாட்டில் இருக்கக்கூடிய வயல்கள் எல்லாம் வளம் பெருகி மக்கள் சிறப்புற்று வாழ்ந்தனர் அப்படின்றத புகார் நகரம் வந்து எடுத்துரைக்குது. தண்ணீர் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நம்முடைய முன்னோர்கள் எப்படி சொல்லி இருக்காங்க பாருங்களேன். நம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

நேர்களை கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது இலக்கிய சாரல். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கணிதரும் சுவையாய் கவிதை பூக்களாய் இரவை இனிமையாக்கி உங்கள் இதயங்களை இசையால் நினைக்க வரும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6-இன் சுகமான ராகங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் உங்கள் மனசுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2561132 மற்றும் 2561133 என்ற எண்களில். வெளியூர் நேரில் இருந்தீங்க அப்படின்னா 0462 அப்படின்ற இந்த நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் லக்கி காலர் யார் இங்கேருந்து பார்த்துடலாமா? வணக்கம்.
2: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நல்லா இருக்கேன் சார். நான் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பாலூரில் இருந்து பிரான்சிஸ் சார்.
1: பிரான்சிஸ் சார்,
2: அலைகள் ஓய்வதில்லை பாடல். ஆயிரம் தாமரை மொட்டு கேளை வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்கேளே. ஆயிரம் தாமரை மொட்டு கேளை வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்கேளே. இங்கிருந்து ஜாதி மல்லிகை தொட்டு கொள்ளும் காமன் பண்டிகை கோவில் காதல் தொழுகை. ஆயிரம் தாமரை மொட்டு கேளை வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்கேளே.
1: புதிய வரிகள் புதிய ராகம் அப்படின்னு சார், புதிய வரிகள் புதிய ராகத்தோடு பாடல் அப்படின்றீங்களா? ஓகே, நன்றி. பாடல் கேட்கலாமா?
2: நல்ல பாடல்.
1: நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நேரம் 10:07 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாருங்கிறதுன்னு பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? தீபா மேடம், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கோம் சார். நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம் மேடம். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம் நம்ம இன்னைக்கு? நன்றி, உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டிருக்கீங்க.

0: சுகமான ராகங்களில் சோகமான ராகம் ஒன்று கேட்டோம். எஸ் அப்படியே நெஞ்சு பிழிஞ்சிருச்சு இல்லையா? அந்த பாடல் கேட்டுட்ருக்கீங்க. இது எஃப்எம் ரெயின்போ 102.6. நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து பார்த்துடலாமா? வணக்கம்.
1: வணக்கம் கபில் சார், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: சூப்பரா இருக்கும். உங்க ஷோ கேட்டு வேலை பார்த்துட்டு
0: இருக்கோம். கடையில சந்தோஷம், வாழ்த்துக்கள். சொல்லுங்க, நேர்களுக்காக பெயர் சொல்லிருங்க. யார் இங்க இருந்து? செல்லும் சார், சொல்லுங்க. இந்த இனிய இரவு
1: எனக்கு அன்பு சங்கீதா படத்துல இருந்து சின்ன பூரா ஒன்று அந்த பாட்டு வேணும் சார்.
0: அந்த பாட்டு மனசு
1: நல்லா இருக்கும்.
0: அதுதான் அந்த பாட்டு மனசுல இருக்கோ இல்லையா? படம் மனசை விட்டு அகலாதுன்னு நினைக்கிறேன். இல்ல
1: கரெக்டா சொல்லிட்டீங்க.
0: ஓகே, உங்களுக்கு பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாமா?
1: ஓகே சார்,
0: நன்றி.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து பார்த்துடலாமா? வணக்கம்
1: சார். இனிய வணக்கம் வெங்கடேஸ்வரரும் பாலகிருஷ்ணன். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கிறேன் பாலகிருஷ்ணன் சார். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறேன் சார்.
0: ஓகே, சொல்லுங்க, சந்தோஷம். என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம் நாம இன்னைக்கு?
1: நன்றி.
0: உங்களுக்கு பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய அடுத்த நேரம் யாருங்கிறதுன்னு பாத்துடலாம். வணக்கம்.
1: எனது பாடலை கேட்க அவளோடு காத்துக் கொண்டிருக்கும் அன்பான அறிவிப்பாளர் கபில் தேவ் சார் அவர்களுக்கும் நமது நேயர்கள் அனைவருக்கும் ஒரு இனிய ராத்திரி வணக்கம் சார்.
0: ராத்திரி வணக்கம். யாரிருந்து பேசுறீங்க?
1: ராத்திரி வணக்கத்துடன் பேசுவது சிந்து புந்தரை முருகன் பேசுறேன் சார்.
0: முருகன் சார்,
1: நல்லா இருக்கிறீங்களா சார்?
0: ஆக சூப்பரா இருக்கும். நீங்க தான் எப்படி இருக்கீங்கன்னு தெரியல, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: ஒரே மழல சார்.
0: ஓகே,
1: அதனால கொஞ்சம் ஒரே இருமலா இருக்கு சார்.
0: கவனமா பாத்துக்கோங்க ஓகேவா?
1: ஓகே சார்,
0: சொல்லுங்க. என்ன படத்துல இருந்து என்ன பாடல்? மருந்து குடிக்க சீக்கிரமா ஓகேவா? உங்களுக்கான மருந்தா இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு ரசிங்க
1: அந்த பாடலை கேட்டு நாம எனக்கு சரியாயிடும் சார்.
0: ஓகே, நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு ரசிங்க.

0: முட்டி ஒரு மலு.
1: சைடு வாக்கில் நாலு கருத்தையும் சொல்லிட்டு போவோம்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான பாடல் கேட்டோம். எஸ் கேட்டுட்ருக்கீங்க சுகமான ராகங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 102.6. நேரம் 10:28. நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேரம் யாரெங்கிருந்து பார்த்துடலாமா? வணக்கம்.
2: இனி இரவு வணக்கம் சார்.
1: யார் எங்கிருந்து பேசுகிறீங்க?
2: தென்காசி மாவட்டம் மேலச்சொப்பம்பட்டி. மூர்த்தி சார்.
1: மூர்த்தி சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு சார், நீங்கள் நலமாக இருக்கீங்க?
1: நாங்கள் சூப்பராக இருக்கோம். சொல்லுங்கள், என்ன படத்துலேருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
2: செம்பரத்தி படத்திலிருந்து கடலில் இருந்த அலைகள்.
1: ஓகே, உங்களுக்காக அலைகள் வந்துட்டே இருக்கு, கேட்கலாமா?
2: நன்றி சார்.
1: நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நேரம் 10:34 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய அடுத்த நேரம் யாருங்கிறதுன்னு பாத்துடலாமா? வணக்கம்
1: ஐயா. வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? யார் இங்க இருந்து பேசுறீங்க? கிருஷ்ணமூர்த்தி சார், சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம் நம்ம இன்னைக்கு?
1: படம் பயணம் முடிவதில்லை, அதுல இளகு நிலாகிறது, இதயம் வரை நனைகிறது என்கிற பாடல் வேண்டும்.
0: மழை பெய்யதா இப்படி உங்க ஊர்ல? மழை பெய்யும் போது இளையடிலா எப்படி பொலி, அதுதான் சந்தேகமே. ஓகே, பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம் ஐயா, வாய்ப்பு.
0: நன்றி, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேரம் யாருங்கிறதுன்னு பாத்துடலாமா? வணக்கம்.
1: வணக்கம் சார். இனி இரவு வணக்கம்.
0: இனி இரவு வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: கண்ணன் பேசுறேன் சார்.
0: கண்ணன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: ஓகே, சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: மெல்ல திறந்தது கதவு படத்துல இருந்து தேடும் கண் பாரே தவிக்க.
0: என்ன படம்?
1: மெல்ல திறந்தது கதவு.
0: முதல்ல சில மாதிரி சொல்லணும், மெல்ல திறந்தது கதை. அதை கூட அவ்வளோ மெல்லமாக சொல்கிறீங்களே, ஸோ க்யூட்டுங்க. பாடல் கேட்கலாமா?
1: ஓகே சார், தேங்க்யூ சார்.
0: நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாருங்கிறதுன்னு பார்த்துடலாம். வணக்கம். இனி இரவு வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: காரைக்கால் மாவட்டத்திலிருந்து ராமலிங்கம் சார்.
0: ராமலிங்கம் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க?
0: நான் நல்லா இருக்கேன். ஓகே, சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல்?
1: ஒரு இனிமையான பாடல் சார், பாடி பறந்த கோயில் படம். அவனுக்குத்தான் தெரியும் ஒரு ஆரம்பமும் முடியும்.
0: யாருக்கம்மா
1: புரியும்?
0: அவருக்கு தெரிஞ்சது இப்ப நமக்கும் தெரிய போகுது. கேட்டலாமா?
1: கேட்கலாம் சார்.
0: நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோட அடுத்த நேரம் யாருங்கிறது பாத்துடலாமா? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: பழனி
0: சார். எப்படி இருக்கீங்க
1: சார்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கீங்களா சார்?
0: நான் சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல்?
1: இன்னொரு
0: தடவை பாடுங்களா ப்ளீஸ்.
1: நாளைக்கு
0: ஓகே, பாடல் கேட்கலாமா? நன்றி, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவான நேர் யார் இருந்து அப்படின்றத பாத்துடலாமா? வணக்கம்.
1: கடுமையான முயற்சி இருந்தால் வெற்றி நிச்சயம் என்று சொல்லி அன்பான கவிதாருக்கு இனிய இரவு வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
0: அதாவது 10 மணிலிருந்து ட்ரை பண்ணி நிறைவான நேரா பிடிச்சிட்டேன்றத சூசகமா சொல்றீங்க அப்படிதானே?
1: ஆமா, இது வந்து நிகழ்ச்சியில மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையிலயும் வந்து முயற்சி பண்றதா ஒரு கத்துத்தரமான நிலையே.
0: வாழ்த்துக்கள் சொல்லுங்க. என்ன படத்துல இருந்து என்ன பாடல்?
1: சார், எனக்கு வந்து பெரிய வீட்டு பண்ணைக்காரன் படத்துல நிக்கட்டுமா போகட்டுமா நீலக்கீழ
0: என்ன வேணா பண்ணலாம் சார், நம்ம வாழ்க்கை நம்ம கையில, நின்னாலும் நிக்கலாம் போனாலும்.
1: நம்ம போன் பேசுறப்ப நின்னுதான் பேசணும் பாத்தீங்களா? கோயில இருந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன், கபில் சார்ட்ட பேச வந்து அப்படியே நிப்பாட்டிட்டு பேசுறேன் சார்.
0: அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாடல் கேட்கலாமா?
1: நன்றி சார், நன்றி.
0: உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

நேரம் 11:10. நீர்களே ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 5:50 ஆரம்பமாகும். தொடர்ந்து 9.26 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். மாலை நேர நிகழ்ச்சிகளில் உங்களோடு கலந்திருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் கபில் தேவ்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் இனி கேட்கலாம் திரைக்காணம். இதில் முதல்வனே திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் இரவின் மடியில். இதில் ராவணன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

இரவின் மடியில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை ராவணன் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி இருவர் திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேர்கள் இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை. இதில் தர்மபத்தினி, கடலோர கவிதைகள், மிஸ்டர் பாரத் திரைப்படங்களிலிருந்து பாடல். முதலில் தர்மபத்தினி திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேர்கள் நினைவில் நின்றவை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை தர்மபத்தினி திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

0: மேல்கள் நினைவில் நின்றவை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி மிஸ்டர் பாரத் திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.
1: என்னம்மா கண்ணு

0: யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கம் தான்.
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
0: ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான்.
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
0: ஆமம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்ஸ்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அன்னக்கிளி 3 முடிச்சு ஊருக்கு உழைப்பவன் பேரும் புகழும் ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் துவக்கமாக அன்னக்கிளி படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்கவிருக்கும். பாடலை பாடியவர் எஸ் ஜானகி.

0: Mr. Kalka said that the protesters forcibly entered the hall of Gurudwara with placards and shouted slogans. Mr. Kalka said that any kind of protest cannot be allowed or permitted inside the premises of the Gurudwara. He said, in view of the situation, the Gurudwara committee called the police to evict them from the premises. And that is the end of this news bulletin.
1: நேரம் 3:10. ஆகாஷ்வாணி 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை. நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் இனியராகம். இன்ற நிகழ்ச்சியில் பண்டிட் மல்லிகார்ஜுன் மன்சூர் அவர்களின் பாட்டு இடம்பெறும்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இதுவரை திருவள்ளூர் ஜே பி சிரஞ்சீவி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். டி சி பி பிரபு அவர்கள் தவில்.